0: பாட்டு கேளுன்னா என்று சொல்லி விபீஷன் சொல்ற மாதிரி கொண்டாந்து திணிச்சார் கம்பர். அதனால கொண்டாந்து திணிச்சு இரணியல் வதைப்படும். அதான் அந்த மந்திரத்தை சொன்னார், மந்திரத்தை வைணவர்களுக்கு உயர விடுற மந்திரம் அந்த நாராயணா அப்படிங்கிறது. ஓம் நமோ நாராயணாய, அதாவது நாம் எப்படி திருவேந்திரத்தை அப்படி உயிர் விடுறோமோ அது போல் நல்ல படுத்த வைணவர்கள் இந்த மந்திரத்தில் அப்படியே இருப்பாங்க, அப்படியே கண்ண மூடிட மாட்டாங்களாம். ஓம் நமோ நாராயணா, ராமாயணத்திலே வச்சு பேசுனது அதெல்லாம் அதான் அந்த. அதனாலதான் அந்த ராமாயணத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னா கப்பருடைய அந்த அமைப்பு அத பெருமான் கொடுத்த திருவருள். அதனால அந்த இதை சொல்லுகின்ற பொழுது காமம் யாவையும் தருவதும் அதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோம். கம்பராமாயணத்தை மறந்தாலும் மறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா இந்த நாராயணன் என்ன செய்வார், நாராயணாயங்கிற மந்திரம் என்ன தெரியுமா, நீ என்ன வேண்டுகளை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். கம்பராமாயணத்துக்கு அப்பர் சுவாமியில் தேவார் எழுதுறானே என்னன்னா காமம் யாவையும் தருவதும் ஈக்குவல் டு காமம்னா அவனவன் என்னென்ன வேண்டுகிறானோ அத்தனையும் தருவது அர்த்தம். சீக்குவல் டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஏன் கம்பராமாயணத்துக்கு திருநாவுக்கரசு உரை சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டானு ஒருத்தனும். அதுலயும் நாங்க கம்பரை சொல்லுவோம், கம்பரை சொல்றதும் எங்க சிவபுராணத்தையும் மட்டும் சொல்ல மாட்டோம், கண்டு முட்டு கேட்டுங்க. இங்கேயா கம்பராமாயணத்துல எங்கேயா சிவபுராணமும் திருமுறை எங்கேயா ஒண்ணு வந்திருக்க கிடையாது, மூச்சு பறியாத எங்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. காமம் யாவையும் தரு, நீ என்னென்ன விரும்பினியோ அத்தனையும் தரும். நர்த்தி கொள்த்து வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். கம்பராமாயணத்துக்கு நாவுக்கரசர் விளக்கம். அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும், இந்த உலகத்தை என்னென்ன உனக்கு வேணுமோ அத்தனையும் தருவதும் இந்த மந்திரம். சரி ஒரு கால எல்லையில் இதை தாண்டி எனக்கு இதெல்லாம் போதும் சாமி, மேலுலகம் போனா தேவலாம் நினைக்கிறியா, அதுவும் தரும். என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, அதான் ஒரு அதுக்கு. அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் சீக்குவல் டு என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. சரிங்களா, கம்பராமாயணத்துக்கு முன்ன நாவுக்கரசர் உர முதலடிக்கு, இரண்டாவது அடிக்கு உர யாரு, ஞான சம்பந்தர் உர. அப்பதும் கடந்தால் தேம ஊங்கடுதை செய்வதும் செந்தடல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் வைப்பதும். அப்பா எத்தனையோ வேள்வி செய்தனுடைய பயனை இந்த ஒரு மந்திரம் சொல்லும், ஒரு மந்திரம் அதுக்கு போகுது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: கேட்டாரு மரியாதான். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய அன்னை பத்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 62 பதிகம் 2 பாடல் ஊனாகி உயிராகி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆனைக்கா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டி பதிகங்கள். பாடல்: நால்வர் துதி. பாடியிருப்பவர்: மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நால்வர் துதி.

சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய், பண் கௌசிகம், திருச்சிற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பழமொழி திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு அதிகை வீரட்டம்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்கோலக்கா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் தக்கேசி, இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது எண்ணப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எண்ணப்பதிகம்

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சேந்தனார் திருவிடைக்கழி திருத்தலத்தில் அருளி செய்த திரு இசைப்பா திரு

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு நியமம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் நியமம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் கோவார் திருமுதல் மேல் பொற்சுட்டி இட்டொளிர கோவார் குதலை சிலம்புறற்ற ஓவாதழுவான் பசித்தான் என்றாங்க இறைவன் காட்டு

மொய்த்தொழி சேர் கொச்சை சதுரங்கள் கோமாலை தான் செய்த பச்சை பலிகத்து உடல் பதினாறாயிரல் பாவித்து பொருளை

பாண்டிமா தேவியொடும் கொத்த கதிர்வேல் குலச்சிறையும் கொண்டாடும் அத்தை பொழுத தமணர் இடு வில் தேயை பற்றி சுடுக போய்.

நாட்டினால் அத்தல திருநீல நக்கற்குள் அல்குடையார் புத்த மொழி குதலை தூயவ நல்லுதலி நித்தில.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: புனல் வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடு கையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் பழந்தக்கராகம் இரண்டாவது கட்டளை பூத்தேர்ந்தாயன எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் நாயனாரின் புராண வரலாறு பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: எங்காவது கிடைக்குமா? குற்றமில்லாத வீணை ஒலியை நான் கேட்டேன். வீணை ஒலியை கேட்டால் எப்படி இன்பமா இருக்குமோ அந்த மாதிரி இன்பமாக இருந்தேங்கிறது தான். மாதில் வீணையும் மாலை மதியமும் தாயிரட்ட வேளையில, இருளும் பகலும் சந்திக்கிற வேளையில, சின்ன நிலா ஒன்று இருக்கிறது, இதுல இருந்து லேசா ஒரு காற்று வருகிறது, எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் இருந்தேன்.

0: பாடிட்டு இருக்கு. தாமரை குளத்துக்கிட்ட நான் உட்கார்ந்து மாறி இருந்தேன்.
1: மூசு வண்டரை பொய்களில் பூந்ததே, எங்க இருந்தேன் தெரியுமா? ஈசன் திருவடியில இருந்தேன்,
0: நாம்பு கடவாயில இருந்தேன்னு அவர் வாய்னால கூட சொல்ல. ஈசன் திருவடி கீழே நான் இருந்தேன். சொல்ல முடியுமா? உலகார பாவிங்க, குடும்பமே ஒழிக, சமுதாயமே ஒழிக, என்ன சுண்ணாம்பு கடவாயில போட்டு விட்டான். ஒண்ணும் வேண்டாம், அந்த பஸ்ல போகும்போது கை பட்டுச்சுனா 45 பேர் போற பஸ்ல 450 பேர் போறான், கைப்பட்டு ஓய் என்னங்கண்ணா கைப்படுதுங்கிறான். 45 டிக்கெட் இருந்ததுன்னா வெள்ளக்காரன் காலத்துல அந்த பஸ் சார்ஜ் பண்ணி விடுவான். அந்த காலத்துல வாழ்ந்தவன் நான். 45 டிக்கெட்டுக்கு 45 டிக்கெட் இருந்தா சார்ஜ் பண்ணிடுவான் அந்த வண்டிய. அதனை நான் பார்த்தவன். இன்னைக்கு 450 பேர் போறான், அந்த சார்ஜ் பண்ணல. ஏன்? குற்றத்தை செய்கிறவன வண்டியே அது இல்லையா?
1: ஆமா
0: சாமி அப்படி சொல்ற. இல்ல
1: மாசில் வேணையும் மாலை மதி

0: அடுத்த பாட்டு என்ன உபதேசம் பாருங்களா, அந்த சுண்ணாம்பு காலவாயிலிருந்து நமக்கு உபதேசம் என்ன பைதிகம் நமக்கு இருட்டு இருக்கு. நல்ல வேளையா அழிந்து போன பதிகத்தில் அது போகல.
1: நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்,
0: என்னுடைய ஞானமும் கல்வியும் நமச்சிவாயன் கொடுத்தது, அந்த மந்திரம் கொடுத்தது என்று நினைவூட்டுகிறார் நமக்கு.
1: நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறி விச்சையும்.
0: விச்சைன்னா வித்தைன்னு அர்த்தம், விச்சைன்னா வித்தை என்று அர்த்தம். வைத்துக்கொள் என்பதான் வச்சுகள் சொல்றோம்ல, சா வர்ற இடத்துல சா வரும் இலக்கணப்படி.
1: நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே, நமச்சிவாயவே நான் அறிவுமே.
0: நாக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறார். நாம சொல்லுவோமா, நம்மளை சொல்ல முடியுதா? எத்தனையோ சேற்றில உடம்பு கொண்டிருக்கிறோம், எப்பாவது ஒரு வேளையாவது நாம நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டாமா? ஒரு நாளைக்கு 1008 சொல்லலாம், 1008 சொல்லுவதற்கு 15

வழி, நமச்சிவாய மந்திரம் எனக்கு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு மாத்திரமா, நமக்கும் தான். ஆமா, இன்னொரு பாட்டு சொல்லி பார்ப்போமா. அந்த பாட்டுல அவ்வளவு நீதிகள் வருகிறது. வாட்டவாயும் நினைக்க மட நெஞ்சும் அவனை வாட்டுவதற்கு உனக்கு வாய் கொடுத்தான் பத்தியா, அல்வா வேணுமா சாப்பிட்டுக்கையா, வேண்டான்னு சொல்லு, பூரி வேணுமா சாப்பிட்டுக்க. அந்த வாய்னால, அந்த வாய்னாலேயே நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு. வாட்டவாயும் நினைக்க மட நெஞ்சும் சென்னியும் தந்த தலைவனை அவன் தந்தான் தெரியுமா, நீ எடுத்துக்கிட்டு வரல. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிறவி அவன் எடுத்துக்கிட்டு வந்தான் கிடையாது. எடுத்துட்டு வந்தானா இப்படியா உடம்பு எடுத்துட்டு, தியாகராஜ பாதர் மாதிரி ஒரு உடம்ப வாங்கிட்டு வருவான். அழகுடைய ஒருவன் ஒருவன்னாலும் ஒருத்தினாலும் வந்துடும். அவன் அவள் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழ முடியாது அப்படின்னு எழுதிட்டு. தியாகராஜ பாதரும் அப்படித்தான். சேனா பாடினார்,

உனக்கு மல்லிகைப்பூ கிடைக்கும், ரோஜா பூ கிடைக்கும் நீ எதிர்பார்க்காது. உன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி ஒரு நடராஜா படத்தில் அவன் திருவடிக்கு வைத்து விடு. பூசை செய்வதற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது, அனுஷ்டானம் செய்வதற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதியை நீ அடைய முடியாவிட்டாலும் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டு இரு, அதுக்கு ஒரு 10 மார்க் கிடைக்கும். நியதியோடு சொன்னால் 1000 மார்க் கிடைக்கும், 100 மார்க் கிடைக்கும். நியதி இல்லாமல் சொன்னா 10 மார்க் கிடைக்கும். 10 கூட்டினா செஞ்சாரு எப்படி விடுது, 1000 வந்து போயிடுது இவ்வளவுதானே. ஆமா, சூத்த மாமலர் பூவி துரியாதி, அதான் திருமூல தேவர் சொல்லுவார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, சில பேர் ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலை ஆகிய வில்வம் அப்படின்னு கொண்டு முடிப்பாங்க. ஐயா எதேன்னு ஒரு பச்சிலையை கட்டி போடும், நான் வெளியூர் போவேன், என்னால பூசை பண்ண முடியாது, என்னுடைய வீட்டுல இருக்கிற பூசை எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, என்ன பண்ணுவேன், நான் வெத்தலை போடுவேன், அந்த வெத்தலையில உன்ன கிள்ளி வச்சு விடுவேன். ஆமா, எதுன்னு உன்னு கிள்ளி வை, அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் அதுதான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஒரு சாமியார் என்ன கூப்பிட்டு ஒரு புள்ளி சோறு கொடுத்துட்டே இருந்தார். நான் பூவனூர்னு ஒரு ஊர்ல இருந்தேன், சின்ன பிள்ளை தப்பு சாமிநாதா அப்படின்னு கூப்பிடுவாரு. எழுந்து ஓடுவேன், அந்த சாமியார் கையில வாங்கி சாப்பிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையில. இந்த சாமியார்கள் தான் நிறைய என்னை நல்ல வழியில் திருத்தினவர். அருணந்த தம்பரான ஒரு சாமியார், அந்த பெருமான் தான் என்னை இந்த வழியில இழுத்து விட்டார். அருளாதாரத்துறையிலையும் இழுத்து விட்டார், பொருளாதாரத்துறையிலும் இழுத்து விட்டார். அந்த புண்ணியம் உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அவர். அவர் சின்ன பிள்ளையில சொன்னது எனக்கு தெரியல, இப்பதான் தெரியும். ஆக வாத்தவாயும்

பூரணிங்கிற பதியத்துல ஒரு நாலு பாட்டு உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த அற்புதமான திருப்பதிகம் நம்மள்கிட்ட இப்போ இருக்கு, நீங்களும் படிக்கலாமே இல்லவா. தேவாரம் நமக்கு ஒப்பற்ற உடைமை, ஒப்பற்ற உடைமை. உங்க வீட்டுல என்ன இங்க பெருசு நினைக்கிறீங்களோ அதை விட பெருசு, வீட்டை விட வைர நகையை விட பெரியது. நிச்சயமாக தமிழருக்கு கிடைத்த ஒரு பெரிய உடைமை அது, அதுவும் சைவர்களுக்கு சிறப்பாக சொல்லி இந்த பதிகம் பாடி அவர் பிழைத்துக் கொண்டார். வரலாறு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது போர்மா, இதுல ஏழு நாள் கழித்து அவனை அவரை திறந்து பார்த்தானா, கொடும் பாவிகள், மகாபாவி கடை அமணர் என்று சொல்லுவார் சேக்கிரார். மகாபாவி பசங்கள் அப்படிம்பார் சேக்கிரார். பொருட்கள் ஒரு இப்படி ஒரு திவ்யமான மனிதனை, ஒரு சிவனடியாரை இப்படி தூக்கி போட்டாங்களே, மகாபாவி கடை அமணர். இது போர்ன்னு சொல்லி அதுல பிழைத்துக் கொண்டாங்கன்னு சொல்லி நஞ்சு கலந்த சோற்றை அவர்களுக்கு கொடுத்து இருக்கிறார். ஆக நஞ்சை கலந்து கொடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய வாக்கே சொல்லுகிறது. திருநாவுக்கரசரே பாடி வச்சிருக்கிறார். மற்றொரு இடத்திலே சொல்லும் போது அந்த பாட்டு பாடி வச்சிருக்கிறார். அதனை நான் இப்போ பாடி காட்டுகிறேன்.

வார்த்தை சொல்லும் போது ஒரு நல்ல உபதேசம் ஒண்ணு சொல்ற. காலையில மாலையில பகல்ல இரவுல எந்த வேளையிலையும் நீ அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டிரு. செஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது. என்ன தொடர்ச்சி? அஞ்செழுத்து தொடர்ச்சியை மறந்துடாது. அப்படி அஞ்செழுத்தை நீ ஓதிவிட்டால் அது அரணடிக்கு அன்பதாகும். அப்படி நான் ஓதிக்கொண்டிருந்தேன், அதனால்தான் இந்த பசங்க பால் சோறு கொடுத்தாம்பார் நஞ்ச கலந்து, அதனால நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லுவது போல் இருக்கிறது. செஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது. அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பார்த்தோராக்கி வழக்கில்ல அமர் எந்த வழக்கு என்பது இங்க நல்வழக்கு இல்லா என்று நாம கூட்டிக் கொள்ள வழக்கில்ல அமர் தந்த நஞ்சு அமுது ஆக்கிவித்த நன்வெட்டி அடித்ததால் இந்த இடத்துல சேக்கிழாருடைய பாட்டு நாம ஒன்று நாம் எண்ண வேண்டும்.

வாக்குல ஒன்று, இந்த உலகமெல்லாம் உய்ய வேண்டி அவன் நஞ்சை உண்டான் என்று வருகிறது. இந்த உலகமெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவன் நஞ்சத்தை சாப்பிட்டான். எப்படி

சம்பந்தருடைய வாக்கு. உலகம் இருக்குங்கிறதுக்காக சாப்பிட்டானா. மாணிக்கவாசகர் இந்த கருத்தை என்ன சொல்றார்? கோலாலமாகி உடல் குறைகடல் வாய் அங்கெடுத்த ஆளாலும் அவன் சதுர்தான். அந்த ஊமை பெண்ணை பார்த்து கேட்டாரு, அவர் ஏமா வந்து இந்த நஞ்சத்தை சொல்றாங்க, அவன் கெட்டிக்காரனா என்னம்மா அப்படின்னு. இந்த ஊமை பொண்ணு குறிச்சான். கோலாலமாகி குறைகள் அவன் சதுர்தானின் தேடி

0: பிரம்மவிஷ்ணுக்களை அழிந்து போவான்னு சொல்லும் போது நான் இங்கே பிரம்மவிஷ்ணுக்களை அழிந்து போடுவார்கள் சொல்லிட்டு அந்த குழந்தை. அதுதான் பிரதோஷத்துல இன்னைக்கு ரொம்பவே ரொம்ப ஊர்ல இன்னைக்கு பிரதோஷம் ரொம்ப நன்றாக கொண்டாடுகிறார்கள். கொஞ்சம் சைவர்கள் கொஞ்சம் விழிச்சு பாத்துருக்காங்க, கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க, சரியா விழிக்கல, கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க. அதோடையும் சந்தோஷம் இல்லையா? ஆமா, அத சொல்றார் சாமி. சொல்றாரு, புவனங்கள் முடிவாக்கும், இந்த உலகத்தையே முடிவாக்கி விடும் அந்த நஞ்சம், அதை சாப்பிட்டான் சிவன், அதை சாப்பிட்டான். அந்த அடியாருக்கு நஞ்சு சாப்பிட்டான். இது ஒரு அற்புதம் ஐயா, சிவனே சாப்பிட்டான், அந்த அடியாரும் சாப்பிட்டாரு, அவனும் பிழைத்துக் கொண்டாலும் இவரும் பிழைத்துக் கொண்டான்னு எழுதிட்டாரு. சேக்கிடார்
1: பொடியார்க்கு புரிதற்கு

லஞ்ச சாப்பிட்டு அவர் பிழைத்துக் கொண்டார் என்பது வரலாறு. ஆனா சுவாமி அப்ப என்ன பதியம் பாடினாரோ உமக்கு கிடைக்கல. லட்ச பதியமாவது பார்த்து விடுவோம். எத்தனையோ பதிகங்கள் கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் வந்து 80,000 பதியமா நம்ம பாடினார்னு வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 700 பதியம் தான். 700 பதியத்தை பார்த்துட்டு ஐயோ கடவுளே இந்த பதியம் எல்லாம் இப்படி போயிட்டு வருத்தப்பட்டான். யார்? ராஜராஜ சோழன். 16,000 பதியம் பாடினார் சுமந்தர். 81,000 பதியம் பாடினார் அப்பர். 160,000 பதியமா நம்ம சுந்தரர் பாடினார். ஐயோன்னு கடத்தினான், கத்தினான். தில்லையம்பலத்து கூத்தன் சொன்னான், ஏ ராஜன் நீ வருத்தப்படாது, உனக்கு என்ன தேவையோ அதனை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. உமாபதி சிவாச்சாரியர் அப்படித்தான் சொல்லுகிறார். நாம அதையாவது பார்ப்போமா? சைவர்கள் பார்க்கிறார்களா என்று கேட்டால், நான் 50 தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கணிப்பு 102 பேர் தான் பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இங்க என் மேல தவறா என்ன வேண்டும்? உங்களுடைய உடைமை, அதனை வாங்கணும், படிக்கணும், கேட்கணும், அது உங்களுடைய உரிமை என்பதையும் நான் நினைவூட்ட கடமை. தவறென்றால் விட்டு விடுங்கள், அவ்வளவுதான். ஆமா. ஆக இந்த நஞ்ச சாப்பாட்டும் அவர் பிழைத்துக் கொண்டார் என்று வரலாறு நமக்கு வருது. இந்த பாட்டை நான் பாடி காட்டினேன். இது போதுமா? இதுவும் போராதுன்னு சொல்லி இதுலையும் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார்கள்? படுக்க வச்சு யானையை விட்டு அவனை மெரிக்கச்சு. இதுதான் ஜீவகாரணம். ஒத்துக்கலாமா? ஒத்துக்க முடியுமா? திருஆமாத்தூர் தண்டபாணி சுவாமிகள்னு ஒருவர் உங்களுக்கு தெரியும், பெரிய மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள். மூச்சு விட்டா மூச்சு விட்டா 6,000 கவிகளை நம்ம பாடி வச்சிருக்க. அவர் எழுதி வச்சிருக்கிறார், ஒரு குழந்தை அழகாக இருக்கிறது, விடுபடுன்னு பேசுது, அதை போய் நம்ம தூக்க போனோம்னா அது அழுது, வரமாட்டேங்குது, அதை வலுக்கட்டாயமா நீ தூக்கிறதும் ஜீவகாருண்யத்துக்கு தப்புன்னு எழுதி வச்சாரு. ஒரு குழந்தைய தூக்கி அது வரமாட்டேன்னு சொல்லும் போது நம்ம கம்பல் பண்ணி அந்த குழந்தைய நாம தூக்குறதும் ஜீவகாருண்யத்துக்கு தப்புன்னு எழுதி வச்சாரு. ஆட்டை கொல்லுவது மாட்டை கொல்லுவது மாத்திரம் அல்ல அப்படின்னு எழுதி வச்சாரு அவர். நம்மளுடைய ஜீவகாருண்யம் எப்படி போகுது பாத்தீங்களா? அந்த பரம்பரையில வந்த நாம இல்லையா? ஆமா. இவரை படுக்க வச்சு இந்த யானையை விட்டு அவரை மெரிக்க செய்யறான். அப்பவாவது வண்டாண்டா என்னை விட்டுடு, நான் உன்னோட சேர்ந்துறேன்னு சொன்னாரா? இல்ல, அஞ்சுவதையாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடிவிட்டார். பாட்டு இருக்க 22 தடவை சொல்றாரு, அஞ்சு உதையாதொன்றும் இல்லை, அஞ்சு உதவும் இல்லை. 22 தடவை சொல்லி நம்ம காது கதை ஏறலையே,

அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனிமே நம்ம அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடிவிட்டார். 22 தடவை சொல்லியிருக்கிறார் சுவாமி. அதுல சொல்றது என்ன தெரியுமா, எனக்கு இந்த அஞ்சாமை எப்படி வந்தது தெரியுமா, நான் திருவதிக வீரசாந்தருக்கு வீரகேஸ்வரனுக்கு சொந்தக்காரன் நான், என்னைக்காவது இந்த கபாலி தான் எனக்கு சொந்தக்காரன் அவர் சொன்னமா, இந்த கந்தசாமி தான் எனக்கு அண்ணன் அப்படின்னு அவர் சொன்னமா, கிடையாது. சொந்தக்காரன் எங்கேயா இருக்கா, கொத்தமங்கலத்துல இருக்கான், செட்டிநாட்டுல இருக்கிறான்னு அவர் சொன்னார். நான் கூட அப்படித்தான் சொல்றேன், பூந்தமல்லியில இருக்கேன், தஞ்சாவூர்ல இருக்கான். இல்ல இல்ல, எனக்கு சொந்தக்காரன் மயிலாப்பூர் கபாலி தான் அப்படின்னு நான் என்னைக்காவது சொன்னேனா, சொல்லியிருந்தேன்னா நானும் அப்புறம் ஒன்னாயிடும்.

பூரா இப்படித்தான் வருது. அஞ்ச மாட்டேன், எனக்கு அஞ்ச வருவதும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த யானை யார் ஏவினானோ அவனையே போய் அடிச்சு வச்சு. தீய தீய பயத்தலால் தீய தீயவை தீயினும் அஞ்சப்படும். யார் தீமை செய்தானோ அது அவனுக்கே போய் சேர்ந்துடும். இதுதானே சொல்றாங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆக இந்த யானை அவனையே போய் அழித்து விட்டு சென்றதாக பெரிய புராணத்தில் சேர்ந்தார் பெருமான். நம்முடைய இளமை நேரம் நெருங்கிவிட்டது. நாம் எல்லாம் சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி நமக்கும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுவோம். எல்லோருமாக பஞ்சாட்சரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு கருப்பரியலூர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருவிராகம் பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கவுளை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மான் ஒரு கால் அந்த மூங்கிலை தோறது சும்மா எப்படி இருக்கும், ஒரே ஒரு கல் மூங்கில என்ன அந்த பூனா இருக்கும், ஒரு கால்
3: இது சொன்னா என்ன ஐ வந்து நாயகம் மெய்வாயன் மூக்கு தெரிகிற ஐக்கிய
2: நாம் தான் ஆணையிட்டிருக்கோம்.
3: மூன்று பொழுதும் திருவிழி
2: சிவாச்சாரியார் மூன்று பேரும் திருவேணி வாங்கிட்டு அதிகமான
3: ஒரு மலை எடுத்த ஒன்று இரு திறன் ரெண்டு Bye.

0: சமயங்கள் நடுமாறுகின்றன. தோற்றத்தில் நடுமாறு இறக்கையிலும் இறக்கையிலும் கிளைஞர்கள் இங்கேதான் அவருக்கு தோற்றத்தில் ஒன்றாயே போடுமா ஆன்மதாக ஒன்றா போடலாம் இல்ல ரெண்டாவதே அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரெண்டாவதே இருக்குமா ரெண்டாவது
1: எட்டும் வரைக்கும் எட்டி விட்டால்

0: 7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருவேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 94வது திருப்பாடல் திருநாவுக்கரசனுடைய தேவாரம் 4வது திருமுறை 94வது பதிகம் திருப்பாதிரி புலியூர் 3வது திருப்பாடல். விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான் இனி நமக்கு இங்கு அடையா அவலம் அருவினை சாரா நமனை அஞ்சோம் உடையார் கமலத்து அயன் போல்பவர் பாதிரி புலியூர் உடையான் அடியார் அடியவங்கட்கு அரியதுண்டே. என்ன அழகா சொல்றார் பாருங்க. விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான். என் பெருமானானவர் விரும்பிய மனத்திலே இருக்கின்றான். பெரும்பாலும் நல்ல உபச்சாரம் நடக்கின்ற விருந்து கொடுக்கின்ற இடத்தில் நமக்கு புறப்பட மனசு வரும். ஆனால் ஒரு விதிக்கும் நாம் உட்பட்டுதான் மனம் இல்லாமல் புறப்படுவோம். ஏன்னா அந்த உபச்சாரம் அப்படி இருக்கும், அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வர இயலாது. இதே போல நல்ல பக்குவம் உள்ள ஆன்பாக்களிடத்தில் இறைவனே வந்து குடிகொண்டு போக மாட்டான். பேராது என்சிந்தே புகுந்தாய் போட்டினார். அப்படி வந்து விரும்பிய இறைவன் அவரிடம் சென்று குடி போவார். அப்பேற்பட்டவர்களுக்கு இனி நமக்கு உடையா நமக்கு இங்கு அடையா அவலம் ஆகையினால எனக்கு இனிமேல் இங்கே துன்பம் இல்லை. விளக்கிருக்கின்ற இடத்திலே இருளுக்கு அங்கே வேலை இல்லை. கர்ணன் கிழங்கு இருக்கிற இடத்திலே விஷப்பூண்டு விளக்கிற இடம் இல்லை. ஸ்ரீயானந்தை உடையவன் இடத்திலே நாகத்திற்கு அங்கே ஆட்டம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒட்டிக்கிறது. இதே போல எந்த ஒரு ஆன்மாவிடத்து சிவம் தங்கி இருக்கிறதோ அதற்கு எந்த விதத்திலும் துன்பம் இல்லை. அருவினைஷாரா, அருவினை என்றால் ஆன்மாவினால் நீக்குதற்கு அறிய அந்த வினை வந்து சாராது. நமனை அஞ்சம், எல்லா உடம்புக்கும் உயிர் என்று உடம்பில் இருக்கின்றவரை யமன் ஒரு நாள் வந்தே தீர்வான் சிவனடியார்களை தவிர. ஆகையினால் எனக்கு இனி யமன் இல்லை. நமனை அஞ்சோ. இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கிடணும், இந்த யமன் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு போவான். அவன் என்ன செய்வார்னா, முதல்ல இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. யமன் வந்து அந்த ஆன்மாவை கூட்டி கொண்டு போய் அந்த தண்டனாளர்களை வைத்து அழைத்து கொண்டு தான் போவான். அவன் நேரில் வரமாட்டான். வைத்து அங்கே அப்படியே நரகத்தில் எந்தெந்த இடத்துல போடணுமோ போட்டு தண்டனை கொடுத்துருவான். ஆனால் பக்குவ ஆன்மாக்களை யமனானவன் தன்னுடைய யமலோகம் அழைத்து சென்று தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வைத்து ஆடை ஆபரணங்கள் முதலானவைகள் புனைவித்து உபச்சாரங்கள் பூசணைகள் செய்து அவனை கைலையில் கொண்டு போய் விட்டுவாரான். இது சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. எதுக்கு சொல்லார்னா, நல்லவர்களுக்கும் யமன் வருவான். எதுக்கு? உபச்சாரம் பண்ணி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், கழிப்படைகிறான். இங்கே யமனை அஞ்சோம் என்றால் நம்ம நரகத்திற்கு அவன் இழுத்து செல்லுதல் மாட்டான். ஆகையினாலே அஞ்ச மாட்டான். ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு நம்மை கூப்பிடுதாருன்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை இல்லையா? நல்ல காரியத்துக்கு கூப்பிடும்போது பயப்பட வேண்டியது இல்லை. உதாரணமா, ஒரு காவல்துறை போலீஸ்காரர் வந்து உங்களை இன்ஸ்பெக்டர் வர சொன்னார்னா நமக்கு பயமா இருக்கும். எதுக்கு வந்து சொன்னாரோ என்ன ஏதோ. அதே இது, ஐயா நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களாமே, இன்ஸ்பெக்டர் விசாரணைக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, சந்தோஷமா போவோம். ஏன்னா இது நல்ல காரியம். எனவே நமனை எங்கோம் என்பது அவனுக்கு அச்சப்பட தேவையில்லை. ஏனெனில் அவன் நம்மை நரகத்திற்கு தள்ளுவது இல்லை. நமனை எங்கோம் உடையார் கமலத்து அயன் போர்பவர். கமலத்து அயன் வேதத்தை எப்பொழுதுமே சொல்லுபவர்கள் பிரம்மனுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் திருநெல்வேலி பதிகத்தில் மரணமந்திரம் பதிகத்தில் ஈற்று பாடலே பெருந்தன்மா மலர்மிசை அயன்னவன் அணையவர். திருநெல்வேலி தலத்திலே இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் பிரம்மாவுக்கு சமம். சதாசரும நேரமும் அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு இருப்பார்கள். ஆகையினாலே தான் அங்கே சொல்லி காட்டுகிறார், புடையார் கமலத்து அயன் போர்பவர் பாதிரி புலியூர். பிரம்மனை போன்ற வேதத்திலே அங்கே ஓதிக்கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கின்ற பாதிரி புலியூர் உடையான் அடியார் அடிய உங்களுக்கு அரியதுண்டே. சிவனடியாராக இருக்கின்ற நான் இறைவனை அணைந்ததால் என்னால் இயலாதது எதுவும் இல்லை, எதையும் செய்யவல்ல. எப்பொழுதுமே சிவனது திருவடியினை அருளினை கைகூடப்பட்ட அந்த அணைந்தோர் தன்மைகள் உள்ளவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வல்லவர்கள். ஏற்கனவே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது சிவனடியார்கள் ஐந்து பூதத்தையும் மாற்றி வைப்பார்கள். எப்படி? வல்லவண்ணம்வால் கலசை வானவர்க்கு அடிதொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் அஞ்சு பூதமும் ஒல்லை மாற்றி வேறு செய்ய வல்லர். அஞ்சு பூதத்தை நிறைய மாற்றி விடுவார்கள். ஒரு குப்பையிலே தீ பிடிச்செடுகிறது, அந்த தீயை அணைக்கணும்னா அந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை கொண்டு வந்து பாய்ச்சுகிறார்கள். எனவே தண்ணீரினுடைய தன்மை தீயை அடக்கிவிடும். ஆனால் நம்பி நெந்தியடிகள் தண்ணீரையே எண்ணெயாக பாவித்து விளக்கரித்து காட்டினாரே திருவாரூர்ல. அப்ப என்ன அர்த்தம்? நேர் பகை தீக்கு பகை தண்ணீர். அடியார்களாக நாம பூஜை செய்கின்ற பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் அந்த திரியிலே பட்டு விட்டால் அந்த திரி படபட என்று வெடிக்கும். அச்சமயத்துல அது அவிந்து போயிடுகிறது சுடர். ஆனா நமிநந்தி அடிகள் தண்ணீரையே விளக்காக எடுத்தார்னா அப்ப எதையுமே சிவனடியார்கள் சாதிக்க வல்லவர்கள் என்று சொல்லி காட்டுறார். அதைத்தான் பாதிரி புலியில் உடையான் அடியார் அடியோங்களுக்கு அரியது உண்டே, நான் எதையுமே நான் செய்வதற்கு வல்லவன் அப்படின்னார். நம்முடைய திருக்குற்றால தலபுராணம்னு ஒன்று இருக்கிறது. திருக்குற்றால தலபுராணத்துல இந்த கதை பெரியது உங்களுக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லியிருந்தேன். நம்முடைய அகத்திய மகரிஷி அந்த திருக்குற்றால தலத்துக்குள்ளே இருக்கின்ற வைஷ்ணவர்களுக்கு அஞ்சு அங்க இருக்கின்ற நம்முடைய பெருமானை தரிசனம் செய்வதற்காக அந்த வைஷ்ணவ குலத்திலே உள்ள போயிட்டார். வைஷ்ணவ குலத்திலேயே உள்ளே சென்ற அகத்திய மகரிஷி அங்க இருக்கிற பெருமாளை சிவலிங்கமா மாற்றிவிட்டார். நினைச்சு போறவங்க சிவாமியினுடைய வடிவத்தையே மாற்றிட்டாங்க அடியார்கள். இதுதான் ரொம்ப இது, திருமாலினுடைய வடிவம் சிவலிங்கமா மாறிட்டு. அப்போ அடியார்கள் எவ்வளவு வலிமை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் இது தெரிந்து வைணவர்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து தாக்க வந்தார்கள். அவர்கள் இல்லத்திலே இருக்கின்ற தடி உலக்கை முதலான எடுத்து வந்து அகத்திய மகரிஷி தாக்க வந்தார். சுவாமி ஒன்றும் பண்ணார யார் அகத்திய மகரிஷி, தன்னிடம் இருக்கின்ற தர்ப்பை புல்லை எடுத்தார், ஒரு நுனியை கிள்ளினார், இப்படி சுண்டி விட்டார். அதுவே அம்பு அஸ்திரம் போல அந்த வைணவர்களை எல்லாம் விரட்டி அடித்தது. வல்லவனுக்கும் புல்லும் ஆயினம். இதிலிருந்து அந்த படமொழி வந்தது. ஆக வல்லவன் என்பது இறைவனது அருளுக்கு உட்பட்டவன், வலிமை பெற்றவன். ஆகினாலே தான் அடியார்கள் எதையுமே செய்ய வல்லவர்கள் சொன்னார். அடுத்து 95வது திருப்பாடல் அப்பர் சுவாமியுடைய வாக்கு ஆறாம் திருமுறை 61வது பதிகம் கன்றாபுர் பதிகம் 3வது திருப்பாடல். இது எல்லோருக்குமே மிகுந்த பரிச்சயமான அருமையான ஒரு பாடல். எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி, அழகாக திருநீரும் சாதனம் கண்டால் உள்கி உவராதே அவர் அவரை அவர் அவரை கண்டபோது உகந்து அடிமை தீரம் நினைந்து அங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. அணைந்தோர் தன்மையிலே இருக்கின்ற அந்த அடியார்கள் எல்லாம் எங்கும் சிவம் எதிரும் சிவன் காண்பார்கள். சிவனது அடையாளமாக திருநீர் ருத்ராட்சத்தை கண்டுவிட்டால் சிவமே என்று பணிந்து நிற்பார்கள். அவர்களுக்கும் பணிவிடை செய்வார்கள். அதைத்தான் எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உவராதே உவராதே என்று சொன்னார். மனதிலே ஒரு அந்த ஒரு தயக்கமோ எதுவும் இல்லாது வெறுக்காது அவரவரை கண்டபோது. இந்த திருவாக்கானது முண்டபபரிஷத்தில் உள்ள வாக்கியம். முண்ட உபநேசத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பதிற்றுப்பத்து அந்தாதியில் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். சிவனின் மொழியே கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக அவனோடு கலந்து பேசுக அவனோடு அருகிருந்து உண்ணுக என்ன ஓமையில் சுருதி பொருள் தன்னை நம்பா மூடர். இந்த செய்கையில் இல்லாதவர்கள் மூடர்னு அடிச்சிட்டார். சிவ தர்மோத்தரம்னு ஒரு போது இருக்கிறது, அருமையான ஒரு நூல். சந்தான ஆகமத்தின் உள்ளே வரக்கூடிய சிவ தர்மோத்தரம். அகத்திய மகரிஷிக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்றார். மரியான சம்பந்தர் இதை தமிழ் செஞ்சிருக்கிறார். நான் மேற்கொண்டு சொல்லக்கூடிய நூல்களும் தமிழ் நூல்கள். அந்த சிவ தர்மோத்தரத்தில் ஒரு செய்தி சொல்றார். ஒரு அரசனது மகன் வீதிக்கு வந்து நின்று விட்டால் அவன் சிறியவன் வயதானவன் என்று நினையாது, அவன் நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று நினையாது வணங்குவோர். ஏன்? அரசகுமாரன் என்பதற்காக. ஒருவேளை அரசகுமாரனை வணங்காவிட்டால் மன்னன் தண்டிப்பான் என்று பயந்தும் வணங்குவார்கள். இதே போல மன்னவன் குமரன் என்கின்ற ஒரு காரணத்திற்காக கண்டோர்கள் வீதியிலே வணங்குவதைப் போல சிவனது வேடம் கொண்ட இவன் சிவன் அடியான் என்று அவனுக்கு வணக்கம் செலுத்துவன். இதுதான் நம்முடைய சிவ தர்மோத்தத்திலே சொல்லப்படுகிறது. மன்னாளும் தன்மகன் மன்னாளும் மன்னவன் தன்மகன் குணத்தீங்கு இரண்டும் என்னால் இவை இரண்டும் வையகத்தார் பாராதே வணங்கிடுவரஞ்சி என்னாலும் இறையமலன் திருவேடம் தாங்கி திருநீர் இட்டார்கள் குணம் குணக்கேடு என்னார் தீவினை என்னார். ஆகையினாலே அந்த இளவரசனை கண்டபோது அஞ்சாவது தயக்கம் இல்லாத வணங்குவதைப் போல சிவனடியார்களை வணங்குவார்கள். கோலத்தை மட்டும் காண்பார்கள். இதுதான் மெய்ப்பொரு நாயினார் நில. அவருக்கு தெரியும், உத்தரவன்னாலும் தெரியும், பலமுறை பொருளை தோன்றவனு தெரியும். ஆனால் அவர் மனம் எப்படி இருந்தது? முன்னுரையிலே கூறியதைப் போல அந்த விதி அந்த சிவவேடம் ஒன்றுதான் கண்ணிலே பட்டது. மெய்யெல்லாம் நீர் பூசி வேலிகள் முடித்து கட்டி கையினில் படைகர் அந்த புத்தக கவலி வாங்கி வந்தான். அந்த மெய்யெல்லாம் நீர் பூசி என்பதுதான் மெய்ப்பொரு நாயினார் கண்ணிலே பட்டது. அதனாலே தான் அந்த வடிவத்தை கண்டால் வணங்கி அவரவரை கண்டபோது உகந்து அடிமை தீரம் நினைந்து உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து இவரை வணங்கலாமா, இவர் அந்த கடவுளை வணங்கலாமா, இந்த வேண்டாம் சிவனே இவனே என்று வணங்கி திறமே வேணி கவராதே அப்படி ஒருமைப்பட்ட மனத்தோடு தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடித்தறியை காணலாமே அப்படி சிவமாகவே பாவித்து வணங்குகின்ற அடியார்கள் அந்த அணைந்தோர் தன்மையில் இருக்கின்றவர்கள் நெஞ்சுக்குள்ளே சிவத்தை அவர்கள் காண்பார்கள். கன்றாபூர்ணம் என்னது? அருமையான செய்தி. தினமும் ஒரு பெண்ணடியார் ஒருவர் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற பசுவினை பாலை கறந்து எப்பவுமே பாலபிஷேகம் என சொல்லக்கூடியது பசுவிடம் பாலை கறந்து அதன் தன் சூடு போறதுக்குள்ளே சுவாமியுடைய உச்சியில போய் ஊற்றிடணும். அந்த நேரத்தில் அந்த தொண்டை செய்து கொண்டு வருகிறார். அப்படி தொண்டை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவளுக்கு வந்த மாமியால் இதை தடுக்கிறாள். தடுத்து அவளை செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டாள். கள்ளத்தனமாக கொடுத்து விட்டாள். அதையும் தடுத்து விட்டாள். கடைசியில் ஒரு நாள் மனம் ஆற்றாது பசுவிடமிருந்து பாலை கறக்கிறாள். பசுவிடமிருந்து பால் கறக்கிறது தத்துவம் என்ன தெரிஞ்சுக்கிடணும். பசுவிடமிருந்து பால் ஒரு நேரடியாக கறக்க இயலாது. பசுவின் முன்பாக கன்றை காட்டித்தான் பாலை கறக்க முடியும். சிவமாகிய பசுவிடம் பாலாகிய அருளினை கன்றாகிய அடியார்கள் மூலம்தான் பெற முடியும். இதான் நம்முடைய செவிசித்தாந்து சொல்லக்கூடிய உண்மை. ஆகையினால அந்த கன்றை என்ன பண்ணா ஒரு ஆப்படிச்சு எப்பவுமே பசுவினை ஒரு இடத்தை கட்டி கட்டியிருப்பார்கள். முன்னே ஒரு ஆப்படிச்சு பாலை நான்கு மடுவிலே ஒரு மடுவை கன்றுக்கு கொடுத்து பின்பு அந்த கன்றுக்குட்டியை இழுத்து முன்னே ஒரு ஆப்பு அடித்து அந்த ஆப்பிலே இந்த கன்றை கட்டி வச்சிருப்பார்கள். அந்த கன்று ஆப்பில் கட்டி வச்சிருக்கு. பாலை கறந்தாச்சு சுவாமிக்கு கொடுத்து அனுப்பணும். தடை செல்ல இயலவில்லை. என்ன செய்யா அந்த பாலை எடுத்து அந்த கன்று கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆப்பு இதை சென்று பாலை சிவமாக பாவித்து ஊற்றினான். அந்த ஆப்பிலிருந்து நம்முடைய பெருமான் வெளிப்பட்டு அனுபவித்தார். இதான் திருவம் கன்றாப்பு. ஆக அந்த பாவனையிலே நெஞ்சுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவன் வெளிப்படுவான். அதைத்தான் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுத்தறியை காணலாமே என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டினார். அடுத்து 96வது திருப்பாடல். அருமையான பாடல். சிவபெருமான் தான் எல்லாருக்கும் முழு முதல். இதுதான் சைவனுக்கு வேண்டிய முதல் தெளிவு. அதான் 96வது திருப்பாடல்ல அப்பர் சுவாமியுடைய வாக்கு. 5வது திருமுறை 13வது பதிகம் திருவீழி மடலை 5வது திருப்பாடல். கருவனே எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணமாக இருப்பவனே கருவாய் தெளிவார்க்கு எல்லாம் ஒருவனே எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணமாக இருப்பவன் எல்லாவற்றிற்கும் இவனே கர்த்தா என்று அறிந்த அவருக்கு உபற்றவனாக திகழ்வாய் உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே உயிர்ப்பாய். நான் விடுகின்ற மூச்சு காட்டிலே அவன் இருக்கிறான். அதான் இந்த மூச்சு காட்டிலும் இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான். உணர்வாய் நின்ற திருவனே நம்முடைய உணர்விலும் அவன் எப்படி இருக்கின்றான். அழகாக அவன் இருந்து கொண்டு அருள் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உணர்வில் அவன் கலந்திருக்கணும். பெரிய புராணத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி. தின்னனார் அழைத்து கொண்டு கண்ணப்ப நாயனவர் வர்றார். நேற்று கூறி அவனுக்கு செய்தியை ஞாபகப்படுத்துறேன். மலை மேல யார் இருக்கான்னு கேட்கிறான். இந்த மலை இருக்கிறது நம்ம மலை மேல குடுமி தேவர் இருக்கிறார் கும்பிடலாம்னார். இவ்வளவுதான் சொன்னார், மலை மேல குடுமி தேவர் இருக்கிறார் கும்பிடலாம்னார். சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா, இந்த குடுமி தேவருங்கிற சொல் கேட்ட மாத்திரமே எனக்கு அங்கே மேலே போக வேண்டும் போல் உணர்வு இருக்கிறது, என் உடம்பிலே ஏதோ பாரம் குறைந்தது போன்ற ஒரு சுகத்தை காண்கிறேன் அந்த உணர்வுல வந்து நீங்கள் யாரு நம்முடைய திண்ணனார் சொன்னார், சேக்கலார் சொன்னார், ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைவரும் அதை சொன்ன உடனே அந்த குடுமி தேவரை நோக்கி அங்கே நிற்கின்ற பொழுது என் மேல் பாரம் போவது ஒன்று உளது போதும், என் மேல் இருக்கின்ற பாவம் ஒன்று நின்று விட்டு நீங்குவது போதும், ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் என்னுடைய நெஞ்சமானது மேன்மேலும் செல்ல வேண்டும் என்று ஒரு உணர்வு இருக்கிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை விட உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்லி காட்டுகிறேன், கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய். எல்லாரும் என்ன பண்ணாங்க, சமணர்கள் சேர்ந்திருந்து மணி மந்திரம் ஔஷதம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ மங்கையர்கள் செம்மையாரும் குளச்சரையாரும் சேர்ந்து ஞான சம்பந்தனுக்கு நாம் அகிலம் செய்த காரணத்தால் இது வந்தது, எனவே ஞான சம்பந்தன் வந்தால் இந்த நோய் தீரும்னார். யார், குளச்சரை நாயனாரோ மங்கையர் கடைசியாரோ? இதை கேட்ட உடனே சுவாமியானவர் அவருக்கு உணர்விலே கலந்தார் கூன்பாண்டியனர். எப்படி, மீனவன் செவியின் ஊடு மெய்யுணர்வு அறிப்போர் கூற ஞான சம்பந்தன் என்னும் நாம மந்திரம் செல்ல ஆனபோது அயர்வு தன்னை அகன்றிட அதுவரை பெருந்துன்பத்திற்கு ஆட்பட்டு கொண்டிருந்த நம்முடைய கூன்பாண்டியன் இப்ப அயர்வு நீங்கினார். ஏனெனில் சுவாமி அங்கே உணர்விலேயும் கலந்திருக்கின்றார். இதைத்தான் அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே, திருவன் முத்தி செல்வத்தை உடையவனே, திருவீழி மிடலையுள் குருவனே, திருவீழி மிடலையில் இருக்கின்ற எனக்கு குருவானவனே, அடியேனே குறிகொளே, என்னை நீ குறிக்கொள், என்னையும் ஒரு குறியாக கொள், என்னையும் பொருளாக கொள். என்னையும் பொருளாக கொள் எப்பொழுது கொள்வான் இறைவனை ஒரு காலத்தில் நாம் சொல்லும் பொழுது சுவாமி நெல்லையப்பர் சுவாமி சொக்கநாதர்மா. இந்த சுவாமி என்பதற்கு உடையவன் அர்த்தம், என்னை அடிமையாக உடையவன் என்று பொருள். அந்த அடிமையாக உடையவனை இறைவன் ஒரு அடைக்கல பொருளாக குறிப்பாக கொள்வான், அதை என்னையும் குறிக்கொள்ளார். ஒரு ஆன்மா எப்பொழுது சிவனது உடைமை அடிமையாகிறது என சொன்னால் குருவினை கண்டு தக்கம் பண்ணணும். சிவமாகி அந்த குருவினை கண்டு தன்னை தானம் கொடுக்கணும். எப்படி தானம் கொடுக்கணும், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையொன்னார். ஆகையினாலே அந்த அடிமையை தன்னுடைய அடிமைத்தன்மையை அவருக்கு உரிமை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுங்கிறத ஸ்ரீகாடு சிற்றம்பல நாடுகள் சுப்பிரமணிய ராகவர்கள் சொல்றார். நான் என்ன ஒப்பிச்சுட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்தல் வேண்டும், அருகு எரு நீர், அருகையும் எருவையும் வைத்து, அருகையும் எருவையும் வைத்து சுவாமி முன்பாக அப்படி நீரை ஊற்றி என்னுடைய உடல் பொருள் ஆவியை தந்தேன். இந்த மூன்று பொருளும் உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. இப்படி தத்தம் செய்துவிட்டால் இவன் நம் அடிமை என்று அவன் நம்மை குறிகொள்வான், நம்மிடம் கவனமாக இருப்பான். சீர்காழி சித்தமனார் திருச்சி சுப்பிரமணியர் அவளை சொல்லி காட்டார். அருகு எருவுடன் கையள்ளு நீருடன் என் மருகு உடல் உடல் ஆவி வான் பொருள் கொண்டான் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆக இதை அடைக்கலம் புகுந்தவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று கூறி அடுத்தபடியாக 97வது திருப்பாடல். இந்த 97வது திருப்பாடல் சுந்தர தேவாரம் 7வது திருமறையில் உள்ளது. 51வது பதிகம் திருவாரூர் பதிகம் 4வது திருப்பாடல். இங்கனம் வந்து இடர்பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே, அங்கனம் வந்து என ஆண்ட அரும் மருந்து என் ஆரமுதை. நான் பிறப்பு இறப்பு என்று சொல்லுகின்ற அந்த சுழலிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த அரிய அந்த மாந்த பிறப்பினை எனக்கு கொடுத்து என ஆண்ட அருமருந்து என் ஆரமுதை. நல்ல பக்குவ ஆன்மாக்களை தான் ஒரு காரணத்தோடு பூமியிலே வந்து அவர்களை அவதரிக்கும்படி செய்தால் அவனே வந்து தடுத்தாட்கொள்வான். தான் இறைவனது தன்மை, அவனே வந்து தடுத்தாட்கொள்வான். அடுத்து வெங்கடர்மா மேனியனை மான் மருவு கையானை, எங்கனும் நான் பிரிந்திருக்கேன் இறைவனையே. எப்பொழுதுமே பக்குவ ஆன்மாக்கள் இறைவனிடம் அணைந்தவர்கள் பிரிவை தாங்க மாட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரிவை அவர்கள் ஒருபோதும் தாங்க மாட்டார்கள். திருவாசகம் என்பதே பிரிவின் துக்கத்தால் விளைந்த புலம்பரம். திருவாசகம் அழகாக சொல்றார், சுவாமி என்னை விட்டு பிரிய மாட்டேன், நீ சபதம் பண்ணி கொடுத்தே அது பொய்யாகிவிட்டதோ. அழகாக சொல்லி காட்டுகிறார், பிரியேன் என்று சபதம் செய்தவர்கள் பிரிகின்ற பொழுது அந்த மனசு துன்பம் ஏற்படும். இதற்கான அழகாக அழகாக சொல்றார், பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. என்ன பதியத்தில் சொல்லி காட்டுகிறார், என்னை பிரித்து விட்டாரே என்று சொல்லிக்காட்டு. அப்பர் சுவாமிகள் பேராயிரம் பரவி என்கின்ற அந்த திருத்தாண்டகத்தில் பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிலா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானார். ஆகையினாலே இந்த அடியார்கள் எப்பொழுதுமே பிரியாமல் இருப்பார்கள். திருச்சடகத்தில் சொல்லிக்காட்டினாரு, அந்த பிரிவு துன்பத்தினாலே தீயில் வீழ்களே திவரை உருள்களே செங்கடல் புகுவனே. நான் என்னுடைய உடம்பை அழிந்து கொள்ளப் போகிறேன், தீயில் வீழ்லேன் தின்வரை உருளிலேன் செங்கடல் போவனேனா. இன்னும் சொல்றார், அருக்கிலே உடல் துணிபட என் உடம்பை கரியால் கொண்டு அறுத்து துண்டுதுண்டாக்கி கொடுவேன், தீப்புக்கு ஆறுக்கிறேன். ஏன் செய்யல மணிவாசகர், இந்த உடம்பு ஏன் உடம்பு இல்லையே, என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் உனக்கு தத்தம் கொடுத்துருக்க, இந்த உடல் உன்னுடையதல்லவோ, அதனால தானே உயிரோடு இருக்கிறேன். அப்ப எந்த அளவிற்கு ஒரு துன்பத்தினுடைய ஒரு தாக்கம் இருந்திருக்கிறது பாருங்க. ஆகையினால் பிரிந்திருக்கிறேன், என் நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனே. எனவே சிவன் அடியார்கள் மெய் அணைந்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் சிவத்தை பிரிந்திருக்க மாட்டார்கள், அதை சகிக்க மாட்டார்கள். அடுத்து 98வது திருப்பாடல் சுந்தர தேவாரம், 26வது பதிகம் திருக்காலத்தி பதிகம், 4வது திருப்பாடல். மரிசே கையினே மத மாவுரி போர்த்தவனே, குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். என் அருமையா சொல்றார் பாருங்க, மரிசே கையனே மத மா உரி போர்த்தவனே. மா என்பது குதிரையையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். இந்த இடத்துல யானை தோலை உச்சத்தை குறிக்கிறது. குறியே நான் அடைய வேண்டிய இலக்கு நீ உன்னை நிறுத்திக் கொண்டிருவேன். என்னுடைய குருவே, குரு என்பது ஆன்மாவை சிவத்தோடு சேர்ப்பிக்கின்ற நெறியினை காட்டுபவர். என்னுடைய

என்ற நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து 99வது திருப்பாடல், அதாவது இந்த நூலிலே ஈற்று பாடல், அந்த ஈற்றுவள் ஞானசம்பந்தருடைய திருவாக்கு 1வது திருமுறை 3வது பதிகம் திருவரிதாயம். கடலின் நஞ்சமுது உண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி அடல் இலங்கை அறையன் வழிசெற்று அருள் அம்மான் அவர் கோயில். ஒருவன் எவ்வளவுதான் தான் அறத்திற்கு தகாதது செய்தாலும் பொருந்தாததை செய்தாலும் அவன் பக்குவப்பட்டு சிவத்தை அடைந்து விட்டால் அவன் குற்றத்தை பொறித்து பரிசு கொடுப்பான். ராவணன் பெருமான் கிட்ட இருக்கின்ற மலையை அசைச்சான். கடைசியில் தவறை உணர்ந்து சாமகானத்தை இசைத்தான். ஆனால் இறைவன் அதற்கு என்ன செய்தார்? முதல்ல அவன் சாக இருந்த அவனுக்கு வாழ்வு கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார். தன்னிடம் இருந்த சந்திரகாச வாழ் என்று சொல்லக்கூடியதை பரிசா கொடுத்தார். ராவணன் என்ற நாமத்தை கொடுத்தார், அவ்வளவு பரிசு கொடுத்தார். ஆகையினாலே அந்த இறைவனானவன் ஒரு தீவர்களை கூட ஆட்கொள்கிறான். அதைத்தான் இங்கே ஞானசம்பந்தரே சொல்லி காட்டுகிறார். வழிசெற்று அருளும் அம்மா ஆனவர் கோயில். ராவணனது வலிமையை கெடுத்து அவனை ஆட்கொண்டவர் மடல் இழந்து கமுதின் பலவின் மது விம்மும் வலிதாயமும் இலங்கும் உயிருள்ளவளவும் தொழ உள்ளம் துயர் போகுமே. என்னுடைய உயிர் இருக்கின்ற வரை உன்னை நான் தொழுவேன், எனக்கு துன்பம் இல்லை. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அனைந்தோர் தன்மையிலே உள்ளவர்கள் தான் சிவத்தை அடைந்து ஒன்றிற்கு நின்றாலும் கூட வாசனாமலம் தன்னை தாக்காதபடி அவர்கள் வழிபாடு இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள், ஐந்தெழுத்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் ஈற்று சூத்திரத்திலே சிவஞான போதத்திலே செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்ட அம்மலங்கடிய அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயன் தானும் அரண்யன தொழுமே என்று அங்கு சொல்லி கண்டார். எனவே அணிந்தோதன்மையில் உள்ள ஆன்மாவும் சிவத்தை தொழுது அங்கே அடிமைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நூலினுடைய தொடக்கம் தோடு என்று தொடங்கியது, முடிவு துயர் போம், அந்த கடைசியில் இருக்கிற ஏகாரம் ஆக ஓம் ஆரம்பித்து இம்மிலே முடிகிறது. இந்த நூலினுடைய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் இதை அப்படியே சாரமாக ஏற்கனவே நமக்கு இருக்கிறது. இந்த அடியார்கள் எப்படி எந்த இன்பத்தை அணைந்தோர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் பெரிய புராணத்தில் ஈற்று பாடல். அடியார்களெல்லாம் எதை விரும்புவார்கள்? என்றும் இன்பம், இன்பம் பெருகும். அந்த இன்பம் என்றைக்குமே நினைக்கணும். அந்த இன்பம் நிரதிசய இன்பமாக மாறி ஒவ்வொரு நேரமும் அது அந்த இன்பம் திகட்டாது வற்றாது, அந்த ஆனந்தம் பெருகிக்கொண்டே போனோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து ஒன்றாகிய அந்த ஒப்பற்ற பழம்பொருளை காதலித்து விரும்பி உள்ளமும் ஓங்கிட. எனவே என்றைக்கும் பெருகிக்கொண்டே இருக்கின்ற இன்பத்தை இந்த ஆன்மாக்கள்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

زماننا.

كَلَّا

0: அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்றி திருவகவரிலே 185வது வரி முதலாக இப்பொழுது உரை செய்ய விடைகிறேன். திருவாசகத்தில் போற்றி திருவகவல் என்கின்ற பாடலில் மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய பெருமைகளை நிறைய சொல்லுகிறார். அதற்கு மேல உயிர்களாகிய நமக்கு இருக்கும் துன்பத்தையும் சொல்லி அதை நீக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறார். அவர் இருக்கின்ற தலங்களை எல்லாம் சொல்லி வணங்குகிறார். இப்படி பல வகையான சிறப்புடைய இந்த போற்றி திருவகவல் 185வது வரி, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி என்பது உயிர்களுக்கு தகுதி நூல்களாலும் பெரியோர்களாலும் நல்ல செயல்கள் செய்வதனாலும் தகுதி உயர்கிறது. அப்படி நல்ல நூல், நல்ல பெரியோர்கள், நல்ல செயல்களிலே தொடர்பு இல்லையானால் தகுதி குறைந்து போய்விடுகிறது. அதனாலே உயிர்களுக்கு இயல்பாக இருப்பது சிற்றறிவு. அந்த சிற்றறிவினாலே அவைகள் செய்கின்ற செயல்களும் சிறு செயல்களாக முடிகிறது. சிறு செயல்கள் என்றால் தாழ்ந்த செயல்களை செய்வது, மனம் தாழ்ந்ததை எண்ணுவது, வாக்கு தாழ்ந்த வாக்கியங்களை பேசுவது, உடம்பு தாழ்ந்த காரியங்களை செய்வது. அதனாலே அவனுக்கு துன்பங்கள் வந்து விடுகிறது. அப்படி செய்யும் போது அவனுக்கு இன்பமா கூட இருக்கலாம். தீய காரியங்களை செய்யும் போது கூட அவன் ஏதோ இன்பத்தை அடைபவனை போல தோன்றும். பிறகு அந்த காரியத்தினுடைய பயன் கிடைத்து போய்விடும். அதனாலே மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் தீய காரியங்களை செய்பவர்கள் துன்பத்தை அடைவார்கள். உயிர்கள் எப்படியும் வாழ்க்கையிலே சில துன்பங்களை சந்திக்கத்தான் நேரும். யாரும் முழுவதும் இன்பமாக இருக்க முடியாது. 80 வருஷம் வாழ்கிறான்னா அதுவரையில ஒரே மாதிரியா இருக்குமா? இன்பமாகவே இருக்காது, துன்பமாகவே இருக்காது. மாறி மாறித்தான் இரவும் பகலும் போல இன்ப துன்பம் மாறி வரும். அது சிலருக்கு வந்து இன்பம் அதிகமா இருக்கும். நல்லா இருந்தையா, ஒரு 30 வருஷம் நல்லா இருந்தேன், 40 வருஷம் சொல்லுவா. அப்புறம் 1 வருஷமா 2 வருஷமா அதெல்லாம் சேர்த்து வாங்கிடுவா வட்டியும் போது துன்பம். அதே போல துன்பமா இருந்தா அப்புறம் சில கால இன்பமாக இருந்தார். இப்படி இன்பமும் துன்பமும் உயிர்களுக்கு இயல்பாக அவைகள் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக, பாவ புண்ணியத்தின் காரணமாக மாறி மாறித்தான் போறோம். அப்படிப்பட்ட அந்த இன்ப துன்பங்களிலே கடவுள் தொடர்புடைய உயிர்கள் மறுபடி பாவத்தை செய்யாமல் விலகிக்கொள்ளும். கடவுள் தொடர்பு இல்லாத மறுபடியும் பாவத்தை செய்யும். கடவுள் தொடர்பு இருந்ததானால் பாவம் செய்ய பயப்படுவான். தொடர்பு உடையவனே பாவம் செய்கிறான். கடவுள் தொடர்பு உடையவனே பாவத்தை செய்கிறான். தொடர்பு உடையவனை பூர நடிச்சு பிறகு பாவத்தையும் செய்கிறான். அது எப்படியும் வெளி வந்து விடுகிறது. அதனால கடவுள் தொடர்பு வந்து இருப்பது எதற்காகனா, முதலிலே பெரியோர்கள் தொடர்பு, நல்ல நூல்கள் தொடர்பு இருக்கிறது எதற்காகனா, முதலிலே அவருடைய தன்மைகள் உயர்வதற்காக, பழக்க வழக்கங்கள் உயர்வதற்காக. அது முதலிலே உயர்வு. பலன்கிறது கூட ரெண்டாவது, பலன் என்பது கூட ரெண்டாவது. கடவுளை கும்பிட்டோம், அதனால இன்ன பல நல்ல பலன் கிடைச்சதுங்கிறது கூட ரெண்டாவது. நல்ல பழக்கங்கள் வருவது. அப்படி நல்ல பழக்க வழக்கம் வருவதற்கு நமக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் பாவம் செய்தோமானால் தண்டிப்பார் என்று அதையால ஒரு அச்சம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா புகழும் பொருளும் நிறைய வந்துருச்சுன்னா அந்த அச்சம் தோணாது. கடவுளை கும்பிடுகிறார், அவர் பெரிய மகானா இருக்கிறார் என்று அதையால பேராச்சுன்னு வச்சுக்கோ, நிறைய வந்து அதையால பணமும் பெருமையும் வந்து குவிஞ்சதுன்னா என்ன பண்ணுவா? இந்த கடவுள் தண்டிப்பாருங்கிற அச்சம் தெரியாம போயிடும். அதான் அங்க பெரிய உள்ள ரகசியம். புகழும் பொருளும் வந்து குவிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கா, கடவுளை பத்தி பேசிக்கலாம். கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த புகழ் பொருளிலே இவன் மயங்கி போறதுனாலே கடவுள் தண்டிப்பாருங்கிற அச்சம் கூட மறந்து சாக்கிரதையா இருக்கும். அதனாலே உயிர்கள் துன்பம் அடைவதற்கு காரணம் பாவம், இன்பம் அடைவதற்கு காரணம் புண்ணியம். அது இந்த அலந்து போனேன் என்பது, அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூறடியே இருக்கு என்பதும் திருவாசகம் தான். மனுஷன் அலந்து போனான், அசந்து போனான், அலந்து போனான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? கையால பல இடங்களிலே அலைந்து திரிந்து சுற்றி அப்புறம் என்ன போவான்னு மனுஷன் அசந்து போனாயா என்று சொல்லுவதுதான். பல பறவைகளிலே உழன்று திரிந்து அலைந்து, பல பறவைகளிலே இப்ப கொஞ்ச தூரம் சுத்துறதே இவ்வளவு அலைச்சு இவ்வளவு வசதி இருக்குன்னா எத்தனை கோடி ஜென்மமா எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம். சுற்றாத ஊர் தோறும் சுற்ற வேண்டாம் போலவீர்னு கொஞ்சம் ஊரில் ஒவ்வொரு பறவையிலையும் சுத்தணும். ஒவ்வொரு பறவையிலையும் கொஞ்சம் அல்ல முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலரால் முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலரால் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ என்பது திருப்பூர். ஆகையினாலே இப்படி பறவைதோற அலைந்து முத்துப்பட்டு அலைந்த உயிருக்கு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கலாம்னு தான் தோணும். அதத்தான் இதுல அலந்தேன் நாயேன் அடியேன்னு போற்றீங்க. அலந்து போனேன் தகுதி இல்லாதவனாகிய உனக்கு அடியவன் வணக்கம். இலங்கு சுடரம் ஈஷா போற்றி. இலங்கு சுடர் என்பது சூரியன் சந்திரன் அக்கினி மூன்றும் சுடர்கள் தான். சூரியன் சந்திரன் அக்கினி மூன்றும் சுடர்கள் தான். அந்த சுடர்களுக்கெல்லாம் சுடர் தருபவன் சிவருமான். அதனால அந்த சுடர் எப்பொழுதும் குறையாமல் இருக்கின்ற ஒரு தன்மையை உடையதாய் தோற்றம் இல்லாததாய் முடிவு இல்லாததாய் இருப்பதனாலே அது இலங்கு சுடர் எம் ஈஷா போற்றிங்கிறாரு. கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. கவைத்தலை என்கின்ற ஒரு திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற என்னுடைய கண் போன்றவனே வணக்கம்ங்கிறாரு. குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. குவைப்பதி என்கின்ற ஒரு திருத்தலம், அதை குகை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதனால குவைப்பதி என்கின்ற ஒரு திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கிற தலைவனே வணக்கம். மலைநாடுடைய மண்ணே போற்றி. மலைநாடு என்பது கேரள மேற்கு பகுதி. அப்படிப்பட்ட மலைநாட்டிலையும் சுவாமி இருக்கிறாரு. மலைநாட்டை பத்தி மாணிக்க வாசகர் பாடவில்லை. ஆனாலும் இதுல மலைநாடுடைய மண்ணே போற்றின்னு சொல்லியிருக்காரு. மொத்தமா மலைநாடு என்பது திருவஞ்சக்கிழ முதலான தலங்கள் இருக்கு. அந்த தலங்களுக்கு எல்லாம் இது மலைநாடுடைய மண்ணே போற்றி என்று பொதுவாக தோத்திரம். கலையார் அருகே சரியாய் போற்றி. கலையார் அருகே சரியாய் போற்றி என்பது அரி என்பது சிங்கம். அது சிங்கத்தினுடைய தோலை உரித்து கலை என்ற ஆடையாக உடுத்து கொண்டவனுக்கு வணக்கம். நரசிங்கத்தை உரித்து அந்த தோலை போர்த்து கொண்ட தலைவனுக்கு வணக்கம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. திருக்கழுக்குன்ற என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கிற செல்வனுக்கு வணக்கம். திருக்கழுக்குன்றம் என்பது தொண்டை நாட்டிலே இருப்பது. அங்கே மாணிக்க வாசகருக்கு காட்சியும் தந்திருக்கிறாரு. அங்கே கழுகுகள் வந்து பூஜை பண்ணியது, அதனால கழுக்குன்றம்னு பேரு. அப்படிப்பட்ட தலத்திலே மலையிலே எழுந்தருள் இருக்கிற செல்வா வணக்கம். பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. திருப்பூவனம் என்கின்ற தலத்திலே அலை மலை போன்று எழுந்தருள் இருக்கிற தலைவனுக்கு வணக்கம். அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. கடவுள் வந்து அருவம்னா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது, உருவம்னா கண்ணுக்கு தெரியும்படியாக இருப்பது. இது உருவம் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாமையும் இருப்பார். நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாம இப்ப இருக்க முடியுமா? முடியாது. உருவம்னா உருவம் தான். அவர் தெரியாமே இருப்பார், தெரியும்படியாக இருப்பார். தெரியும்படி இருப்பது ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு தெரியும்படியாக காட்சி தருவாரு. உருவ சிலையாக இருக்குது அல்லவா சுவாமி, அதனால உருவமும் உண்டு அருவமும் உண்டு. அருவம்னா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அருவமாகவும் இருக்கிறாய் உருவமாகவும் இருக்கிறாய் வணக்கம். மருவிய கருணை மறையே போற்றி. கருணை என்பது இறைவனுக்கு இயல்பாக உள்ள குணம். கருணை என்பது இரக்கம், எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்கிற எண்ணம். இரக்க குணம், உபகார குணம்னு சொல்றது. அது உபகாரம், உதார குணம், அருக்குணம், இரக்கம், தயவு என்றெல்லாம் சொல்றது. இப்ப மனுஷனுக்கு நமக்கு அதெல்லாம் இருக்குது. இருக்குதா? இருக்குது. குறைவாக இருக்கிறது. குறைவாக இருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் இருக்கிறது. நமக்கு வேண்டிய இடத்துல மாத்திரம் இருக்கிறது. அப்படித்தானே இருக்குது. நமக்கு கருணை இருக்குதுன்னா அந்த அளவு தான் இருக்க முடியும். நாம என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட இருக்க கருணையோ கொஞ்சம் தானே. நம்ம சக்திக்கு தகுந்தா போலதானே கருணை இருக்கு. அவன் எல்லையற்றவனாகையினாலே எல்லை இல்லாத கருணையை உடையவன். எல்லை இல்லாத கருணையுடையவன். யானை முதலா இரும்பீராக உள்ள எல்லா பிராணிகளுக்கும் அவன் வந்து அருளை செய்கிறான். அருளை செய்கிறான், அருளை பெறுகிறது. எல்லா உயிர்களையும் வளர்க்கிறான் அல்லவா, தாயா இருந்து எல்லா உயிர்களையும் வளர்க்கிறார் அல்லவா. அதனால மருவிய கருணை மலையாக விளங்குறார். கருணை மலை. கருணை மலையே போற்றி. துரியம் இறந்த சுடரே போற்றி. துரியம் என்பது நான்காவது நிலை. நான்காவது நிலைன்னா சூரியம்னா உங்களுக்கு விளங்குத விளங்கலே இல்ல. இப்ப இருக்கிறது சாக்கரம்னு பேரு, வடமொழியில சொல்றது சாக்கரம்னா விழிப்பு நிலை. இப்ப விழிப்பு நிலை அப்புறம் சாக்கரம் சுப்பனா சுளுத்தி துரியம் துரியாதிதம்னு அஞ்சு. சாக்கரம் என்பது இப்ப விழிப்பு நிலை. அப்புறம் உறக்க வருதெல்லாம் தூங்குறோம் இல்லவா, அப்ப சொப்பனை வருது பாரு, அது சொப்பனை சாக்கரம் சொப்பனம். அந்த சொப்பனத்துக்கு மேலே போய் சொப்பனங்கிறது ஊட நினைவு இல்லாமல் உறக்க வருவாரு, அது சுளுத்தி. அதுக்கு மேல பேர் உறக்கம், சுளுத்திக்கு மேல அதான் துரியம். சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம். துரியங்கிறதுல அப்பதான் நீ வந்து பத்து சத்தம் போட்டா கூட எந்திரிக்க மாட்டான், மேலாலவத்தேன்னு சொல்றது. இந்த அஞ்சையும் கீழாலவத்தை மேலாலவத்தேன்னு சொல்றது. மேலாலவத்தைங்கிறது இறைவனை கண்டு, இறைவனை கண்டு சாக்கரம். அதற்கு மேல இறைவனை வந்து அகக்கண்ணில் நன்றாக தியானித்தல் சுப்பனம். அப்புறம் அந்த இறைவனோடு கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலை, அது சுளுத்தி. அப்புறம் இறைவனாகவே இருப்பதாக எண்ணுவது துரியம். அதற்கு மேல அதையும் மறந்து தன்னை சுத்தமா மறந்து போறதுல தான் துரியாதீதம்.
1: அது பரமஞானிகளுக்கு தான் அப்படி வரும், நமக்கு அப்படி வருமா?
0: அப்படிப்பட்ட நிலைய துரியாதீதம் சொல்றது. அது மேலாலவத்தின் கீழாலவத்தை மேலால இப்ப நம்ம காணுகிற சாக்கரம் சுப்பனம் சுளுத்தி இதெல்லாம் கீழாலவத்தை, அது மேலாலம். அந்த துரியம் இறந்த சுடராகி அந்த துரியாதீதத்திலே சிவமாத்திரம் தோன்றும், வேற ஒன்றும் தோன்றாது. அப்படிப்பட்ட நிலை கண்ணப்பர் நிலையில வச்சுங்களேன், அப்படி சொன்னா தெரியும் கண்ணப்பருடைய நிலை. சிவந்தானே தெரிஞ்சது, வேற ஒண்ணும் தெரியல அவருக்கு. அந்த நிலை துரியம் இறந்த சுடரே போற்றி, தெரிவரிதாகிய தெளிவே போற்றி, தெரிவதற்கு அரிதாகிய தெளிவு. தெளிவு என்பது கலங்கள் இல்லாத நேர தெளிந்த நீர்னு சொல்லுவோம். கலங்கள் இல்லாதது தெளிந்த நீர் என்று சொல்லுவது போல மனம் கலங்கள் இல்லாது தன்மையாக இருந்து கலக்கமில்லாமல் தெளிவாக சித்த மகிழ்ச்சியோடு இருப்பது. அந்த தெளிவு ஆகியாலே சிவத்தோடு கலந்த போது தெரியும். சிவத்தோடு கடவுளோடு தொடர்புடையதா இருக்கும் போது எப்போதாவது பக்தர்களுக்கு உண்டாகும், எப்போதாவது ஒரு நேரம் அப்படி உண்டாகும். சாமானியம் அது வராது, எப்போதாவது ஒரு தடவை சாமி கும்பிடுப்பதெல்லாம் அப்படி வருதா? எப்போதாவது அந்த மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த நிறைய தெரிய முடியாததாக இருக்கும், அது தெரிவரிதாகிய தெளிவு. தெரிவு தெரிவதற்கு அரிதாகிய தெளிவே போற்றி, தோளா முத்த சுடரே போற்றி. முத்தமாக இருப்பவன், முத்தாக இருப்பவன் தொலைக்கப்படாத, தோளான்னா தொலைக்கப்படாத முத்திலே தோன்றுகின்ற பிரகாசம் போன்றவனே வணக்கம். தோளா முத்த சுடரே போற்றி, ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. ஆளானவர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு துண்டு செய்து அவனை விட்டு பிரியாத நிலையிலிருந்து அவனே கதி என்று இருக்கிறது. ஆளாவது, ஆளாவது என்றால் அகாலே சிவனுக்கு இரவும் பகலுமாக பணி செய்தல், பணி செய்தல் அதான் ஆளாவதுன்னு பேர். ஆளாவது அவனுக்கு ஆளாவது. யானே தவமுடையேன் என்னெஞ்சே நன்னெஞ்சம், யானே பரப்பருப்பான் எண்ணினேன், யானை கைமா உரிவோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன். ஆளாவது சிவனுக்கு ஆளாவது. சிவனுக்கு ஆளாயிட்டா யமனுக்கு ஆளாக வேண்டியதில்லை. சிவனுக்கு ஆளாகாதவர்கள் யமனுக்கு ஆளாவார்கள், சிவனுக்கு ஆளாகாதவர்கள் யமனுக்கு ஆளாவார்கள். அதனாலே சிவனுக்கு ஆளாவது. ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி எப்பருக்கு என்பது பட்டினத்தாறு பாட்டு. அதனால எப்படியாவது சிவனுக்கு ஆளாகிறோம், எப்படியாவது சிவனுக்கு ஆளாகும். இப்ப திருவாசகம் கேட்கறோம் இல்ல, இப்ப சிவனுக்கு ஆளாகி இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில ஆளாகும். பூச மன்றமா சிவனுக்கு ஆளாகிட்டோம், சிவனுடைய துண்டா சிவனுக்கு ஆளாகிட்டோம், சிவாலய பணியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிவ சம்பந்தமான ஒரு பணியில ஈடுபட்டு அதுல அந்த பட்டியல நம்ம பேரை சேர்த்து விடுறோம்.
1: வட்டி இல்ல இப்ப ஓட்டு லட்சத்துல நம்ம பேர் இல்லன்னா எவ்வளவு கவலைப்படுறோம். அது மாதிரி அலை சிவனுடைய அந்த தேர்தல் லிஸ்டில நம்மையும் ஒரு ஆளாக நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் என்றார் போல நாமும் சிவனுக்கு ஆளாகி விட்டோம். நாமும் சிவன், சிவன் எங்கே நாம் எங்கே, சிவனை அடைந்த பெரியோர்கள் எங்கே, பரமஞானிகள் எங்கே, பரமஞானிகள் எங்கே, வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவர் ஜனகாதி முனிவர்கள் வியாச முனிவர் சுக முனிவர் நம்முடைய ஞானசம்பந்தன் முதலிய பரமாச்சாரியர்கள் சந்தான ஆட்சியர் விரலெல்லாம் எங்கே, அவருடைய ஞானம் எங்கே, நம்ம எங்கே, அவர்களும் சிவனுக்கு ஆளானார்கள் நாமும் சிவனுக்கு ஆளா என்கின்ற அந்த ஒரு பெருமிதம். அதனாலே எப்படியும் ஆளாக வேணும், எப்படியும் சிவனுக்கு ஆளாக வேணும். ஆளாக ஆளானாரே அடைந்து உய்யார் அப்பர் சுவாமி நெருப்பறைக்குள்ள இருந்துட்டு பாடுறாரு இந்த பாட்டு. ஆளாக சிவனுக்கு ஆளாக மாட்டேங்கிறார். ஆளாகலைன்னா இவனுக்கு தெரியல, ஆளானவர்களிட்டையாவது இவன் போய் அண்டி இருந்து இவன் ஆளாகலாம் இல்ல, நேரடியா சிவனுக்கு ஆளாக தகுதி இல்லைனாலும் ஆளானவர்களுக்கு அன்புடைய அன்பு செய்யலாம் அல்லவா, தொண்டருக்கு தொண்டு செய்யும். ஆளாகார் ஆளானாரை அடைந்துய்யார் மேலா ஆட்சியது மெய்மையும் நிற்கிறார் தோளாத சுரையோ துளும்ப சிவி வாழாம் ஐந்து மண்ணாகி கழிவரே என்பது அப்புற தேவாரம். அதனாலே சிவனுக்கு பணி செய்து ஆளாகும், சிவனுக்கு பணி செய்து ஆளாகும். அதத்தான் வாழான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் துண்டு செய்து ஆளாரின் கண்ணிடந்த அப்பவல்லே நல்லன் நானினை சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்று பாடினார் பட்டினத்தார். அதனாலே எப்படியும் சிவனுக்கு ஆளாகும், சிவ சின்னம் தரிப்பது, சிவனடியாரன் துண்டு செய்வது, சிவாலய பணி செய்வது, இப்படி ஏதோ ஒரு வகையில ஆளாயிரும். அதுக்கு இந்த முதல்ல இந்த சமய தீட்சைன்னு பெற்றுட்டா அதிகபட்சம் அதுல லைசன்ஸ் கிடைச்சு போகுது, அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கலாங்காரு. அதனாலே அப்படி வந்து ஆளாகும். ஆளானவர்களுக்கு அவன் எப்படி இருக்கானா அன்பனாக இருக்கிறான். ஆளானவர்களுக்கு அன்பா, ஆளாயிருக்கு அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதியே அப்படி திட்டம் கூட உரிமை உண்டு. ஆளாயிட்டா அவன் திட்டலாம் இல்ல, ஆளாயிட்டா உரிமை. ஆளானவருக்கு அன்பா போற்று ஆறா அமுதே அருளே போற்றி ஏழே திவிட்டாத அமுதமாக இருப்பவனே அருளே வணக்கம் பேராயிர் முறை பெருமான் போற்றி. பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பேரு அளவில்லாத பேர், அளவில்லாத பெயருடையவன். அதே ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லா இருக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி நாம் பாடி நாம் தெள்ளேரம் கொட்டாமோ என்பது திருவாசகம். கடவுளுக்கு பேர் எவ்வளவுன்னு கேட்டா அளவே இல்லை. ஆயிரம்ங்கிறது ஒரு அதிகம் என்பது சொல்லுக்காக சொல்வது தவிர ஆயிரம் மாத்திரம் அல்ல. அது அருணகிரிநாத சுவாமி சொல்லிவிட்டார், வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோட்டார். அருணகிரிநாதர் எப்படி சொன்னார்னா சிவபெருமானுக்கு எத்தனை பேர்னா வெகு கோடி நாமம், அளவு சொல்ல முடியுமா, வெகு கோடி அது பத்து கோடி எட்டு கோடி இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி கூட சொல்லல. எப்படி சொன்னாரு, நமோ நம வேத மந்திர சொரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போகந்தரி பால நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் என்பது திருப்புகள். அதனாலே பெருமானுடைய நாமம் சிவனுடைய நாமம் எவ்வளவு வந்து கேட்டால் வெகு கோடி நாம, வெகு கோடி நாம. அந்த வெகு கோடியத்தான் ஆயிரம் என்றால் அதிகம் என்பதற்கு சொல்லுவோம். பேராயிரம் உடை பெம்மான் வந்து

சிந்தையே உமக்கொன்று சொல்லக்கு நின் திகழறம் வளர்மதியும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் நமச்சிவாயம் என்றெடுவார் திரு விசும்பில்.

0: பேராயிரமுடை பெம்மான் போற்றி,
1: தாலி அதிகந்தாராய் போற்றி. தார் என்பது மாலை, தார் என்பது மாலை, அருகு மாலை, அருகு மாலையை அணிந்தவன், அருகு மாலை அணிந்தவன். அது சிவபெருமானுக்கு பத்திர புஷ்பங்களிலே வந்து எத்தனையோ வகையான புஷ்பங்களையும் பத்திரங்களையும் புஷ்ப விதி முதலார ஆகமங்களிலே சொல்லப்பட்டாலும் அதிலே பிரதானமாக சொல்லப்படுவது அருகும் வில்வமும். அருகு வில்வமும், அது வில்வம் அருகுக்கு ஒவ்வா மின்மலர்கள், நால்வேறு நல்ல அன்ப சொற்கோவா நான்மறைகள், மெல்லியலாய் ஆமந்திரம் எவையும் அஞ்சடுத்தை ஒவ்வாவே சோமசுந்தரத்தின்றே சொல் என்பது நீதிமும். அதனாலே அருகு என்பது மிக உயர்ந்த அர்ச்சனைக்குரிய புல்லு. அது புல்லு ஏனு, அது புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போற்றிறஞ்சி நில்லே என்பார் தாய்மாரார். ஒரு புல்லு ஒரு பச்சு, பச்சிலை என்பது புல்லு என்பது சேக்கலாறு என்ன பண்ணார்னா, இந்த வாழ்கார்ந்தனர் வானவராணினம் வீழ்கதன் புனல் சொல்றாங்களவா, வீழ்கதன் புனல்ல மழை பெய்வதாக, மழை பெய்யட்டும் என்று வாழ்த்தினாரு. அது மழை எதுக்கையா பெய்யணும்னு கேட்டா அருகம்புல்லு தலை இருக்காங்க. இதுக்குடானா அருகம்புல்லு பூசைக்கு வந்து இருக்காங்க. அதனால அருகம்புல்லு மிக உயர்ந்ததாக நூல்களிலே சொல்லப்படுகிறது. அது மூலமா பல வியாதிகள் தீர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது வைத்தியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சித்த வைத்தியத்துல இருக்கு. அது தாலி அருகுன்னு அதுல ஒரு வகை, அருகுல தாலி அருகுன்னு ஒரு அருகு, பல வகை இருக்கு. நீங்க பாத்துக்கலாம், அருகு பல வகை, செவ்வருகு இருக்குது, வெள்ளருகு இருக்குது, கொடி அருகு இருக்குது. அந்த கொடி அருகத்தான் சொல்றாரு, தாலி அருகின்றார், கொடி அருகுன்னு. அது இந்த மாதிரி அருகு பல வகை. அதனால அருகு இல்லாத பூசை அறப்பூசை, வில்லம் இல்லாத பூசை வெறும் பூசைன்னு கூட பல பொருள். அதனால அவசியம் அருகு இருக்கணும், வில்லம் இருக்கணும் பூசை. அதனால தாலி அருகும் தாராயும் அருகு மாலையும் அணிந்தவனே வணக்கம் என்பது அந்த வழி.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
4: திருச்சிற்றம்பலம் விஸ்வக்ராசம் அழிகின்ற சாயா பொருடனை போல்.

பரனெங்கும் ஆர பரந்துற்று நிற்கும் திறனெங்குமாகி செறிவெங்கும் எய்தும் புறனெங்குமாய் உலகுண்டு உமிக்கு பரமிங்கம் கண்டியான் பாண்டுற்றவாறே அளந்து துரிய தருவினை வாக்கி உளங்கு.

நீரனை என்னை உள்வாங்கி இரும்பிட நீரனை என்னை உள்வாங்கி பரம்பரமான பரமு பரமது விட்டு புறம்பெற முப்பாள் ஒளியை விழுங்கி இருந்த என் நந்தி இதயத்துளானே கரையும் விழாவின் கனி போல் உயிரும் உரிய வரமும் முன்னோதும் சிவமும் அரியதுரியமே அகிலமும் எல்லாம் திரிய விழுங்கும்

0: வாய்மை.
1: அற்ற துறங்கில் அருளுபதேசங்கள், அற்ற துறக்கில் அருளுபதேசங்கள், குற்றம் மறுத்த போலும் கனலிடை

மாடி மருளுற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருளுற்ற சேவடி போற்றுவோர்தாமே அருள் பெற்ற காரணம் எங்கள் அமரில் இருளத்த சிந்தை இறைவனை நாடி இறைவனை நாடி மருளற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருளுற்ற சேவடி

ஆண்டான் தன்னை பொய்கலந்தார் உன் புகுதா ஒருவனை உய்கலந்தூழி தலைவனுமா.

சிவன் மெய்செயின் மேலை விதியதுவாய் நிற்கும் பொய்ப்புலனும் புகழொன்று நீத்திடில்

உன்னை வினைவரின்

தன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள் ஞானிகள் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள்.

குடிச்சை அமைப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து இசைவர்கள் சென்னையின் வைத்த சிவன் அருளாலே மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூழும் மனவாக்கு நேர்க்கில் வல்வினை மன்னா மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னான் தனை மாற்றியாற்ற தகு ஞானிதானே.

ஆசையும் பண்பு ஆறுமில் அறுத்தவும் ஈசன் இருந்த இடம் எளிதாமே மாட

இசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், இசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே, ஆசை விடவிட ஆனந்தமாமே. படுவன பூதங்கள் ஐந்தும் உடனே படுபடி செய்கின்ற பட்டர வீதி விடுவது வெக்கையே. நின்ற ஞானம் தொடுவது தம்மை தொடுதருமாமே. புலாக்கடல் ஒக்கின்ற ஒழியும் போனது அக்கடற்பட்டு துஞ்சினர்வானோர் அவ அக்கடற்பட்டது.

தூய்மைய உண்மை உணர்ந்துற ஒன் சித்தி முத்தியாம், பெண்மயர் கெட்டர பேரிட்ட சித்தியாம், தென்மயன் ஞானே சிவகாயம் கைவிட்டால் வன்மையர் தான் அடைந்தவின் ஆறுமே அழிவன ஈசன் அன்புரநாடி ஸ்ரீ சிவனில் ஈசன்மையோரார் பவனில் பல்வகையாமிப்பிறவி புவனிவன் போவது பொய்கண்ட போதே.

கிண்டகாயத்து நூலொன்று மாமே உந்தனம் என்பேர் ஒரு பொருள் காணே கந்தமலரு கலக்கின்ற நந்தியை சிந்தையில் வைத்து தெளிவுரா சேர்த்திட்டார் முந்தை பிறவிக்கு மூலவித்தாமே.

தனியனாய் நல்கிட்டாள் அடிமையும் பூண்டேன் தனியனாய் நல்கிட்ட அடிமையும் பூண்டேன் அடியார் அருளார் அவன் அடி கூட அடியார் இவன் அடிமை கொண்டானே நீரை குளிரு தெருப்பினில் சுட்டிடு வாரிக்கல நந்தி ஆமறிவோ யாமறிவார் அவர் பாரி பயனாரை பார்க்கிலும் நேரிய

இல்லை விரந்தர முத்துத்தே முத்துத்துங்கொழி இல்லை முறைமையார் அத்தக்கிரண்டு அருளால் அளித்தரால் பத்திப்போர் பணியொன்றுமில்லையே பறவை கற்பம் பாம்பும் மெய்யாக குறவஞ்சிலம்ப குளிர்வரையேறி நரவார் மலர் கொண்டு நந்தியை எல்லால் இறைவான் என்று என் மனம் ஏத்தகிலாவே உறுதுணை நந்தியை உம்பர்விரானே பெருதுணை செய்து பிறப்பறுத்து உய்மிங்கு செருதுணை செய்து சிவனடி சிந்தித்து உறுதுணை எங்கியாகி நின்றானே வானவர் தம்மை பரிதெய்திருக்கின்ற தானவர் முப்புறம் சற்ற

முன்னே படைத்த தலைவனை நாடித்த எங்குமென் உள்ளம் மலையுடு வானகத்துள்ளும் புறத்து உலையுடு உள்ளத்து மூழ்கி நின்றேனே முத்தியுடமை முத்தியில் அத்தன் செய்கி வினைவட்ட வினைகட்டமை உண்மை உண்மை பத்தியிலுற்றோர் பரானந்த போதரே வளங்கனி தேடிய பன்றாற் பறவை உளங்கனி தேடி உடிதரும்போது களங்கணியக்கடி கைவளை கேற்றி கைவிளக்கேற்றி நலங்கொண்ட நாள் வரும் நாடுகின்றாரே சோதனை பெம்மான் பெருநன் பேச்சற்றவரின் பத்தி அம்மா நடிதன் அருட்கடல் ஆடினோம் எம்மாயமும் பிடித்தம்மை கரந்திட்டு சும்மா இருந்திட சோதனையாகுமி அறிவுடையான மாமறையுள்ளே செறிவுடையான் மிகு தேவர்க்கும் தேவன் தேவர்க்கும் தேவன் செறிவுடையான் புலன் அஞ்சும் கடந்த குறிவுடையாருடும் கூடுவன் நானே அறிவொன்றும் கரந்தும் உலகம் அறிவு அறியாமை அறியாரும் அறியார் அறிவறியாமை கடந்தறிவான அறிவறியாமை

யும் பழத்துள் ஈச பகப்பழத்துள் ஈச இரதமும் காலினில் ஊறும் கரும்பினில் கட்டியும் பாலினுள் நெய்யும் பழத்துள் இரதமும் பூவினுள் நாட்டம் போருளம் எம்மிரை காவலன் எங்கும் கலந்து நின்றானே திருப்பொடு கூடி விகிதனை நாடி பொறுப்பகம் சேதரு பொற்கொடி போல இருப்பர் வரத்திடை எங்கள் பிரான நெருப்புருவாகி நிகண்டு நின்றாரே நந்தியம் பெருமான் நடவுள் வியோமத்தி பந்தன் அகம்படி கோயில் கொண்டான் உள்ள எந்தை வந்தான் எழுந்தேன் எழுதலும்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்க். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 119 பாடல். வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அறிவு ஐம்புலனுடனே நான்றதாயி நெறி அறியாது அற்ற நீர் ஆழம் போல. நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனானே. இதெல்லாம் அவ்வளவு உங்கள்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாருங்க. எவ்வளவு இதெல்லாம் இதை ஒரு சாதாரணமாக பார்த்தா ஒரு 4 வரி. அது எப்படி சார் அறிவு அறிவோடு அழியும் நீங்கள்? இது எவ்வளவு ஆழம் வேணும், எவ்வளவு நுட்பம் வேணும்னு பாருங்க. இதில் முதல்ல அறிவு ஐந்து புலன்களோடு நான்றது. இப்போ நான்றுகிட்டேன்னு சொல்கிறோம்ல, இப்போ நான்றுகிட்டான்னு சொல்கிறோம், அழிதல் தானே. எப்பொழுதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, புலன்களும் புலன்கள் சொல்கிறத வந்து அறிவு கேட்கக்கூடாது. தனக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, புலன்கள் இழுத்துக்கிட்டு தான் போவோம். நம்ம செக் போஸ்ட் வச்சு என்ன பண்ணோம், இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கணும். போனால் என்ன ஆகும், நீராழம் நீராழத்தில் போய் மாட்டிக்கும். கண்டதே காட்சி கொண்டதே, கண்ணு பார்க்க சொல்லுதா பார்க்குது, சாப்பிட சொல்லுதா சாப்பிடுது, டாக்டர் சொல்கிற சீட்டு போச்சா போகுது, நீங்கள் டிவி பார்க்கணுமா பார்க்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, புலன்கள் வழியாக அறிவு இழுத்து கொண்டு சென்று ஒரு வழி தெரியாத ஒரு நீர்ச்சூழலில் சிக்கி அழிவது போல வாழ்கின்ற உலக வாழ்க்கையை மாற்றி. அங்கே யார் வரணும்? குரு வந்தாராம். குரு வரணும். நிறைய பேசணும் இதை, இந்த இடத்துல நிறைய நான் பேச வேண்டிய இடம் நிறைய. நெறியறியாது அற்ற நீராழம் போல. அப்போ போய் என்ன பண்ணாங்க, புதமணல சிக்கிடுவாங்க. இதை நம்ம புற, இது வந்து புறப்பற்று, உலகப்பற்று, புறப்பற்று, பற்று, பாசம். இது இந்த புறப்பற்று வந்து நீங்குவது குரு உபதேசத்தால். இப்போ குரு உபதேசத்தால் சிவஞானம் மிகும். அடுத்த அறிவிப்பார், அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே. அறிவு அறிவுள்ளே அழிந்தது அதானே. நிறைய சொல்கிறேன், ஒரு நம்மள்கிட்ட அறிவு இருக்குது, இன்னொரு அறிவுக்குள்ளே அழியணும் அதானே. எந்த அறிவில் சேர்ந்தால் இது அழியும்? நம்ம அறிவு எந்த அறிவில் சேர்ந்தால் நம்ம அறிவு அழியும். பெரிய அறிவுக்குள்ள சின்ன அறிவு போனால் தான் சின்ன அறிவு அழியும். ஆறு இருக்கு, ஆறு இப்படியே போயிட்டு இருக்கு, கடலில் போய் விழுந்துருக்கு. இப்போ கடலில் போய் விழுந்தா அதுக்கு பேர் ஆத்து தண்ணியா கடல் தண்ணியா? அப்ப கடல் தண்ணி. இப்ப ஆத்து தண்ணி கடலுக்குள்ள போச்சு இல்ல, அப்ப திரும்ப அந்த தண்ணி எடுத்து பாருங்க, பிரிச்சு பாருங்க பார்ப்போம். விழுந்தது கடல் தண்ணியில் ஆற்று தண்ணி விழுந்தது போல தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து மெர்ஜாயி விட்டது போல. இறைவனை பார்த்த பின்பு நம்முடைய அறிவு பெரிய அறிவில் கலந்துகுது. கலந்துருச்சுன்னா இதுவரை நாம் என்ன சிற்றறிவோடு வாழ்ந்தோமோ அது எல்லாம் செயலற்று போய்விடும். எப்போ வரணும் அது? குரு உபதேசம் கிடைக்க வேண்டும். குரு உபதேசங்கிறது முக்கியமானதுங்க. இப்போ கீதா உபதேசம் வருது. இந்த கீதா உபதேசத்தில் யாருக்கு உபதேசம்னு மத்தியானம் கேட்டாங்க. நல்ல கேள்வி அது. எல்லாருக்கும் சொல்லக்கூடாது உபதேசம், எல்லாம் கிடையாது. தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். யாரு கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் உபதேசம் கொடுக்கணும், கேட்காதவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, உபதேசம் தேவைப்படாதவங்களுக்கும் உபதேசம் சொல்லக்கூடாது. ஞானிகளுக்கெல்லாம் உபதேசம் கிடையாது. இப்போ பஞ்ச பாண்டவர் எடுத்துங்க, அஞ்சு பேர், இல்லை உங்கள் தர்மர் ரொம்ப நியாயமானவர், அவருக்கு உபதேசம் தேவையா? தேவையில்லை. பீமனுக்கு உபதேசம் சொன்னால் கேட்பானா? எடுத்தவுடனே கதையை தூக்குவான். அப்போ சொன்னால் எடுப்படாது. இல்லை, யார் மூணு பேர் தானே மெயின் பாத்திரம், மூணு தானே, நகுலன் சகாதேவன்கிறது சகாதேவன் சாஸ்திரம் அறிந்தவன், நகுலன் வந்து சகாதேவனை சார்ந்தவன். இப்போ அவங்க மெயின் கேரக்டர் வரல, மூணு பேர் தான். இப்போ அர்ஜுன் வந்து தேர்ந்தெடுத்தார், ஏன்னா கேட்பான் அப்படின்னு. யாருக்கு தேவை? இது அர்ஜுனன் தானே மெயினால, அவன் தானே கர்ணன் வந்து அர்ஜுனனை தானே கொல்லணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்த நோக்கமே அதான் அவனுக்கு. பாரதம் படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து, அர்ஜுன் தான் மெயின் பாத்திரம், அஞ்சு பேர் சண்டையில் அர்ஜுன மெயின் பாத்திரம் இல்லையா? வில்லு அவன் தானே, வில்லா பிள்ளை அவன் தானே, அவனால தானே ஏகப்பட்ட பேர் அவனால தான் கொல்ல முடியும். அப்போ அர்ஜுனனை தூக்கி அவருக்கும் உபதேசம் கொடுத்தார். அதனா அவர் கேட்டார், கரெக்டாக முடிஞ்சது. இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டால், அதான் முக்கியமாக இருக்க பாருங்க. என்ன பேராசிரியர் பேராசிரியர் தாங்க, அர்ஜுன் கண்ணன் வந்து கீதா உபதேசத்தை வந்து கீதா உபதேசம் அர்ஜுனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்தவன் யார் என்று கேட்டால், அர்ஜுனன் இல்லை, கர்ணன். உபதேசத்தின்படி நடந்தவன் யாரு? கர்ணன் நடந்தான், அர்ஜுன. கொஞ்சம் மாறத்து ஆழ்ந்து படிங்க. உற்றார் வேணாம், தம்பி வேணாம், அண்ணன் வேணான்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு கடனுக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி எந்த உறவையும் சுத்தமாக மதித்து எல்லா வினைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில் புத்தி நிலை வரைக்கும் போனவர் கர்ணன் இல்லையா? ஆனா இவர் என்ன பண்ண, உபதேசின்படி யாரு? கர்ணன். இது அர்ஜுனன் நடக்கிறது. இதுதான் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டே போகலாம். ஒரு சூதினை இன்னொரு சூதுதான் வெல்லும், ஒரு சூதை இன்னொரு சூது வெல்லும். அதுக்கு அந்த அதுக்கு அந்த மருந்து அப்படிதான் வரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உபதேசத்துக்காக சொன்னேன், அர்ஜுனுக்கு சொன்ன உபதேசா சொன்னேன் நான். அந்த அறிவு அறிவுன்னு உள்ளே அழிந்தது அப்படின்னு, நீரும் சேர்ந்ததுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மிளகு ஆத்து நீர் கடல் நீர்னு சொன்னேன். இப்போ நம்மளுடைய அறிவும் கடவுளுடைய அறிவும், அதை நம்ம அங்கே தான் நம்ம சப்ஜெக்ட் வரணும். இப்போ நம்முடைய அறிவு வந்து பாசப்பிணைப்பு உள்ள அறிவுகள், பற்றுள்ள அறிவுகள், உற்றார் ஊர் பற்று பாசம் எல்லாம் வரும். இது என்னைக்கு நம்மளுக்கு இந்த அறிவு போகுது, என்னைக்கு போகுதோ அன்னைக்கு நம்ம கடவுள் அறிவோடு சேர்ந்துருவோம். இப்போ ஞானம் பெற்ற பிறகு மாணிக்க வாசகர் சொன்னார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், முடிச்சிட்டார். அது ஒரு அறிவு முடிஞ்சு போச்சு. கற்பனவும் இனி அமையும், இனிமேல்லாம் படிக்க போறார். எதை? குரு உபதேசம் பெற்ற பின்பு தானா வரும். குரு உபதேசம் பெறுவதற்கு முன்பு நீங்க படிக்கணும். குரு உபதேசம் பெற்ற பின்பு கல்வி தானா உங்கள்கிட்ட வரும், ஞானம் உங்கள்கிட்ட வரும். கற்பனவே இனி அமையும். எப்போ? குற்றாலத்து அமர்ந்துயும் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருகும், கசிந்து உருகினால் உங்களுக்கு எல்லாம் வரும். அப்ப அந்த ஒரு பாட்டு, இப்போ இதுவரை கிடைத்த அறிவு இறைவனுடைய அறிவை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த அறிவு அந்த அறிவில் அழிந்தது. அப்போ தான் என்ற எண்ணம், தன்முனைப்பு என்ற எண்ணம், ஆணவம் என்ற அழுக்கு, செருக்கு, பதவி எல்லாம் இறைவனை பார்த்த பின்பு இருக்காது. நம்ம படிச்சுக்கலாம், ஒரு 10 PhD பண்ணிருக்கலாம், முனைவர் முது முனைவரோட வாங்கிக்கலாம், தப்பு இல்லை, டிலிட்டு வாங்கியிருக்கலாம், நிறைய டிகிரி வாங்கிருக்கலாம் சயின்ஸ். எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய அறிவு ஆற்றலுக்கு முன்பு இது எல்லாம் பூஜ்யம். இதை நான் ஒரு அழகாக சொல்லுவேன், உதாரணமாக சொல்லுவேன், கேட்டேங்க. சொல்ற பின்னாடி சொல்ல போகிறேன், இப்போ இப்பயே சொல்கிறேன். அறிவு அறிவில் அழிதல். இந்த டியூப்லைட் எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, அங்கே சூரியனுடைய வெளிச்சமும் இருக்குது. இது அப்படியே கழட்டிட்டு போய் அங்கே வச்சுருங்க, அங்கே எரியிட்டோம், இந்த டியூப்லைட் அங்கே எரியிட்டோம், இப்போ எது பளிச்சுன்னு இருக்கும்? ஆ, இதுக்கும் வெளிச்சம் உண்டு, சூரியனுக்கும் வெளிச்சம் உண்டு. இப்போ இதை வச்சுட்டு போனோம்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினுடைய முன்பு இந்த வெளிச்சம் செயலற்று போகும். இந்த அறிவு அந்த அறிவோடு சேர்ந்தது போல, இந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தோடு சேர்ந்தது போல இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு வெளிச்சம் உண்டு இல்லை. ஆனால் அதுக்கு முன்பது என்னது? செயல் இழந்து மதிப்பிழந்து இருக்கும். இப்பொழுது நம்முடைய அறிவு குருநாதர் உபதேசம் செய்கின்ற பொழுது தான் என்ற நிலை மறந்து ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் கெட்டு சொல்றோமா இல்லையா? அப்ப தன் வசம் இழந்து தான் என்பதை மறந்து தன்னுடைய படித்த அறிவு புகழ் எல்லாம் மறந்து இறைவனை நோக்கி செல்லுகின்ற நிலை இருக்கு பாருங்க, பற்றற்ற ஒரு துறவி நிலை இருக்கு பாருங்க. அதுதான் அறிவும் அறிவு உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரணாமே. இப்ப பட்டணத்தாருடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, அதை யார் குரு? குரு யாரு, உபதேசம் யாரு? எது? மருதவாணன் என்ற இறைவன் குரு. குரு உபதேசம் என்ன? காதற்ற ஊசியும் மாறாதுகான் கடைவழிக்கு, அது உபதேசம். இதுவரைக்கும் வச்சிருந்த அறிவு என்னது? இவர்கிட்ட உள்ள அறிவு பணம் காசு சொத்து இத்தனையோ நவரத்தன மூட்டையெல்லாம் வச்சிருந்தார். இதெல்லாம் அவர் வச்சிருந்த அவர் அறிவு. உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் என்னாச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அவர் ஞானி ஆயிட்டார். அப்ப குரு உபதேசத்தினால் இறைஞானம் கிடைத்தது, இவருடைய அறிவு செயலற்று போயிட்டது. அதுதான் குரு உபதேசம். நிறைய சொல்லலாம், நான் சொல்லிட்டு நிறையவளும் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அறிவு அறிவு உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரன். இறைவனுக்கு பேர் குருபரன். குருவாக வரக்கூடிய இறைவனுக்கு குருபரன்.
1: உங்களுடைய

நாவரசர் திருநல்லூரில் இறைவன் திருவடி சூட்ட பெற்ற பின் பல நாள் அங்கு தங்கித் தொழுது தமிழ் மாலை பல பாடி திருத்தொண்டு செய்தார். பின்பு திருக்கருகாவூர் சென்று அங்கு கண்ணுதலைத் தொழுது குருகாம் வைரமாம் எனத் தொடங்கும் திருத்தாண்டகம் பாடினார். இத்திருப்பதிகம் முழுவதும் இறைவனை அடியவர்க்கு கண் என்று அருளிச் செய்திருக்கிறார். பாட்டிற்பெண்ணாம் உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம் வேண்டும் உருவமாம் உள்ளத்தின் உள்ளே நின்ற கத்தாம் கொண்ட சமயத்தார் தேவனாகி சொல்லுவார் சொல்லெல்லாம் சோதிப்பானாம் அஞ்சும் அடக்கி அங்கே ஆகாய மந்திரமும் ஆனான் எனவரும் தொடர்கள் சிந்தனைக்குப் பெருவிருந்தாம். ஆறாம் திருமுறை குருகாம் வைரமாம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் புரந்தரன் மாலையன் உசலிட்டு ஓலமிட்டு இன்னும் பூகல் அரிதாய் இறந்திறந்தழைப்ப

பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு, ஒன்பதாம் திருமுறை அருளிய ஒன்பது ஆசிரியப் பெருமக்களின் பொற்பாதங்களை பணிந்து போற்றிக் கொண்டு, ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற பெருநோக்கோடு அருமையான நிகழ்வுகளை தினந்தோறும் சளைக்காமல் நடத்தி கொண்டு வரும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரிலே தினம் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இன்று நம்முடைய சேந்தனார், அதுல ஒன்பது ஆசிரியர்கள் ஒருவர் அன்னைக்கு பார்த்தோம். இன்று அவருடைய வரலாற்றை சிந்தித்து அவருடைய பாடல்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். திருவெண்காட்டுக்கு அருகில நாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தோன்றியவர் சேந்தனார். இவர் பட்டினத்தடிகளோட தலைமை கணக்கராக பணியாற்றியவர். அவரோட கட்டளைப்படி பட்டினத்தடிகள் வந்து எல்லாம் வேண்டாம்னு துறந்துடுறாரு இல்லையா, அதனால அவர் ஒரு கட்டளை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கருவூலத்தை திறந்து அதுல இருக்க எல்லாத்தையும் யார் யார் எப்படி விரும்பினாங்களோ அப்படி கொடுத்துடணும்னு. அது அவருடைய பையன் வந்து காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்குன்னு சொன்ன உடனே இவர் எல்லாத்தையும் வெறுத்து துறவு நிலைக்கு போறாரு. அதனால அவர் அப்படி சொன்னபடி இவர் என்ன பண்றாரு, அதை எல்லாரும் அள்ளிட்டு போகும்படியா செஞ்சார். இத எல்லாரும் அந்த நேரத்துல சோழ நாட்டை ஆண்ட மன்னன்ட்ட போய் இப்படி முறையிடுறாங்க. யாரு, பட்டினத்தடிகளோட சுற்றத்தார்கள் எல்லாம். உடனே சோழ மன்னன் கூப்பிட்டு பட்டினத்தடிகளை சிறையில் இடும்படி ஆணை பிறப்பிக்கிறான். மத்தளை தயிருண்டானும் மலர்மிசை மன்னினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டுவன் காட்டுளானே அப்படின்னு பட்டினத்தடிகள் இவருக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. இதையெல்லாம் எடுத்து விளம்பியதற்காக சேந்தனாரை மன்னன் வந்து சிறையில் அடைக்க, சேந்தனார் அந்த சிறையில இருந்து வெளிவரும் பொருட்டு பட்டினத்தடிகள் இந்த பாடலை பாடுகின்றார், இறைவனையும் வேண்டுகிறார். அந்த நிலையில அந்த பட்டினத்தடிகள் இறைவன்கிட்ட விண்ணப்பித்ததுனால இறை அருளால அந்த சிறையில் இருந்து சேந்தனார் வந்து விடுதலை பெறுகிறார். அப்புறம் மனைவி மக்களோட பட்டினத்தடிகளோட அறிவுரைப்படி தில்லையம்பதிக்கு போய் விறகு வெட்டி விற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நாள்தோறும் விறகு விற்ற பொருள் இருந்து வரக்கூடிய பொருள்ல இருந்து ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக செய்து கொண்டு வந்திருந்தார். மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் இவரோட வீட்டுக்கு நடராஜ பெருமானே சிவனடியாரா வந்திருக்கார். அது இவருக்கு முதல்ல தெரியல. அவர் வந்து இவரோ அங்க ஒரு தொடர்ந்து மழையில இவரே பசியில வாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல மாவு மட்டும் இருந்துதான். அந்த மாவை வச்சுட்டு ஒரு கழி மாதிரி செய்து கொண்டு யாராவது ஒரு சிவனடியார் வந்தா கொடுப்போம்னு இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். அப்ப ஒரு முதுமை பருவமுடைய அடியார் மாதிரி சிவபெருமான் அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, ஐயா எங்க வீட்டுல இன்று கழிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை களிப்போடு வாங்கி உண்ட சிவபெருமான் சேந்தனாருடைய சிவபக்தியை உலகம் முழுவதும் உணரும்படி செய்கின்றார். அப்ப எப்படி உணரும்படி செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டு முடித்து எழும் பொழுது தொடர்ந்து மழை இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் களி இருந்தா எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் சுவாமி இப்படி கேட்கிற மாதிரி ஒரு பாக்கியம் பண்றதுக்கு, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் களி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு அதையும் முடிஞ்சு வாங்கிக்கிட்டார். ஒரு பழைய கந்தையில முடிஞ்சு வாங்கிக்கிட்டு பொன்னம்பலத்துக்கு போயாச்சு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இத வந்து கோயில் திருப்பணியர் விருத்தத்துல சொல்றாரு, செம்பன் அம்பலத்து வேந்தன் தனக்கு ஆகியதே அப்படிங்கிற கோயில் திருப்பணியர் விருத்தத்துல இந்த வரலாறு பூரா இருக்கு. அதை நீங்க 11ஆம் திருமுறையில எடுத்து பார்த்துக்கிடலாம். மேலும் நம்முடைய சிவஞான சுவாமிகள் ஆதீன திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர், அவர் வந்து சேந்தனார் வந்து நடராஜ பெருமானுக்கு இப்படி களி கொடுத்தத வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடம் உண்டனை அப்படிங்கிற ஒரு வரியின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சமயம் வந்து அடுத்து இவங்க என்ன செய்யறாங்க, காலையில வந்து இவங்க எல்லாம் கோயில் திறக்கிறாங்களாம்,
சுவாமி மேல புறப்படி ஏதோ இருக்கு. நேத்து நம்ம இது மாதிரி ஒரு பொருள் நிவேதனம் பண்ணலையே, இது எப்படி சுவாமி மேல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி வந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதை இன்னொரு வகையில எப்படி இவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்போதும் ஒரு மன்னன் வந்து பதிவாக இவர் நடத்தக்கூடிய அந்த தில்லு அந்த கூத்து இருக்கு இல்லையா, அந்த திருச்சிலம்பொலிய தினம் கேட்டு மகிழ்வாராம் ஒரு சோழ மன்னன். அவர் வந்து அன்னைக்கு முழுவதும் காத்திருக்காராம், அவருக்கு அந்த ஒலி கேட்கவே இல்லையாம். ரொம்ப வருத்தத்தோட துயில் கொள்ள போறான். அப்போ அந்த கனவுல சுவாமி வந்து கூத்த பெருமான் வந்து, நீ கவலை கொள்ள வேண்டாம், நான் இன்னைக்கு சேந்தன் கொடுத்த களி அமுதை உண்ண அவன் வீட்டுக்கு போயிட்டேன், அதனால நான் வந்து உன்னை வந்து உனக்கு வந்து நான் வந்து இந்த சிலம்பொலிய நான் தரவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவர் நினைச்ச எல்லாமே செய்ய முடியும், சங்கல்பம் மாத்திரம் இல்ல, இருந்த இடத்துல செய்யக்கூடியவர். ஆனா அவர் எதற்காக சொல்கிறார்னா, சேந்தனாரோட அருமை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிறார். அப்ப அந்த அரசனுக்கு வந்து அது யார் அந்த சேந்தனார், எப்படி அவருக்காக சுவாமி வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தலைப்படும், அந்த விஷயம் வெளியே வரும். அதற்காக அவர் சொல்றாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு வர்றதுக்கு காலம் தாழ்த்திட்டேன் அப்படின்னு கனவுல வந்து அவருக்கு சொல்றாரு. விழிப்புட்ட உடனே அந்த வேந்தன் வந்து சேந்தனார காண விரும்பி காலையிலேயே போய் தில்லை சிற்றம்பலத்துல வணங்க போறோம். அப்ப அந்த களியெல்லாம் சிந்தி கிடக்குது. உடனே அங்க இருக்க தில்லைவாழ் அந்தனர்களுக்குலாம் தனக்கு கனவுல வந்து சுவாமி சொன்ன விஷயத்த சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே சேந்தனாருங்கிறது யாரு, அந்த அடியவரை நம்ம வணங்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிதும் விருப்பிட்டு அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திருவாதிரை திருவிழா, அதுக்காக நல்ல மழை பெஞ்சிருக்கு, தேர் வரும் இல்லையா திருவிழாவில் ஒரு நாள், அந்த தேரானது அப்படி வராம சேற்றுல அழுந்து இப்படி ஓடாம நிக்கி. சேந்தா தேர் நடக்கணும்னா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு அசரீரியாக இறைவன் வந்து அறிவிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பல்லாண்டு வந்து பாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி பாடின உடனே அந்த தேரானது வடம் பிடிக்காமலே நிலையத்துக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாரும் இதை பார்த்த உடனே சேந்தனாருடைய பேரன்போட திறத்தை நினைச்சு நெஞ்சு உருகிறாங்க. சரி, இவரு திருவிசைப்ப ஆசிரியராகவும் இருக்கிறார், எதாவும் இருக்கிறாரு, திருப்பல்லாண்டு ஆசிரியராகவும் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும். சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுவாமி வந்து சிலம்பொலி காட்டினார், அது போல இதுவும் ஒரு சோழ மன்னன் அவருக்கும் இது மாதிரி சுவாமி காட்டியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். பூந்தன் பொழில் சூழ் பொலியூர் பொலி செம்பொன் அம்பலத்து வேந்தன் தனக்கன்றி ஆட் செய்வதென்னே, விரி துணி மேல் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறைச்சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமிர்தம் ஆகியது. இதுதான் அந்த திருப்பன்னியர் விருத்த பாடல். சரி, அது போல திருக்களிற்றுப்படியார்ல இந்த வரலாறு பேசப்பட்ட சித்தாந்த நூலாகிய திருக்களிற்றுப்படியார்ல, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க, அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன்னமுதம் ஆயிற்றே, மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல் என்று இந்த பாடல் அதுல வருது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அடுத்து நம்முடைய சிவஞான சுவாமிகள் பாடல் அப்பதை பார்த்தோம், வரையேற விட்டு அமுதம் சேந்தனிடம் உண்டனை அப்படின்னு, அதுல எல்லாமே ஒரு நாலு வரி பாடல், அதுல அவர் அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம சிறப்பாக இதுல பாக்குறோம். ஏன்னா அது அது அந்த பாடல் வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த நமது மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு சமயம் திருப்பாதிரி புலியூருக்கு வருகை தந்தார். அப்ப சில சான்றோர்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், ஒரு 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளிய கோயில் மண்டபத்துல வச்சிருக்காங்க. கரையேற விட்ட முதல்வா உன்னையன்றியும் ஒரு கதி உண்டாமோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இது ஈற்றடி, இதுக்கு முந்திய அடிகளை பாடி பாட்டலை யார் முழுமை செய்கிறார்களோ அவங்களுக்கு இந்த பொற்கிளின்னு சொல்லியிருப்பாங்க. பலரும் முயற்சி பண்றாங்க, முடியல. அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்த சிவஞான சுவாமிகள் இந்த பாடலை பாடுறாங்க. பாடி வரையேல் தவிட்டமுதம் சேந்தனிட உண்டனை, வல்லினம் என்றாலும் உரையேற விட்டு முதலாகுமோ, என சித்தென்று உரைக்கில் எண்ணாம் நிறையேற அவிட்டம் முதல் நாள் அவனா கொண்டு நரும் புலிசை மேவும் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதியுண்டாமோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சிவஞான சுவாமியோட சொல்லவும் அவங்க பொற்காசுகளை கொடுத்தாங்க. அப்படியே சுவாமிக்கும் அடியார்களுக்கும் பயன்படுமாறு அதை அவர் உதவினார் என்பது சிவஞான சுவாமிகள் வரலாற்றிலே நாம கேட்கக்கூடிய ஒரு விஷயம்.
சரி, அந்த விஷயம் அந்த அதெல்லாம் இவருடைய பெருமைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கடவுருக்கு அண்மையில திருவிடை கழி அப்படிங்கிற தலத்துக்கு போய் அந்த தலத்துல முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த கந்தவேளை வழிபட்டு கொண்டு அங்கேயே ஒரு திருமடம் அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த திருமடத்துக்கு அந்த காலத்து மன்னன் நிலம் அளித்து உதவி இருக்கிறான். அந்த நிலப்பகுதி உள்ள இடத்துக்கு சேந்தன் மங்கலம் அப்படின்னு பேரு. இது வந்து திருவிடைக்கழி புராணத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த ஊர் வந்து திருவிடைக்கழிக்கு அருகில இப்பவும் இதே பெயரோட இந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொண்டு, இந்த ஊரில் சேந்தனார் வழிபட்ட ஒரு திருக்கோயில் இருந்துதான் அது அண்மை காலத்தில் அழிந்து விட்டது. அங்க கிடைச்ச சிவலிங்க திருவுருவத்தை மட்டும் அந்த ஊருக்கு அருகில் இருந்த திருவிசலூரில் ஒரு சின்ன கோயில் எடுத்து அதுல அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேந்தன் மங்கலம் என்பது இன்று முகமதியர்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவர் வந்து நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம், இவங்க எல்லாம் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். சரி, அதன் பின்பாக இவர் ஒரு தைப்பூச நன்னாள்ல சிவபெருமானுடைய திருவடி நீழலை அடைந்தார் என்று திருவிடைக்கழி புராணம் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சேந்தன் என்ற பெயர் வந்து முருகப்பெருமானுக்கு உரிய பெயர். கந்தர் அலங்காரத்துல சேந்தனை கந்தனை அப்படின்னு வரும். அதனால சேந்தன் அப்படிங்கிறது யாரக்குரிய, இவரே சேந்தன் தாதையினும் பாடியிருக்காரு, முருகப்பெருமானுடைய தந்தை என்று சிவபெருமானை நமக்கு அழகாக காட்டும் போது அந்த சொற்றொடரை கையாண்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அந்த வகையில இவருடைய வரலாற்றை நாம் நிறைவு செய்து கொண்டு, இன்னும் நிறைய சேந்தனார் எல்லாம் இருக்கிறாங்க, இவரா அவரான்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வருது. நமக்கு அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வேண்டாம். இந்த நாங்கூர் சேந்தன்னு பாடப்பட்டிருக்கிறதுனால நம்ம அவரையே மனதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக அவர் மிக அழகாக நமக்கு பதிகம் பாடியதை இப்போது நாம் சிந்திக்கலாம். அவர் நமக்கு 4 பதிகங்கள் 9ஆம் திருமுறையிலே தந்திருக்கின்றார். அதிலே திருவிசைப்பா 3ம் அதன் பின்பாக திருப்பல்லாண்டு 1ம் நமக்கு தந்திருக்கின்றார். அதிலே திருவேழி மிழலை அந்த தலத்தை கேள்விப்பட்டவுடனே நமக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த தலம் அது வந்து. அந்த தலம் வந்து அந்த தலத்துலதான் யாரு, திருமால் வந்து தினந்தோறும் 1000 பூக்களால் இறைவனை அர்ச்சித்து அதுல ஒரு நாள் ஒரு பூ குறையவும் தன்னோட கண்ணையே எடுத்து அர்ச்சனை செய்தார், செய்து அந்த சக்கரத்தை பெற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அது நடந்த இடம் வந்து அந்த இடம்தான். சுவாமிக்கு பேரு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேரு, வீழி அழகர்னு அந்த தலத்தோட பேரை வச்சிருக்கு, அம்பாள் வந்து சுந்தர குஜாம்பிகைன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கு

இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தலத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு சொல்ல மறந்துட்டேன். சுவாமி வந்து திருமண கோலத்தோடு எப்போது இங்க மணவாள பெருமானாக எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய திருநாமம் மாப்பிள்ள சுவாமினே இருக்குது. அதனால அது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் இப்போ இந்த பாடலோட கருத்தை இப்ப நம்ம சிந்திக்கலாம். ஒப்பற்ற ஒரே தலைவன் ஏகநாயகன் இவர்தான். இவர்தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன். இவருக்கு ஈடா வேற யாரும் கிடையாது. அதாவது ஒப்பற்ற மேலான தலைவன். திருவருட் பயன்ல நமது உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பாரு, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. இவருக்கு மேலாம் யாருமே கிடையாது, நிகரில் இறை. அவருக்கு நிகராவும் யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதே கருத்தை தான் நமக்கு மிக அழகாக இவருங்க நமக்கு ஏகநாயகனை என்று, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் சிவபெருமான் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகநாயகனை இமையவர்க்கு அரசையை என் உயிர்க்கு அமுதினை அப்படின்னு சொல்றாரு. உடலுக்கு இருக்க அமுதம் வேற, அது நம்ம நிறைய இந்த விளையாட்டுல எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். ஆனா உயிருக்கு அமுதம் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால சிவபெருமானை எப்படி விளிக்கிறார், என் உயிர்க்கு அமுதினை, அது சொல்லியாச்சு. அடுத்து எதிரில் போகநாயகனை, மீண்டும் எதிரில்னா அவருக்கு எதிரான என்ன சமமா யாரையுமே சொல்ல முடியாது. அவருக்கு சமானமான கடவுள் வேற யாருமே கிடையாது. ஒரு பாடல் கூட சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமான் நம்ம எல்லாரும் பழைய ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்போம். அந்த கருத்தை கூட நீங்க இப்ப இங்க ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். போகநாயகன் அவர் சொன்னதுனால ஆன்மாக்களுக்கு புவன போகங்கள், அதாவது உலக போகத்தையும் ஊட்டுதார், இம்மை போகத்தை. அதே சமயம் இணையில்லாத சிவானந்தமாகிய அந்த சிவபோகத்தையும் ஊட்டுகின்றார். அப்ப உலக போகம் சிவபோகம் இரண்டையும் ஊட்டக்கூடியவர் யாரு, போக நாயகனாகிய சிவபெருமான் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சாதாரண நம்ம அமுதம் அப்படின்னு கேக்குறதெல்லாம் இந்த அழியக்கூடிய உடலுக்கு. ஆனா இவர் எப்படிப்பட்ட அமுதம்னு பார்த்தோம், அழியாத உயிருக்கு அமுதம். அவர் இந்த ஆன்மாக்களுக்கு உலக போகத்தையும் சிவபோகத்தையும் தருகின்றார் என்று சொல்லி, புயல் வணர்க்கு அருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேக நாயகனை என்று அடுத்து சொல்லுகின்றார். அதாவது அந்த மேக நாயகன் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், சுவாமிக்கு வந்து திருமீயச்சூர் என்ற தலத்துல கூட மேகநாதர் என்று கூட ஒரு திருப்பெயர் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது திருமால் இருக்கார் இல்லையா, அவரை வந்து மேக வடிவுல வந்து இறைவனுக்கு வாகனமாக இருந்தார். ஒரு கற்பத்துல வந்து திருமால் சிவபெருமானே மேகம் வடிவம் கொண்டு தாங்கியமையால் அந்த கற்பத்துக்கே மேக வாகன கற்பம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னு புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, அதனால அதை பற்றி இதுல அழகாக சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, யோக நாயகனே, அந்த விண்ணிழி செழுங்கோயில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிந்திச்சாச்சு. யோக நாயகனை மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் யானே அப்படின்னு சொல்றாரு. யோக நாயகன், யோகம்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும், சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகம் பற்றிய செய்திகளை எல்லாம் உபதேசித்த, சிவ யோகங்களுக்கெல்லாம் தலைவராகிய தட்சிணாமூர்த்தி பெருமான், அப்படி சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானை தவிர வேற ஒரு பரம்பொருள் உண்டுன்னு கூட நான் அறியவும் இல்லை, அப்படிலாம் இருக்கான்னு நான் பார்க்க விரும்பவும் இல்லை என்று மிக அழகாக ஆணித்தரமாக ஒரு விஷயத்த, சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு பதி பரமேங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இதுல எடுத்து காட்டியிருக்காருன்னு பாக்குறோம். இதற்கு அடுத்த பாடல்ல கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அப்படின்னு சொல்றாரு. எதை கற்றவர்கள், நல்ல அறிவை தரக்கூடிய பதிஞான நூல்களை படிக்கணும். பாசஞானத்தாலையும் பசுஞானத்திலையும் இறைவனை அறிய முடியாது. நேத்தே பசு நூல் கற்கும்னு பார்த்துட்டோம், அந்த மாதிரி நூல்களை எல்லாம் கற்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அதனால யாரு, ஏன்னா கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின் இல்லையா, அவரை தொழுது அவர் திருவடி அடையணும், அதுதான் கற்றதனால் ஆய பயன். அப்ப எந்த நூல்களை கற்கணும், நல்ல சிவஞானம் தரக்கூடிய பதிஞான நூல்களை நாம் கற்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றார், கற்பக கனி. அந்த கனி, அந்த
ஒரு கற்பக மரம்ங்கிறது ஒரு தெய்வீக மரம்,

0: அதுல பழுத்த கனி போன்றவர் சிவபெருமான். கரையிலா கருணைமா கடலின்னு சொல்லியாச்சு. நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய கடலுக்கு கரை இருக்கு நமக்கு தெரியும், ஆனா இவரை மா கடல்னு சொல்லியாச்சு. அப்படின்னா பெருங்கடல், அதுலயும் கரை இல்லாத கடல், சரியா? அதனால கரையே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கடலாக, அதுவும் கருணை கடலாக எம்பெருமான் இருக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். அடுத்து, மற்றவர் அறியா மாணிக்க மலையை அப்படின்னு சொல்லி. மற்றவர்னா யாருன்னா, இந்த நல்லறிவு தரக்கூடிய, சிவஞானத்தை தரக்கூடிய பதிஞான நூல்களை யாரெல்லாம் கற்கவில்லையோ அந்த அஞ்ஞானிகள். இப்ப என்ன வாசிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. உலகியல் பூர்வமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு நாள் இதழ் அல்லது வார இதழ், மாத இதழ், ஆண்டு இதழ், இந்த மாதிரி இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அதுல இருந்து நம்ம முக்திக்கு ஒண்ணு வழி நமக்கு கிடைக்காது. அதனால அழகா என்ன சொல்றாரு, மற்றவர்னு அவங்களத்தான் சொல்றாரு. மற்றவர் அறியா மாணிக்க மலை, அவரு அவங்க முன்னால பெரிய மாணிக்க, மாணிக்க எப்படி ஒளி வீசும் பாருங்க, அப்படி ஒரு ஒரு கல்லே அவ்வளவு அழகா இருக்கும், மலை மாதிரி அவர் மாணிக்க மலையா இருக்கிறாராம். ஆனா இவங்களால அறிய முடியல, ஏன்னா இவங்க வந்து பதிஞான நூல்களை பயிலவில்லை. அடுத்து என்ன சொல்றாரு, மதிப்பவர் மனமணி விளக்கை. சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள், அவர்தான் பரம்பொருள், அவர்தான் பதி, மற்றவர்கள் எல்லாம் பசுக்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு இவரையே பதியாக மதித்து வழிபடுபவர்கள் தான் மதிப்பவர். அப்படிப்பட்டவங்க மனசுல அவர் அழகா ஒரு மாணிக்கத்தால் ஆன ஒரு ஒரு விளக்கு மாதிரி இருக்காராம். அழகா ஒரு மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்கா உள்ள இருக்கார், மனமணி விளக்கை. அப்புறம் உங்களுக்கு தெரியும், செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவிழி மிளலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு, அவரை பார்க்கணும், பார்த்து பார்த்து என்னாச்சு தெரியுமா, என் உள்ளமும் குளிர்ந்தது, என் கண்ணும் குளிர்ந்தது. சில விஷயங்கள் சொல்லுவோம், என் வயிறு எரியுது, என் நெஞ்செல்லாம் கபகபன் வந்து, என் கண்ணே கூசிச்சுலாம் சொல்லுவோம். ஆனா சிவபெருமான பார்க்க பார்க்க கண் குளிருது, உள்ளம் குளிருது. அப்ப நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னா சிவபெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அவரை பார்க்க பார்க்க நம்முடைய கண்ணும் மனமும் அப்படியே குளிரும் அப்படிங்கிறது நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. இதுல இவர் வந்து கற்றவர் உண்ணும் கனியே போற்றி என்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடலையும் நம்ம மேற்கோளாக இதுல எடுத்துக்கலாம். ஏன்னா ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும். சரி, அப்போ நம்முடைய மனம் இன்பம் அடைய வேண்டும் என்றால் பல முறை இறைவனை தரிசனம் செய்தால் மனமும் கண்களும் இன்பம் அடையும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அவரை ஏன் கற்பக கனி என்று சொன்னார் என்றால், எல்லாருக்கும் அடியாருக்கு வேண்டியது புற கொடுத்துருதார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அப்புறம் சுவாமி சொல்றார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்புறம் சுவாமியை மற்றவர்களுக்கு சொல்லும் போது ஆசை தீர கொடுப்பார். பின்னை என்னர் பின்னால பார்த்து கூட மனுஷங்க சொல்லுவாங்க, ஆனா சுவாமி சொல்ல மாட்டார். ஆக அப்படி தரக்கூடிய ஒருத்தர், ஆனா அஞ்ஞானிகளுக்கு மட்டும் அவர் வந்து அவங்களால அறிய முடியாதவர் என்று மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து அடுத்த பாடல், மண்டலத்து ஒளியை விளக்கி யான் நுகர்ந்த மருந்தை, என் மாறிலா மணியை பண்டலர் அயன்மார் கரிதுமாய், அடியார்க்கு எளியதோர் பவழமால் வரையை, விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவியலி மிளலை ஊராளும், கொண்டலங்கண்டத்து எம் குருமணியை குறுக வல்வினை குறுகாவே அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து குரு வழிபாடு மிகுதியாக இருக்கிறது, தொலைக்காட்சியிலையும் நம்ம பாக்குறோம், செல்போன்லயும் நிறைய வருது. ஆனா யார் குருக்களுக்கெல்லாம் மணி போன்றவர் என்றால் சிவபெருமான் தான். அந்த குருமணியை நாம் குறுகிறோம் என்றால் வினை நம்மை குறுகாது என்று மிக அழகாக, குறுகுதல்னா அணுகுதல், அப்படி அவரை நம்ம அணுகிட்டோம்னா நம்மளை வந்து வினைகள்லாம் அணுகாது தாக்காது என்று மிக அழகாக அந்த பாடல்ல சொல்றாரு. இப்ப இதுல என்ன சொல்றாரு, இறைவனை பற்றி சொல்லும் போது யான் நுகர்ந்த மருந்தை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, எனக்கு மருந்தாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். மருந்து அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிடுறோம், உலகத்துல நம்ம பாக்குறோம் நமக்கு மருந்து நிறைய இருக்கு. அந்த மருந்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் மருந்துல என்னெல்லாம் இருக்கு, போலி மருந்து இருக்கு, அப்புறம் அதான் டூப்ளிகேட்னு சொல்லுவோம். அப்புறம் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் உள்ள மருந்து இருக்கு. அப்புறம் எக்ஸ்பைரி ஆன மருந்துகள் எல்லாம் விற்கப்படுகிறது, காலாவதியான மருந்துகள். அப்புறம் அலர்ஜி தரக்கூடிய மருந்துகள், ஒவ்வாமை, இப்படி எல்லாம் பல மருந்துகள் இருக்கு. ஆனா இறைவனை அப்படி நாம் நினைத்து விடக் கூடாது. அவர் அருமருந்து, பெருமருந்து, ஒரு மருந்து, ஒப்பற்ற மருந்து. அப்புறம் சுவாமி ஆலவாய்க்கு பாடின பாடல்ல நாலு வரியிலையும் மருந்துன்னு வர மாதிரி அழகா நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். ஆக நமக்கு நீங்கவே கஷ்டமான அந்த பிறவி பிணி, அந்த பிறவி நோய் நீங்கணும்னா இறைவன்கிற மருந்தை நாம் உண்ண வேண்டும். உலகத்திலேயே இந்த உடல் நோய்க்கே ஒரு மருந்து சாப்பிட்டா பத்தியம் வேணும். இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த கொரோனா இந்த தொற்றுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், இடைவெளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துறாங்க இல்லையா. அதே மாதிரிதான் ஞானிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க அஞ்செடுத்த வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கவசம் மாதிரி, விபூதி அணிஞ்சுக்கோங்க, அப்புறம் உருத்திராக்கத்தை அணிஞ்சுக்கோங்க. இந்த சிவ சின்னங்கள் எல்லாம் நமக்கு இந்த இப்ப அந்த நோய்க்கு சொல்றாங்க இல்ல, இப்பவும் நீங்க சுவாமிய நினைச்சு விபூதிய நெத்தியில நிறைய பூசுங்க. அது வந்து நமக்கு நல்ல நோய் நீக்கும், நோய் வராது, வந்தாலும் நம்மளை ரொம்ப பாதிக்காம போயிடும். சரி, அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல மிக அழகாக அவர் என்ன சொல்றாரு, இறைவன் மருந்தாக இருக்கின்றார், உலகத்துல உள்ள மருந்துக்கே பத்தியம் இருக்கும் போது இறைவனாகிய மருந்தை நாம உண்ணணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா பத்தியம் வேணும். அந்த பத்தியம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, உலக மாயையை நீக்குதல். மாயையிலே மயங்கிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு பத்தியம் அப்படிங்கறத மிக அழகாக சொல்லி அந்த பிறவி நோயை நமக்கு அவரு நீக்கிறாரு அப்படிங்கறத சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம், நிலவேம்பு கஷாயம், அப்புறம் கபசுர குடிநீர், அப்புறம் ஆதி காலத்துல நம்ம போடுவோம் குடிநீர்னு சொல்லுவோம், அதாவது விஷ குடிநீர்னு சொல்லுவோம், அப்புறம் சுக்கு வெந்நீர்னு சொல்லிட்டு அந்த தமிழ் மருந்துகளை எல்லாம் இடித்து அதெல்லாம் கொதிக்க வச்சு தூதுவள துளசியோட நம்ம குடிப்போம். இதெல்லாம் நம்ம உடம்புக்காக குடிக்கிறோமே, ஏன் இன்னைக்கு இருதய நோயினா கூட என்ன செய்யறாங்க, ஒரு மாத்திரையை கொடுத்து நாக்குக்கு அடியில வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க, அது கரைஞ்ச உடனே அது வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாக்குல வச்ச உடனே கரைஞ்சு அந்த வேலை செய்யற மாத்திரை மாதிரி வாயில வச்ச அளவுலயே இந்த ஐந்தெழுத்து வந்து நமக்கு நல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். மிக அழகாக இறைவன் நமக்கு மருந்து, சிவ சின்னங்கள் நமக்கு மருந்து, அதற்கு நாம் இத்தகைய பத்தியங்களோடு இப்படி இருக்க வேண்டும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: 4 பாடல், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம், ராகம் மோகனம்,

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருக்காலத்தை திருப்பதியம் 17:26.

உன்னையெல்லாம் அறிந்தே உத்தமாட்டே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

தொல்லை இருந்திரதி சூழ்ந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவான எழுக்கும் வரவு திருவாசகம் என்னும் தேன் சிற்றம்பலம் பெரியவர்களே பாட்டு ஆயிருக்கு நீத்தல் விண்ணப்பத்தில் 11வது சிற்றம்பலம் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் இணையேன் மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே நிறுபட்டே ஒளிகாட்டும் பொன்னேனி நெடுந்தகையே அஞ்சு என்பது எண்ணாகு பெயராக ஐந்து என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலன்களை குறிக்கின்றது. அஞ்சுங்கிறது ஐம்புலன்களை தான் குறிக்கணுங்கிறது இல்ல. அஞ்சு சொன்னா அஞ்சு பஞ்சபூதங்களை குறிக்கலாம். அஞ்சு என்று சொன்னால் ஆண் ஐந்து பஞ்ச கர்ப்பத்தை குறிக்கலாம். இங்கு வந்து ஐந்து ஞானேந்திரியங்களை குறிக்கின்றது. அஞ்சும் மாறுபட்டு என்று சொன்னால் பெருமாளுடைய திருவருளுடன் மாறுபட்டு மலைந்து மறுதளித்து என்றால் அதனுடைய திரு உள்ளத்திற்கு மாறாக பெருமாளுடைய திருவுள்ளம் இந்த உயிரானது பெருமானிடத்திலே அன்பு கொண்டு இடையராத தொண்டு கூண்டிருக்க வேண்டும் என்பது பெருமானுடைய திருவுள்ளம். இந்த திருவுள்ளத்திற்கு மாறுபடுவது எது என்று சொன்னால் அந்த இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் நம்மை உலகச் சற்றிலே கொண்டு சேர்த்துவிடும். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப என்னை அஞ்சும் மாறுபட்டு வஞ்சிப்ப பெருமானுடைய திருவுள்ளத்தினோடு மாறுபட்டு வஞ்சிப்ப என்பது ஒரு பொருள். என்னுடைய நோக்கத்திற்கு மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப. என்னுடைய நோக்கமும் என்ன? உயிரினுடைய நோக்கமும் இறைவனுக்கு தொண்டு கொண்டிருத்தல் என்பதுதான் உயிரினுடைய நோக்கமும். ஆனால் அந்த உயிரினுடைய நோக்கத்திற்கு மாறுபடுவதனால அது உயிரினை வஞ்சிப்பதாக ஆகின்றது. இந்த பொருள் அவ என்னோடு மாறுபட்டு என்றும் சொல்லப்கொள்ளலாம். இறைவனுடைய திருவுருவோடு மாறுபட்டு என்றும் கொள்ளலாம். இவ்வாறு மாறுபடுவது எது என்று கேட்டால் அஞ்சு என்று சொல்லப்படுகின்ற புலன்கள் இவ்வாறு மாறுபடுகின்றன என்று பார்க்க. அஞ்சும் மாறுபட்டு என்னை வஞ்சித்த. வஞ்சித்தல் என்பது நல்லது செய்வதைப் போல தீயது செய்தல். இந்திரியங்கள் நேரடியாக உனக்கு தீயது செய்கின்றேன் என்று பறைசாற்றாது. அப்படி சாற்றினால் நாம் வந்து சுதாரித்துக் கொள்ளலாம். நேர்மையாக நம்மிடம் பகை கொண்டிருப்பவன் நமக்கு வந்து பயம் கிடையாது. அவன் பகை என்பது தெரிகின்றது. ஆனால் நண்பனை போல நடித்து நம்மை நமக்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற ஒரு பகைவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தான் நம்மை வஞ்சிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதுபோல நமக்கு நன்மை செய்வதைப் போல நமக்கு இன்பம் ஊட்டுவதைப் போல துன்பத்தையே ஊட்டுவது. அதனால் இன்பம் ஊட்டுவதைப் போல துன்பத்தை ஊட்டுவதால வஞ்சிப்ப. மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப அதன் காரணமாக வஞ்சிப்ப வஞ்சிக்கவும் அதன் காரணமாக இந்த வஞ்சிப்ப என்ற அந்த எச்சமானது காரணப்பொருளில் வருகின்றது. அதனால் என்பது பொருள். இவ்வாறு இந்த புலன்கள் என்னை வஞ்சிப்பதனாலே பெருமானே நான் உன் மணி மலர்த்தாளில் இருந்து வேறுபட்டேன். மணி மலர்த்தாள் என்று சொன்னால் மணியைப் போலவும் மலரை போன்றவும் இருக்கின்ற தாள். மணி மலர் என்பது உம்மைத்தொகை, மணியும் மலரும். அதனை போன்று இருக்கின்ற தாள் என்பது ஓமைத்தொகை. உம்மைத்தொகையோடு ஓமைத்தொகையும் சேர்ந்திருக்கின்றது. மணியைப் போல் ஒளி கொண்டதும் மலரை போல் மென்மை கொண்டதுமாகின்ற வாசனை கொண்டதுமாகின்ற திருவடி என்று கொள்ள. மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை மாறுபட்டு அஞ்சனை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை. வேறுபடுதல் என்றால் அதிலிருந்து பிரிந்து நிற்றல், ஒன்றுபடுதலுக்கு மாறு வேறுபடுதல், ஒன்றாக இருத்தல், இரண்டரை கலத்தில் கலந்திருத்தல், வேறுபடுதல், தனித்தனியாக இருத்தல் என்று படிக்கின்றோம். நீரும் மணலும் போல தனித்தனியாக இருத்தல் வேறுபடுதல், நீரும் பாலும் போல இரண்டரை கலந்திருத்தல் ஒன்றுபடுதல். அப்ப நீருக்குள்ள இருக்கிற மணல் வந்து நீர் வேறு மணல் வேறு என்றுதான் இருக்கும். அது வேறுபடுதல். பெருமானுடைய திருவுருளிலே திருவுருளாகின்ற ஒளியிலே இருந்தாலும் கூட நாம் வேறாகத்தான் இருக்கின்றோம். அவ்வாறு இருத்தல் வேறுபடுதல். அது பெருமானுடைய திருவுருளை தூக்க முடியாத நிலை என்று பார்க்கின்றோம். ஒன்றுபடுதல் பெருமானுடைய திருவுருளை தூக்கக்கூடிய நிலை. ஒன்றுபட்டாலுடைய பெருமானுடைய திருவுருளை தூக்க முடியாது. பெருமானுடைய திருவுருளை ஒன்றுபட்டு தூக்க முடியாத வண்ணம் புலன்கள் என்னை வஞ்சித்ததினாலே நான் பெருமானுடைய திருவடியாகின்ற திருவுளுக்கு வேறுபட்டேன், பிரிந்திருக்கின்றேன். வேறுபடுதல் பொருட்டன்மையாலே பிரிந்திருத்தல். வேறுபட்டேனை விடுதி கண்டாய், வேறுபட்டிருக்கின்ற என்னை பெருமானே நீ விட்டுவிட வேண்டாம். இணையேன் மனத்தே உருமட்டே, இணையேன் மனத்தேயும் அப்படிங்கிற அந்த உண்மை அங்கே இழிவு சிறப்பு உண்மை மறைந்திருக்கின்றது. தீவினையேன், இணையேன் என்றால் நல்வினையேன் என்பது பொருள் இல்ல. தீவினையேன்
ஏராளமான தீவினை செய்திருக்கின்றவன். எவ்வளவு தீவினைன்னு கேட்டா ஆடு போல தீவினை செய்திருக்கின்றேன் என்று சொல்வார். மடங்கையன் வல்வினை காட்டை என் மன்னருள் தீக்கொழுகும் விடங்க. ஒரு பெரிய காடு, நுழைந்தால் வெளியில வர முடியாது, திக்கு திசை தெரியாது, அங்கு சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் நாள் கணக்கில். அப்படிப்பட்ட காட்டினை போன்று தீவினையை சேமித்து வைத்திருக்கிறேன். இணையேன் மனத்தை, அப்படிப்பட்ட என்னுடைய மனத்திலும் ஊறு மட்டே, நினைத்தால் ஊறுகின்ற மட்டை என்றால் கேள். பெருமான் தீவினை செய்திருக்கின்ற என் மனத்தையும் விட்டு நீங்க வேண்டும் என்ற திருக்குறிப்பு கொண்டவன் அல்லன் இவன். நினைத்தால் இவனுக்கும் இன்பம் ஊட்டுவோம் என்று கயவனாகிய என் நெஞ்சத்திலும் அவன் உரைகின்றான். கைமை கொண்டிருக்கின்றேன், இருந்தாலும் என் நெஞ்சத்தில் இவன் உரைகின்றான். என்ன காரணம், என்றைக்காவது ஒரு நாள் இவன் நம்மை திரும்பி பார்த்தால் காட்சி கொடுப்போம் என்று சாமி அங்க ரெடியா இருக்க அங்கிருந்து போகாமல் இருக்கிறார். என்ன காரணம்னா ஊர், அதான் ஊறு மட்டேன. ஊறுகின்ற தேன் என்பது இப்பொழுது ஒரு பொருள் ஊறும், நோண்டினால் சுரண்டினால் தேடினால் ஊறும். ஆகவே பெருமானி இந்த வல்வினை காட்டிலே மயங்கி இந்திரிய செற்றிலே இறங்கி பெருமானை மறந்திருக்கின்ற நாமும் திடீரென்று பெருமானை தேடினோம் என்று சொன்னால் கிடைப்பான். பெருமான் நினைத்தால் இனிக்கும் சித்தத்தில் சித்திக்கும் தேன். ஆகவே இணையேன் மனத்தேயும் என்ற உண்மையோடு சேர்த்து தீவினை செய்திருக்கின்ற என்னுடைய மனத்திலும் கூட அந்த ஊற்றினை நோக்கினால் ஊறுகின்ற மட்டே, ஊறு மட்டே. இணையேன் மனத்தே தானாக ஊறு மட்டே என்று கொள்ளக்கூடாது. நம்ம வந்து சிரமப்பட்டால் ஊறுகின்ற மட்டே. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் இறையவன் அல்லன் பெருமான். பெருமான் அறிவன் தான். விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுள்ள மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. சில இடங்களிலே கடைய முன் நிற்கும், சில இடங்களிலே வாங்கி கடைய முன் நிற்கும், சில இடங்களிலே முருக வாங்கி கடைய முன் நிற்கும். எல்லாம் எரிகின்ற பொருள் தான், ஆனா நெருப்புக்கு பக்கத்தாப்புல வச்சாலே பாஸ்பரஸ் பத்திக்கும். நெருப்பே தேவையில்லை, கொஞ்சம் சூடு அதிகமானாலே பாஸ்பரஸ் பத்திக்கும். நெருப்புக்கு பக்கத்துல வச்சா கற்பூரம் பத்திக்கும், கொளுத்தின பெட்ரோல் பத்திக்கும், கெரசின் பத்திக்கும், விசிறிக்கிட்டே இருந்தா ஈர விறகு பத்திக்கும், வாழை தண்டு பத்தவே பத்தாது, அது மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சா அந்த மண்ணெண்ணெய் எரிஞ்சு வாழைத்தண்டு கருப்பு. அதே போல திருவருளுக்கு புறம்பாக இருக்கின்றவர்களும் உண்டு. அப்ப அதே போல இணையேன் மனத்தே ஊறுமட்டே என்றால் தானாக ஊறு மட்டும் இல்லை, முனைந்தால் ஊறுகின்ற மட்டை. அது வந்து நீங்கவில்லை, யா எந்த உயிரையும் விட்டு இறைவன் நீங்குவதில்லை. இணையன் மனத்தையும் ஊரலாகும் உடலாகும் மட்டு, ஊறு மட்டுதான் ஆட்டோமேட்டிக்கா ஊறுகின்ற மட்டு என்று கொள்ளக்கூடாது. ஊரல் ஆகும் மட்டு, என்றைக்கோ ஒரு நாள் அது ஊறும். அப்படிப்பட்ட மட்டு இணையன் மனத்தே ஊறு மட்டே. மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே, உத்தர கோசமங்கைக்கு மண்ணும் அரசே, பொருந்திருக்கின்ற அருள் மன்னிகின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே. நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே, நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி என்று கொள்ளலாம். இறைவனுடைய மேனி பொன்னையை அடித்த மேனி, பொன்னை உரிக்கிறது போன்ற மேனி. அந்த மேனி மீது பெருமான் திருநீர் பூசி இருக்கின்றார். திருநீர் பூசிய இடத்திலே திருநீற்றின் வழியாக அந்த பொன்னொழியானது கசிகின்றது. நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி. பொதுவாக ஒரு நெருப்பு இருக்கின்றது, நெருப்பு சாம்பல் பூத்து விட்டது என்று சொன்னால் சாம்பலை ஊதினால்தான் நெருப்பு தெரியும், சிவப்பு தெரியும். சாம்பலை சாம்பல் வழியாக நெருப்பு தெரியாது, சாம்பல் பூத்து விட்டதுன்னா. ஆனால் பெருமானுடைய திருமேனி ஒளி என்பது பவர்ஃபுல். ஆகவே நீருபட்டேயும் ஒளிகாட்டும் கற்பனை பண்ணி பார்க்கணும். சாமிய நேரில் பார்த்தவர் சொல்றாரு, அவர் நேரில் பார்க்கலைனாலும் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பார்க்க. அவர் வந்து குருநாதர் நேர்ல பார்த்தாரு, குருநாதர் திருமேனி எப்படி இருக்குன்னு அவர் சொல்ற. நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி. உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிட்டாலும் அந்த பெருமானுடைய அழகை மறைக்க முடியாது. சாம்பலா உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு வந்தா கூட பெருமானுடைய பொன்மேனி என்ற அழகை மறைக்க முடியாது. அதனாலதான் புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கன்னு சொன்ன. கருப்பா இருந்து அந்த பாண்டியன் அடிச்சிருந்தான்னா அடிச்ச வடு எங்க இருக்குன்னு லென்ஸ் வச்சுக்கிட்டு தான் தேடும். கருப்பு உடம்புல அடிச்சிருந்தேன், கருப்போட கருப்பா சேர்ந்துருவாரு, அது தேடணும். ஆனா பெருமானுடைய பொன்மேனியில அடிச்ச வடு நல்லா தெரியுது. புன்சுமந்த பொன்மேனி பாடு, பொன்னை போன்ற மேனி கொண்டவன் என்பதனால பெருமான் விபூதி பூசிக்கும். விபூதி வழியாக அந்த பொன்னொழி கசிகின்றது. நீருபட்டு ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. நெடுந்தகை என்பது நெடுமை என்பது நீண்ட தன்மை, அளவில்லாத தன்மை, எல்லையற்ற நற்குணங்கள் பொருந்திய தகுதி என்பது குணம். நெடுந்தகை என்பது அளவிட முடியாத நீண்ட நற்குணங்கள் பொருந்திய, அனந்த கல்யாண குணங்கள் பொருந்திய பெருமானே நெடுந்தகை. நெடுந்தகை நீ என்னை அட்டுள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டே, விடுந்தகையே நீ விடுதி கண்டா.
விரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோத மங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுத பெரும் கடலே நெடுந்தகை நீ என்னை அக்குள்ள அனந்த கல்யாண குணங்கள் பொருந்திய பெருமானே. அந்த கல்யாண குணங்களிலே முக்கியமான குணம் வற்றாத முற்றாத கருணை. அந்த பெருங்கருணை காரணமாக நீ என்னை ஆட்கொள்ள, நீ என்னை ஆட்கொள்ளவும், நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் அந்த உம் அங்க மறைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல உண்மை உண்மை வந்து மறைஞ்சிருக்கும், அதை விரிக்கணும்.

0: நேரு பார்த்தாரு சாக்ஸ் வந்து கசங்கி பொண்ணும் பா அதான் நீ ரொம்ப டைட்டா இருக்கு உனக்கு டியூட்டி அதனால சாக்ஸ் அழுக்கா இருக்கு உடனே நேரு பார்த்தாரு சாக்ஸ் வந்து கசங்கி பொண்ணும் பா அதான் நீ ரொம்ப டைட்டா இருக்கு உனக்கு டியூட்டி அதனால சாக்ஸ் அழுக்கா இருக்கு அதுதான் நாத்தம் வருது.
1: புது செட்டு சாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு, நிறைய சம்பளம் வாங்குறதுதான் இருந்தாலும் நேரு நின்னாரு. அவருக்கெல்லாம் நான் இருக்கேன், புது செட்டை சாக்ஸை வாங்கி கொடுத்து இனிமேல் நாளையிலிருந்து இதை போட்டுட்டு வந்துருங்க. அவர் போட்டுட்டு வந்தாரு, போட்டுட்டு வந்தாலும் அதே நாத்தம் இருந்தது. தகை நீ என்னை ஆட்கொள்ள அப்படி இருந்த நான் இப்படி இருக்கேன், அதே நாத்தம் இருந்தது. ஏன்ப்பா சாக்ஸ் மாத்தினியா இல்லையான்னு கேட்டார். மாத்திருக்கேன் பாருங்கன்னு இவர் காமிச்சார் பலபடான்னு புது சாக்ஸ் இருக்கு காலில். அப்புறம் ஏன் நாருது பழைய சாக்ஸை தூக்கி எறிய மனசு இல்லாம பேண்ட் பாக்கெட் வச்சு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு ஐம்பதன்களை கொண்டு விடாது இருக்கின்றேன். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இதை தூக்கி எறிஞ்சிடணும், அது வேணான்னு சொல்லி. ஆனா அதன் வேலையும் பச்சு இருக்கு, அது என்ன பண்றோம் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள சொல்லி வச்சுட்டு இருக்கோம். விடுந்தகை நீ என்னை அக்கொள்ள யானை புலன்கள் கொண்டு விடுந்தகையே நீ. நான் புலன்கள் முன்பு பற்றி இருந்த புலன்களை கொண்டு என்றால் விடாது பற்றி என்பது அந்த கொண்டு என்று சொல்ற ரொம்ப முக்கியம். அதை விட்டு ஒழிக்க வேண்டும், அதை விட்டு ஒழிக்காமல் விடாது பற்றி இருக்கின்ற ஒரு பிச்சைக்காரியா ராஜா என்ன பண்ணாரு, அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா அந்த அம்மாவனால பிச்சை எடுக்காம சோடி தின்னு பழக்கம் கிடையாது. அவர் அரண்மனையில வந்து நல்ல அருமையான ஸ்வீட்டோட சாப்பாடு எல்லாம் பரமாறினா இந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியல, பசிக்குது ஆனா சாப்பிட பிடிக்கல. ஏன் உனக்கு இந்த சிரமம் கிடையாது, கொஞ்சம் என்னை தனியா விடுங்க, தனியா விடுவோம் போய் அம்மா இதா போட்டு ராப்பிச்சுக்க. இப்பதான் என்னால சாப்பிட முடியுது, பழைய பழக்கம் விட முடியல. இந்த புலன்களோடு நம்ம பழகியது பல ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல பழகிய பழக்கம், அதை விட முடியலங்கிறத இங்க சொல்ற. புலன்கள் கொண்டு கொண்டு என்றால் விடாது பற்றி. இப்ப ராணியா ஆன பிறகும் அது தனியா போய் பிச்சை அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து சாப்பிடும். யானை புலன்கள் கொண்டு விடும் தகையேனை. அதனால என்ன ஆறுது என்றால் பெருமானுடைய திருவுருளுக்கு மாறான ஒன்றினை விடாது பற்றி இருப்பதனால பெருமானுடைய திருவுருள் வலியவந்து பற்றியும் தூக்க முடியாது, அதனை நாம் கைவிடுகின்ற நிலை வருகின்றது. திருவுருள் நம்மை கைவிடாவிட்டாலும் அந்த திருவுருளை நாம் கைவிடுகின்றோம். திருவுருள் நம்மை கைவிடவில்லை, ஆனால் திருவுருளை நாமே இன்னொன்றை பற்றி கொள்வதனாலே கைவிடுகின்றோம். ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை, திருவுருளை விடுகின்ற தகுதி கொண்டவனை. நான் தான் திருவுருளை விடுகின்றேன், அது என்னை விடாத போது கூட நான் உதறிட்டு வந்தா அது என்ன பண்ணும். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையே நீ விடுதி கண்டாய். அப்படி இருந்தும் பெருமானே நீ என்னை விட்டு விடாதே, நீ வலிய வந்து மீண்டும் என்னை பற்றிக் கொள்ள வேண்டும். இரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே. இரவார் வெறுவ சிவநெறியிலே பொருந்தாதவர்கள் வெறுவ அச்சம் கொள்ளும் வண்ணம். சிவநெறி என்பது என்ன, தூய நெறி, இந்திரியங்களை ஒடுக்கி இறைவனை நினைக்கின்ற நெறி. அதான் அந்த நெறியிலே பொருந்தாதவர்கள் வெறுவ அஞ்சும் வண்ணம் வருவது எது என்று கேட்டால் பெருமானுடைய கைவேல் என்று சொன்னார். அதான் முத்தலை வேல். அடுந்தகை அடுந்தகை தகை என்றால் தகுதி, அடுகின்ற தகுதி கொண்ட வேல் அடுந்தகை வேல். அடுத்தகை என்பது வேலு கடைமை. அடுதல் என்று சொன்னால் கொல்லுதல். அடல் வேண்டும் ஐம்பன் குலத்தை என்று சொன்னார் வள்ளுவரும். ஐந்தன் குலத்தை அடல் வேண்டும், அடக்க வேண்டும் சொல்லல. அடல் என்றால் கொல்லுதல், கொன்றே விட வேண்டும். மன்மதனை இறைவன் எரித்தார், கருணை காட்டக்கூடாத இடம் என்பதனால எரித்தார். அதுபோல அடல் வேண்டும், அடக்க வேண்டும் சொல்லிருக்கலாமே வள்ளுவர் அப்படி சொல்லல. அடல் அடுதல் என்றால் கொள்ளுதல். அதை சொல்ற நம்ம திருத்தொண்டர்கள் வருது, அடல் மலிந்த வேல் நம்பி கொற்புளிக்கும் அடியே இல்லையா. அத கொள்ளுதல் மலிந்த புரிந்திருக்கின்ற வேலை கொண்டவர் கொற்புளினார்கள். இரக்கம் இல்லாம எல்லாரையும் வெட்டி குடிச்சார். அடுதல் கொள்ளுதல், அடுதலையே புரிந்தான். அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசமங்கை கரசே. இரவார் வெறுவ அவர்களை கொள்கின்ற தகுதி கொண்ட வேலினை கையிலே தூக்கின்ற பெருமானே, நீ என்னுடைய ஐந்தன் குலத்தை அடல் வேண்டும். பெருமானி நீ என்னுடைய ஐங்குல கையல்லவா நீ அந்த வேலை கொண்டு எரிய வேண்டும் என்று இங்கு அந்த குறிப்பு பரிகரம் இருக்கின்றது. குறிப்பு என்ன, பெருமானே கையிலே இரவார் வெறுவ ஏந்திருக்கின்ற அடுந்தகைமை கொண்ட அந்த வேலினாலே அந்த வேலை முத்தலை வேலினை என்னுடைய ஐங்குல பகை மீது செலுத்தி அந்த பகையினை கொல்ல வேண்டும். கடுந்தகை வெல்வல்ல உத்தர கோசமங்கிறதே. கடுந்தகையேன் கடுந்தகை என்று சொல்ல கடுமை என்பது என்ன, வேகத்திற்கு கடுமையின் பேரு. கடிய விடையொன்றுடையா, கடிய விடை அப்படின்னா வேகமாக நடக்கின்ற விடை. கடுமை என்பது வேகம், கடுங்கண் கோபமா பார்க்கிற கண்ணு. கடும்

சொல் வேகமாக பேசுகின்ற பேச்சு. அப்ப ஒரு சொல்லு இனிமையா இருப்பது இல்லை, எப்பொழுதுனா வேகமா வந்தா. எதுவுமே ஒரு காரியத்தை வேகமாக செய்தால் தவறு விளையும், பதறாத காரியம் சிதற. வேக வேகமா செஞ்சா திரும்பி செய்ய முடியாது, சமையல்ல கடும் தகையர் என்றால் எதிலும் அவசரப்படு, ஃபாஸ்டிடஸ் நேச்சர் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் அவசரப்படுதல். அந்த அவசரப்படுதல் யாருக்கு இருக்கும்? உலக பற்று கொண்டவர்களுக்கு தான் இருக்கும். தெய்வ பற்று கொண்டவர்களுக்கு அவசரப்படுதல் என்ற இருக்கு. அவர்களுடைய அவசரம் எல்லாம் வந்து பெருமானுடைய திருவிழா, அதுக்கு ஏற்ப அவர்களை அழைச்சிட்டு அப்படியே தெய்வ பற்றுள்ளவங்களும் ஓடுறாங்களே, அவசரப்படுறாங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த அவசரம் உலக பற்றினால் விளைகின்ற அவசரத்திற்கு அதனை போன்ற அவசரம் என்று அது வேற நிலையில அது அறிய வேண்டும். ஆனால் இங்கு வந்து என்ன, அவர்களுக்கு ஏற்படுற அவசரத்தினால குற்றம் விளையாது. அதை புகழ்ச்சியுடன் தெரிஞ்சு வச்சிருந்தார். அவர் விழா வருது இப்ப. பெருமானுடைய அடியார்கள் பிழைபடியின்றி கொல்லார். அவர் அவசரப்பட்டுட்டார்னு எல்லாரும் நினைப்பாங்க, எரிபத்து நாயனார். ஆனா அவர் அவசரப்படலன்னு நினைச்சார் புகழ்ச்சியுடன். என்ன இறைவர் அடியார்களுக்கு அவசரமே கிடையாது, அவங்க ஆராய்ந்து பார்த்தல்லாம் இதை செய்வார்கள். சிவகாமி ஆண்டாருடைய கையில இருக்கிற அந்த பூ கூடைய அதை பறிச்சு பூவை சிந்தி பிரிச்சுட்டு ஓடிடுத்து அந்த யானையை வந்து வேகமாக ஓடி வெட்டினார் இவர். அந்த யானை திரும்ப அரண்மனைக்கு திரும்புவதுக்கு முன்பாக வெட்டணும், அந்த அந்த பகைவன் இருக்கின்ற இடத்துலேயே அவனை வெட்டி சித்திரணும்னு வேகமாக ஓடார். அவர் அவசரம் தானே பட்டார். சிவகாமி என்றார் சொன்ன உடனேயே அது செஞ்சாரு. அப்படின்னா அந்த அவசரம் எல்லாம் ஆராயப்பட்ட அவசரம். புகழ்ச்சோழர் என்ன நினைச்சாரு, எரிபத்தர் வந்து பிழைபடி நின்று கொல்லார்னு நினைச்சார். அஞ்சு பேரை வெட்டியிருக்கிறார் பாகர்களை, யானையை வெட்டியிருக்கிறார், ஆறு உயிர் போயிருக்கு அப்படி இருந்து அப்படி நினைச்சார். அப்படி அவர் நினைச்சார்னா அடியார்களை பற்றி அவர் நினைத்தார். அப்படி அடியார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. சிவகாமி என்றார் சொன்னதை அப்படியே எடுத்துட்டார் இவர். யாரு? எரிபத்து நாயனர். அடியார் தப்பு செய்ய மாட்டார் அந்த எண்ணம் தான். புகழ்ச்சோழனருக்கு எரிபத்து நாயனர் இருந்த எண்ணம் எரிபத்து நாயனருக்கு சிவகாமி ஆண்டர் இருந்தது. அவர் சும்மா சொல்ல மாட்டாருங்க, இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கு. கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்கு, யாரை நம்பலாம்னு இருக்கு. அடியாரை தான் ஒரு விஷயத்துல நம்பலார். அடியார் சொன்னார், சிவகாமி என்று சொன்னார், யானை இதே மாதிரி வந்து பறிச்சு செஞ்சுட்டு எடுத்துருங்க. அப்ப ஆகவே அவருக்கு உடனே ரிட்ரஸல் வேணும். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த அநீதிக்கு உடனே நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கறதால அடியாருக்கு இடுக்கடு உறும்போதெல்லாம் உடனே அங்க கையில பரிசுவை எடுத்துக்கொள்வார். அவர் எடுத்துக்கொண்டு உடனே அந்த நீதியை கொடுத்தார். அது அவசரப்பட்டதாக மன்னன் நினைக்கவில்லை. ஆனா உலகத்துல உலகப்பற்று கொண்டவர்கள் வந்து செய்கின்ற காரியம் எல்லாம் அவசரப்படுது. நீங்க மெதுவா செஞ்சா கூட அவசரப்படுதல் தான். என்னைக்குமே நம்ம உலகப்பட்டு கொண்டவர்கள் ஒரு காரியத்தை செய்யாமலே இருந்தாலும் மோசம் இல்லை. உலக பற்றினாலே நம்ம பல காரியங்கள் செய்யறோம். அந்த காரியத்தை செய்யாமலே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு நஷ்டமும் விளைய போறது. ஆனால் இறை பற்று கொண்டவர்கள் அவசரப்பட்டாலும் அது அவசரப்பட்டதா ஆகாது, அவர்கள் சினந்தாலும் அது சினமாக ஆகாது. சண்டேச நாயனார் வந்து தன்னுடைய தந்தையுடைய காலினை உடனே வெட்டினார். அது அவசரம் நம்ம நினைக்கக்கூடாது. அது அவசரப்பட்டிருந்தாலும் அது அவசரமாக கொல்லப்படாது என்று பார்க்கின்றோம். எல்லாத்துக்கும் காரணம் நோக்கம்தான். இது நம்முடைய காஷ்மீர் எல்லை, அங்க வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்கு. ஜவான் வந்து துப்பாக்கியில கைய வச்சிட்டு இருக்கிறாரு, நில்லுங்கிறாரு, நிக்காம உருவம் போகுது, சுட்டுறாரு. அவசரப்பட்டான்னு சொல்ல முடியுமா? கோர்ட்ல அவர் நிறுத்த முடியுமா? கோர்ட் ஒரு அவர் கடமை செய்தான்னு சொல்லுவோம். ஆகவே வந்து தன்னுடைய கடமையை செய்கின்றார் அவர்கள்தான். பற்று வைத்து செய்யல. பற்று வைத்து என்ன பண்ண, ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ண, கீரி பிள்ளை மேல குடத்தை போட்டு கொண்டுட்டார். அந்த பாவத்துக்கு போனான்னு ஒரு சிலப்பதிகாரத்தில் இருக்கு. தன்னுடைய ஒரு கீரி பிள்ளையை வளர்த்து வந்தாலும் அந்த கீரி பிள்ளையும் அந்த அந்த பெண்ணுடைய பிள்ளை தொட்டில தூங்குது. கீரி பிள்ளை வாயில ரத்தம் இருந்தது. தன்னுடைய பிள்ளையை கடித்து விட்டதுன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு ஒரு குடத்தை கீரி பிள்ளை தலையில போட்டான், அவசரப்பட்டுட்டான். கீரி பிள்ளை செத்து போச்சு, பாவம் வந்துருச்சு. ஆனால் கீரி பிள்ளை அந்த பிள்ளையை காப்பாத்திருக்கு பாம்பு கிட்ட இருந்து. அப்ப உலக பற்றின் காரணமாகத்தான் பாவம் விளையும். என்றைக்குமே ஒருவர் வந்து உலக பற்றின் காரணமாக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஒருத்தர் திட்டிடுறாரு, நம்ம ஒருத்தர் மேல பற்று வச்சிருக்கிறோம், அந்த திட்டத்தை கேட்கறோம், அவசரப்படுறோம், யோசிக்கணும். ஆனால் இறைவனையும் அடையாளையும் திட்டுறாங்க, யோசிக்க வேண்டாம், நாக்க வெட்டிட்டாரு, அது அறமாகின்றது. ஆனா நம்ம சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால ஒருத்தர் திட்டும் போது நம்ம சண்டைக்கு போறோம். நல்லா கவனிங்க, பற்று காரணமாக நம்ம சண்டைக்கு போறோம். நம்ம அம்மாவையோ அப்பாவையோ வீட்டுக்காரையோ பிள்ளையோ நண்பரையோ யாராவது திட்டாங்கன்னா அதாவது சண்டைக்கு போறோம். சக்தி நாயனாரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், என்ன சொல்றோம், வன்முறையாளர் அப்படிங்க. ஆனா நாம இவங்கள்ட்ட வச்சிருக்கிற பற்ற தான் அவர் அடையாளத்தை வச்சிருக்கிற, அந்த பற்று நமக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், கோயில்ல ஒருத்தன் அப்படி அங்கே உட்காந்து கொண்டு போறான்னா அவனை கேட்கறது இல்லை. நம்ம நமக்கே வந்து இருக்கிற கல் எடுத்து அவன் அடிக்கலாம் இல்ல, கொஞ்சம் அண்ணன் போய் போலாம் இல்ல. அவன் நமக்கு அந்த நமக்கு பற்று அது மேல இல்ல. அதே அவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போறான்னா சண்டை போடுறோம், கடைக்கு முன்னாடி போனா சண்டை போடுறோம். நமக்கு நம்ம வீட்டுலயும் கடையிலயும் இருக்கிற பற்று கோயில்ல இல்ல. நமக்கு நம்ம உறவுகள் இருக்கிற பற்று அடையாளம் இல்ல.
நமக்கு உலகத்துல இருக்க பற்றி தெய்வத்துக்கு இல்ல. அதனால இந்த பற்றியை மாற்றி வைத்து பார்த்தால் தான் பெரிய புராணம் புரியும். மாற்றி வைத்து பார்க்காததுனால நமக்கு பெரிய புராணம் புரிய மாட்டேங்குது. ஆகவே உலக பற்றின் காரணமாகத்தான் நாம் உணர்ச்சி வசப்படுகின்றோம். அடியார்களுக்கு உலக பற்றே கிடையாது. அவர்களுக்கு தங்களுடைய உடைமைகள் போனாலோ உறவினர்கள் போனாலோ கலங்க மாட்டார்கள். உடைமைகள் போனாலும் கலங்க மாட்டார்கள், உறவினர்கள் போனாலும் கலங்க மாட்டார்கள். வீரபாங்கி நாயனார் அது செத்ததுல அத்தனை பேரும் அவங்க சொந்தக்காரங்க தான் செத்துட்டு இருக்காங்க. அது கவலை கோட்டிலிங்க நாயனாருக்கும் சொந்தக்காரங்க தான் செத்துட்டு இருக்காங்க, அவர் கவலைப்படல. ஆகவே கடும் தகையன் என்றால் அவசரப்படுகின்றவன் அர்த்தம். அந்த அவசரம் என்பது உலக பற்றின் காரணமாக விளைகின்றது. உலக பற்றின் காரணமாக பெருமானே ஐம்புறங்கள் கொண்டு அதனை விடாது பற்றி கொண்டு உன் திருவுருளை இழக்க துணிந்தவன், இதிலே வேகத்தை காட்டியவன். பெருமானுடைய திருவுருளை பெறுவது எவ்வளவு அரியது. அந்த பெற்ற திருவுருளை இழப்பதிலே வேகத்தை காட்டிய முட்டாள் அப்படின்னு தன சொல்லிக்கிறார். கடுந்தகையேன் அப்படிப்பட்டவனாகிய யானும் கடுந்தகையேனும் அப்படிங்கிற உண்மை மறைந்திருக்கின்றது. வினையேன் என்பது அங்க இருக்கிற போல வினையேன் மனத்தையும் போல கடுந்தகையேனும் உண்ணும் தண்ணீர் அமுத பெருங்கடலே, அந்த நானும் இந்த வினை வெப்பம் தாங்காமல் வந்து என்ன பண்ணுவேன், உன்னுடைய சந்நிதிக்கு தான் வருவேன். உலகத்தின் மீது பற்றிருப்பவர்கள் இறைவனை மறந்து உலகத்திற்காக ஓயாமல் உழைக்கின்றார்கள். அந்த யாருக்கெல்லாம் உழைச்சாங்களோ அவங்கெல்லாம் இவங்க இவருக்கு சிரமப்படுற நேரத்தில் எல்லாம் கைவிட்டுருவாங்க. கஜேந்திரன் ஒரு யானை, அந்த யானை வந்து இந்த மடுவில் மாட்டிக்கிச்சு. அதுக்கு நிறைய மனைவிகளாம், அந்த மனைவிகள்லாம் அந்த யானையை பிடிச்சி இழுத்து பார்த்தது முடியல. அப்புறம் என்ன பண்ணிச்சு, அதுக்கெல்லாம் பசி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, சரின்னு விட்டுட்டு போயிடுச்சு. உலகம் அப்படிதான், யாருக்காக எல்லாம் நாம் உழைத்தோமோ அவர்களுக்கும் பசி உண்டு, தூக்கம் உண்டு, அவர்களுக்கும் வந்து கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. எத்தனை நேரம் தான் நம்ம கூட அவங்களால நொல்லுபட முடியும், சரி நீ உன் தலையெழுத்தபடி இரு அப்படின்ட்டு விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் காப்பவன் நேரம் தான் எங்க ஐயா இருப்பேன். அஞ்சேலன் தருள் செய்வார் அவரும் குழந்தைந்தும் பொடிகளங்கி நெறிவயங்கி அறிவழின் திட்டு ஐமேலுந்து அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். அப்ப பயப்படாதேன்னு சொன்னார் சாமி முதல்ல. அஞ்சற்க என்று இறைவன் சொன்ன உடனேயே பாதி உயிர் வந்தோம். கிருக பெருமான் நம்மை காத்தருள்கின்றான் என்று பார்க்கின்றான். ஆகவே இந்த அப்படிப்பட்ட கடுந்தகை கொண்ட யானும் உலகப்பற்றின் காரணமாக அவசரப்பட்டு திருவுளை இழக்கின்ற யானும் இந்த உலகம் பயன்படாது என்று உன்னிடம் ஓடி வந்தால் என்னுடைய வினை வெப்பத்தை மாற்றக்கூடிய தெளிந்த நீராகின்ற அமுதம் கடல் போல இருக்கின்றது உன் திருவடியில. இந்த வினை வெப்பம் தாங்காம வினை வெப்பம்ங்கிற அந்த உருவகம் அங்க வந்து மறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல முற்று உருவகமா வரும், முழுவதும் உருவமா வரும், சில இடத்துல ஏகதேச உருவகம். இப்ப யானும் உண்கின்ற என்னுடைய நாக்கு வறண்டு போகுது. அந்த நாக்கு வறண்டு வினை வெப்பத்தினாலே வறண்டு போகின்றது. கடைசி இந்த உயிர் போகின்ற நேரத்துல உள்நாக்கு ஒட்டிடும். அப்ப இந்த உயிர் சிரமப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக பஞ்சியிலே பாலை தோய்த்து விடுவார். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கஷ்டப்படாம போய் சார், அதுக்கு முன்னாடி உயிரில் கையெழுத்தாங்க என்னென்ன எப்படி எப்படி எழுதணுமோ. அதே அவர் கொஞ்சம் நல்லவராக இருந்தார்னா யார் யார்ட்டு என்னென்ன பணம் வரணும்னு சொல்லும்போதெல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்கணும்னு சொல்றாருந்தோ ஐயோ உளர்றாரே சித்தம் வேதலிச்சிருச்சு, இந்த அறம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. சித்தரஞ்சன் தாசன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து தன்னுடைய தகப்பனார் பட்ட பெரும் கடன் லட்சக்கணக்கில் அந்த காலத்தில் தகப்பனார் இறக்கும் போது இன்னாருக்கு கடன் பட்டிருக்கிறேன்ப்பான்னு சொன்னார். தான் சம்பாதிச்சு அத்தனை கடனையும் தீர்ந்துட்டேன். இப்பதான் தகப்பனார் நல்ல உலகத்துக்கு போக முடியும். தான் பிள்ளையா இருந்தா அவர் நல்ல உலகத்துக்கு போனாதான் தான் நல்ல பிள்ளையா இருக்க முடியும். அப்படிலாம் இருக்கிறவங்க அறம் என்பது இல்லாமல் போய்விட்டதுனால இன்னைக்கு எல்லாம் நினைச்ச வெறும் மரம் தான். பாவமே உலகத்தில் மலிந்து விட்டதுன்னு பார்க்கிறோம். இப்போ இறைவன் வைக்கிற வழிபாடு பக்தி எல்லாமே கூட தன்னுடைய பாவத்திற்கு இறைவன் துணை செய்வனுங்கிற நம்பிக்கையிலே வந்து எதனை செய்வோம். சுவாமியை வந்து தரிசனம் பண்ணும் போதே கூட தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு இறைவனா துணை செய்வார். என்ன முட்டாள்தனமான ஒரு கொள்கை. அறக்கண் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரன் என்று சிறிது அறத்திலிருந்து வழுவினால் கூட தன்னுடைய தோழனையும் தண்டிக்கின்ற பெருமானது. தம்பிரான் தோழருக்கே இந்த இவ்வளவு கஷ்டம் இருக்கு உலகத்துல. கண்ணு போய் கஷ்டப்பட்டாரு, அது அந்த கண்ணையும் ஆடிப்பாடி ஒவ்வொரு கண்ணா கஷ்டம். இறைவனுக்கு நண்பருக்கே இந்த நிலையினா நமக்கெல்லாம் அவர் பந்தாடிடுவார்னு பார்க்கணும். அதனால இறைவனுக்கு அச்சம் வேண்டும். அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம்பாய் இணை இன்றியுடனே பயந்தாவது இறைவன் வந்து நினை அச்சத்திலாவது அதை அஞ்சலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அஞ்ச கற்றுக்கொள்ளாமல் இணை கற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் இறைவன் அன்பு செலுத்தினாலும் அச்சத்தை கைவிடக்கூடும். நம்பியாளரும் அஞ்சித்தான் அஞ்சித்தான் பழகினார். நண்பராக எனக்கு உனக்கு என்னை தந்தோம்னு சுவாமி சொல்லிட்டதுனால தோல் மேல கைப்பற்றி விட்ட எதுக்குமே அச்சம் உண்டு. அரக்கன் எண்ணத்தம் அடிகள் ஆறு. ஆகவே வினைப்பற்றினாலே கடும் தகை கொண்டு அதாவது வேகப்பட்டு உன்னுடைய திருவுருளை இழந்த ஆவியாகிய யானும்
வினை வெப்பம் தாங்காது என் நாக்கு வறண்டு இறந்து போயிருந்த நிலையிலே அந்த வினை வெப்பத்தினை தணிக்கின்ற தென்னீர் அமுதம், தெளிந்த நீராகின்ற அமுதம், நீர் அமுதம் என்பது உருவகம், தெளிந்த நீரே அமுதம். அமுதம் என்பது மரணப்பிடியிலிருந்து ஒருவனை காப்பாற்றுவது. நாக்கு வறண்டு போனவருக்கு நீர் தான் காப்பாற்றும் மரணத்திலிருந்து. ஆகவே தென்னீராகின்ற அமுதம், அந்த அமுதம் சிறிதாக இருக்கின்ற இடம் இல்ல, அது பெரும் கடலாக இருக்கின்ற இடம். அந்த கடலை வந்து பார்த்தாலே இந்த இந்த வினை வெப்பம் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஒரு கொல்லிக்கடையில இருக்கிற நெருப்ப அணைக்கிறதுக்கு கடல்ல விட்டா கடல்ல எவ்வளவு தடவை இருக்கு? கொல்லிக்கட்டை நெருப்ப அணைக்கிற அளவுக்கு கொஞ்சம்டா இருக்கிறதுல. உன் நீ செய்திருக்கின்ற தீ, நம் செய்திருக்கின்ற தீவினையை மாற்றுவதற்கு உரிய அளவில் அங்க கருணை இல்ல. அந்த கருணை எங்க இருக்கு? அது கடல் போல கருணை இருக்கு. அந்த கருணையை அறியாது வேண்டுமென்றே நாம் பிரிந்து விலகி இருக்கின்றோம். அதான் கடுந்தகையே. அந்த உலக பற்றியங்களும் அவசரப்படுகின்ற நான் கடுந்தகையேன், யானும் தேவைப்பட்டால் உண்ணும் உண்ணலாகும் அர்த்தம். வினையின் மனத்தே ஊறுமட்டே என்றால் வினையின் மனத்தே ஊறலாகும். அதாவது நான் தேடினால் கிடைக்கும், அதுபோல இங்கு நான் உண்ண விரும்பினால் உண்ணலாகும். அந்த உண்ண விரும்பிய நிலை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. தான் எந்த உலகத்திற்காக நம்ம உழைக்கின்றோமோ அந்த உலகமானது நம்மை கைவிடும் பொழுது நம்ம வேறு வழி இல்லாமல் இருவன்ட்டு வரும். எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம நம்பி நம்ம யாருக்காக உழைத்தோமோ அவர்கள் நம்மை கைவிடும் பொழுது நீ ஒண்ணு எனக்கு வேண்டாம் ஐயா, உன்னை நான் கேட்டேனான்னு கேட்டேனா சொன்ன போதுதான் இவங்களுக்கு என்ன வரும், தலையில குட்டு போட்டவனதான். இது இத்தனை நாள் இவங்களுக்கு உழைச்சதுக்கு டெய்லி நடராஜாவுக்கு உழைச்சிருக்கலாமே. வள்ளலார் சொல்லும் போது வில்வ குடலை எடுக்காமல் வீணு குடலை எடுத்தேன். வில்வ குடலை எடுத்திருக்கலாம், அது எடுக்காம வீணுக்கு உடலை எடுத்தேன். உடலோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு உழைப்பதற்காக உடலை எடுத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில வில்வ குடலை எடுப்பதற்கு தான் நம்முடைய கால் முதல எல்லா அவயவங்களும் இறைவனுடைய தொண்டிலே ஈடுபடுத்தி இருந்தோம் என்று சொன்னால் இந்த நிலை வராது. கடுந்தகையேனும் உண்ணும் உண்ணலாகும் தென்னீர், தெளிந்த நீராகின்ற அமுத பெருங்கடலே, தென்னீராகின்ற அமுதம் நிரம்பி இருக்கின்ற கடல் போன்றவன். தென்னீர் அமுதம் என்பது உருவகம், அமுதமே பெருங்கடலாக இருப்பது என்பது இறைவனுக்கு உருவகம். அந்த தென்னீர் என்பது வினையாகின்ற வெப்பத்தை மாற்றுகின்றது என்பது, வினை வெப்பம் என்பது அங்கு இல்லை, அது அதனால வந்து ஏகதேச உருவகம். வினையாகின்ற வெப்பத்தை மாற்றுகின்ற தென்னீராகின்ற அமுதம் நிரம்பி இருக்கின்ற கடல் போன்ற இறைவன். அந்த அமுதமே கடல் போல நிரம்பி இருந்தால் இறைவன், அந்த அமுதமே கொஞ்சமா இருந்தால் கடவுள் கிடையாது. எல்லை இல்லாது இருந்தால் தான் கடவுள். அந்த கருணையோ அறிவோ ஆற்றலோ எல்லைக்கு உட்பட்டு இருந்தால் கடவுள் இல்லை. நம்ம பார்த்து அம்பா நல்ல பழகிறாங்க, கருணையோடு பழகிறாங்க, நமக்கு வேணும்னா ஒரு துன்பத்தில் அவங்க ஆற்றலோடு இருந்து நமக்கு காப்பாத்தி விடுறாங்க, கேட்ட போது நமக்கு தேவையான படத்தை கொடுக்கறாங்க, கடவுள் ஆயிடுவாங்களா? எல்லைக்கு உட்பட்டு தான் செய்யற. ஒருவர் காட்டுகின்ற கருணை எல்லைக்கு உட்பட்டது, மக்கள் காட்டுகின்ற அன்பு எல்லைக்கு உட்பட்டது, மக்கள் நமக்கு செய்கின்ற தொண்டோ உதவியோ எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லை மீறி யாராலையும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுடைய சக்தி அவ்வளவுதான். எல்லை மீறி இருந்தால் அது இறைவன். அதாவது எல்லை மீறிய தன்மை தான் கடல் என்று சொல்றார். கடல் என்றது எல்லை மீறிய தன்மைக்கு ஒரு அடையாளம். கடல் என்று சொல்வது எல்லை மீறிய தன்மை. அப்ப தென்னீர் அமுதம் பெருங்கடலே என்றால் எல்லை இல்லாத அந்த கருணையாகின்ற தென்னீர் அமுதம் என்னுடைய வினை வெப்பத்தினை மாற்றுகின்ற கருணை தண்ணீராகின்ற அமுதத்தினை கடல் போல கொண்டிருக்கின்ற பெருமானே, யானும் உன்னிடம் வந்துதான் சேர வேண்டும் என்று சொல்றார். அப்ப நான் கடுந்தகையேனும் வந்து ஒரு நேரத்தில் உன்னிடம் வருவேன், அப்பொழுது நீ நெடுந்தகை என்பதனால நான் செய்த பாவங்களை மன்னித்துள்வாய் என்பது குறிப்பு. நெடுந்தகை நீ என்னை இருக்கு முன்னாடி. நான் கடுந்தகையானா இருந்தாலும் இத்தனை நாள் என்ன வந்து மறந்துதானே இருந்த, இப்ப மட்டும் ஞாபகம் வந்ததான்னு நம்ம எல்லாம் கேட்போம். உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்பதான் என் ஞாபகம் வந்ததான்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை மட்டும் இறைவன் கேட்க மாட்டேன். இப்பதான் என்னுடைய ஞாபகம் வந்ததாங்கிற கேள்வியை இறைவன் கேட்க மாட்டார். கெடுந்தகை நீ என்னை அக்கொள்ள யானையின் புலன்கள் கொண்டு விடுந்தகையை நீ விடுதி கண்டா இரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசம் அங்கிக்கரசே கடுந்தகையே உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே. கடலினுள் நான் எனக்கு அங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியே நீ விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோஷமங்கைக்கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மதுவெல்லமே. பெருமானே கடல் போல உன்னுடைய கருணை இருந்தாலும் அந்த கடல் நீரினை ஒரு நாயானது தன் நாக்கினாலே நக்கி உண்பதைப் போல. இப்ப கடல் என்று சொல்லும் பொழுது கடல் நீரினை நாய் நக்காது, அது உப்பு கடல் என்பதனால. இங்கு தென்னீர் அமுத பெருங்கடல் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த கடலையே என்று கொள்ள வேண்டும். அப்ப தெளிந்த நீர்,
இனிப்பான சுவையான நீர், உப்பு நீர் கிடையாது. அது கடல் போல இருக்கின்றதுன்னா கடல் போலும் காவேரின்னு வருது. ஆகவே நேரடியா நாய் வந்து கடல் நீரை நக்காது. ஆகவே கடல் போல இருக்கின்ற ஒரு பெரிய நீர்நிலை, நல் நீர்நிலைன்னு சொல்ல வேண்டும். அந்த நீர்நிலையில ஒரு நான் வறட்சி கொண்ட நாயானது ஏனைய சில விலங்குகள் அந்த நீரிலே வாய் வைத்து உறிஞ்சுவதை போலவோ, உறிஞ்சி பருகுவதை போல, அல்ல யானையானது துதிக்கையை வைத்து துதிக்கை நிறைந்த உறிஞ்சி எடுத்து உண்பதை போல உன்ன அறியாது. நாய் தன் இயல்புக்கு ஏற்ப நக்கியே உண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை நக்கி உண்ணும் போது அது எப்படி தோன்றும் என்று சொன்னால், சிந்தனை இங்கு வைக்காதது போல தோன்றும். நாய்க்கு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. ஆனால் ஒருவர் நக்கி தான் சாப்பிடுறாரு அப்படிங்கும் போது, ஒரு டிவி பார்த்துக்கிட்டே கடலை சாப்பிடுறாரு அப்படிங்கிற பண்ணுவாரு. கொஞ்சம் ஒரு கடலை இப்படி வாயில விட்டுப்பாரு, டிவி பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கடலை. அப்ப அவர் என்ன, கடலையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு டிவியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கடலையே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவாரு, டிவி ஆஃப் பண்ணிட்டு கடலை நல்லா சாப்பிடுவாரு. அத போல பார்ப்பதற்கு எப்படி சொல்லுகின்றதுன்னு சொன்னா, நாய் நக்கி உண்பது என்பது உண்பதிலே சிந்தனை இல்லாமல் அவ்வப்பொழுது தடைப்பட்ட சிந்தனையோடு உண்பதை போல தெரிகின்றது. அந்த பிக்சரை கொண்டு வாங்க. ஏன்னா இந்த ஊமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நாய்க்கு வந்து நீரிலே உண்பதிலே எண்ணம் இல்லை என்பது இல்லை, எண்ணம் இருக்கின்றது. இருந்தாலும் அது உண்கின்ற அந்த முறை நாய்க்கு இயல்பானது, நாயை குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் மனிதருக்கு அது இயல்பு அன்று. காபிய நக்கியா நம்ம குடிக்கிறோம், மனிதருக்கு இயல்பு என்று. ஆனால் ஒரு மனிதன் நாயை போல குடித்தால் அது எவ்வளவு இகழ்வானது. நாய் நீரினை தன் இயல்புக்கேற்ப நக்கி உண்பதை போல, நான் என் இயல்புக்கு மாறாக, இது விரோத உமை, என் இயல்புக்கு மாறாக உன் திருவுருளை சிந்தனையின்றி தூக்கின்றேன். அதாவது திருவுருளை தூக்க வேண்டும் என்ற இடையீடின்றி தூக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தோணும் போது தூக்கின்றேன் என்பது, பெருமானே உன் திருவருடைய அருமை பெருமையை நான் அறியாது, அதனை இகழ்கின்றேன். திருக்குறள் சொல்றாங்களா, அந்த அம்மா வீட்டுக்காரர் ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால இவர் எங்க நம்ம விட்டு போக போறாரு அப்படின்னு இகழ்ந்திருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, பொருள்வையும் பிரிந்து விட்டார், காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்லிக்காம போயிட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே அவ்வாறு இகழ்ந்திருக்க கூடாது என்பதை நாளைக்கு நம்ம விரிவாக

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: நிலை பெறுமாறு எண்ணுகியல். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

அளவிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை முனைந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த பழம்பஞ்சிறப்பு நிலையம் இந்த 6 திருப்பதிகம் திருவாலங்காடு திருத்தலத்திற்குரியது. பன்வரிசைப்படி 52 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 44வது திருப்பதிகம் எண்ணப்பதிகம். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஒழியா இன்பத்து உவகை தரக்கூடிய பதிகம். இதனுடைய பண் செஞ்சுருட்டி.

பல நாட்கள் பெருமானியே பெருமானியே பெருமானி என்று சொல்லி அதை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அப்பொழுது அந்த பரமன் வெளிப்படுகிறான். ஆகவே இருக்கிறது உண்மை, அது போல எள்ளுக்குள்ள எண்ணெய் இருப்பது உண்மை, அதை போட்டு கீட்டு ஆடினாதான்டா கிடைக்குது. அது போல நீயும் ஆடுகின்றலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றது நிலை போல ஆண்டவனை காண முடியாது. அதை தூரம் போய் ஆட்டினாதான் என்ன வருது மாதிரி நீ என்ன பண்ணணும், ஆடணும் பாடணும். சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனன் ஓடிக்கிறேன் ஓடணும். அப்ப எள்ளுக்குள் என்ன இருப்பது போல எங்கள் பெருமான் எங்கும் இருக்கிறார். அருமையா சொன்ன, அதனால கடவுளை காட்டுங்கிறானு என்னை ஒன்னு எள்ள பார்த்தவனே என்னைய காட்டுன்னு கேளுங்க. எள்ளுதான்டா அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு உள்ள இருக்குன்னாரு. அது போலதான் இதுக்கு உள்ள இருக்குது. அதை எப்படி காட்டுறது, அரைச்சி கிடைச்சாதான் காட்ட முடியும். இது ஆடி பாடி ஓடி பெருமானை சொன்னாதான் காண முடியும். விரைகில் விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் மறைய மறைவா இருக்கிறான். எள்ளுக்கு எண்ணெய் போலதான் அங்க விரைகில் தீ, அப்புறம் என்னது பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி பால்ல நெய்தான் இருக்குது. காற்று என்ன காட்ட முடியுமா, காத்திரி காய்ச்சணும், காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆறணும், அதுல ஒரு சொட்டு மோரையும் ஊற்றணும், மறுநாள் காலையில தயிராகும், ஆன ஒண்ணு ஒரு மத்த எடுக்கணும், பிடிச்சி கடையணும். அப்ப இல்லாடா உருட்டலாம் வெண்ணெய, வெண்ணெய உருட்டலாம். எள்ளுக்கு எள்ளுள் எண்ணெயே என்ற ஒரு அருமையான சொல்லல காட்டாங்க நம்ம ஐயா பாத்தீங்களா. இந்த எள்ளில் எண்ணெய் இருப்பது போல விரைகில் தீ, அப்புறம் பாலில் நெய், இவையெல்லாம் மறைய நின்றுடன் மாமணி சோதியான், மாமணி சோதியான் மறைய நின்றுடன். இப்படி எல்லாம் நின்றோம். எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்த எந்த ஆயம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்ககுதியிலான். ஆமா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஒரு எட்ட ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறேன், நமக்கெல்லாம் அம்மா அப்பாவா யார் இருக்கா, ஆண்டவன் இருக்கிறாங்க. ஏப்பா அவருக்கு அம்மா அப்பா இல்லடா. ஏன் இல்ல, அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்துட்டா அவர் ஆண்டவன் அல்ல. சிட் டவுன் சிவபெருமான, எப்ப வந்தீங்க நீங்க திருவண்ணாமலைக்கு, இந்த இரவு தான் வந்தேன், உட்காருங்க உட்காருங்க வேண்டியது. அவருக்கு அம்மா அப்பா இருந்துட்டான், அதனால நமக்கு இருப்பு. இஞ்சி சுக்கு இது ரெண்டும் அது பச்சையா இருந்தும் பயன் தரும், இது காஞ்சும் பயன் தரும். ஆமா, மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை கூணி குறுகி நடப்பவர் காலை வீசி கடுகி நடப்பவர். அதுக்கு நேர் ஒரு மறுதலையான ஒரு பாட்டு, காலை மாங்காய் கடும்புகள் தேங்காய் மாலை

உடம்பை தனித்துளைய புட்பரந்தற்று உடம்பட உயிருடைய நட்பு. அந்த ஓட்டை உடைச்ச உடனே புளியம்பளத்துக்கு ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லாம. அது போல இந்த உலகியல்ல நாம இருக்கணுமா? உலகியல் எப்படி இருக்கணுமா? அந்த ஓட்டுக்கும் புளியம்பளத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இல்லையோ அது போல உலகியல் இருக்கணுமா? சரி, ஏதோ நம்ம பிறந்துட்டோம் வளரும், சரி கடமையை செய்யணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், பற்று வைக்கப்படாது. எது எது போல இருக்கணும்? இந்த புளியம்பளத்துக்கும் இந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி. அப்ப இருந்தால்தான் நமக்கு எதுனா எந்த கவலையும் வராது. இல்ல என்ன, அதை விட்டுட்டு வந்துட்டோமே, இதை விட்டுட்டு வந்துட்டோமே, எல்லாம் இருக்கலாம். அதுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு புளியம்பளத்துக்கும் அந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது. பெரியவங்க எங்க எல்லாம் படி சொல்றாங்க பாத்தீங்களா? ஏன்னா இது கிராமத்தாளுக்கும் வழங்கணும்னு. இது பிஹெச்டி படிச்சவங்க வழங்கணும் விஷயம் இல்லை. இது சொல்ல போனா பிஹெச்டிக்கு வழங்க கூட வழங்காது. ஆமா ஆமா, ஏண்டா புளியங்காய் பிஞ்சில் எப்படி இருக்கும்? அந்த ஓட்டோட சேர்ந்து இருக்கும். நல்ல முழுக்காயா இருக்கும் போதும் சேர்ந்தா இருக்கும். அந்த உள்ள இருக்கிறது பழமாக ஆக ஆக ஆக எதை விட்டுடும்? அந்த ஓட்ட தொடர்பு விட்டுடும். அது போல நீ எப்படின்னா, நாசரு பொன்னே வளம்பரி முத்தே காசரு வரையன்னு அப்படியே ஓட்டி கிடக்கிற ஆண்டவனை உணர உணர உணர உணர மெது இந்த உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். இது வரைக்கும் ஓடுது உற்றார், ஊர், பேர், கற்றார், கற்பனை, இவையெல்லாம் இது வரைக்கும் என்னது அந்த ஓடாடுது. இப்ப என்ன கேட்ட, இந்த உள்ள இருக்கிற அந்த மணிவாசகர் ஆகிய ஆன்மா திருப்பெருந்துறை பெருமான் ஆகிய இடத்துல பார்த்து பார்த்து கணிஞ்சு போய் பழமா போனதுனால இந்த ஓடு மாதிரி போகுது. ஏப்பா, நான் கிளாஸ் மட்டும் ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து எம்ஏ வரைக்கும் சேர்ந்து படிச்சுமே. கற்றாரையான் வேண்டேன், இங்க நானும் படித்த புத்தகத்துல லைப்ரரி நீ வச்சிருக்கியே அதுல என் கையெழுத்து இருக்கு. கற்பனம் இனியமையும் பீரோ தூக்கி அனுப்பிச்சிட்டேன். எங்க எங்க அனுப்பிச்சிருது? சரஸ்வதி மகால் உள்ளயத்தை அனுப்பிச்சிட்டேன். நீ வச்சுக்கிட்டு ஆரம்பி. அப்ப அது புளியம்பழம் ஓட்டா ஓடா ஆயிட்டாரு. இல்ல, புளியம்பழத்தை வச்சு அவர் அருமையா சொன்னாரு. ஆமா, வாழைப்பழத்தின் கனிவித்து. அங்கே எப்படி கனியணும்னாரு, நல்ல வாழைப்பழம் கனிவா இருக்கணும். அது எப்படி இருக்கும்? அது போல பெருமானத்துல கனிவா இருக்கணும். வாழைப்பழம் அப்புறம் புளியம்பழம் இதெல்லாம் தான் நான் சொல்றேன். நல்ல இந்த ஆன்மீக இதழ்னு வருது. என்ன பண்ணு கேட்டா, இல்ல திருவாசகத்தில் புளியம்பழம் என்று போன அது இந்த மாசத்துல சொல்லப்படாது, அடுத்த மாசத்தில் அவன் தவிக்கணும். மற்றதுக்கெல்லாம் தவிக்கிறீல்ல, இவன் எத்தனை படத்தில் நடிக்கிறாங்கிறது அடுத்த மாசத்துல வருதுன்னு சொன்னவனு, அடுத்த மாசம் எத்தனை படத்தில் நடிக்கிறார் இப்ப என்ன தெரிஞ்சது நமக்கு, என்ன மண்டை ஒடிச்சிருவன். திருவாசகத்தில் புளியம்பழம் என்று போன, அது பக்கத்தில் ஒரு புளியம்பழத்தையும் போன, அது உள்ளிட்ட காட்டணும். கொஞ்சம் உடைச்சு அந்த பழம் அப்படி தனியா மேல ஓடு இருக்கிறதா காட்டணும். அந்த புளியம்பழத்தின் ஒப்பா என்ற திருவாசகத்தை போகணும். இப்படி ஆன்மீகம் எல்லாம் இருக்கணுமே தவிர, சிம்மரசன் ரொம்பவே எழுதக்கூடாது. அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் எழுதக்கூடாது, படிக்க மாட்டான் ஒருத்தனும். சும்மா நாலு வரி, மூணு வரி, ரெண்டு வரி, ஒரு புளியம்பழம், ஒரு இந்த மாதிரி இது இப்படி போட்டுட்டு அதுல வந்து அப்பதான் ஆன்மீகம் வளரும். யார் கத்த கத்தையா படிக்கிறது? மாட்டான், மூடி போவான். இல்ல, அதனால் இப்படி எல்லாம் காட்டலாம். எனவே திருவாசகத்தில் புளியம்பழம் என்பதை பற்றி பார்த்தோம். எனவே எள்ளும் எண்ணெயும், எள்ளும் எண்ணெயும் போல் இந்த எந்தையே. எந்த யா எம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்ககுதியிலான். எல்லா உயிர்களுக்கும் அம்மா அப்பாவும் அவன் இருப்பான், ஆனா அவனுக்கு என்று ஒரு அம்மா அப்பா இல்லை. ஏன்? தாயும் இனி தந்தையிலி தான் தனியன், அவன் தன்னந்தனி. அவனுக்கு அப்பா அம்மா இருந்தா அப்புறம் அவனும் இவனுக்கு ஒரு அப்பா அம்மா, இவன் அப்பா அம்மா ஒரு காலத்துல ஆவான். ஆகவே நம்ம குடும்பம் தான் குடும்பம். அப்படி குடும்பம் தான் தனியன், தன்னந்தனி. அதனாலதான் இந்த இதுல கூட சினிமா பாட்ட ஒண்ணு, தந்தை தான் இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வரும் ஐயான்னு ஒரு காலத்துல பாண்டான். யாருன்னு தெரியல,
ஆமா.

0: ஆமா, வில்லால ஒருத்த அடிச்சான், கல்லால ஒருத்த அடிச்சான். இப்படி ஒருத்த வில்லாலும் கல்லாலும் அடிக்க மற்றொருவன் காலால் உதைத்ததையும், ஒரு ஆளு காலால உதைச்சாரு, யாரு? கண்ணப்பர். ஏன் எப்படினாரு, உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா அப்படி எல்லாம் அடிப்பியாயா, என்ன பண்றது? யாரும் இல்ல, ஆனா அதை வழியில போறவெல்லாம் உதைச்சான் அடிச்சான். சரி, சினிமா பாட்டுல இப்படி எல்லாம் கண்டது ஒரு காலத்து, அதனால அந்த பாட்டு நீங்க நல்லா ஏற்படுது. ஏன், பாடல் அருமையாக இருக்கிறது, நல்ல தமிழில் இருக்கிறது, நல்ல இசையோடு இருக்கிறது, நல்ல கருத்தோடு இருக்கிறது. அதனால தந்தைதாய் இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா அந்த மாதிரிலாம் உனக்கு தாழ்வு வருமாப்பா? கல்லால் அடிக்கிறான், வெள்ளால் அடிக்கிறான், காலால் உதைக்கிறான், கேள்வி ஏற்பாடு இல்லாம இருக்கிறோம் என்று பாடும்போது எவ்வளவு அருமையான வரலாறு இருக்கு. எளிமைக்கு விளையாது. ஏன் இதனால் என்ன தெரியுது, அவனுக்கு ஒரு தந்தைதாய் இல்லை. அதுதான் திருவாசகத்துல இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று போட்டு, தாயும் இலியே தந்தையிலி தாந்தனியன் காணி. அதான் இதுவரை கேட்டது. இப்படி எல்லாம் நம்ம விளையாடலாமே திருமுறையில. சிவம் அதனால அவனுக்கென ஒரு தந்தை தான் இல்லை. இப்படி இல்லாத பெருமான் முந்தி என்னுள் புகுந்தனன், என்னுடைய உள்ளத்தில் அவன் அப்படிப்பட்டவன் புகுந்தான். யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே, மனதினால் கூட எண்ண முடியாத அந்த பெருமான் இந்த அடியனுடைய உள்ளத்தில் புகுந்தானே, அவனை நான் பிரிந்திருக்கின்றேனே என்று கருதுகிறான். செல்வம் நல் ஊரவின்றி விண்ணோர் பொழு புல்வரம் வின்றி யாருக்கும் அரும்பொருள். அவன் எப்படிப்பட்டவனாரு, செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள். அவனுக்கு எல்லாரும் அவனுடைய பொருள் தான், தேவரெல்லாம் அவனுடைய பொருள் தான், இந்த இடம் வந்தான், மன்னலோரும் அப்படித்தான். சாதாரண புல்லு இருக்குத இல்ல, அதுவும் அவன் தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறுகமாகி பறவையாய் பாம்பாகி, அத்தனை உயிர்களுக்கு அவன் உயிர் உயிராயிருக்கான். அவனுக்கு என்னதுன்னு தெரியாது. புல்லா இருந்தா சிச்சி, அது எதுக்கு மாடு மேயறது அப்படின்னு நினைக்க மாட்டான். புழுவா இருந்தா நான் ஐயா தலையாண்டா மதிக்க கூட வேணாம் அப்படின்னு போட மாட்டான். எல்லா உயிர்களுக்கும் இப்படிப்பட்ட பெருமான் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள். எல்லை இல்கடல் கண்டும் அவனுடைய அருமையான ஒப்பற்ற திருவடியை நான் இந்த பாவி பார்த்தேன், ஆனா கண்டும் பிரிந்தனன், பிரிந்து போக முடியாதுன்னு எனக்கு வந்து விட்டது. கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. ஆனா அப்படி பிரிந்த உடனே என்ன ஆகணும் என்று சொன்னா, நிச்சயம் அப்படியே உடைந்து அவனுடைய திருவடியிலே போயிருக்கணும். இதுதான் நெஞ்சுதான் கல்லா இருக்குத. நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையிலிருக்கு திருச்சதத்துல சொன்ன. நெஞ்சுதான் கல்லா இருக்குது, இந்த கண்ணுதான் மரக்கண்ணா இருக்குது, அது எப்படி இருக்கும், குறிப்பிட முடியாம போன என்று சொல்லி அங்கே சொன்னார். அதேதான் இங்கேயும், கல்வகை மனத்தேன்பட்ட கட்டவி கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பருடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடி இரண்டும் அரியணையே. இது ஒரு நல்ல அருமையான பாட்டு இல்லவா, பட்டிமண்டபம் அந்த பாட்டு. கட்டறுத்தனை ஆண்டு கட்டறுத்து, என்ன கட்டு, இந்த உலகியல் கட்டு, இந்த உலக பாசக்கட்டு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நாரியனே, இது அப்படியே பாசங்கிற கட்டு அப்படியே என்ன நல்ல அருவா தீட்டி அருவாள் வச்சு அறுத்தும் தான் தரும். இல்லைன்னு வச்சுக்க அந்த கொஞ்சம் நெஞ்சம் பாசம் வச்சுக்கிட்டே இருக்கும், சுத்தமா நீங்க போச்சு. அதனால இங்க எப்படி நீக்கினாராம், கட்டறுத்தனை ஆண்டு என்ன செய்தாய், கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் கூட்டினாய். கண்ணார நீரினர், அதாவது பார்த்தா அந்த அந்த நெற்றியில திருநீரை பார்க்கும்போது அது அழகா இருக்கான். என்ன சொன்ன பாருங்க, அந்த சிவன் தோல் மேல் நீர் நின்றது கண்டனையாயினும் நெக்கிலை என்றா, அந்த மூர்த்தியில அந்த தோல் அருமையா திருநீரிட்டிருந்தாரு. அந்த காட்சியை பார்க்க பார்க்க தோலையும் பார்க்கலாம், திருநீற்றையும் பார்க்கலாம், திருநீற்றையும் பார்க்கலாம், தோலையும் பார்க்கலாம், அப்படி இருக்கு மேடம் என்று சொன்னார். அது போல எனக்கு என்ன பெருமானினுடைய கட்டையும் அறுத்து கண்ணார நீரிட்டு அன்பரோடு நல்ல மனமகிழ்ச்சியா சும்மா கொஞ்சம் தொட்டு வைக்கிறது சின்ன புள்ளி வைக்கிறது எல்லாம் இல்ல, நல்ல இங்க என்ன ஆறு அங்குலம் அப்படி, இங்கேயும் ஆறு அங்குலம் அப்படி, இங்க என்ன மூணு அங்குலம், இங்க எல்லாம் ஒரு அங்குலம், இவங்கெல்லாம் ஒரு அங்குலம் அப்படி தெரியும். அதான் முறை இட வேண்டிய முறை. அந்த மாதிரி இட்ட அன்பர்களோடு என்னை கூட்டினான். பாருங்க, ரெண்டு காரியம் செஞ்சான். ஒன்று, எனக்கு இந்த உலக பற்றை நீக்கினான். இன்னொன்று, நல்ல அடியவரோடு கூட்டினான். இப்படி ரெண்டும் செய்து பட்டிமன்றாவம் ஏற்றினை ஏற்றினை, பட்டிமன்றம் உயர்ந்தோர்கள் இருக்கின்ற மண்டபம், ஞானிகள் இருக்கிற மண்டபத்தில் என்னை ஏற்றி விட்டாங்க. பட்டிமன்றம்னா இங்க திருவாசகத்துல ஞானிகள் இருக்கும் இடம்னு அர்த்தம். சிவ சிவ பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை கூட்டத்தில் ஏற்றி விட்டுட்டார்னா அப்ப நீங்க பெரிய ஞானிகளே அப்படின்னு. எட்டினோடு இரண்டும் அறியனையே, எட்டு ரெண்டு என்னன்னா எனக்கு அதுவே தெரியாது அப்படின்னா, எட்டு ரெண்டு என்ன பத்து அது கூட தெரியாது, ஆகவே எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாது, என்ன இவ்வளவு தூரம் என்ன பெருமான் செய்தோம் என்று சொல்றோம். அப்ப பட்டிமன்றம் ரொம்ப அருமையானது பார்த்தீங்களா. பட்டிமன்றம்னா அவ்வளவு ஞானிகள் இருக்கிற இடம் அர்த்தம். ஒரு காலத்துல பட்டிமன்றமும் அப்படிதான் இருந்தது, மணிமேகல்ல வருது பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுவின், எல்லாரும் பட்டிமன்றத்தில் பேச முடியாதுடா, அதுக்கு நல்ல அறிவும் நல்ல தகுதியும் இருந்தாதான் பேசலாம். இங்க மணிமேகல் இல்லை, பட்டிமன்றம்னா அவ்வளவு நல்லா இருக்கு, சும்மா வெட்டுறது இதுங்கிறது கிண்டல் பண்றது நக்கல் பண்றதுலாம் முடி குட்டிக்கு வரான மண்டபம்னு இருக்கும். பட்டிமண்டபம் குட்டி மண்டபம் இருக்கும். அதான் பட்டிமன்றம் என்பது மணிமேகலையும் வருது திருவாசகத்திலையும் வருது. திருவாசகத்தில் ஞானியருடைய சூழல் இருக்கிற இடம் இந்த இடத்துல, அங்கே நல்ல அறிஞர்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து முடிவு கொண்டு வர்றதுக்கு கூடிய பட்டிமன்றம், பேசிட்டு போற பட்டிமன்றம் இல்லை, ஒரு முடிவுக்கு வர்றது. இது எப்படி சொல்லுதே ஐயா, இது எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன பொருள் என்ற ஒரு முடிவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அந்த ஞானம் அறிவு இருக்கும். நைக்கிற குற்றவாளி பக்கெட் வாளி அதனால இன்னைக்கு நீ நக்கீர குற்றவாளின்னு பேசு, நான் அதை மறுக்கிறேன். திருவண்ணாமலையில் அல்லவா, நம்ம ரத்னகிரியில் போகும்போது நீ குற்றவாளின்னு பேசு, நான் மறுக்கிறேன். இது சும்மா ஒரு பேச்சுக்குத்தானே, இது என்னது முடிவு கட்ட போறோமா கிடையாது. அதுதான் நம்முடைய தாய்மானார் சொன்னார், வெல்லாமல் எவரையும் வெருட்டி விட வகை தந்த வித்தை என் முத்தி தருவோம். இதனால என்னடா ஞான பயன், உங்களுக்கு என்ன பயன், சில்லற பயன், மற்றவனுக்கு கைதட்டினது பயன், ரெண்டு பயன், கைதட்டினது அவனுக்கு பயன், சில்லற வாங்கினது உனக்கு பயன். வெல்லாமல் பட்டிமன்றம்னா ஒன்றை வென்றணும், வென்று இன்னதுதான் என்று சொல்ல இந்த இந்த முடிவானது அன்னையிலிருந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பட்டிமன்றத்துடைய முடிவு. ஒன்று ஒன்று ஒன்று வாதிட்டு அதை ஒரு முடிவு செய்து, இந்த முடிவு என்றால் தான் திருவண்ணாமலையில் இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க, அருமையான கருத்தியா, அதான் சரியானது என்று பலரும் பாராட்டின. அது பட்டிமன்றம். அதனால பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை, அது யார் இருக்கணும், நல்ல அறிஞர் பெருமக்களா, எல்லாரும் படித்திருந்தவனாக, நுண்ணியதாக அறிந்தவனாக, நெறியோடு அதை எண்ணுகிறவனாக, நெறியோடு பேசுகிறவனாக, என்றது நெறியோடு எண்ணணும், பேசுவதும் நெறியோடு பேசு, அப்படிப்பட்டவர்கள் காண வேண்டிய மண்டபம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று சொன்னார். அதை யாருன்னா அவ்வளவு அறிமுகத்தை, ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாத எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாத ஆளை செய்யினர். இந்த கடைசி வரிக்கு இந்த எட்டு ரெண்டுங்கிறதுக்கு புலமை காட்டி எத்தனையோ பேர் என்னென்ன ஒரே வகுத்தாங்க. எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னு பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். எனவே அடியவர்களுக்கு பத்து விதமான குணங்கள் என்ன இருக்குன்னு தெரியாதவன் என்று. எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னா தமிழ்ல யானா பொண்ணு, யானான்னா சிவாயனம் என்பதுல யானாங்கிறது உயிர், எனவே இந்த உயிர் இயல்பை அறியாதவனாகிய நான் என்று வருகிறேன். இப்படி எல்லாம் உறகின்றாங்க, அதெல்லாம் அபத்தம்னு அர்த்தம். திருவாச மணிவாசருடைய திருவுள்ளம் அல்ல. ஏன் அப்படின்னா இறைவனுடைய அடியவருடைய இலக்கணத்தை எல்லாம் அறியறதுன்னா தகுதி வேணுமே. அதுபோல யான்னா சிவாயனமத்தில் யாங்கிறது உயிர், எனவே உயிரியல்புன்னு அறியணுமே. அதெல்லாம் பெரிய காரியம், அவ்வளவு பெரியவன் கூட இல்லை நான். நான் ஏன்னா வெறும் கேவலையே வர மாறி வைக்கிறேன்னு ஆமாங்க சாமி, இங்கே மாறி வச்சுட்டுக்கிறார். ஆமாம் கூப்பையிலே உனக்கு கணக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி. ஏய் இந்த கையில் எட்டு இருக்குடா, இதுலேருந்து ரெண்டு இருக்கு, எட்டு ரெண்டு எத்தனை தெரியாது. நீங்க எட்டுங்கிறீங்க ரெண்டுங்கிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் இருந்த எனக்கு பட்டிமன்றம் ஏற்றினி என்பதுதான் கருத்தை தவிர, எட்டு ரெண்டும் பத்து பத்து என்ன ஆன்ம இலக்கணம் எனவே இது ஆயிற்று இப்படி அவ்வளவுதான் பெரிய ஞானம் அல்ல. நீங்க அமைச்சருங்கிறதே சும்மா உடல்லவா அமைச்சர், உள்ள உயிருக்கு என்ன அமைச்சர் எது? உயிருக்கு அமைச்சர் எது? ஒண்ணே எது. மாண்புமிகு எது? இப்ப கூட மாண்புமிகு எது? சட்டையை போட்டுக்கிற வரைக்கும் கழட்டிட்டு வச்சுங்க மக்கு மிகுன்னு அர்த்தம். யார் மதிக்க போற? அது சட்டை இருக்கிற வரைக்கும் எந்த சட்டை அமைச்சர் அவ்வளவுதான். கழட்டிட்டு அப்படி யார் கேட்கிறார்? ஐயா அவர் போராடுற ஆமா இருந்த காலத்துல கழிச்சு விட்டான் வேடாணி. ஆனா நேற்றைய வரைக்கும் முன்னால 20% பின்னால 20% போச்சு போச்சு. நீ என்ன பண்றது? போச்சு போச்சு. அதனால அப்படி அதனால இதுக்கெல்லாம் ஒரே நான் என்ன சொல்றது கேட்டா பல பேர் இதெல்லாம் எழுதுறாங்க. ஏன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு என்ன, எட்டு ரெண்டும் பத்து அதுக்கு ஒரே இது, எட்டுன்னா என்னது ரெண்டுன்னா என்னது இப்படி எல்லாம். இதெல்லாம் பெரிய காரியம் இல்ல. இந்த பெரிய செய்தி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நான் ஐயா டாக்டர் படிக்காத எனக்கு இப்படி தந்தியேன்னு சொன்னா டாக்டர்ங்கிறது பெரிய பட்டம் இல்ல. தானாவுக்கு ஆவன்னா தெரியாது என்ன கொண்டு இப்படி ஏத்தினியப்பா என்பதுதான் பெரியதை தவிர, நான் டாக்டர் பட்டம் படிக்காத எனக்கு இங்க என்ன டாக்டருங்கிறது பெரிய காரியம் இல்ல. யூனிவர்சிட்டிலேயே பெரிய டிகிரி எல்லாம் வச்சிருக்கிறான். அல்லது நான் பிளஸ் டூ படிக்காது எனக்குன்னு சொன்னா கூட பிளஸ் டூங்கிறது அவ்வளவு லேசா இல்லையப்போ. யாரால 12 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அதனால அதெல்லாம் நீங்க உங்க புலமையை காட்டுது. ஆனா மணிவாசகர் திருவுள்ளம் அல்ல. மணிவாசகர் திருவுள்ளம் கேவலம் இந்த எட்டுந்தும் பத்துன்னு கூட கூட்டு தெரியாது என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அவ்வளவு உயர்ந்த ஞானியோட கட்டிட்டியப்பா என்று சொல்லுவதுதான் மணிவாசருடைய திருவுள்ளம். மற்ற எட்டு ரெண்டுங்கிறது மற்ற ஒரே காண்பதெல்லாம் அவருடைய புலமையை காட்டுகின்றது. வாழ்க வணக்கம். ஆனால் திருவாசகத்துக்கு அது பொருள் அன்று, மணிவாசகர் திருவுள்ளமும் அன்று. இதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க என்னன்னு கேட்டா என்ன அப்படி எல்லாம் உரையெல்லாம் மறுக்கிறாங்க அப்படின்னு. மறுக்கல, நீ எட்டு ரெண்டுங்கிறது இதெல்லாம் உன் மூளை போன வரைக்கும் பாராட்டுறேன். எங்க மணிவாசகர் திருவுள்ளம் அதல்ல. ஏ நீ சொல்றதெல்லாம் பெரிய காரியம்ப்பா, பெரிய காரியம். அது தெரியாதவன் சொன்னா அது அது கூட கொஞ்சம் உயர்வு. ஒன்னு எட்டுன்னு பத்துன்னு வெறும் கூட்ட கழித்த தெரியாதால என்ன கொண்டு பட்டுமே என்ன சொல்லும்போதுதான் அதை ஆனா ஆனா என்ன தெரியாதவனேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ஊனா ஒன்னா தெரியாதவன் கேட்கற மாதிரிதான் இருக்கு. எதோ அது ஏதோ ஒரு கணக்கு. அஞ்சு ரெண்டு தெரியாது மூணு ரெண்டு தெரியாதுன்னு ஏங்க கூடாதுங்கிறீங்களா? அப்ப நீங்க மூணு ரெண்டும் கேட்ட ஒண்ணு ஏன் சார் இந்த மூணு ரெண்டும் கேட்டா இருந்தீங்க? பஞ்சாட்சரம் தெரியாதவர் அப்படின்னு அப்படி ஒரு செஞ்சான் தான் பார்த்தீங்களா? மூணு ரெண்டு ஏன் சார் மூணு மூணு சொல்லக்கூடாது? ஆறு ஆதாரம். ஏன் சார் மூணு நாளும் தெரியாது என்னாரு? ஏழு உலகம். என்ன இப்படி போன என்ன பண்றது? நம்ம அறிவை காட்டுது. ஆனா அங்க இருக்கிற இடத்தை காட்டுற இடம் அவர் சொன்னது மகா உண்மை. ரொம்ப அறியாது ஒண்ணுமே தெரியாது என்னை. கடையவனேனே அப்பா பாத்தீங்களா? கடையவனேனே இந்த உலகத்திலேயே உயிர்களை எடுத்தா எந்த உரை சேரும் 84,100 யோனி எடுத்தா அதுல கடைசியா வைக்கிறது யாருன்னா அடியேன் தான். அடியேன் அப்படிப்பட்ட கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்றல்லவா சொல்லுகிறார். அதனால நீங்க எட்டு ரெண்டு இவ்வளவு பிரமாத உரை பண்ணிட்டு இருந்தது. உங்கள் அறிவு வாழ்க, நீங்கள் வாழ்க. ஆனால் எங்கள் திருவாசக உரை அது அன்று அப்படின்னு சொல்ல. எனவே எட்டினோடு இரண்டும் அறியேனையே அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது அறிவில் ஆமை என்றே கண்டதாண்டனால் அறிவனோ அல்லனே அல்லனோ அருள் ஈசனே. சுவாமி எனக்கு நீண்ட நாள ஒரு ஐயம் என்னன்னு, அடியேனை அறிவுடையவன்னு ஆண்டிங்களா இல்ல இத மறத மக்கு சரி இதை ஆண்டிங்களா? எனக்கு விளங்கல சார்.
1: ஏன்னாரு, எனக்கு அறிகன்னா எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. சரி, நான் அறியாம இருக்கும் போது நீங்க ஏன் ஆண்டீங்க அது எனக்கு விளங்கல. ஒண்ணுமே தெரியாத முட்டால ஏன் போட்டீங்க அதுவும் தெரியல. நான் அறிவனா அல்லவனா எனக்கு அதுவே தெரியல சுவாமி. ஆனால் உண்மையை அவர் என்ன கருதுகிறார், இதுல என்ன கருதுன்னு, இந்த முட்டாள் இந்த ஆளை நம்ம நாம காலத்துல கரையாத்தினாதான் கரையாத்தலாம், இல்லைன்னா முடியாது, சரி போ அப்படின்னு அப்படி கரையாத்தணும். ஆமா, வெளியே சொல்லப்படாது சொல்றேன். சில பையன் நாலு தரம் அஞ்சு தரம் ஃபெயில் ஆகியிருப்பான், நல்லா படிப்பான், பரம ஏழையாகவும் இருப்பான், ஆனால் வராது, அந்த நேரத்துக்கு வராது, என்ன பண்ணுறது, நாங்களே செஞ்சுருக்கிறோம். சரி, இந்த முன்னே எங்கே உண்மையாக பாஸ் பண்ண முடியாது, தொலை நம்ம காலத்தில் பாஸ் பண்ணி போட்டு தொலைப்போம், ஜென்மத்துக்கும் பாஸ் ஆக மாட்டோம். நீங்கள் உண்மையாக நீங்கள் 35 வாங்கி தான் போடணும், எல்லாத்துலேயும் 35 வாங்கினா தான் பாஸ் பண்ணுவது, ஜென் இந்த பிறவிலேயே வராது. ஆனால் பரம ஏழை இதை படிக்கிறான், என்னமோ அந்த நேரத்தில் மறந்துடுறான், என்ன பண்ணுறது, வாங்கினா அந்த 22, 23, 21 மேலே போக மாட்டேங்குது. நீங்கள் 21 பிளஸ் 14 மோட்டர் கூட்டுறவன் எவன் கூட்டுவான், ஒரு வேலை கூட்ட மாட்டான். நம்ம காலத்தில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ண சொல்லட, பின்னாலேயாவது படிச்சுக்கப்பேன், படிச்சுக்கணும். அதுபோல என்னை ஆண்டு கொண்ட நாளில் இந்த அப்படி சொல்லவே கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அது அவருடைய கருத்து. இந்த முட்டால வேற யாரும் கரையேற்ற முடியாது. சரி, நம்ம திருப்பெருந்துறையில் இருக்கிறோம், தோலையிறோம், அப்படித்தான் என்ன ஆண்டியா, இல்லைன்னு எனக்கு என்ன அறிவு இருக்கு, நான் நீ ஆண்டிருக்கேன் ஒன்று கிடையாது. தன்னை அவ்வளவு தூரம் அப்படியே சரிப்படுத்திக்கிறேன், இன்னும் எனக்கு தெரியாது. ஏன் அப்படிலாம் சொல்றார்னார், பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர் அப்படியே தாண்டி இருந்தார். ஏ சாமி, இவ்வளவு பெரிய மாண்புமிகு அமைச்சர், இவ்வளவு பெரியவர், இப்படிலாம் இருக்க தகுதி உடையவருக்கும் இப்படி சொல்ற, ஏன் இப்படிலாம் சொல்றாரு சுவாமி என்னார், பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர். பெருமை உடையவங்க அப்படித்தாப்பா தன்னை சின்னப்படுத்திக்கிட்டே சொல்லுப்பாங்க. குரல் முடியல, பணியமாம் என்றும் பெருமை, மூணு சீர் தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் பாக்கி வேற இருக்கு இந்த மனுஷனுக்கு. பின்ன சில பேர் இருங்கிறாங்க, சிறுமை தன்னை அணியமாம் தன்னை வியம், இந்த சின்னது அறையும் குறையுமா இருக்கிறமே, ஆஹா நானோனை இட்டால் அது நடந்துவிடும் முடியுமா. உண்மையாவே ஆணையிடுகின்றவன் அப்படி சொல்ல மாட்டான். நம்ம நல்ல வேலை அந்த பாட்டை, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு இருக்குது, ஏன் அங்கேயே தகராறுன்னு தெரியுது. பரவாயில்ல, அந்த பாட்டை எழுதுன யாரோ தெரியல, ஆனா நான் இதுல நயம் பார்ப்பேன், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அப்போ அது உன் கையில இல்லைன்னு தெரியுதாடா, பரவாயில்ல எங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம், எங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம், ஓ வாழ்க அப்படிங்கிறது. அது மாதிரி அறிவியல், அறிவனே அமுதே அடிநாயினின் அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது, எனக்கு நான் அறிஞன், எனக்கு எல்லாம் அருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சானி ஆண்டாய், அறிவியலாமையன்றே கண்டதாண்ட நான். நிச்சயமா அறிவில்லாம தான் நீ ஆண்டிருக்கலாமோ, ஆனா அறிவனோ அல்லனோ அருளிய தெரியல, நான் உண்மையா அறிவனோ அல்லதா என்பது எனக்கு தெரியாது. நீ இப்ப என்ன சொல்ல முடியல, நான் மார்க் நான் வாங்கின மார்க் என்னதுன்னு தெரியாதப்பா, சொல்லுவாங்க என்ன ஆனா நான் பாஸ் என்ன தூக்கி போட்டாங்களோ அல்லது என் மார்க்கை பார்த்து போட்டாங்களோ அது எக்ஸாம்பிளுக்கு தான் தெரியும். எங்க புத்தி இன்னமும் மார்க் போடுறதுலயும் பாஸ் போடுறதுலயும் தான் நாங்க. ஆகவே இப்படியாக இந்த அறிவனும் அல்லனும் அவருடைய சினை என்று சொல்ல, இப்ப இவ்வளவும் பாருங்க, கைமாறு கொடுத்த, இதுல ஏதாவது இருக்குதா நான் என்ன செய்யறேன்னு இல்ல, ஆனா அப்படி சொல்றாரு. அப்ப என்னன்னா, நீ செய்த கருணை பெருக்கிற்கு நான் என்னதான் செய்ய முடியும், மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உலகு சொன்ன மாதிரி. அது போல இந்த மாதிரி எல்லாம் பெய்கிற மழைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்வதுதான் கைமாறு. அது போல இப்படி எல்லாம் தகுதியில்லாத என்னை நீ ஆண்டமைக்கு இந்த அடியவன் என்னதான் செய்ய முடியும் என்பதுதான் கைமாறு. அதனால வேற ஒண்ணு கைமாறு ஆண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன யோகியதை இருக்கு, யாருக்குமே இல்ல, மணிவாசகர்ல மணிவாசகருக்கே இல்லைன்னா நமக்கு எல்லாம் என்ன முடியும், நினைத்தினைத்து வருந்துவதுதான், நினைத்தினைத்து வருந்துவதுதான் அல்லவா என்று பார்க்கிறோம். எனவே இந்த கைமாறு கொடுத்தல் என்ற இது முடிந்தது.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய குயில் 10.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருண் மலநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 76 பதிகம் 7 பாடல், வில்லத்தான் ஒன்று. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், திருக்கைலாய போற்றி திருத்தாண்டகம், ராகம் ஹரிகாம்போதி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவ கீர்த்தனாஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் பிரணதார்த்திஹரம் சாங் sung by Sri Rajaram Iyer. Thank you. Om Namah Shivaya.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய், பண் கௌசிகம், திருச்சிற்ற

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை. பழமொழி திருப்பதிகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு அதிகை வீரட்டம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திருக்கோலக்கா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி, இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது எண்ணப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எண்ணப்பதிகம்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சேந்தனார் திருவிடைக்கழி திருத்தலத்தில் அருளி செய்த திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
0: நியமம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் நியமம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் கோவார் திருநுதல் மேல் பொற்சுட்டி இட்டொழிர கோவார் குதலை சிலம்புரத்த ஓவார் அழுவான் பசித்தான் என்றான் இறைவல் காட்ட

தாழும் சரணச் சரங்கை பருவத்தே பாதையும் நெய்தலும் பாடவலான் சோலை திருவாவடுதுறையில் செம்பொற்கிழி ஒன்று அருளாலே பெற்று அருளும் ஐயல் திருவாவடுதுறையில்

பொய்த்தொழி சேர் கொச்சை சதுரங்கள் கோமாலை தான் செய்த பச்சை பலிகத்து உடல் பதினாறாயிரம் பாவித்து பொருளை

பாண்டிமா தேவியொடும் கொத்த கதிர்வேல் குலச்சிறையும் கொண்டாடும் அத்தை பொழுத தமணர் இடு வில் தேயை பற்றி சுடுக போய்.

பட்டினால் அத்தல திருநீல நக்கற்குள் அல்புடையார் புத்த மொழி குதலை தூயவ நல்லுதலி நித்திய

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகையாற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் பழந்தக்கராகம் இரண்டாவது கட்டளை பூத்தேர்ந்தாயன எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் நாயனாரின் புராண வரலாறு பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எதையாவது கிடைக்குமா? குற்றமில்லாத வீணை ஒலியை நான் கேட்டேன். வீணை ஒலியை கேட்கும் கேட்டால் எப்படி இன்பமா இருக்குமோ அந்த மாதிரி இன்பமாக இருந்தேங்கிறது தான். மாதில் வீணையும் மாலை மதியமும் தாயிரட்ட வேளையில, இருளும் பகலும் சந்திக்கிற வேளையில, சின்ன நிலா ஒன்று இருக்கிறது, இது சின்ன லேசா ஒரு காற்று வருகிறது, எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் இருந்தேன்.

பாடிட்டு இருக்கு. தாமரை குளத்துக்கிட்ட நான் உட்கார்ந்து மாறி இருந்தேன். மூசு வண்டரை பொய்களில் பூந்ததே, எங்க இருந்தேன் தெரியுமா? ஈசன் திருவடியில இருந்தேன், நாம்பு கடவாயில இருந்தேன். அவர் வாய்னால கூட சொல்ல, ஈசன் திருவடி கீழே நான் இருந்தேன். சொல்ல முடியுமா? உலகார பாவிங்க, துன்பமே ஒழிக, சமுதாயமே ஒழிக, நாம்பு கடவாயில போட்டு விட்டான். ஒண்ணும் வேண்டாம், அந்த பஸ்ல போகும்போது கை பட்டுச்சுன்னா 45 பேர் போற பஸ்ல 450 பேர் போறான், கைப்பட்டு போய் என்னங்கண்ணா கைப்படுதுங்கிறான். 45-45.5 டிக்கெட் இருந்ததுன்னா வெள்ளக்காரன் காலத்துல அந்த பஸ் சார்ஜ் பண்ணிவிடுவான். அந்த காலத்துல வாழ்ந்தவன் நான். 45 டிக்கெட்டுக்கு 45.5 டிக்கெட் இருந்தா சார்ஜ் பண்ணிவிடுவான் அந்த வண்டிய. அதனை நான் பார்த்தவன். இன்னைக்கு 450 பேர் போறான், அதை சார்ஜ் பண்ணல. ஏன்? குற்றத்தை செய்கிறவன வண்டியே அது இல்லையா? ஆமா சாமி அப்படி சொல்ற இல்ல.

0: அடுத்த பாட்டு என்ன உபதேசம் பாருங்களா, அந்த சுண்ணாம்பு காலவாயிலிருந்து நமக்கு உபதேசம் என்ன பைதிகம் நமக்கு இருட்டு இருக்கு. நல்ல வேளையா அழிந்து போன பதிகத்தில் அது போகல.
1: நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்,
0: என்னுடைய ஞானமும் கல்வியும் நமச்சிவாயன் கொடுத்தது, அந்த மந்திரம் கொடுத்தது என்று நினைவூட்டுகிறார் நமக்கு.
1: நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறி விச்சையும்.
0: விச்சைன்னா வித்தைன்னு அர்த்தம், விச்சைன்னா வித்தை என்று அர்த்தம். வைத்துக்கொள் என்பதான் வச்சுகள் சொல்றோம்ல, வர்ற இடத்துல சா வரும் இலக்கணப்படி.
1: நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே, நமச்சிவாயவே நான் அறிவுமே.
0: நாக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறார். நாம சொல்லுவோமா, நம்மள சொல்ல முடியுதா? எத்தனையோ சேற்றில உடம்பு கொண்டிருக்கிறோம், எப்பாவது ஒரு வேளையாவது நாம நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டாமா? ஒரு நாளைக்கு 1008 சொல்லலாம், 1008 சொல்லுவதற்கு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் ஆகும். நீ சொல்றியான்னு என்ன கேக்குறீங்களா? நான் நமச்சிவாய மந்திரம் 1008 சொல்லாத நாளே கிடையாது. இன்னைக்கு கூட 3 மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் முடிச்சுட்டு 1008 சொல்லி சிவன் பூஜையை பண்ணிவிட்டு அப்புறம் வயசுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வந்தேன் பாடுறேன். நமச்சிவாய மந்திரம் சொல்லாத நாளே கிடையாது. அதுலதான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இந்த வயசு வரையும் பாடிட்டு வாழ்ந்துட்டு நமச்சிவாய மந்திரம் தான்.

வழி, நமச்சிவாய மந்திரம் எனக்கு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்ற. அவருக்கு மாத்திரமா, நமக்கும் தான். ஆமா, இன்னொரு பாட்டு சொல்லி பார்ப்போமா. அது அந்த பாட்டுல அவ்வளவு நீதிகள் வருகிறது. மடனெஞ்சும் அவனை வாழ்த்துவதற்கு உனக்கு வாய் கொடுத்தான் பத்தியா, அல்வா வேணுமா சாப்பிடுகையா, வேண்டான்னு சொல்லு, பூரி வேணுமா சாப்பிடு. அந்த வாய்னால, அந்த வாய்னாலேயே நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு. வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் வாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. அவன் தந்தான் தெரியுமா, நீ எடுத்துக்கிட்டு வரல. சில பேர் சொல்றாங்க, இப்படி ஒரு பிறவி அவன் எடுத்துக்கிட்டு வந்தான் கிடையாது. எடுத்துட்டு வந்தானா இப்படியா உடம்பு எடுத்துட்டு போனா தியாகராஜ பாதர் மாதிரி ஒரு உடம்ப வாங்கிட்டு வருவான். அழகுடைய ஒருவன் ஒருவன்னாலும் ஒருத்தினாலும் வந்துடும். அவன் அவள் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழ முடியாது அப்படின்னு எழுதிட்டு இல்லையா. தியாகராஜ பாதரும் அப்படித்தான். சேனா பாடினார்,

உனக்கு மல்லிகைப்பூ கிடைக்கும், ரோஜா பூ கிடைக்கும் நீ எதிர்பார்க்காதே. உன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி ஒரு நடராஜா படத்தில் அவன் திருவடிக்கு வைத்து விடு. பூசை செய்வதற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது, அனுஷ்டானம் செய்வதற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதியை நீ அடைய முடியாவிட்டாலும் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டு இரு, அதுக்கு ஒரு 10 மார்க் கிடைக்கும். நியதியோடு சொன்னால் 1000 மார்க் கிடைக்கும், 100 மார்க் கிடைக்கும். நியதி இல்லாமல் சொன்னா 10 மார்க் கிடைக்கும். 10 கூட்டினா செஞ்சாரு எப்படி விடுது, 1000 வந்து போயிடுது இவ்வளவுதானே. ஆமா, சூத்த மாமர பூவித்துரியாதி திருமூல தேவர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. சில பேர் ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலை ஆகிய வில்வம் அப்படின்னு கொண்டு முடிப்பாங்க. ஐயா ஏதேனும் ஒரு பச்சிலை

சாமிநாதா அப்படின்னு கூப்பிடுவாரு. எழுந்து ஓடுமே. அந்த சாமியார் கையில வாங்கி சாப்பிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையில. இந்த சாமியார்கள் தான் நிறைய என்னை நல்ல வழியில் திருத்தினவர். அருணந்த தம்பரான்னு ஒரு சாமியார், அந்த பெருமான் தான் என்னை இந்த வழியில இழுத்து விட்டார். அருளாதாரத்துறையிலும் இழுத்து விட்டார், பொருளாதாரத்துறையிலும் இழுத்து விட்டார். அந்த புண்ணியம் உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அவர். அவர் சின்ன பிள்ளையில சொன்னது எனக்கு தெரியல, இப்பதான் தெரியும். ஆக வாத்தவாயும்

திருப்பணிங்கிற பதியத்துல ஒரு நாலு பாட்டு உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த அற்புதமான திருப்பதிகம் நம்மகிட்ட இப்போ இருக்கு, நீங்களும் படிக்கலாமே இல்லவா. தேவாரம் நமக்கு ஒப்பற்ற உடைமை, ஒப்பற்ற உடைமை. உங்க வீட்டுல என்ன இங்க பெருசு நினைக்கிறீங்களோ அதை விட பெருசு, வீட்டை விட, வைர நகையை விட பெரியது. நிச்சயமாக தமிழருக்கு கிடைத்த ஒரு பெரிய உடைமை அது. அதிலும் சைவர்களுக்கு சிறப்பாக சொல்லி இந்த பதிகம் பாடி அவர் பிழைத்துக் கொண்டார். வரலாறு எப்படி இருந்து பாத்தீங்களா? இது போர்மா, இதுல ஏழு நாள் கழித்து அவனை அவரை திறந்து பார்த்தானா. கொடும் பாவிகள், மகாபாவி கடை அமணர் என்று சொல்லுவார் சேக்கிரார். மகாபாவி பசங்கள் அப்படின்னு சேக்கிராருக்கு அது பொருட்களை. ஒரு இப்படி ஒரு திவ்யமான மனிதனை, ஒரு சிவனடியாரை இப்படி தூக்கி போட்டாங்களே, மகாபாவி கடை அமணர். இது போர்னு சொல்லி அதுல பழைத்துக் கொண்டான் சொல்லி நஞ்சு கலந்த சோற்றை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நஞ்சை கலந்து கொடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய வாக்கே சொல்லுகிறது. திருநாவுக்கரசரே பாடி வச்சிருக்கிறார். மற்றொரு இடத்திலே சொல்லும் போது அந்த பாட்டு பாடி வச்சிருக்கிறார். அதனை நான் இப்போ

வார்த்தை சொல்லும் போது ஒரு நல்ல உபதேசம் ஒண்ணு சொல்ற, காலையில மாலையில பகல்ல இரவுல எந்த வேளையிலும் நீ அஞ்செடுத்து ஓதிக்கொண்டிரு. சுஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது. என்ன தொடர்ச்சி? அஞ்செழுத்து தொடர்ச்சியை மறந்துடாது. அப்படி அஞ்செழுத்தை நீ ஓதிவிட்டால் அது அறநடிக்கு அன்பதாகும். அப்படி நான் ஓதிக்கொண்டிருந்தேன், அதனாலதான் இந்த பசங்க பால் சோறு கொடுத்தான் பாரு, நஞ்ச கலந்து, அதனால நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லுவது போல் இருக்கிறது. சுஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது. அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பார்த்தோராக்கி வழக்கில்ல அமனர் எந்த வழக்கு என்பது இங்க நல்வழக்கு இல்லா என்று நாம கூட்டிக் கொள்ளும். வழக்கில்ல அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்கிவிட்டார் நன்வெட்டி அடித்ததார். இந்த இடத்துல சேக்கிழாருடைய பாட்டு நாம ஒன்று நாம் எண்ண வேண்டும்.

வாக்குல ஒன்று, இந்த உலகம் எல்லாம் உய்ய வேண்டி அவன் நஞ்சை உண்டான் என்று வருகிறது. இந்த உலகம் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவன் நஞ்சத்தை சாப்பிட்டான். எப்படி

0: அவருடைய வாக்கு. உலகம் இருக்கணுங்கிறதுக்காக சாத்தானா. மாணிக்கவாசகர் இந்த கருத்தை என்ன சொல்றார்,
1: கோலாலமாகி உடல் குறைகடல் வாய் அங்கெடுத்த ஆளாலும் அவன் சதுர்தான்.
0: அந்த ஊமை பெண்ணை பார்த்து கேட்டாரு அவர், ஏமா வந்து இந்த நஞ்சத்தை சொல்றாங்க அவன் கெட்டிக்காரன் என்னம்மா அப்படின்னு இந்த ஊமை பெண்ணை குறிச்சான். கோலா

அழிந்து போவான்னு சொல்லும் போது நான் இங்கே பிரம்ம வஸ்துக்களே அழிந்து போடுவார்கள் சொல்லிட்டு அந்த குழந்தை. அதுதான் பிரதோஷத்துல இன்னைக்கு ரொம்ப பேர் ரொம்ப ஊர்ல இன்னைக்கு பிரதோஷம் ரொம்ப நன்றாக கொண்டாடுகிறார்கள். கொஞ்சம் சைவர்கள் கொஞ்சம் விழிச்சு பாத்துருக்காங்க, கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க, சரியா விழிக்கல, கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க. அத வரலையும் சந்தோஷம். ஆமா, அத சொல்றார் சாமி, சொல்றாரு புவனங்கள் முடிவாக்கும், இந்த உலகத்தையே முடிவாக்கி விடும் அந்த நஞ்சம், அதை சாப்பிட்டான் சிவன், அதை சாப்பிட்டான். அந்த அடியாருக்கு நஞ்சு சாப்பிட்டான், இது ஒரு அற்புதம் ஐயா. சிவனே சாப்பிட்டான், அந்த அடியாரும் சாப்பிட்டாரு, அவனும் பிழைத்துக் கொண்டான், இவரும் பிழைத்துக் கொண்டான்னு எழுதிட்டாரு. பொடியார் புரிதற்கு

கஞ்ச சாப்பிட்டு அவர் பிழைத்துக் கொண்டார் என்பது வரலாறு. ஆனா சுவாமி அப்ப என்ன பதியம் பாடினாரோ உனக்கு கிடைக்கல. லட்ச பதியமாவது பார்த்து விடுவோம். எத்தனையோ பதிகங்கள் கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் வந்து 80,000 பதிகமா நம்ம பாடினார்னு வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 700 பதியம் தான். 700 பதியத்தை பார்த்துட்டு ஐயோ கடவுளே இந்த பதியம் எல்லாம் இப்படி போயிட்டு வருத்தப்பட்டான். யார்? ராஜராஜ சோழன். 16,000 பதியம் பாடினார் 81,000 பதியம் பாடினார் அப்பர். 160,000 பதியமா சுந்தரர் பாடினார். ஐயோன்னு கடத்தினான், கத்தினான். இல்லையம்பரத்து கூத்தன் சொன்னான், ஏ ராஜன் நீ வருத்தப்படாது, உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. உமாபதி சிவாச்சாரியர் அப்படித்தான் சொல்லுகிறார். நாம அதையாவது பார்ப்போமா? சைவர்கள் பார்க்கிறார்களா என்று கேட்டால், நான் 50 வருஷமா தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கணிப்பு 102 பேர் தான் பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இங்க என் மேல தவறா என்ன வேண்டும்? உங்களுடைய உடைமை, அதனை வாங்கணும், படிக்கணும், கேட்கணும், அது உங்களுடைய உரிமை என்பதும் நான் நினைவூட்ட கடமை. தவறென்றால் விட்டு விடுங்கள், அவ்வளவுதான். ஆமா. ஆக இந்த நஞ்ச சாப்பாட்டை அவர் பிழைத்துக் கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. இந்த பாட்டை நான் பாடி காட்டினேன். இது போதுமா? இதுவும் போராதுன்னு சொல்லி இதுலையும் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார்கள்? படுக்க வச்சு யானையை விட்டு அவனை மெரிக்கச்சு. இதுதான் ஜீவகாரணம். ஒத்துக்கலாமா? ஒத்துக்க முடியுமா? திருஆமாத்தூர் தண்டபாணி சுவாமிகள்னு ஒருவர் உங்களுக்கு தெரியும், பெரிய மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள். மூச்சு விட்டா மூச்சு விட்டா 6,000 கவிகளை நம்ம பாடி வச்சிருக்க. அவர் எழுதி வச்சிருக்கிறார், ஒரு குழந்தை அழகாக இருக்கிறது, விடுபடுன்னு பேசுது, அதை போய் நம்ம தூக்க போனோம்னா அது அழுது, வரமாட்டேங்குது. அதை வலுக்கட்டாயமா நீ தூக்குறதும் ஜீவகாரண்யத்துக்கு தப்புன்னு எழுதி வச்சார். ஒரு குழந்தைய தூக்கி அது வரமாட்டேன்னு சொல்லும் போது நம்ம கம்பல் பண்ணி அந்த குழந்தைய நாம தூக்குறதும் ஜீவகாரண்யத்துக்கு தப்புன்னு எழுதி வச்சார். ஆட்டை கொள்ளுவது மாட்டை கொள்ளுவது மாத்திரம் அல்ல அப்படின்னு எழுதி வச்சார் அவர். நம்மளுடைய ஜீவகாரண்யம் எப்படி போகுது பாத்தீங்களா? அந்த பரம்பரையில வந்த நாம இல்லையா? ஆமா. இவரை படுக்க வச்சு இந்த யானையை விட்டு அவரை மெரிக்க செய்யறான். அப்பவாவது வேண்டாண்டா என்னை விட்டுடு, நான் உன்னோட சேர்ந்துறேன்னு சொன்னாரா? இல்லை. அஞ்சு வதியாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடிவிட்டார். பாட்டு இருக்க 22 தடவை சொல்றாரு, அஞ்சு வதியாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. 22 தடவை சொல்லி நம்ம காது கதி ஏறலையே.

அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனிமே நாம அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடிவிட்டார். 22 தடவை சொல்லியிருக்கிறார் சுவாமி. அதுல சொல்றது என்ன தெரியுமா, எனக்கு இந்த அஞ்சாமை எப்படி வந்தது தெரியுமா, நான் திருவதிக வீரகாந்தருக்கு வீரகேஸ்வரனுக்கு சொந்தக்காரன் நான். என்னைக்காவது இந்த கபாலி தான் எனக்கு சொந்தக்காரன் அவன் சொன்னமா, இந்த கந்தசாமி தான் எனக்கு அண்ணன் அப்படின்னு அவன் சொன்னமா? கிடையாது. சொந்தக்காரன் எங்கேயா இருக்கா, கொத்தமங்கலத்துல இருக்கா, செட்டி நாட்டுல இருக்கிறான்னு அவர் சொன்னார். நான் கூட அப்படித்தான் சொல்றேன், பூந்தமல்லியில இருக்கேன், தஞ்சாவூர்ல இருக்கான். இல்ல இல்ல, எனக்கு சொந்தக்காரன் மயிலாப்பூர் கபாலி தான் அப்படின்னு நான் என்னைக்காவது சொன்னேனா, சொல்லியிருந்தேன்னா நானும் அப்பறம் ஒன்னாயிடும்.

அம்மா இப்படித்தான் வருது, நான் அஞ்ச மாட்டேன், எனக்கு அஞ்ச வருவதும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அந்த யானை யார் ஏவினானோ அவனையே போய் அடிச்சு வச்சுட்டு, தீய தீய பயத்தலால் தீய தீயவை தீனும் அஞ்சப்படும். யார் தீமை செய்தானோ அது அவனுக்கே போய் சேர்ந்துடும் சொல்றாங்க. ஆமா நிச்சயமா. ஆக இந்த யானை அவனையே போய் அழித்து விட்டு சென்றதாக பெரிய புராணத்தில் நேரம் நெருங்கிவிட்டது. நாம் எல்லாம் சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி நமக்கும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுவோம். எல்லோருமாக பஞ்சாட்சரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு கருப்பரியலூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருவிராகம் பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கவுளை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மான் ஒரே ஒரு தண்டு துணியில என்ன பண்ணும் அந்த பூனா இருக்கும். ஒரு தாழ்
3: இது சொன்னால் என்ன சொல்றது என்ன
2: நாம் தான் ஆகிவிட்டோம். வாங்கிய குதிரை ஒன்றும் அதை கவலாறு வாங்க போது நீங்க ஒரு நாள் அந்த மாதிரி வண்டியில ஏறின ஓட்டுனா அவன் உரிய ஓட்டும்போது தான் ஏற்படுவார். அது அந்த யானைக்கும் உரிய தரதான் சொல்லுங்க நம்ம என்ன இலக்கு பண்ணும் இலக்கு பண்ணும் பாதுகாக்கும் சரியாக என்பதை மூன்றாவது
3: முப்போது
2: மூன்று பொழுதும் திரும்பி இருக்கிறேன். யார்? சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் மூன்று பேரும் திரும்பி நீங்கி அந்த அப்படின்றார். இந்திய காலத்தில் ஐயா காலையிலே மத்தியானம் சாஞ்சல் செய்யும் போது எங்க பையன் ரவி போயிட்டேன், அவருக்கு போட முடியாத ஒவ்வொரு நாள் மூன்று இல்ல அப்படின்னு பையன் வழிபாடு
3: ஒரு மலை எடுத்த ஒன்று ஒன்றாக போடுமா, ஆண்டவர் ஆண்டனா ஒன்றா போடுமா, இல்ல
2: ஆத்மவாதி முதலாளி ஆகியோரமா இருக்கும்போது எப்படி தம்பி ரெண்டாவது

7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கோலக்கா.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 94வது திருப்பாடல் திருநாவுக்கரசனுடைய தேவாரம் 4வது திருமுறை 94வது பதிகம் திருப்பாதிரி புலியூர் 3வது திருப்பாடல். விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான் இனி நமக்கு இங்கு அடையா அவலம் அருவினை சாரா நமனை அஞ்சோம் உடையார் கமலத்து அயன் போர்பவர் பாதிரி புலியூர் உடையான் அடியார் அடியவங்கட்கு அறியதுண்டே. என் அழகா சொல்றார் பாருங்க. விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான். என் பெருமானானவர் விரும்பிய மனத்திலே இருக்கின்றான். பெரும்பாலும் நல்ல உபச்சாரம் நடக்கின்ற விருந்து கொடுக்கின்ற இடத்தில் நமக்கு புறப்பட மனசு வரும். ஆனால் ஒரு விதிக்கும் நாம் உட்பட்டுதான் மனம் இல்லாமல் புறப்படுவோம். ஏன்னா அந்த உபச்சாரம் அப்படி இருக்கும், அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வர இயலாது. இதே போல நல்ல பக்குவம் உள்ள ஆன்பாக்களிடத்தில் இறைவனே வந்து குடிகொண்டு போக மாட்டான். பேராது என்சிந்தே புகுந்தாய் போட்டினார். அப்படி வந்து விரும்பிய இறைவன் அவரிடம் சென்று குடி போவார். அப்பேற்பட்டவர்களுக்கு இனி நமக்கு உடையா நமக்கு இங்கு அடையா அவலம் ஆகையினால எனக்கு இனிமேல் இங்கே துன்பம் இல்லை. விளக்கிருக்கின்ற இடத்திலே இருளுக்கு அங்கு வேலை இல்லை. கர்ணன் கிழங்கு இருக்கிற இடத்திலே விஷ பூண்டு விளக்கு இடம் இல்லை. ஸ்ரீயானந்தை உடையவன் இடத்திலே நாகத்திற்கு அங்கே ஆட்டம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒட்டிக்கும். இதே போல எந்த ஒரு ஆன்மாவிடத்து சிவம் தங்கி இருக்கிறதோ அதற்கு எந்த விதத்திலும் துன்பம் இல்லை. அருவினைஷாரா, அருவினை என்றால் ஆன்மாவினால் நீக்குதற்கு அறிய அந்த வினை வந்து சாராது. நமனை அஞ்சம், எல்லா உடம்புக்கும் உயிர் என்று உடம்பில் இருக்கின்றவரை யமன் ஒரு நாள் வந்தே தீர்வான் சிவனடியார்களை தவிர. ஆகையினால எனக்கு இனி யமன் இல்லை. நமனை அஞ்சோ இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கிடணும். இந்த யமன் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு போவான். அவன் என்ன செய்வார்னா, முதல்ல இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. யமன் வந்து அந்த ஆன்மாவை கூட்டி கொண்டு போய் அந்த தண்டனாளர்களை வைத்து அழைத்து கொண்டு தான் போவான். அவன் நேரில் வரமாட்டான். வைத்து அங்கே அப்படியே நரகத்தில் எந்தெந்த இடத்துல போடணுமோ போட்டு தண்டனை கொடுத்துருவான். ஆனால் பக்குவ ஆன்மாக்களை யமனானவன் தன்னுடைய யமலோகம் அழைத்து சென்று தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வைத்து ஆடை ஆபரணங்கள் முதலானவைகள் புனைவித்து உபச்சாரங்கள் பூசணைகள் செய்து அவனை கைலையில் கொண்டு போய் விட்டுவாரான். இது சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. எதுக்கு சொல்லார்னா, நல்லவர்களுக்கும் யமன் வருவான். எதுக்கு? உபச்சாரம் பண்ணி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கழிப்படைகிறான். இங்கே யமனை அஞ்சோம் என்றால் நம்ம நரகத்திற்கு அவன் இழுத்து செல்லுதல் மாட்டான். ஆகையினாலே அஞ்ச மாட்டான். ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு நம்மை கூப்பிடுதாருன்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லையா? நல்ல காரியத்துக்கு கூப்பிடும்போது பயப்பட வேண்டியதில்லை. உதாரணமா, ஒரு காவல்துறை போலீஸ்காரர் வந்து உங்களை இன்ஸ்பெக்டர் வர சொன்னார்னா நமக்கு பயமா இருக்கும். எதுக்கு வந்து சொன்னாரோ என்ன ஏதோ. அதே இது, ஐயா நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களாமே, இன்ஸ்பெக்டர் விசாரணைக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, சந்தோஷம். எனக்கு நல்ல காரியம். எனவே நமனை எங்கோம் என்பது அவனுக்கு அச்சப்பட தேவையில்லை. ஏனெனில் அவன் நம்மை நரகத்திற்கு தள்ளுவது இல்லை. நமனை எங்கோம் உடையார் கமலத்து அயன் போர்பவர். கமலத்து அயன் வேதத்தை எப்பொழுதுமே சொல்லுபவர்கள் பிரம்மனுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் திருநெல்வேலி பதிகத்தில் மரணமந்திரம் பதிகத்தில் ஈற்று பாடலே பெருந்தன்மா மலர்மிசை அயன்னவன் அணையவர். திருநெல்வேலி தலத்திலே இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் பிரம்மாவுக்கு சமம். சதாசரும நேரமும் அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு இருப்பார்கள். ஆகையினாலே தான் அங்கே சொல்லி காட்டுகிறார், புடையார் கமலத்து அயன் போர்பவர் பாதிரி புலியூர். பிரம்மனை போன்று வேதத்திலே அங்கே ஓதிக்கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கின்ற பாதிரி புலியூர் உடையான் அடியார் அடிய உங்களுக்கு அரியதுண்டே. சிவனடியாராக இருக்கின்ற நான் இறைவனை அணைந்ததால் என்னால் இயலாதது எதுவும் இல்லை, எதையும் செய்யவல்ல. எப்பொழுதுமே சிவனது திருவடியினை அருளினை கைகூடப்பட்ட அந்த அணைந்தோர் தன்மைகள் உள்ளவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வல்லவர்கள். ஏற்கனவே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது சிவனடியார்கள் ஐந்து பூதத்தையும் மாற்றி வைப்பார்கள். எப்படி? வல்ல வண்ணம்வால் கலசை வானவர்க்கு அடிதொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் ஐந்து பூதமும் ஒல்லை மாற்றி வேறு செய்ய வல்லர். அஞ்சு பூதத்தை நிறைய மாற்றி விடுவார்கள். ஒரு குப்பையிலே தீ பிடிச்செடுகிறது, அந்த தீயை அணைக்கணும்னா அந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை கொண்டு வந்து பாய்ச்சுகிறார்கள். எனவே தண்ணீரினுடைய தன்மை தீயை அடக்கிவிடும். ஆனால் நம்பி நந்தியடிகள் தண்ணீரையே எண்ணெயாக பாவித்து விளக்கரித்து காட்டினாரே திருவாரூர்ல. அப்ப என்ன அர்த்தம்? நேர் பகை தீக்கு பகை தண்ணீர். அடியார்களாக நாம பூஜை செய்கின்ற பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் அந்த திரியிலே பட்டு விட்டால் அந்த திரி படபட என்று வெடிக்கும். அச்சமயத்துல அது அவிந்து போயிடுகிறது சுடர். ஆனா நமிநந்தி அடிகள் தண்ணீரையே விளக்காக எடுத்தார்னா அப்ப எதையுமே சிவனடியார்கள் சாதிக்க வல்லவர்கள் என்று சொல்லி காட்டுறார். அதைத்தான் பாதிரி புலியில் உடையான் அடியார் அடியோங்களுக்கு அரியது உண்டே, நான் எதையுமே நான் செய்வதற்கு வல்லவன் அப்படின்னார். நம்முடைய திருக்குற்றால தலபுராணம்னு ஒன்று இருக்கிறது. திருக்குற்றால தலபுராணத்துல இந்த கதை பெரியது உங்களுக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லியிருந்தேன். நம்முடைய அகத்திய மகரிஷி அந்த திருக்குற்றால தலத்துக்குள்ளே இருக்கின்ற வைஷ்ணவர்களுக்கு அஞ்சு அங்கே இருக்கின்ற நம்முடைய பெருமானை தரிசனம் செய்வதற்காக அந்த வைஷ்ணவ குலத்திலே உள்ள போயிட்டார். வைஷ்ணவ குலத்திலேயே உள்ளே சென்ற அகத்திய மகரிஷி அங்க இருக்கிற பெருமாளை சிவலிங்கமா மாற்றிவிட்டார். நினைச்சு போறவங்க சுவாமியினுடைய வடிவத்தையே மாற்றிட்டாங்க அடியார்கள். இதுதான் ரொம்ப இது, திருமாலினுடைய வடிவம் சிவலிங்கமா மாறிட்டு. அப்போ அடியார்கள் எவ்வளவு வலிமை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் இது தெரிந்து வைணவர்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து தாக்க வந்தார்கள். அவர்கள் இல்லத்திலே இருக்கின்ற தடி உலக்கை முதலான எடுத்து வந்து அகத்திய மகரிஷி தாக்க வந்தார். சுவாமி ஒன்றும் பண்ணார யார? அகத்திய மகரிஷி தன்னிடம் இருக்கின்ற தர்ப்பை புல்லை எடுத்தார், ஒரு நுனியை கிள்ளினார், இப்படி சுண்டி விட்டார். அதுவே அம்பு அஸ்திரம் போல அந்த வைணவர்களை எல்லாம் விரட்டி அடித்தது. வல்லவனுக்கும் புல்லும் ஆயினம். இதிலிருந்து அந்த படமொழி வந்தது. ஆக வல்லவன் என்பது இறைவனது அருளுக்கு உட்பட்டவன், வலிமை பெற்றவன். ஆகினாலே தான் இந்த அடியார்கள் எதையுமே செய்ய வல்லவர்கள் சொன்னார். அடுத்து 95வது திருப்பாடல் அப்பர் சுவாமியுடைய வாக்கு ஆறாம் திருமுறை 61வது பதிகம் கன்றாபுர் பதிகம் 3வது திருப்பாடல். இது எல்லோருக்குமே மிகுந்த பரிச்சயமான அருமையான ஒரு பாடல். எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி, அழகாக திருநீரும் சாதனம் கண்டால் உள்கி உவராதே அவரவரை அவர் அவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. அணைந்தோர் தன்மையிலே இருக்கின்ற அந்த அடியார்கள் எல்லாம் எங்கும் சிவம் எதிரும் சிவன் காண்பார்கள். சிவனது அடையாளமாக திருநீர் ருத்ராட்சத்தை கண்டுவிட்டால் சிவமே என்று பணிந்து நிற்பார்கள். அவர்களுக்கும் பணிவிடை செய்வார்கள். அதைத்தான் எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உவராதே உவராதே என்று சொன்னார். மனதிலே ஒரு அந்த ஒரு தயக்கமோ எதுவும் இல்லாது வெறுக்காது அவரவரை கண்டபோது. இந்த திருவாக்கானது முண்டபகனிஷத்தில் உள்ள வாக்கு. முண்டபகனிஷத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பதிற்றுப்பத்து அந்தாதியில் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். சிவனின் மொழியே கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக அவனோடு கலந்து பேசுக அவனோடு அருகிருந்து உண்ணுக என்ன ஓமையில் சுருதி பொருள் தன்னை நம்பா மூடர். இந்த செய்கையில் இல்லாதவர்கள் மூடர்னு அடிச்சிட்டார். சிவ தர்மோத்தரம்னு ஒரு நூல் இருக்கிறது, அருமையான ஒரு நூல். சந்தான ஆகமத்தின் உள்ளே வரக்கூடிய சிவ தர்மோத்தரம். அகத்திய மகரிஷிக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்றார். மணிஞான சம்பந்தர் இதை தமிழ் செஞ்சிருக்கிறார். நான் மேற்கொள் சொல்லக்கூடிய நூல்கள் தான் தமிழ் நூல்கள். அந்த சிவ தர்மோத்தரத்தில் ஒரு செய்தி சொல்றார். ஒரு அரசனது மகன் வீதிக்கு வந்து நின்று விட்டால் அவன் சிறியவன் வயதானவன் என்று நினையாது, அவன் நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று நினையாது, வணங்குவோர் ஏன் அரசகுமாரன் என்பதற்காக. ஒருவேளை அரசகுமாரனை வணங்காவிட்டால் மன்னன் தண்டிப்பான் என்று பயந்தும் வணங்குவார்கள். இதே போல மன்னவன் குமரன் என்கின்ற ஒரு காரணத்திற்காக கண்டோர்கள் வீதியிலே வணங்குவதைப் போல சிவனது வேடம் கொண்ட இவன் சிவன் அடியான் என்று அவனுக்கு வணக்கம் செலுத்துவன். இதுதான் நம்முடைய சிவ தர்மோத்தத்திலே சொல்லப்படுகிறது. மன்னாளும் மன்னவன் தன்மகன் குணத்தீங்கு இரண்டும் என்னால் இவ இரண்டும் வையகத்தார் பாராதே வணங்கிடுவதஞ்சி என்னாலும் இறையமலன் திருவேடம் தாங்கி திருநீர் இட்டார்கள் குணம் குணக்கேடு என்னார் தீவினை என்னார் ஆகையினாலே அந்த இளவரசனை கண்டபோது அஞ்சாவது தயக்கம் இல்லாத வணங்குவதைப் போல சிவனடியார்களை வணங்குவார்கள். கோலத்தை மட்டும் காண்பார்கள். இதுதான் மெய்ப்பொரு நாயினார் நில. அவருக்கு தெரியும், உத்தரவன்னாலும் தெரியும், பலமுறை போலத்தை தோன்றவனு தெரியும். ஆனால் அவர் மனம் எப்படி இருந்தது? முன்னுரையிலே கூறியதைப் போல அந்த விதி அந்த சிவவேடம் ஒன்றுதான் கண்ணிலே பட்டது. மெய்யெல்லாம் நீர் பூசி வேலிகள் முடித்து கட்டி கையினில் படைகர் அந்த புத்தக கவலி வாங்கி வந்தான். அந்த மெய்யெல்லாம் நீர் பூசி என்பதுதான் மெய்ப்பொருள் நாயினார் கண்ணிலே பட்டது. அதனாலே தான் அந்த வடிவத்தை கண்டால் வணங்கி அவரவரை கண்டபோது உகந்து அடிமை தீரம் நினைந்து உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து இவரை வணங்கலாமா, இவர் அந்த கடவுளை வணங்கலாமா, இந்த வேண்டாம் சிவனே இவனே என்று வணங்கி திறமே வேணி கவராதே அப்படி ஒருமைப்பட்ட மனத்தோடு தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுத்தறியை காணலாமே அப்படி சிவமாகவே பாவித்து வணங்குகின்ற அடியார்கள் அந்த அணைந்தோர் தன்மையிலே இருக்கின்றவர்கள் நெஞ்சுக்குள்ளே சிவத்தை அவர்கள் காண்பார்கள். கன்றாபூர்ணம் என்னது? அருமையான செய்தி. தினமும் ஒரு பெண்ணடியார் ஒருவர் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற பசுவினை பாலை கறந்து எப்பவுமே பாலபிஷேகம் என சொல்லக்கூடியது பசுவிடம் பாலை கறந்து அதன் தன் சூடு போறதுக்குள்ளே சுவாமியுடைய உச்சியில போய் ஊற்றிடணும். அந்த நேரத்தில் அந்த தொண்டை செய்து கொண்டு வருகிறார். அப்படி தொண்டை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவளுக்கு வந்த மாமியாள் இதை தடுக்கிறாள். தடுத்து அவளை செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டாள். கள்ளத்தனமாக கொடுத்து விட்டாள். அதையும் தடுத்து விட்டாள். கடைசியில் ஒரு நாள் மனம் ஆற்றாது பசுவிடமிருந்து பாலை கறக்கிறாள். பசுவிடமிருந்து பால் கறக்கிறது தத்துவம் என்ன தெரிஞ்சுக்கிடணும். பசுவிடமிருந்து பால் ஒரு நேரடியாக கறக்க இயலாது. பசுவின் முன்பாக கன்றை காட்டித்தான் பாலை கறக்க முடியும். சிவமாகிய பசுவிடம் பாலாகிய அருளினை கன்றாகிய அடியார்கள் மூலம்தான் பெற முடியும். இதான் நம்முடைய செவிசித்தாந்து சொல்லக்கூடிய உண்மை. ஆகையினால அந்த கன்றை என்ன பண்ணா ஒரு ஆப்படிச்சு எப்பவுமே பசுவினை ஒரு இடத்தை கட்டி வைத்திருப்பார்கள். முன்னே ஒரு ஆப்படிச்சு பாலை நான்கு மடுவிலே ஒரு மடுவை கன்றுக்கு கொடுத்து பின்பு அந்த கன்றுக்குட்டியை இழுத்து முன்னே ஒரு ஆப்பு அடித்து அந்த ஆப்பிலே இந்த கன்றை கட்டி வச்சிருப்பார்கள். அந்த கன்று ஆப்பில் கட்டி வச்சிருக்கு. பாலை கறந்தாச்சு சுவாமிக்கு கொடுத்து அனுப்பணும். தடை செல்ல இயலவில்லை. என்ன செய்யா அந்த பாலை எடுத்து அந்த கன்று கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆப்பு இதை சென்று பாலை சிவமாக பாவித்து ஊற்றினான். அந்த ஆப்பிலிருந்து நம்முடைய பெருமான் வெளிப்பட்டு அறிவுரித்தார். இதான் திருவம் கன்றாப்பு. ஆக அந்த பாவனையிலே நெஞ்சுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவன் வெளிப்படுவான். அதைத்தான் நெஞ்சினுள்ளே கன்றாப்பு நடுத்தறியை காணலாமே என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டினார். அடுத்து 96வது திருப்பாடல். அருமையான பாடல். சிவபெருமான் தான் எல்லாருக்கும் முழு முதல். இதுதான் சைவனுக்கு வேண்டிய முதல் தெளிவு. அதான் 96வது திருப்பாடல்ல அப்பர் சுவாமியுடைய வாக்கு. அஞ்சாவது திருமுறை 13வது பதிகம் திருவீழி மடலை 5வது திருப்பாடல். கருவனே எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணமாக இருப்பவனே கருவாய் தெளிவார்க்கு எல்லாம் ஒருவனே எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணமாக இருப்பவன் எல்லாவற்றிற்கும் இவனே கர்த்தா என்று அறிந்த அவருக்கு உபற்றவனாக திகழ்வாய் உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே உயிர்ப்பாய் நான் விடுகின்ற மூச்சு காட்டிலே அவன் இருக்கிறான். அதான் இந்த மூச்சு காட்டிலும் இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான். உணர்வாய் நின்ற திருவனே நம்முடைய உணர்விலும் அவன் எப்படி இருக்கின்றான் அழகாக அவன் இருந்து கொண்டு அருள் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உணர்வில் அவன் கலந்திருக்கணும். பெரிய புராணத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி. தின்னனார் அழைத்து கொண்டு கண்ணப்ப நாயன் வர்றார். நேற்று கூறி அவங்களுக்கு செய்தியை ஞாபகப்படுத்துறேன். மலை மேல யார் இருக்கான்னு கேட்கிறான். இந்த மலை இருக்கிறதுன்னு நரம். அம்மா மலை மேல குடுமி தேவர் இருக்கிறார், கும்பிடலாம்னார். இவ்வளவுதான் சொன்னார். மலை மேல குடுமி தேவர் இருக்கிறார், கும்பிடலாம்னார். சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? இந்த குடுமி தேவருங்கிற சொல் கேட்ட மாத்திரமே எனக்கு அங்கே மேலே போக வேண்டும் போல் உணர்வு இருக்கிறது. என் உடம்பிலே ஏதோ பாரம் குறைந்தது போன்ற ஒரு சுகத்தை காண்கிறேன். அந்த உணர்வுல வந்து நீங்க யாரு நம்முடைய தின்னனார் சொன்னார், சேகலார் சொன்னார், ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைவரும். அது சொன்ன உடனே அந்த குடுமி தேவரை நோக்கி அங்கே நிற்கின்ற பொழுது என் மேல் பாரம் போவது ஒன்று உளது போதும், என் மேல் இருக்கின்ற பாவம் ஒன்று நின்று விட்டு நீங்குவது போதும், ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம், என்னுடைய நெஞ்சமானது மேன்மேலும் செல்ல வேண்டும் என்று ஒரு உணர்வு இருக்கிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை விட உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்லி காட்டுகிறேன். கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய். எல்லாரும் என்ன பண்ணாங்க, சமணர்கள் சேர்ந்திருந்து மணி மந்திரம் ஔஷதம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ மங்கையர்கள் செம்மையாரும் குளச்சரையாரும் சேர்ந்து ஞான சம்பந்தனுக்கு நாம் அகிலம் செய்த காரணத்தால் இது வந்தது, எனவே ஞான சம்பந்தன் வந்தால் இந்த நோய் தீரும்னார். யார் குளச்சரை நாயனாரோ மங்கையர் கடைசியாரோ. இதை கேட்ட உடனே சுவாமியானவர் அவருக்கு உணர்விலே கலந்தார். கூன்பாண்டியனர் எப்படி மீனவன் செவியின் ஊடு மெய்யுணர்வு அறிப்போர் கூற ஞான சம்பந்தன் என்னும் நாம மந்திரம் செல்ல ஆனபோது அயர்வு தன்னை அகன்றிட அதுவரை பெருந்துன்பத்திற்கு ஆட்பட்டு கொண்டிருந்த நம்முடைய கூன்பாண்டியன் இப்ப அயர்வு நீங்கினார். ஏனெனில் சுவாமி அங்கே உணர்விலேயும் கலந்திருக்கின்றார். இதைத்தான் அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே, திருவன் முத்தி செல்வத்தை உடையவனே, திருவீழி மிடலையுள் குருவனே, திருவீழி மிடலையில் இருக்கின்ற எனக்கு குருவானவனே, அடியேனே குறிகொளே, என்னை நீ குறிக்கொள், என்னையும் ஒரு குறியாக கொள், என்னையும் பொருளாக கொள். என்னையும் பொருளாக கொள் எப்பொழுது கொள்வான் இறைவனை? ஒரு காலத்தில் நாம் சொல்லும் பொழுது சுவாமி நெல்லையப்பர், சுவாமி சொக்கநாதர்மா. இந்த சுவாமி என்பதற்கு உடையவன் அர்த்தம், என்னை அடிமையாக உடையவன் என்று பொருள். அந்த அடிமையாக உடையவனை இறைவன் ஒரு அடைக்கல பொருளாக குறிப்பாக கொள்வான். அதை என்னையும் குறிக்கொள்ளார். ஒரு ஆன்மா எப்பொழுது சிவனது உடைமை அடிமையாகிறது என சொன்னால் குருவினை கண்டு தக்கம் பண்ணணும். சிவமாகி அந்த குருவினை கண்டு தன்னை தானம் கொடுக்கணும். எப்படி தானம் கொடுக்கணும்? அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையொன்னார். ஆகையினாலே அந்த அடிமையை தன்னுடைய அடிமைத்தன்மையை அவருக்கு உரிமை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுங்கிறத சீர்காழி சிற்றம்பல நாடுகள் சுப்பிரமணிய ராகவர்கள் சொல்றார். நான் என்ன ஒப்பிச்சுட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்தல் வேண்டும்? அருகு எரு நீர், அருகையும் எருவையும் வைத்து, அருகையும் எருவையும் வைத்து சுவாமி முன்பாக அப்படி நீரை ஊற்றி என்னுடைய உடல் பொருள் ஆவியை தந்தேன். இந்த மூன்று பொருளும் உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. இப்படி தத்தம் செய்துவிட்டால் இவன் நம் அடிமை என்று அவன் நம்மை குறிகொள்வான், நம்மிடம் கவனமாக இருப்பான். சீர்காழி சித்தமனார் திருச்சி சுப்பிரமணியர் அவளை சொல்லி காட்டார். அருகு எருவுடன் கையள்ளு நீருடன் என் மருகு உடல் உடல் ஆவி வான் பொருள் கொண்டான் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுறார். ஆக இதை அடைக்கலம் புகுந்தவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று கூறி அடுத்தபடியாக 97வது திருப்பாடல். இந்த 97வது திருப்பாடல் சுந்தர தேவாரம் 7வது திருமறையில் உள்ளது. 51வது பதிகம் திருவாரூர் பதிகம் 4வது திருப்பாடல். இங்கனம் வந்து இடர்பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே, அங்கனம் வந்து என ஆண்ட அரும் மருந்து என் ஆரமுதை. நான் பிறப்பு இறப்பு என்று சொல்லுகின்ற அந்த சுழலிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த அரிய அந்த மாந்த பிறப்பினை எனக்கு கொடுத்து என்னை ஆண்ட அருமருந்து என் ஆர் அமுதை. நல்ல பக்குவ ஆன்மாக்களை தான் ஒரு காரணத்தோடு பூமியிலே வந்து அவர்களை அவதரிக்கும்படி செய்தால் அவனே வந்து தடுத்தாட்கொள்வான். தான் இறைவனது தன்மை, அவனே வந்து தடுத்தாட்கொள்வான். அடுத்து வெங்கடர்மா மேனியனை மான் மருவு கையானை, எங்கனும் நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. எப்பொழுதுமே பக்குவ ஆன்மாக்கள் இறைவனிடம் அணைந்தவர்கள் பிரிவை தாங்க மாட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரிவை அவர்கள் ஒருபோதும் தாங்க மாட்டார்கள். திருவாசகம் என்பதே பிரிவின் துக்கத்தால் விளைந்த புலம்பரம் திருவாசகம். அழகாக சொல்றார், சுவாமி என்னை விட்டு பிரிய மாட்டேன், நீ சபதம் பண்ணி கொடுத்தே அது பொய்யாகிவிட்டதோ? அழகாக சொல்லி காட்டுகிறார். பிரியேன் என்று சபதம் செய்தவர்கள் பிரிகின்ற பொழுது அந்த மனசு துன்பம் ஏற்படும். இதுதான் அழகாக அழகாக சொல்றார். பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே, என்ன பதியத்தில் சொல்லி காட்டுகிறார். என்னை பிரித்து விட்டாரே என்று சொல்லிக்காட்டு. அப்பர் சுவாமிகள் பேராயிரம் பரவி என்கின்ற அந்த திருத்தாண்டகத்துல பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானேனார். ஆகையினாலே இந்த அடியார்கள் எப்பொழுதுமே பிரியாமல் இருப்பார்கள். திருச்சடகத்தில் சொல்லி காட்டினாரு, அந்த பிரிவு துன்பத்தினாலே தீயில் வீழ்கிறேன், திவரை உருள்கிறேன், செங்கடல் புகுவனே. நான் என்னுடைய உடம்பை அழிந்து கொள்ளப் போகிறேன், தீயில் வீழ்கிறேன், திவரை உருள்கிறேன், செங்கடல் புகுவனேனா. இன்னும் சொல்றார், அருகிலே உடல் துணிபட என் உடம்பை கரியால் கொண்டு அறுத்து துண்டு துண்டாக்கி கொடுவேன், தீப்புக்கு ஆறுப்பேன். ஏன் செய்யல மணிவாசகர்? இந்த உடம்பு ஏன் உடம்பு இல்லையே? என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் உனக்கு தத்தம் கொடுத்திருக்க, இந்த உடல் உன்னுடையதல்லவோ, அதனால தானே உயிரோடு இருக்கிறேன். அப்ப எந்த அளவிற்கு ஒரு துன்பத்தினுடைய ஒரு தாக்கம் இருந்திருக்கிறது பார்க்கணும். ஆகையினால் பிரிந்திருக்கிறேன், என் நான் பிரிந்திருக்கேன், என் ஆரூர் இறைவனே. எனவே சிவன் அடியார்கள் மெய் அணைந்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் சிவத்தை பிரிந்திருக்க மாட்டார்கள், அதை சகிக்க மாட்டார்கள். அடுத்து 98வது திருப்பாடல் சுந்தர தேவாரம், 26வது பதிகம் திருக்காலத்தி பதிகம், 4வது திருப்பாடல். மரிசே கையினே மத மாவுரி போர்த்தவனே, குரியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். என் அருமையா சொல்றார் பாருங்க. மரிசே கையினே மத மா உரி போர்த்தவனே. மா என்பது குதிரையையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். இந்த இடத்துல யானை தோலை உச்சத்தை குறிக்கிறது. குரியே நான் அடைய வேண்டிய இலக்கு நீ உன்னை நிறுத்திக் கொண்டிருவேன். என்னுடைய குருவே, குரு என்பது ஆன்மாவை சிவத்தோடு சேர்ப்பிக்கின்ற நெறியினை காட்டுபவர். என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன், நெறியே நின்று அடியா நினைக்கும் திரு காலத்தையுள் அறிவே. மெய்யடியார்கள் தன்னுடைய மெய் அறிவின் பயனாக மெய்ப்பொருளாக சிவத்தையே காண்பார்கள். தான் அனைந்தோர் தன்மை. அதனால காலத்தையுள் அறிவே, உன்னை எல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே, உன்னை தவிர வேறு எவரையும் நான் வணங்கி ஏற்க மாட்டேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த அனைந்தவர்கள் எப்பொழுதுமே வாசனாமலம் தாக்காதபடி நான் சிவத்தை தவிர ஒருவரையும் ஏற்றுவதில்லை என்ற நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து 99வது திருப்பாடல், அதாவது இந்த நூலிலே ஈற்று பாடல், அந்த ஈற்றுவன் ஞானசம்பந்தருடைய திருவாக்கு, 1ஆம் திருமுறை, 3வது பதிகம், திருவனிதாயம். கடலின் நஞ்சமுது உண்டு இமையோர் தொழுது ஏத்த நடமாடி, அடல் இலங்கை அறையன் வழிசெற்று அருள் அம்மான் அவர் கோயில். ஒருவன் எவ்வளவுதான் தான் அறத்திற்கு தகாதது செய்தாலும், பொருந்தாததை செய்தாலும், அவன் பக்குவப்பட்டு சிவத்தை அடைந்து விட்டால் அவன் குற்றத்தை பொறித்து பரிசு கொடுப்பான். ராவணன் பெருமான் வீட்டில் இருக்கின்ற மலையை அசைச்சான், கடைசியில் தவறை உணர்ந்து சாமகானத்தை இசைத்தான். ஆனால் இறைவன் அதற்கு என்ன செய்தார்? முதல்ல அவன் சாக இருந்த அவனுக்கு வாழ்வு கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார். தன்னிடம் இருந்த சந்திரகாச வாழ் என்று சொல்லக்கூடியதை பரிசா கொடுத்தார். ராவணன் என்ற நாமத்தை கொடுத்தார், இவ்வளவு பரிசு கொடுத்தார். ஆகையினாலே அந்த இறைவனானவன் ஒரு தீயவர்களை கூட ஆட்கொள்கிறான். அதைத்தான் இங்கே ஞானசம்பந்தரே சொல்லிக்காட்டுகிறார். வலிசெற்று அருளும் அம்மா ஆனவர் கோயில். ராவணனது வலிமையை கெடுத்து அவனை ஆட்கொண்டவர் மடல் இலங்கு கமுதின் பலவின் மது விம்மும் வலிதாயமும் இலங்கும் உயிருள்ளவளவும் தொழ உள்ளம் துயர் போகுமே. என்னுடைய உயிர் இருக்கின்ற வரை உன்னை நான் தொழுவேன், எனக்கு துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அனைந்தோர் தன்மையிலே உள்ளவர்கள் தான் சிவத்தை அடைந்து ஒன்றித்து நின்றாலும் கூட வாசனா மலம் தன்னை தாக்காதபடி அவர்கள் வழிபாடு இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள், ஐந்தெழுத்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் வீற்று சூத்திரத்திலே சிவஞான போதத்திலே செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்ட அம்மலங்களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுவே என்று அவர் சொல்லி காட்டார். எனவே அணிந்தோதன்மையில் உள்ள ஆன்மாவும் சிவத்தை தொழுது

0: அந்த இன்பம் நிரதிசய இன்பமாக மாறி ஒவ்வொரு நேரமும் அது அந்த இன்பம் திகட்டாது வற்றாது, அந்த ஆனந்தம் பெருகிக்கொண்டே போனோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து ஒன்றாகிய அந்த ஒப்பற்ற பழம்பொருளை காதலித்து விரும்பி உள்ளமும் ஓங்கிட. எனவே என்றைக்கும் பெருகிக்கொண்டே இருக்கின்ற இன்பத்தை இந்த ஆன்மாக்கள் அந்த இறைவனை விரும்பி உள்ளமும் ஓங்கிட. உள்ளம் என்பது இங்கு ஆன்மாக்களை குறிக்கிறது. அந்த ஆன்மாக்கள் உயர்ந்திட கேவல நிலையிலே சகல நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் சுத்த நிலைக்கு சென்று சிவத்தை அடைந்தவுடன் உள்ளமும் உயிர்கள் ஓங்கிட. யாரு மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது என்று நிலவி உலகம் எல்லாம் உலகராம். எனவே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நிலைத்து நிற்கின்ற பெருகிக்கொண்டே செல்கின்ற அந்த இன்பத்தை ஒன்று காதலித்து இயல்பு சரியே கிரியே யோகம் முதலான திரிலே நின்று ஆன்மாக்கள் ஓங்கி நின்றது. அதனால் அவர்களுடைய புகழ் எப்படி எங்கும் நிலவி உலகராம் நின்றது. எனவே அவர்கள் புகழ் எங்குமே என்றைக்கும் நிலைத்து நிற்கும். எனவே இந்த அனைந்தோர் தன்மையிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்றைக்கும் இன்பத்தை தூய்த்து கொண்டு அவர்கள் புகழ் எப்பொழுதுமே நிலவும்படியாக அவர்கள் திருவடியின் வியாபகத்திற்குள்ளே இருப்பார்கள் என்று கூறி திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியர் தொகுத்தருடைய தேவார அருள்முறை திரட்டினை சிந்தித்திருக்கிறோம். ஏதோ என்னுடைய சிற்றறிவிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் நான் கூறியிருக்கின்றேன். அதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய சைவம் ஓஆர்ஜி அமைப்பிற்கு நன்றியினை தெரிவித்து என்னையும் பொருளாக செவிமடுத்த அன்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

زماننا.

كَلَّا

0: அருள்வடிவாயிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகம் போற்றி திருவகவரிலே 185வது வரி முதலாக இப்பொழுது உரை செய்ய விடைகிறேன். திருவாசகத்தில் போற்றி திருவகவல் என்கின்ற பாடலில் மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய பெருமைகளை நிறைய சொல்லுகிறார். அதற்கு மேல உயிர்களாகிய நமக்கு இருக்கும் துன்பத்தையும் சொல்லி அதை நீக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறார். அவர் இருக்கின்ற தலங்களை எல்லாம் சொல்லி வணங்குகிறார். இப்படி பல வகையான சிறப்புடைய இந்த போற்றி திருவகவல் 185வது வரி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி என்பது உயிர்களுக்கு தகுதி நூல்களாலும் பெரியோர்களாலும் நல்ல செயல்கள் செய்வதனாலும் தகுதி உயர்கிறது. அப்படி நல்ல நூல் நல்ல பெரியோர்கள் நல்ல செயல்களிலே தொடர்பு இல்லையானால் தகுதி குறைந்து போய்விடுகிறது. அதனாலே உயிர்களுக்கு இயல்பாக இருப்பது சிற்றறிவு. அந்த சிற்றறிவினாலே அவைகள் செய்கின்ற செயல்களும் சிறு செயல்களாக முடிகிறது. சிறு செயல்கள் என்றால் தாழ்ந்த செயல்களை செய்வது, மனம் தாழ்ந்ததை எண்ணுவது, வாக்கு தாழ்ந்த வாக்கியங்களை பேசுவது, உடம்பு தாழ்ந்த காரியங்களை செய்வது. அதனாலே அவனுக்கு துன்பங்கள் வந்து விடுகிறது. அப்படி செய்யும் போது அவனுக்கு இன்பமா கூட இருக்கலாம். செய்ய காரியங்களை செய்யும் போது கூட அவன் ஏதோ இன்பத்தை அடைபவனை போல தோன்றும். பிறகு அந்த காரியத்தினுடைய பயன் கிடைத்து போய்விடும். அதனாலே மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் தீய காரியங்களை செய்வோர்கள் துன்பத்தை அடைவார்கள். உயிர்கள் எப்படியும் வாழ்க்கையிலே சில துன்பங்களை சந்திக்கத்தான் நேரும். யாரும் முழுவதும் இன்பமாக இருக்க முடியாது. 80 வருஷம் வாழ்கிறான்னா அது வரையில ஒரே மாதிரியா இருக்குமா? இன்பமாகவே இருக்காது, துன்பமாகவே இருக்காது. மாறி மாறித்தான் இரவும் பகலும் போல இன்ப துன்பம் மாறி வரும். அது சிலருக்கு வந்து இன்பம் அதிகமா இருக்கும். நல்லா இருந்தையா, ஒரு 30 வருஷம் நல்லா இருந்தேன், 40 வருஷம் சொல்லுவா. அப்புறம் 1 வருஷமா 2 வருஷமா எல்லாம் சேர்த்து வாங்கிடுவா வட்டியும் போது துன்பம். அதே போல துன்பமா இருந்தா அப்புறம் சில கால இன்பமாக இருந்தார். இப்படி இன்பமும் துன்பமும் உயிர்களுக்கு இயல்பாக அவைகள் செய்த நல்வினை தீவனையின் காரணமாக பாவ புண்ணியத்தின் காரணமாக மாறி மாறித்தான் போறோம். அப்படிப்பட்ட அந்த இன்ப துன்பங்களிலே கடவுள் தொடர்புடைய உயிர்கள் மறுபடி பாவத்தை செய்யாமல் விலகிக்கொள்ளும். கடவுள் தொடர்பு இல்லாத மறுபடியும் பாவத்தை செய்வான். கடவுள் தொடர்பு இருந்ததானால் பாவம் செய்ய பயப்படுவான். தொடர்பு உடையவனே பாவம் செய்கிறான். கடவுள் தொடர்பு உடையவனே பாவத்தை செய்கிறான். தொடர்பு உடையவனை பூரா நடிச்சு பிறகு பாவத்தையும் செய்கிறான். அது எப்படியும் வெளி வந்து விடுகிறது. அதனால கடவுள் தொடர்பு வந்து இருப்பது எதற்காகனா, முதலிலே பெரியோர்கள் தொடர்பு நல்ல நூல்கள் தொடர்பு இருக்கிறது எதற்காகனா, முதலிலே அவருடைய தன்மைகள் உயர்வதற்காக, பழக்க வழக்கங்கள் உயர்வதற்காக. அது முதலிலே உயர்வு. பலன்கிறது கூட ரெண்டாவது, பலன் என்பது கூட ரெண்டாவது. கடவுளை கும்பிட்டோம் அதனால இன்ன பல நல்ல பலன் கிடைச்சதுங்கிறது ரெண்டாவது. நல்ல பழக்கங்கள் வருவது. அப்படி நல்ல பழக்க வழக்கம் வருவதற்கு நமக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் பாவம் செய்தோமானால் தண்டிப்பார் என்று அதையால ஒரு அச்சம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா புகழும் பொருளும் நிறைய வந்துருச்சுன்னு அந்த அச்சம் தோணாது. கடவுளை கும்பிடுகிறார், அவர் பெரிய மகானா இருக்கிறார் என்று அதையால பேராச்சுன்னு வச்சுக்கோ, நிறைய வந்து அதையால பணமும் பெருமையும் வந்து குவிஞ்சதுன்னா என்ன பண்ணுவா? இந்த கடவுள் தண்டிப்பாருங்கிற அச்சம் தெரியாம போயிடும். அதான் அங்க பெரிய உள்ள ரகசியம். புகழும் பொருளும் வந்து குவிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, கடவுளை பத்தி பேசிக்கலாம். கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த புகழ் பொருளிலே இவன் மயங்கி போறதுனாலே கடவுள் தண்டிப்பாருங்கிற அச்சம் கூட மறந்து சாக்கிரதையா இருக்கும். அதனாலே உயிர்கள் துன்பம் அடைவதற்கு காரணம் பாவம், இன்பம் அடைவதற்கு காரணம் புண்ணியம். அது இந்த அலந்து போனேன் என்பது அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியே இருக்கு என்பதும் திருவாசகம் தான். மனுஷன் அலந்து போனான், அசந்து போனான், அலந்து போனான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதனால பல இடங்களிலே அலைந்து திரிந்து சுற்றி அப்புறம் என்ன போவான்னு மனுஷன் அசந்து போனாயா என்று சொல்லுவதுதான். பல பறவைகளிலே உழந்து திரிந்து அலைந்து, பல பறவைகளிலே இப்ப கொஞ்ச தூரம் சுத்துறதே இவ்வளவு அலைச்சு இவ்வளவு வசதி இருக்குன்னா எத்தனை கோடி ஜென்மமா எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம். சுற்றாத ஊர் தோறும் சுற்ற வேண்டாம் போல வீர்னு கொஞ்சம் ஊரில் ஒவ்வொரு பறவையிலையும் சுத்தணும். ஒவ்வொரு பறவையிலையும் கொஞ்சம் அல்ல முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலனால் முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலனால் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ என்பது திருப்பூர். ஆகையினால இப்படி பறவைதோற அலைந்து முத்துப்பட்டு அலைந்த உயிருக்கு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கலாம்னு தான் தோணும். அதத்தான் இதுல அலந்தேன் நாயேன் அடியேன்னு போச்சீங்க. அலந்து போனேன் தகுதி இல்லாதவனாகிய உனக்கு அடியவன் வணக்கம்ங்க. இலங்கு சுடரம் ஈசா போற்றி. இலங்கு சுடர் என்பது சூரியன் சந்திரன் அக்கினி மூன்றும் சுடர்கள் தான். சூரியன் சந்திரன் அக்கினி மூன்றும் சுடர்கள் தான். அந்த சுடர்களுக்கெல்லாம் சுடர் தருபவன் சிவருமான். அதனால அந்த சுடர் எப்பொழுதும் குறையாமல் இருக்கின்ற ஒரு தன்மையை உடையதாய் தோற்றம் இல்லாததாய் முடிவு இல்லாததாய் இருப்பதனாலே அது இலங்கு சுடர் எம் ஈஷா போற்றிங்கிறாரு. கவைத்தலை மீவிய கண்ணே போற்றி. கவைத்தலை என்கின்ற ஒரு திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற என்னுடைய கண் போன்றவனே வணக்கம்ங்கிறாரு. குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. குவைப்பதி என்கின்ற ஒரு திருத்தலம், அதை குகை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதனால குவைப்பதி என்கின்ற ஒரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிற தலைவனே வணக்கம். மலைநாடுடைய மண்ணே போற்றி. மலைநாடு என்பது கேரள மேற்கு பகுதி. அப்படிப்பட்ட மலைநாட்டிலையும் சுவாமி இருக்கிறாரு. மலைநாட்டை பத்தி மாணிக்க வாசகர் பாடவில்லை. ஆனாலும் இதுல மலைநாடுடைய மண்ணே போற்றின்னு சொல்லியிருக்காரு. மொத்தமா மலைநாடு என்பது திருவஞ்சக்கிழம முதலான தலங்கள் இருக்கு. அந்த தலங்களுக்கெல்லாம் இது மலைநாடுடைய மண்ணே போற்றி என்று பொதுவாக தோத்திரம். கலையார் அருகே சரியாய் போற்றி. கலையார் அருகே சரியாய் போற்றி என்பது அரி என்பது சிங்கம். அது சிங்கத்தினுடைய தோலை உரித்து கலை என்ற ஆடையாக உடுத்து கொண்டவனுக்கு வணக்கம். நரசிங்கத்தை உரித்து அந்த தோலை போர்த்து கொண்ட தலைவனுக்கு வணக்கம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. திருக்கழுக்குன்ற என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிற செல்வனுக்கு வணக்கம். திருக்கழுக்குன்றம் என்பது தொண்டை நாட்டிலே இருப்பது. அங்கே மாணிக்க வாசகருக்கு காட்சியும் தந்திருக்கிறாரு. அங்கே கழுகுகள் வந்து பூஜை பண்ணியது, அதனால கழுக்குன்றம்னு பேரு. அப்படிப்பட்ட தலத்திலே மலையில எழுந்தருளி இருக்கிற செல்வா வணக்கம். பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. திருப்பூவனம் என்கின்ற தலத்திலே மலை போன்று எழுந்தருளி இருக்கிற தலைவனுக்கு வணக்கம். அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. கடவுள் வந்து அருவம்னா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது, உருவம்னா கண்ணுக்கு தெரியும்படியாக இருப்பது. இது உருவம் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாமையும் இருப்பார். நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாம இப்ப இருக்க முடியுமா? முடியாது. உருவம்னா உருவம் தான். அவர் தெரியாமே இருப்பார், தெரியும்படியாக இருப்பார். தெரியும்படி இருப்பது ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு தெரியும்படியாக காட்சி தருவாரு. உருவச் சிலையாக இருக்குது அல்லவா சுவாமி, அதனால உருவமும் உண்டு அருவமும் உண்டு. அருவம்னா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அருவமாகவும் இருக்கிறாய் உருவமாகவும் இருக்கிறாய் வணக்கம். மருவிய கருணை மறையே போற்றி. கருணை என்பது இறைவனுக்கு இயல்பாக உள்ள குணம். கருணை என்பது இரக்கம், எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்கிற எண்ணம். இறக்க குணம், உபகார குணம்னு சொல்றது. அது உபகாரம், உதார குணம், அருக்குணம், இரக்கம், தயவு என்றெல்லாம் சொல்றது. இப்ப மனுஷனுக்கு நமக்கு அதெல்லாம் இருக்குது. இருக்குதா? இருக்குது. குறைவாக இருக்கிறது. குறைவாக இருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் இருக்கிறது. நமக்கு வேண்டிய இடத்துல மாத்திரம் இருக்கிறது. அப்படித்தானே இருக்குது. நமக்கு கருணை இருக்குதுன்னா அந்த அளவு தான் இருக்க முடியும். நாம என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட இருக்க கருணையோ கொஞ்சம் தானே. நம்ம சக்திக்கு தகுந்தா போல தானே கருணை இருக்கு. அவன் எல்லையற்றவனாகினாலே எல்லை இல்லாத கருணையை உடையவன். எல்லை இல்லாத கருணையுடையவன். யானை முதலா இரும்பீராக உள்ள எல்லா பிராணிகளுக்கும் அவன் வந்து அருளை செய்கிறான். அருளை செய்கிறான், அருளை பெறுகிறது. எல்லா உயிர்களையும் வளர்க்கிறான் அல்லவா, தாயா இருந்து எல்லா உயிர்களையும் வளர்க்கிறார் அல்லவா. அதனால மருவிய கருணை மலையாக விளங்குறார். கருணை மலை. கருணை மலையே போற்றி. துரியம் இறந்த சுடரே போற்றி. துரியம் என்பது நான்காவது நிலை. நான்காவது நிலைன்னா சூரியம்னா உங்களுக்கு விளங்குதா? விளங்கலே இல்ல. இப்ப இருக்கிறது சாக்கரம்னு பேரு, வடமொழியில சொல்றது சாக்கரம்னா விழிப்பு நிலை. இப்ப விழிப்பு நிலை, அப்புறம் சாக்கரம் சொப்பனா சுளுத்தி துரியம் துரியாதிதம்னு அஞ்சு. சாக்கரம் என்பது இப்ப விழிப்பு நிலை. அப்புறம் உறக்க வருதெல்லாம் தூங்குறம் அல்லவா, அப்ப சொப்பனை வருது பாரு, அது சொப்பனம் சாக்கரம் சொப்பனம். அந்த சொப்பனத்துக்கு மேலே போய் சொப்பனங்கிறது ஊட நினைவு இல்லாமல் உறக்க வருவார், அது சுளுத்தி. அதுக்கு மேல பேர் உறக்கம், சுளுத்திக்கு மேல அதான் துரியம். சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம். துரியங்கிறதுல அப்பதான் நீ வந்து பத்து சத்தம் போட்டா கூட எந்திரிக்க மாட்டான், ஒழிக்கவே மாட்டான். அதான் சுளுத்தியில இருக்கிற அப்போ துரியத்துல, துரியத்துல இருக்கிறா. அதற்கு மேல துரியாதீதம்னு சொல்றது, அது தன்னை மறந்த நிலை. அந்த தன்னை மறந்த நிலை இது கீழாலவத்தேன்னு பேரு. இந்த நாளையும் மேலாலவத்தேன்னு சொல்றது, இந்த அஞ்சையும் கீழாலவத்தை மேலாலவத்தேன்னு சொல்றது. மேலாலவத்தேங்கிறது இறைவனை கண்டு, இறைவனை கண்டு சாக்கரம். அதற்கு மேல இறைவனை வந்து அகக்கண்ணில் நன்றாக தியானித்தல் சொப்பனம். அப்புறம் அந்த இறைவனோடு கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலை, அது சுளுத்தி. அப்புறம் இறைவனாகவே இருப்பதாக எண்ணுவது துரியம். அதற்கு மேல அதையும் மறந்து தன்னை சுத்தமா மறந்து போறனில தான் துரியாதீதம்.
1: அது பரமஞானிகளுக்கு தான் அப்படி வரும், நமக்கு அப்படி வருமா?
0: அப்படிப்பட்ட நிலைய துரியாதீதம்னு சொல்றது. அது மேலாலவத்தின் கீழாலவத்தை, மேலால இப்ப நம்ம காணுகிற சாக்கரம் சுப்பனம் சுளுத்தி இதெல்லாம் கீழாலவத்தை, அது மேலாலம். அந்த துரியம் இறந்த சுடராகி அந்த துரியாதீதத்திலே சிவ மாத்திரம் தோன்றும், வேற ஒன்றும் தோன்றாது. அப்படிப்பட்ட நிலை கண்ணப்பர் நிலையில வச்சுங்களேன், அப்படி சொன்னா தெரியும் கண்ணப்பருடைய நிலை. சிவந்தான தெரிஞ்சது, வேற ஒண்ணும் தெரியல அவருக்கு. அந்த நிலை துரியம் இறந்த சுடரே போற்றி, தெளிவரிதாகிய தெளிவே போற்றி, தெளிவதற்கு அரிதாகிய தெளிவு. தெளிவு என்பது கலங்கள் இல்லாத நேர தெளிந்த நீர்னு சொல்லுவோம். கலங்கள் இல்லாதது தெளிந்த நீர் என்று சொல்லுவது போல மனம் கலங்கள் இல்லாது தன்மையாக இருந்து கலக்கமில்லாமல் தெளிவாக சுத்த மகிழ்ச்சியோடு இருப்பது. அந்த தெளிவு ஆகாலே சிவத்தோடு கலந்த போது தெரியும். சிவத்தோடு கடவுளோடு தொடர்புடையதா இருக்கும் போது எப்போதாவது பக்தர்களுக்கு உண்டாகும், எப்போதாவது ஒரு நேரம் அப்படி உண்டாகும். சாமானியமா அது வராது, எப்போதாவது ஒரு தடவை சாமி கும்பிடுப்பதெல்லாம் அப்படி வருதா, எப்போதாவது அந்த மாதிரி ஒரு நிறை வரும். அந்த நிறைய தெரிய முடியாததாக இருக்கும், அது தெரிவரிதாகிய தெளிவு. தெரிவதற்கு அரிதாகிய தெளிவே போற்றி, தோளா முத்தச்சுடரே போற்றி. முத்தமாக இருப்பவன், முத்தாக இருப்பவன், தொலைக்கப்படாத தோளான்னா தொலைக்கப்படாத முத்திலே தோன்றுகின்ற பிரகாசம் போன்றவனை வணக்கம். தோளா முத்த சுடரே போற்றி, ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. ஆளானவர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு துண்டு செய்து அவனை விட்டு பிரியாத நிலையிலிருந்து அவனே கதி என்று இருக்கிறது. ஆளாவது, ஆளாவது என்றால் அதனால சிவனுக்கு இரவும் பகலுமாக பணி செய்தல், பணி செய்தல் அதான் ஆளாவதுன்னு பேர். ஆளாவது அவனுக்கு ஆளாவது. யானே தவமுடையேன் என்னெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே கைமா உரிவோர்த்த கண்ணுதலான் வெண்ணிற்ற அம்மானுக்கு ஆளாயினேன். ஆளாவது சிவனுக்கு ஆளாவது. சிவனுக்கு ஆளாயிட்டா யமனுக்கு ஆளாக வேண்டியதில்லை. சிவனுக்கு ஆளாகாதவர்கள் யமனுக்கு ஆளாவார்கள், சிவனுக்கு ஆளாகாதவர்கள் யமனுக்கு ஆளாவார்கள். அதனாலே சிவனுக்கு ஆளாவது. ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு என்பது பட்டினத்தாறு பாட்டு. அதனால எப்படியாவது சிவனுக்கு ஆளாகிறோம், எப்படியாவது சிவனுக்கு ஆளாகும். இப்ப திருவாசகம் கேட்கறோம்ல, இப்ப சிவனுக்கு ஆளாகிருக்கோம், ஏதோ ஒரு வகையில ஆளாகும். பூச மண்டலமா சிவனுக்கு ஆளாயிட்டோம், சிவனடியாருக்கு துண்டா சிவனுக்கு ஆளாயிட்டோம், சிவாலய பணியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிவசம்பந்தமான ஒரு பணியில ஈடுபட்டு அதுல அந்த பட்டியல நம்ம பேரை சேர்த்து விடுறோம். பட்டியல இப்ப ஓட்டு லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னா எவ்வளவு கவலைப்படுறோம். அது மாதிரி சிவனுடைய அந்த தேர்தல் லிஸ்ட்ல நம்மையும் ஒரு ஆளாக தமையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவிகை என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் என்றார் போல நாமும் சிவனுக்கு ஆளாகிவிட்டோம் அந்த பெரு நாமும் சிவன் சிவன் எங்கே நாம் எங்கே சிவனை அடைந்த பெரியோர்கள் எங்கே பரமஞானிகள் எங்கே பரமஞானிகள் எங்கே வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவர் ஜனகாதி முனிவர்கள் வியாச முனிவர் சுக முனிவர் நம்முடைய ஞானசம்பந்த முதலிய பரமாச்சாரியர்கள் சந்தான ஆச்சரியர் இவர்களெல்லாம் எங்கே அவருடைய ஞானம் எங்கே நம்ம எங்கே அவர்களும் சிவனுக்கு ஆளானார்கள் நாமும் சிவனுக்கு ஆளான் அந்த ஒரு பெருமிதம். அதனாலே எப்படியும் ஆளாக வேணும், எப்படியும் சிவனுக்கு ஆளாக வேணும். ஆளானாரே அடைந்து உய்யார் அப்பர் சுவாமி நெருப்பறைக்குள்ள இருந்துட்டு பாடுறாரு இந்த பாட்டு. ஆளாகார் சிவனுக்கு ஆளாக மாட்டேங்கிறார். ஆளாகலைன்னா இவனுக்கு தெரியல, ஆளானவர்கிட்டையாவது இவன் போய் அண்டி இருந்து இவன் ஆளாகலாம் இல்ல, நேரடியா சிவனுக்கு ஆளாக தகுதி இல்லைனாலும் ஆளானவர்களுக்கு அன்புடை அன்பு செய்யலாம் அல்லவா, தொண்டருக்கு தொண்டு செய்யும். ஆளாகார் ஆளானாரை அடைந்துய்யார் மீளா ஆட்சியது மெய்மையும் நிற்கிறார் தோளாத சுரையோ துளும்பர் சிவி வாழாம் ஐந்து மண்ணாகி கழிவரே என்பது அப்பர தேவாரம். அதனாலே சிவனுக்கு பணி செய்து ஆளாம், சிவனுக்கு பணி செய்து ஆளாம். அதத்தான் வாழான் மகவறிந்து உட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் தொண்டு செய்து ஆளாரின் கண்ணிடந்த அப்பவல்லே நல்லன் நானினை சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்திய பொறுக்கே என்று பாடினார் பட்டினத்தார். அதனாலே எப்படியும் சிவனுக்கு ஆளாகும், சிவ சின்னம் தரிப்பது, சிவனடியார் தொண்டு செய்வது, சிவாலய பணி செய்வது, இப்படி ஏதோ ஒரு வகையில ஆளாயிரும். அதுக்கு இந்த முதல்ல இந்த சமய தீட்சைன்னு பெற்றுட்டா அதிகபட்சம் அதுல லைசன்ஸ் கிடைச்சு போகுது, அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கலாங்காரு. அதனாலே அப்படி வந்து ஆளாகும். ஆளானவர்களுக்கு அவன் எப்படி இருக்கானா அன்பனாக இருக்கிறான். ஆளானவர்களுக்கு அன்பா ஆளாயிருக்கு அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதியே அப்படி திட்டம் கூட உரிமை உண்டு. ஆளாயிட்டா அவன் திட்டலாம் இல்ல, ஆளாயிட்டா உரிமை. ஆளானவருக்கு அன்பா போற்று ஆறா அமுதே அருளே போற்றி ஏழே திவிட்டாத அமுதமாக இருப்பவனே அருளே வணக்கம் பேராயிர முறை பெம்மான் போற்றி. பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பேரு அளவில்லாத பேர், அளவில்லாத பெயருடையவன். அதே ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றுமில்லா இருக்கு, ஆயிரம் திருநாமம் சொல்லி நாம் பாடி நாம் தெள்ளேரம் கொட்டாமோ என்பது திருவாசகம். கடவுளுக்கு பேர் எவ்வளவுன்னு கேட்டா அளவே இல்லை. ஆயிரம்ங்கிறது ஒரு அதிகம் என்பது சொல்லுக்காக சொல்வது தவிர ஆயிரம் மாத்திரம் அல்ல. அது அருணகிரிநாத சுவாமி சொல்லிவிட்டார், வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமட்டார். அருணகிரிநாதர் எப்படி சொன்னார்னா சிவபெருமானுக்கு எத்தனை பேருனா வெகு கோடி நாமம், அளவு சொல்ல முடியுமா, வெகு கோடி அது 10 கோடி 8 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி கூட சொல்லல. எப்படி சொன்னாரு, நமோ நம வேத மந்திர சொரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக என்பது திருப்புகள். அதனாலே பெருமானுடைய நாமம் சிவனுடைய நாமம் எவ்வளவு என்று கேட்டால் வெகு கோடி நாம, வெகு கோடி நாம. அந்த வெகு கோடியத்தான் ஆயிரம் என்றால் அதிகம் என்பதற்கு சொல்லுவோம். வேறாயிரம் உடை பெம்மான் வந்த

தந்தையே உமக்கொன்று சொல்லக்கு நின் திகழறம் வளர்மதியும் திளைக்கும் சென்னியார் திருநாமம் நமச்சிவாயம் என்றெடுவார் திரு விசும்பில்.

0: போற்றி
1: தாழியறிகந்தாராய் போற்றி. தார் என்பது மாலை, தார் என்பது மாலை, அருகு மாலை, அருகு மாலையை அணிந்தவன், அருகு மாலை அணிந்தவன். அது சௌருமானுக்கு பத்திர புஷ்பங்களிலே வந்து எத்தனையோ வகையான புஷ்பங்களையும் பத்திரங்களையும் புஷ்ப விதி முதலாத ஆகமங்களிலே சொல்லப்பட்டாலும் அதிலே பிரதானமாக சொல்லப்படுவது அருகும் வில்வமும். அருகும் வில்வமும், அது வில்வம் அருகுக்கு ஒவ்வா மின்மலர்கள், நால்வேறன நல்ல அன்ப சொற்கோவா நான்மறைகள், மெல்லியலாய் ஆமந்திரம் எவையும் அஞ்சலுத்தை ஒவ்வாவே சோமசுந்தரத்தின்றே சொல் என்பது நீதிமன்றம். அதனால அருகு என்பது மிக உயர்ந்த அர்ச்சனைக்குரிய புல்லு. அது புல்லு எனில் அது புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போற்றிறஞ்சி நில்லே என்பார் தாய்மாரார். ஒரு புல்லு ஒரு பச்சு, பச்சிலை என்பது நீவா, புல்லு என்பது சேக்கலாறு என்ன பண்ணார்னா, இந்த வாழ்கார்ந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் சொல்றாங்களவா, வீழ்க தன்புணல்ல மழை பெய்வதாக, மழை பெய்யட்டும் என்று வாழ்த்தினாரு. அது மழை எதுக்கையா பெய்யணும்னு கேட்டா அருகம்புல்லு தலை இருக்காங்க, எதுக்குடானா அருகம்புல்லு பூசைக்கு வேணும்னு இருக்காங்க. அதனால அருகம்புல்லு மிக உயர்ந்ததாக நூல்களிலே சொல்லப்படுகிறது. அது மூலமா பல வியாதிகள் சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது வைத்தியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சித்த வைத்தியத்துல இருக்கு. அது தாலி அருகுன்னு அதுல ஒரு வகை, அருகுல தாலி அருகுன்னு ஒரு அருகு பல வகை இருக்கு. நீங்க பாத்துக்கலாம், அருகு பல வகை, செவ்வருகு இருக்குது, வெள்ள அருகு இருக்குது, கொடி அருகு இருக்குது. அந்த கொடி அருகத்தான் சொல்றாங்க தாலி அருகின்றார், கொடி அருகுன்னு பாத்து. அது அந்த மாதிரி அருகு பல வகை. அதனால அருகு இல்லாத பூசை அறப்பூசை, வில்லம் இல்லாத பூசை வெறும் பூசைன்னு கூட பல பொருள். அதனால அவசியம் அருகு இருக்கணும், வில்லு இருக்கணும் பூசை. அதனால தாலி அருகும் தாராயும் அருகு மாலையும் அணிந்தவனே வணக்கம் என்பது அந்த வரி.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
4: திருச்சிற்றம்பலம் விஸ்வக்ராசம் அழிகின்ற சாயா பொருடனை போல.

அறக்கும் சிவத்தே செவி மெய்வாய் கண்மூக்கு பேரிந்திரியம் அவியின்றிய மனமோதி.

நாள் உலகுண்டு உமிழ்க்கு பரமிங்கன் கண்டியான் பாண்டுற்றவாறே அளந்து துரிய தருவினை வாக்கி உலக

நீரனை என்னை உள்வாங்கி இரும்பிடை நீரனை என்னை உள்வாங்கி பரம்பரமான பரமு பரமது விட்டு உரம்பெற முப்பாள் ஒளியை விழுங்கி இருந்த என்னஞ்சி இதயத்துளானே கரிகுன் விழவின் கனிபோல் உயிரும் உரிய

0: வாய்மை.
1: அற்ற துறங்கில் அருளுபதேசங்கள், அற்ற துறங்கில் அருளுபதேசங்கள், குற்றம் மறுத்த போலும் கனலிடை.

ஏகனலாமே தலை நின்ற தாழ்வரை மீது தவஞ்செய்து உலை நின்ற மாதலு முத்தியை யானும்.

மாடி மருளுற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருளுற்ற சேவடி போற்றுவோர் தாமே அருள் பெற்ற காரணம் எங்கள் அமரில் இருளத்த சிந்தை இறைவனை நாடி இறைவனை நாடி மருளத்த சிந்தையை மாற்றி அருமை பொருளுற்ற சேவடி

கலந்தான் தன்னை பொய்கலந்தார் உன் புகுதா ஒருவனை பொய்கலந்தூழி தலைவருமாய் நிற்கும் ஊழி தலைவருமாய் நிற்கும் மெய்கலந்து இன்பம் விளைச்சிடும் ஐயற்கே.

தகசுவ ஞானிகள்கு தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள்கு

முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள் ஞானிகள் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள்

பிடித்து இசைவர்கள் சென்னையின் வைத்த சிவன் அருளாலே மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூடும் மனவாக்கு நேரிக்கில் வல்வினை மன்னா மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னான் தனி மாற்றியாற்ற தகு ஞானிதானே அவா அறுத்தர் பாசியும் ஊசியும் பேசி வகையினார் பேசியிருந்து பிதற்றி பயன் திரிலையே

இசனோடாயினும் ஆசை அறிவிங்கள், ஆசை அறிவிங்கள், ஆசை அறிவிங்கள், இசனோடாயினும் ஆசை அறிவிங்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே, ஆசை விடவிட ஆனந்தமாமே. அடுவன பூதங்கள் ஐந்தும் உடனே படுபடி செய்கின்ற பட்டர வீதி விடுவது வெக்கையில் நின்ற ஞானம் தொடுவது தம்மை தொடுதருமாமே. உலாக்கடல் ஒக்கின்ற ஊழியும் போனது வாக்கடற்பட்டு துஞ்சினர்வானோர் அவாக்கடற்பட்டது.

தூய்மய உண்மை உணர்ந்துற ஒன் சித்தி முத்தியாம் பெண்மயர் கெட்டர பேரிட்ட சித்தியாம் தென்மயன் ஞானே சிவகாயம் கைவிட்டால் வன்மையர் தான் அடைந்தவின் ஆருமே அணிவன ஈசன் அன்புரநாடி ஸ்ரீ சிவனில் ஈசன்மையோரார் பவனில் பல்வகையாமிப்பிறவி புவனிவன் போவது பொய்கண்ட போதே.

மூலவித்தாமே பக்தி உடைமை.

பத்தர்பரசும் வசுவதிதான் என்றே அடியார் அடியார் அடியார் கடிமை கடிவனாய் நல்கிட்டாடியமையும் பூண்டேன் கடியனாய் நல்கிட்டடிமையும் பூண்டேன் அடியார் அருளார் அவன் அடி கூட அடியார் இவன் அடிமை கொண்டானே நீரை குளிரு தெருப்பினில் சுட்டிடு வாரிக்கலனஞ்சி ஆமறிவோ யாமறிவார் அவர் பாரி பயனாரை பார்க்கிலும் நேரி

சொல்லுதே உருவோந்தானே பெத்த துந்தம்பணி இல்லை விரந்த முத்து முத்து துன்பணி இல்லை முறைமையார்

பாம்பும் மெய்யாக குரவஞ்சிலம்ப குளிர் வரையேறி நரவார் மலர் கொண்டு நந்தியை எல்லால் இறைவன் என்று என் மனம் ஏத்தகிலாவே உறுதுணை நந்தியை உம்பர் விரானே பெருதுணை செய்து பிறப்பறுத்து உய்மிங்கு செருதுணை செய்து சிவனடி சிந்தித்து உறுதுணை எங்கியாகி நின்றானே வானவர் தம்மை பரிசெய்திருக்கின்ற தானவர் முப்புறம் சர்

படைத்த தலைவனை நாடி தயங்கும் உள்ளம் மலையுடு வானகத் துள்ளும் புறத்து உரையுடு உள்ளத்து மூழ்கி நின்றேனே முத்தியுடமை முத்தியில் அத்தன் செய்கு வினைகட்டமை உண்மை பத்தியிலுற்றோர் பரானந்த போகரே வளங்கடி தேடிய பன்றாற் பறவை உளங்கனி தேடி உடிதரும்போது களங்கணியக்கடி கைவளை கேற்றி கைவிளக்கேற்றி நலங்கொண்ட நாள் வரும் நாடுகின்றாரே சோதனை பெம்மான் பெருநன் கேச்சற்றவரின் பத்தி அம்மா நடிதன் கருக்கடல் ஆடினோம் எம்மாயமும் பிடித்தம்மை கரந்திட்டு சும்மா இருந்திட சோதனை ஆகுமே அறிவுடையான மாமறையுள்ளே செறிவுடையான் மிகு தேவர்க்கும் தேவன் தேவர்க்கும் தேவன் செறிவுடையான் புலன் அஞ்சும் கடந்த குறிவுடையாருடன் கூடுவன் நானே அறிவொன்றும் கரந்தும் உலகம் அறிவு அறியாமை அறியாரும் அறியார்

கரும்பினில் கட்டியும் பாலில் உள் நெய்யும் பழத்துள் ஈச பத பழத்துள் ஈச இரதமும் காலினில் ஊறும் கரும்பினில் கட்டியும் பாலினுள் நெய்யும் பழத்துள் இரதமும் பூவினுள் நாட்டம் போருளம் எம்மிரை காவலன் எங்கும் கலந்து நின்றானே திருப்பொடுகூடி.

நின்றாரே நந்தியம் பெருமான் நடவுள் வியோமத்தி பந்தன் அகம்படி கோயில் கொண்டான் உள்ள எந்தை வந்தான் எழுந்தேன் எழுதலும்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 119 பாடல். வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அறிவு ஐம்புலனுடனே நான்றதாயி நெறி அறியாது அற்ற நீர் ஆழம் போல, நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் உருபர நானே. இதெல்லாம் அவ்வளவு உங்கள்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாருங்க. எவ்வளவு இதெல்லாம் இதை ஒரு சாதாரணமாக பார்த்தா ஒரு 4 வரி, அது எப்படி சார் அறிவு அறிவோடு அழியும்? நீங்கள் இது எவ்வளவு ஆழம் வேணும், எவ்வளவு நுட்பம் வேணும்னு பாருங்க. இதில் முதல்ல அறிவு 5 புலன்களோடு நான்றது. இப்போ நான்றுகிட்டன்னு சொல்கிறோம்ல, இப்போ நான்றுகிட்டான்னு சொல்கிறோம், அழிதல் தானே. எப்பொழுதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, புலன்களும் புலன்கள் சொல்கிறத வந்து அறிவு கேட்கக்கூடாது. தனக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, புலன்கள் இழுத்துக்கிட்டு தான் போவோம். நம்ம செக் போஸ்ட் வச்சு என்ன பண்ணோம், இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கணும். போனால் என்ன ஆகும், நீராழம் நீராழத்தில் போய் மாட்டிக்கும். கண்டதே காட்சி கொண்டதே, கண்ணு பார்க்க சொல்லுதா பார்க்குது, சாப்பிட சொல்லுதா சாப்பிடுது, டாக்டர் சொல்கிற சீட்டு போச்சா போகுது, நீங்கள் டிவி பார்க்குறோமா பார்க்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, புலன்கள் வழியாக அறிவு இழுத்து கொண்டு சென்று ஒரு வழி தெரியாத ஒரு நீர்ச்சூழலில் சிக்கி அழிவது போல வாழ்கின்ற உலக வாழ்க்கையை மாற்றி. அங்கே யார் வரணும்? குரு வந்தாதான், குரு வரணும். நிறையா பேசணும், இந்த இடத்துல நிறைய நான் பேச வேண்டிய இடம் நிறைய. நெறியறியாது அற்ற நீராழம் போல. அப்போ போய் என்ன பண்ணாங்க, புதமணல சிக்கிடுவாங்க. இது வந்து புறப்பற்று, உலகப்பற்று, புறப்பற்று, பற்று, பாசம். இது இந்த புறப்பற்று வந்து நீங்குவது குரு உபதேசத்தால். இப்போ குரு உபதேசத்தால் சிவஞானம் மிகும். அடுத்த அறிவு, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபர நாமே. அறிவு அறிவுள்ளே அழிந்தது, அதானே நிறைய சொல்கிறேன். ஒரு நம்மள்கிட்ட அறிவு இருக்கு, இன்னொரு அறிவு உள்ள அழியணும், அதானே? எந்த அறிவில் சேர்ந்தா இது அழியும்? நம்ம அறிவு எந்த அறிவில் சேர்ந்தா நம்ம அறிவு அழியும். பெரிய அறிவுக்குள்ள சின்ன அறிவு போனாதான் சின்ன அறிவு அழியும். ஆறு இருக்கு, ஆறு பே போயிட்டு இருக்கு, கடல்ல போய் விழுந்துருக்கு. இப்ப கடல்ல போய் விழுந்தா அதுக்கு பேரு ஆத்து தண்ணியா கடல் தண்ணியா? அப்ப கடல் தண்ணி. இப்ப ஆத்து தண்ணி கடலுக்குள்ள போச்சு இல்ல, அப்ப திரும்ப அந்த தண்ணி எடுத்து பாருங்க, பிரிச்சு பாருங்க பாப்போம். விழுந்து விழுந்தது கடல் தண்ணியில் ஆற்று தண்ணி விழுந்தது போல தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து மெர்ஜாயி விட்டது போல. இறைவனை பார்த்த பின்பு நம்முடைய அறிவு பெரிய அறிவில் கலந்துருது. கலந்துருச்சுன்னா இதுவரை நாம் என்ன சிற்றறிவோடு வாழ்ந்தோமோ அது எல்லாம் செயலற்று போய்விடும். எப்போ எப்போ வரணும் அது? குரு உபதேசம் கிடைக்க வேண்டும். குரு உபதேசங்கிறது முக்கியமானதுங்க. இப்போ கீதா உபதேசம் வருது. இந்த கீதா உபதேசத்தில் யாருக்கு உபதேசம்னு மத்தியானம் கேட்டாங்க. நல்ல கேள்வி அது. எல்லாருக்கும் சொல்லக்கூடாது உபதேசம், எல்லாம் கிடையாது. தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் உபதேசம் கொடுக்கணும், கேட்காதவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, உபதேசம் தேவைப்படாதவங்களுக்கும் உபதேசம் சொல்லக்கூடாது. ஞானிகளுக்கெல்லாம் உபதேசம் கிடையாது. இப்போ பஞ்ச பாண்டவர் எடுத்துங்க, அஞ்சு பேர். இல்லை உங்கள் தர்மர் ரொம்ப நியாயமானவர், அவருக்கு உபதேசம் தேவையா? தேவையில்லை. பீமனுக்கு உபதேசம் சொன்னால் கேட்பானா? எடுத்தவொடனே கதையை தூக்குவான். அப்போ சொன்னால் எடுப்படாது. இல்லை யார் மூணு பேர் தானே மெயின் பாத்திரம், மூணு தானே. நகுலன் சகாதேவன்கிறது சகாதேவன் சாஸ்திரம் அறிந்தவன், நகுலன் வந்து சகாதேவனை சார்ந்தவன். இப்போ அவங்க மெயின் கேரக்டர் வரல, மூணு பேர் தான். இப்போ அர்ஜுன தேர்ந்தெடுத்தார், ஏன்னா கேட்பான் அப்படின்னு. யாருக்கு தேவை? இது அர்ஜுனன் தானே மெயின். அல்ல, அவர் தானே கர்ணன் வந்து அர்ஜுனனை தானே கொல்லணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்த நோக்கமே அதான் அவனுக்கு. பாரதம் படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து, அர்ஜுன் தான் மெயின் பாத்திரம். அஞ்சு பேர் சண்டையில் அர்ஜுன மெயின் பாத்திரம் இல்லையா? வில்லு அவன் தானே, வில்லாட்டு உள்ள அவன் தானே. அவனால தானே ஏகப்பட்ட பேர் அவனால தான் கொல்ல முடியும். அப்போ அர்ஜுனனை தூக்கி அவருக்கும் உபதேசம் கொடுத்தார். அதானே அவர் கேட்டார், கரெக்டாக முடிஞ்சது. இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டால், அதான் முக்கியமாக இருக்காங்க பாருங்கள். என்ன பேராசிரியர் பேராசிரியர் தாங்க. அர்ஜுன் கண்ணன் வந்து கீதா உபதேசத்தை வந்து கீதா உபதேசம் அர்ஜுனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த உபதேசத்தின் படி வாழ்ந்தவன் யார் என்று கேட்டால், அர்ஜுனன் இல்லை, கர்ணன். உபதேசத்தின்படி நடந்தவன் யாரு? கர்ணன் நடந்தான், அர்ஜுன. கொஞ்சம் மாறத்தை ஆழ்ந்து படிங்க. உற்றார் வேணாம், தம்பி வேணாம், அண்ணன் வேணாம்னு சொல்லிட்டு செஞ்சுவிட்டு கடனுக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி எந்த உறவையும் சுத்தமாக மதித்து எல்லா வினைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில் புத்தி நிலை வரைக்கும் போனவர் கர்ணன் இல்லையா? ஆனா இவர் என்ன பண்ண, உபதேசின்படி யாரு? கர்ணன். இது அர்ஜுனன் நடக்கிறது. இதுதான் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டே போகலாம். ஒரு சூதினை இன்னொரு சூதுதான் வெல்லும், ஒரு சூதை இன்னொரு சூது வெல்லும். அதுக்கு அந்த அதுக்கு அந்த மருந்து அப்படிதான் வரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உபதேசத்துக்காக சொன்னேன், அர்ஜுனுக்கு சொன்ன உபதேசா சொன்னேன் நான். அந்த அறிவு அறிவு நூல்லே அழிந்தது அப்படின்னா, நீர் நீர் நீரும் நீரும் சேர்ந்ததுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆத்து நீர் கடல் நீர்னு சொன்னேன். இப்போ நம்மளுடைய அறிவும் கடவுளுடைய அறிவும், அதனம் அங்கேதான் நம்ம சப்ஜெக்ட் வரணும். இப்போ நம்முடைய அறிவு வந்து பாசப்பிணைப்பு உள்ள அறிவுகள், பற்றுள்ள அறிவுகள், உற்றார் ஊர் பற்று பாசம் எல்லாம் வரும். இது என்னைக்கு நம்மளுக்கு இந்த அறிவு போகும், என்னைக்கு போகுதோ அன்னைக்கு நம்ம கடவுள் அறிவோடு சேர்ந்துருவோம். இப்ப ஞானம் பெற்ற பிறகு மாணிக்கவாசகர் சொன்னாரு, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், முடிச்சிட்டார். அது ஒரு அறிவு முடிஞ்சு போச்சு. கற்பனவும் இனி அமையும், இனிமேல்தான் படிக்க போறார். எதை? குரு உபதேசம் பெற்ற பின்பு, ஆனா குரு உபதேசம் பெறுவதற்கு முன்பு நீங்க படிக்கணும். குரு உபதேசம் பெற்ற பின்பு கல்வி தானா உங்கள்ட்ட வரும், ஞானம் உங்கள்ட்ட வரும். கற்பனைவே இனி அமையும். எப்ப குற்றாலத்து அமர்ந்தும் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருக, கசிந்து உருகினால் உங்களுக்கு எல்லாம் வரும். அப்ப அந்த ஒரு பாட்டு, இதுவரை கிடைத்த அறிவு இறைவனுடைய அறிவை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த அறிவு அந்த அறிவில் அழிந்தது. அப்ப தான் என்ற எண்ணம், தன்முனைப்பு என்ற எண்ணம், ஆணவம் என்ற அழுக்கு, செருக்கு, பதவி எல்லாம் இறைவனை பார்த்த பின்பு இருக்காது. நம்ம படிச்சுக்கலாம், ஒரு 10 PhD பண்ணிருக்கலாம், முனைவர் முது முனைவரோட வாங்கிக்கலாம், தப்பு இல்லை, டிலிட்டும் வாங்கியிருக்கலாம், நிறைய டிகிரி வாங்கிருக்கலாம் சயின்ஸ். எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய அறிவு ஆற்றலுக்கு முன்பு இது எல்லாம் பூஜ்யம். இதை நான் ஒரு அழகாக சொல்லுவேன், உதாரணமாக சொல்லுவேன், கேட்டேங்க. சொல்கிற பின்னாடி சொல்ல போகிறேன், இப்போ இப்போ சொல்கிறேன். அறிவு அறிவில் அழிதல். இந்த டியூப்லைட் எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, அங்கே சூரியனுடைய வெளிச்சமும் இருக்குது. இதை அப்படியே கழட்டிட்டு போய் அங்கே வச்சுருங்க, அங்கே எறிகிட்டோம். இந்த டியூப்லைட் அங்கே எறிகிட்டோம், இப்போ எது பளிச்சுன்னு இருக்கும்? இதுக்கும் வெளிச்சம் உண்டு, சூரியனுக்கும் வெளிச்சம் உண்டு. இப்போ இதை வச்சுட்டு போனோம்னா, அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினுடைய முன்பு இந்த வெளிச்சம் செயலற்று போகும். இந்த அறிவு அந்த அறிவோடு சேர்ந்தது போல, இந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தோடு சேர்ந்தது போல. இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு வெளிச்சம் உண்டு இல்லை, ஆனால் அதுக்கு முன்பது என்ன, அது செயல் இழந்து மதிப்பிழந்து இருக்கு. இப்பொழுது நம்முடைய அறிவு குருநாதர் உபதேசம் செய்கின்ற பொழுது தான் என்ற நிலை மறந்து, ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் கெட்டு சொல்றோமா இல்லையா, அப்ப தன் வசம் இழந்து தான் என்பதை மறந்து தன்னுடைய படித்த அறிவு புகழ் எல்லாம் மறந்து இறைவனை நோக்கி செல்லுகின்ற நிலை இருக்கு பாருங்க, பற்றற்ற ஒரு துறவி நிலை இருக்கு பாருங்க. அதுதான் அறிவும் அறிவு உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரணாமே. இப்ப பட்டினத்தாருடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, அது யார் குரு, குரு யாரு, உபதேசம் யாரு, எது? மருதவாணன் என்ற இறைவன் குரு. குரு உபதேசம் என்ன? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு, அது உபதேசம். இதுவரைக்கும் வச்சிருந்த அறிவு என்னது? இவர்கிட்ட உள்ள அறிவு பணம் காசு சொத்து இத்தனையோ நவரத்தன மூட்டையெல்லாம் வச்சிருந்தார். இதெல்லாம் அவர் வச்சிருந்த அவர் அறிவு. உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் என்னாச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அவரு ஞானி ஆயிட்டார். அப்ப குரு உபதேசத்தினால் இறைஞானம் கிடைத்தது, இவருடைய அறிவு செயலற்று போயிட்டது. அதுதான் குரு உபதேசம். நிறைய சொல்லலாம், நான் சொல்லிட்டே நிறையவளதான் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அறிவு அறிவு உள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரன். இறைவனுக்கு பேர் குருபரன், குருவாக வரக்கூடிய இறைவனுக்கு குருபரன்.
1: உங்களுடைய

நாவரசர் திருநல்லூரில் இறைவன் திருவடி சூட்டப்பெற்ற பின் பல நாள் அங்கு தங்கித் தொழுது தமிழ் மாலை பல பாடி திருத்தொண்டு செய்தார். பின்பு திருக்கருகாவூர் சென்று அங்கு கண்ணுதலைத் தொழுது குருகாம் வைரமாம் எனத் தொடங்கும் திருத்தாண்டகம் பாடினார். இத்திருப்பதிகம் முழுவதும் இறைவனை அடியவர்க்கு கண் என்று அருளிச் செய்திருக்கிறார். பாட்டிற்பெண்ணாம் உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம் வேண்டும் உருவமாம் உள்ளத்தின் உள்ளே நின்ற கத்தாம் கொண்ட சமயத்தார் தேவனாகி சொல்லுவார் சொல்லெல்லாம் சோதிப்பானாம் அஞ்சும் அடக்கி அங்கே ஆகாய மந்திரமும் ஆனான் எனவரும் தொடர்கள் சிந்தனைக்குப் பெருவிருந்தாம். ஆறாம் திருமுறை குருகாம் வைரமாம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் புரந்தரன் மாலையன் உசலிட்டு ஓலமிட்டு இன்னும் புகழ் அரிதாய் இறந்திறந்தழைப்ப

தந்தும் வரந்தினாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல வாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு ஒன்பதாம் திருமுறை அருளிய ஒன்பது ஆசிரியப் பெருமக்களின் பொற்பாதங்களை பணிந்து போற்றிக் கொண்டு ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற பெருநோக்கோடு அருமையான நிகழ்வுகளை தினந்தோறும் சளைக்காமல் நடத்தி கொண்டு வரும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே தினம் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இன்று நம்முடைய சேந்தனார், அதுல ஒன்பது ஆசிரியர்கள் ஒருவர் அன்னைக்கு பார்த்தோம். இன்று அவருடைய வரலாற்றை சிந்தித்து அவருடைய பாடல்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். திருவெண்காட்டுக்கு அருகில நாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தோன்றியவர் சேந்தனார். இவர் பட்டினத்தடிகளோட தலைமை கணக்கராக பணியாற்றியவர். அவரோட கட்டளைப்படி பட்டினத்தடிகள் வந்து எல்லாம் வேண்டாம்னு துறந்துடுறாரு இல்லையா, அதனால அவர் ஒரு கட்டளை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கருவூலத்தை திறந்து அதுல இருக்க எல்லாத்தையும் யார் யார் எப்படி விரும்பினாங்களோ அப்படி கொடுத்துடணும்னு. அது அவருடைய பையன் வந்து காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்குன்னு சொன்ன உடனே இவர் எல்லாத்தையும் வெறுத்து துறவு நிலைக்கு போறாரு. அதனால அவர் அப்படி சொன்னபடி இவர் என்ன பண்றாரு, அதை எல்லாரும் அள்ளிட்டு போகும்படியா செஞ்சார். இத எல்லாரும் அந்த நேரத்துல சோழ நாட்டை ஆண்ட மன்னன்ட்ட போய் இப்படி முறையிடுறாங்க. யாரு, பட்டினத்தடிகளோட சுற்றத்தார்கள் எல்லாம். உடனே சோழ மன்னன் கூப்பிட்டு பட்டினத்தடிகளை சிறையில் இடும்படி ஆணை பிறப்பிக்கிறான். மத்தளை தயிருண்டானும் மலர்மிசை மன்னினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டுவன் காட்டுளானே அப்படின்னு பட்டினத்தடிகள் இவருக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. இதையெல்லாம் எடுத்து விளம்பியதற்காக சேந்தனாரை மன்னன் வந்து சிறையில் அடைக்க சேந்தனார் அந்த சிறையில இருந்து வெளிவரும் பொருட்டு பட்டினத்தடிகள் இந்த பாடலை பாடுகின்றார், இறைவனையும் வேண்டுகிறார். அந்த நிலையில அந்த பட்டினத்தடிகள் இறைவன்கிட்ட விண்ணப்பித்ததுனால இறையருளால அந்த சிறையில் இருந்து சேந்தனார் வந்து விடுதலை பெறுகிறார். அப்புறம் மனைவி மக்களோட பட்டினத்தடிகளோட அறிவுரைப்படி தில்லையம்பதிக்கு போய் விறகு வெட்டி விற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நாள்தோறும் விறகு விற்ற பொருள் இருந்து வரக்கூடிய பொருள்ல இருந்து ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக செய்து கொண்டு வந்திருந்தார். மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் இவரோட வீட்டுக்கு நடராஜ பெருமானே சிவனடியார வந்திருக்கார். அது இவருக்கு முதல்ல தெரியல. அவர் வந்து இவரோ அங்க ஒரு தொடர்ந்து மழையில இவரே பசியில வாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல மாவு மட்டும் இருந்துதான். அந்த மாவை வச்சுட்டு ஒரு கழி மாதிரி செய்து கொண்டு யாராவது ஒரு சிவனடியார் வந்தா கொடுப்போன்னு இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். அப்ப ஒரு முதுமை பருவமுடைய அடியார் மாதிரி சிவபெருமான் அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, ஐயா எங்க வீட்டுல இன்று கழிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை களிப்போடு வாங்கி உண்ட சிவபெருமான் சேந்தனாருடைய சிவபக்தியை உலகம் முழுவதும் உணரும்படி செய்கின்றார். அப்ப எப்படி உணரும்படி செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டு முடித்து எழும் பொழுது தொடர்ந்து மழை இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் களி இருந்தா எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் சுவாமி இப்படி கேட்கிற மாதிரி ஒரு பாக்கியம் பண்றதுக்கு, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் களி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு அதையும் முடிஞ்சு வாங்கிக்கிட்டார். ஒரு பழைய கந்தையில முடிஞ்சு வாங்கிக்கிட்டு பொன்னம்பலத்துக்கு போயாச்சு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இத வந்து கோயில் திருப்பணியர் விருத்தத்துல சொல்றாரு. செம்பன் அம்பலத்து வேந்தன் தனக்கு ஆகியதே அப்படிங்கிற கோயில் திருப்பணியர் விருத்தத்துல இந்த வரலாறு புறம் இருக்கு. அதை நீங்க பதினோராம் திருமுறையில எடுத்து பார்த்துக்கிடலாம். மேலும் நம்முடைய சிவஞான சுவாமிகள் ஆதீன திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர், அவர் வந்து சேந்தனார் வந்து நடராஜ பெருமானுக்கு இப்படி களி கொடுத்தத வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடம் உண்டனை அப்படிங்கிற ஒரு வரியின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சமயம் வந்து அடுத்து இவங்க என்ன செய்யறாங்க, காலையில வந்து இவங்க எல்லாம் கோயில் திறக்கிறாங்களாம்,
சுவாமி மேல புறப்படி ஏதோ இருக்கு. நேத்து நம்ம இது மாதிரி ஒரு பொருள் நிவேதனம் பண்ணலையே, இது எப்படி சுவாமி மேல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி வந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதை இன்னொரு வகையில எப்படி இவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்போதும் ஒரு மன்னன் வந்து பதிவாக இவர் நடத்தக்கூடிய அந்த தில்லு அந்த கூத்து இருக்கு இல்லையா, அந்த திருச்சிலம்பொலிய தினம் கேட்டு மகிழ்வாராம் ஒரு சோழ மன்னன். அவர் வந்து அன்னைக்கு முழுவதும் காத்திருக்காராம், அவருக்கு அந்த ஒலி கேட்கவே இல்லையாம். ரொம்ப வருத்தத்தோட துயில் கொள்ள போறான். அப்போ அந்த கனவுல சுவாமி வந்து கூத்த பெருமான் வந்து, நீ கவலை கொள்ள வேண்டாம், நான் இன்னைக்கு சேந்தன் கொடுத்த களி அமுதை உண்ண அவன் வீட்டுக்கு போயிட்டேன், அதனால நான் வந்து உன்னை வந்து உனக்கு வந்து நான் வந்து இந்த சிலம்பொலிய நான் தரவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவர் நினைச்ச எல்லாமே செய்ய முடியும், சங்கல்பம் மாத்திரம் இல்ல, இருந்த இடத்துல செய்யக்கூடியவர். ஆனா அவர் எதற்காக சொல்கிறார்னா, சேந்தனாரோட அருமை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிற. அப்ப அந்த அரசனுக்கு வந்து அது யார் அந்த சேந்தனார், எப்படி அவருக்காக சுவாமி வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தலைப்படும், அந்த விஷயம் வெளியே வரும். அதற்காக அவர் சொல்றாரு, அதனாலதான் நான் இன்னைக்கு வர்றதுக்கு காலம் தாழ்த்திட்டேன் அப்படின்னு கனவுல வந்து அவருக்கு சொல்றாரு. விழிப்புட்ட உடனே அந்த வேந்தன் வந்து சேந்தனார காண விரும்பி காலையிலேயே போய் தில்லை சிற்றம்பலத்துல வணங்க போறோம். அப்ப அந்த களியெல்லாம் சிந்தி கிடக்குது. உடனே அங்க இருக்க தில்லைவாழ் அந்தனர்களுக்குலாம் தனக்கு கனவுல வந்து சுவாமி சொன்ன விஷயத்த சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே சேந்தனாருங்கிறது யாரு, அந்த அடியவரை நம்ம வணங்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிதும் விருப்பிட்டு அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திருவாதிரை திருவிழா, அதுக்காக நல்ல மழை பெஞ்சிருக்கு, தேர் வரும் இல்லையா திருவிழாவில் ஒரு நாள், அந்த தேரானது அப்படி வராம சேற்றுல அழுந்து இப்படி ஓடாம நிக்கி. சேந்தா தேர் நடக்கணும்னா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு அசரீரியாக இறைவன் வந்து அறிவிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பல்லாண்டு வந்து பாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி பாடின உடனே அந்த தேரானது வடம் பிடிக்காமலே நிலையத்துக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாரும் இதை பார்த்த உடனே சேந்தனாருடைய பேரன்போட திறத்தை நினைச்சு நெஞ்சு உருகிறாங்க. சரி, இவரு திருவிசைப்ப ஆசிரியராகவும் இருக்கிறார், எதாவும் இருக்கிறாரு, திருப்பல்லாண்டு ஆசிரியராகவும் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும். சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுவாமி வந்து சிலம்பொலி காட்டினார், அது போல இதுவும் ஒரு சோழ மன்னன் அவருக்கும் இது மாதிரி சுவாமி காட்டியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். பூந்தன் பொழில் சூழ் பொலியூர் பொலி செம்பொன் அம்பலத்து வேந்தன் தனக்கன்றி ஆட் செய்வதென்னே, விரி துணி மேல் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறைச்சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமிர்தம் ஆகியது. இதுதான் அந்த திருப்பன்னியர் விருத்த பாடல். சரி, அது போல திருக்களிற்றுப்படியார்ல இந்த வரலாறு பேசப்பட்ட சித்தாந்த நூலாகிய திருக்களிற்றுப்படியார்ல, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க, அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன்னமுதம் ஆயிற்றே, மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல் என்று இந்த பாடல் அதுல வருது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அடுத்து நம்முடைய சிவஞான சுவாமிகள் பாடல் அப்பதை பார்த்தோம், வரையேற விட்டு அமுதம் சேந்தனிடம் உண்டனை அப்படின்னு, அதுல எல்லாமே ஒரு நாலு வரி பாடல், அதுல அவர் அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம சிறப்பாக இதுல பாக்குறோம். ஏன்னா அது அது அந்த பாடல் வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த நமது மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு சமயம் திருப்பாதிரி புலியூருக்கு வருகை தந்தார். அப்ப சில சான்றோர்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், ஒரு 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளிய கோயில் மண்டபத்துல வச்சிருக்காங்க. கரையேற விட்ட முதல்வா உன்னையன்றியும் ஓர் கதி உண்டாமோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இது ஈற்றடி, இதுக்கு முந்திய அடிகளை பாடி பாட்டலை யார் முழுமை செய்கிறார்களோ அவங்களுக்கு இந்த பொற்கிளின்னு சொல்லியிருப்பாங்க. பலரும் முயற்சி பண்றாங்க, முடியல. அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்த சிவஞான சுவாமிகள் இந்த பாடலை பாடுறாங்க. பாடி வரையேல் தவிட்டமுதம் சேந்தனிட உண்டனை, வல்லினம் என்றாலும் உரையேற விட்டு முதலாகுமோ, என சித்தென்று உரைக்கில் எண்ணாம் நிறையேற அவிட்டம் முதல் நாள் அவனா கொண்டு நரும் புலிசை மேவும் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதியுண்டாமோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சிவஞான சுவாமியோட சொல்லவும் அவங்க பொற்காசுகளை கொடுத்தாங்க. அப்படியே சுவாமிக்கும் அடியார்களுக்கும் பயன்படுமாறு அதை அவர் உதவினார் என்பது சிவஞான சுவாமிகள் வரலாற்றிலே நாம கேட்கக்கூடிய ஒரு விஷயம்.
சரி, அந்த விஷயம் அந்த அதெல்லாம் இவருடைய பெருமைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து என்ன செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கடவுர்க்கு அண்மையில திருவிடை கழி அப்படிங்கிற தலத்துக்கு போய் அந்த தலத்துல முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த கந்தவேளை வழிபட்டு கொண்டு அங்கேயே ஒரு திருமடம் அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த திருமடத்துக்கு அந்த காலத்து மன்னன் நிலம் அளித்து உதவி இருக்கிறான். அந்த நிலப்பகுதி உள்ள இடத்துக்கு சேந்தன் மங்கலம் அப்படின்னு பேரு. இது வந்து திருவிடைக்கழி புராணத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த ஊர் வந்து திருவிடைக்கழிக்கு அருகில இப்பவும் இதே பெயரோட இந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொண்டு, இந்த ஊரில் சேந்தனார் வழிபட்ட ஒரு திருக்கோயில் இருந்துதான் அது அண்மை காலத்தில் அழிந்து விட்டது. அங்க கிடைச்ச சிவலிங்க திருவுருவத்தை மட்டும் அந்த ஊருக்கு அருகில் இருந்த திருவிசலூரில் ஒரு சின்ன கோயில் எடுத்து அதுல அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேந்தன் மங்கலம் என்பது இன்று முகமதியர்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவர் வந்து நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம், இவங்க எல்லாம் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். சரி, அதன் பின்பாக இவர் ஒரு தைப்பூச நன்னாள்ல சிவபெருமானுடைய திருவடி நீழலை அடைந்தார் என்று திருவிடைக்கழி புராணம் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சேந்தன் என்ற பெயர் வந்து முருகப்பெருமானுக்கு உரிய பெயர். கந்தர் அலங்காரத்துல சேந்தனை கந்தனை அப்படின்னு வரும். அதனால சேந்தன் அப்படிங்கிறது யாரக்குரிய, இவரே சேந்தன் தாதையினும் பாடியிருக்காரு, முருகப்பெருமானுடைய தந்தை என்று சிவபெருமானை நமக்கு அழகாக காட்டும் போது அந்த சொற்றொடரை கையாண்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அந்த வகையில இவருடைய வரலாற்றை நாம் நிறைவு செய்து கொண்டு, இன்னும் நிறைய சேந்தனார் எல்லாம் இருக்கிறாங்க, இவரா அவரான்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வருது. நமக்கு அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வேண்டாம். இந்த நாங்கூர் சேந்தன்னு பாடப்பட்டிருக்கிறதுனால நம்ம அவரையே மனதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக அவர் மிக அழகாக நமக்கு பதிகம் பாடியதை இப்போது நாம் சிந்திக்கலாம். அவர் நமக்கு 4 பதிகங்கள் 9ஆம் திருமுறையிலே தந்திருக்கின்றார். அதிலே திருவிசைப்பா 3ம் அதன் பின்பாக திருப்பல்லாண்டு 1ம் நமக்கு தந்திருக்கின்றார். அதிலே திருவேழி மிழலை அந்த தலத்தை கேள்விப்பட்டவுடனே நமக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த தலம் அது வந்து. அந்த தலம் வந்து அந்த தலத்துலதான் யாரு திருமால் வந்து தினந்தோறும் 1000 பூக்களால் இறைவனை அர்ச்சித்து அதுல ஒரு நாள் ஒரு பூ குறையவும் தன்னோட கண்ணையே எடுத்து அர்ச்சனை செய்தார், செய்து அந்த சக்கரத்தை பெற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அது நடந்த இடம் வந்து அந்த இடம்தான். சுவாமிக்கு பேரு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேரு, வீழி அழகர்னு அந்த தலத்தோட பேரை வச்சிருக்கு, அம்பாள் வந்து சுந்தர குஜாம்பிகைன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கக்கூடிய விமானத்துக்கு வந்து விண்ணிலி விமானம்னு பேரு. இதை வந்து திருமால் வந்து விண்ணுலகத்திலிருந்து கொண்டு வந்து வைத்த இறக்கியது, அதனால அதுக்கு அந்த பேரு. தல விருட்சம் வந்து வீழிக்கொடி, தீர்த்தம் வந்து விஷ்ணு தீர்த்தம் அவர் வழிபட்டதுனால அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல் பாடல்ல ஏக நாயகனை என்று சொல்லுகிறார். தலைவன் இவர் ஒருத்தர் தான், இவருக்கு மேலாக வேற யாரையுமே நம்ம தலைவனாக நினைக்கவே வேண்டாம் என்பதால் ஏக நாயகன் என்று மிக அழகாக அவரை நமக்கு அவர் காட்டியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தலத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு சொல்ல மறந்துட்டேன். சுவாமி வந்து திருமண குலத்தோட எப்போது இங்க மணவாள பெருமானாக எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய திருநாமம் மாப்பிள்ள சுவாமினே இருக்குது, அதனால அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் இப்போ இந்த பாடலோட கருத்தை இப்ப நம்ம சிந்திக்கலாம். ஒப்பற்ற ஒரே தலைவன் ஏகநாயகன் இவர்தான். இவர்தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன், இவருக்கு ஈடா வேற யாரும் கிடையாது. அதாவது ஒப்பற்ற மேலான தலைவன். திருவருட் பயன்ல நமது உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பாரு, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. இவருக்கு மேலாம் யாருமே கிடையாது, நிகரில் இறை, அவருக்கு நிகராவும் யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதே கருத்தை தான் நமக்கு மிக அழகாக இவர் இங்க நமக்கு ஏக நாயகனை என்று, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் சிவபெருமான் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகநாயகனை இமையவர்க்கு அரசையை என் உயிர்க்கு அமுதினை அப்படின்னு சொல்ற. உடலுக்கு இருக்க அமுதம் வேற, அது நம்ம நிறைய இந்த விளையாட்டுல எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம்.
ஆனா உயிருக்கு அமுதம் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால சிவபெருமான எப்படி விழிக்கிறார், என் உயிர்க்கு அமுதினை, அது சொல்லியாச்சு. அடுத்து எதிரில் போக நாயகனை, மீண்டும் எதிரில்னா அவருக்கு எதிரா, எதிரான என்ன சமமா யாரையுமே சொல்ல முடியாது, அவருக்கு சமானமான கடவுள் வேற யாருமே கிடையாது. ஒரு பாடல் கூட சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, நம்ம எல்லாரும் பழைய ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்போம், அந்த கருத்தை கூட நீங்க இப்ப இங்க ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். போக நாயகன் அவர் சொன்னதுனால ஆன்மாக்களுக்கு புவன போகங்கள், அதாவது உலக போகத்தையும் ஊட்டுதார், இம்மை போகத்தை. அதே சமயம் இணையில்லாத சிவானந்தமாகிய அந்த சிவபோகத்தையும் ஊட்டுகின்றார். அப்ப உலக போகம் சிவபோகம் இரண்டையும் ஊட்டக்கூடியவர் யாரு, போக நாயகனாகிய சிவபெருமான் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சாதாரண நம்ம அமுதம் அப்படின்னு கேட்கறதெல்லாம் இந்த அழியக்கூடிய உடலுக்கு, ஆனா

பெருமாள் இருக்கார் இல்லையா, அவரை வந்து மேக வடிவில வந்து இறைவனுக்கு வாகனமாக இருந்தார். ஒரு கற்பத்துல வந்து திருமால் சிவபெருமானே மேகம் வடிவம் கொண்டு தாங்கியமையால் அந்த கற்பத்துக்கே மேகவாகன கற்பம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னு புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, அதனால அதை பத்தி இதுல அழகாக சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, யோக நாயகன் அந்த விண்ணிழி செழுங்கோயில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிந்திச்சாச்சு. யோக நாயகனை மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் யானே அப்படின்னு சொல்றாரு. யோக நாயகன், யோகம்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும் சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகம் பற்றிய செய்திகளை எல்லாம் உபதேசித்த சிவ யோகங்களுக்கெல்லாம் தலைவராகிய தட்சிணாமூர்த்தி பெருமான், அப்படி சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானை தவிர வேற ஒரு பரம்பொருள் உண்டுன்னு கூட நான் அறியவும் இல்லை, அப்படிலாம் இருக்கான்னு நான் பார்க்க விரும்பவும் இல்லை என்று மிக அழகாக ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு பதி பரமேங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா இதுல எடுத்து காட்டியிருக்காருன்னு பாக்குறோம். இதற்கு அடுத்த பாடல்ல கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அப்படின்னு சொல்றாரு. எதை கற்றவர்கள், நல்ல அறிவை தரக்கூடிய பதிஞான நூல்களை படிக்கணும். பாசஞானத்தாலையும் பசுஞானத்திலையும் இறைவனை அறிய முடியாது. நேத்தே பசு நூல் கற்கும்னு பார்த்துட்டோம், அந்த மாதிரி நூல்களை எல்லாம் கற்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அதனால யாரு, ஏன்னா கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின் இல்லையா, அவரை தொழுது அவர் திருவடி அடையணும், அதுதான் கற்றதனால் ஆய பயன். அப்ப எந்த நூல்களை கற்கணும், நல்ல சிவஞானம் தரக்கூடிய பதிஞான நூல்களை நாம் கற்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு, கற்பக கனி. அந்த கனி, அந்த ஒரு கற்பக மரம்ங்கிறது ஒரு தெய்வீக மரம், அதுல பழுத்த கனி போன்றவர் சிவபெருமான். கரையிலா கருணைமா கடலின்னு சொல்லியாச்சு. நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய கடலுக்கு கரை இருக்கு நமக்கு தெரியும், ஆனா இவரை மா கடல்னு சொல்லியாச்சு. அப்படின்னா பெருங்கடல், அதுலயும் கரை இல்லாத கடல் சரியா, அதனால கரையே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கடலாக, அதுவும் கருணை கடலாக எம்பெருமான் இருக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். அடுத்து மற்றவர் அறியா மாணிக்க மலையை அப்படின்னு சொல்லி, மற்றவர்னா யாருன்னா இந்த நல்லறிவு தரக்கூடிய சிவஞானத்தை தரக்கூடிய பதிஞான நூல்களை யாரெல்லாம் கற்கவில்லையோ அந்த அஞ்ஞானிகள். இப்ப என்ன வாசிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. உலகியல் பூர்வமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு நாள் இதழ் அல்லது வார இதழ் மாத இதழ் ஆண்டு இதழ் இந்த மாதிரி இதைதான் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அதுல இருந்து நம்ம முக்திக்கு ஒண்ணு வழி நமக்கு கிடைக்காது. அதனால அழகா என்ன சொல்றாரு, மற்றவர்னு அவங்களத்தான் சொல்றாரு. மற்றவர் அறியா மாணிக்க மலை, அவரு அவங்க முன்னால பெரிய மாணிக்க, மாணிக்க எப்படி ஒளி வீசும் பாருங்க, அப்படி ஒரு ஒரு கல்லே அவ்வளவு அழகா இருக்கும், மலை மாதிரி அவர் மாணிக்க மலையா இருக்கிறாராம். ஆனா இவங்களால அறிய முடியல, ஏன்னா இவங்க வந்து பதிஞான நூல்களை பயிலவில்லை. அடுத்து என்ன சொல்றாரு, மதிப்பவர் மனமணி விளக்கை, சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள், அவர்தான் பரம்பொருள், அவர்தான் பதி, மற்றவர்கள் எல்லாம் பசுக்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு இவரையே பதியாக மதித்து வழிபடுபவர்கள் தான் மதிப்பவர். அப்படிப்பட்டவங்க மனசுல அவர் அழகா ஒரு மாணிக்கத்தால் ஆன ஒரு ஒரு விளக்கு மாதிரி இருக்காராம், அழகா ஒரு மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசக்கூடிய ஒரு விளக்கா உள்ள இருக்கார், மனமணி விளக்கை. அப்புறம் உங்களுக்கு தெரியும் செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவியலி மிளலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு, அவரை பார்க்கணும், பார்த்து பார்த்து என்னாச்சு தெரியுமா, என் உள்ளமும் குளிர்ந்தது என் கண்ணும் குளிர்ந்தது. சில விஷயங்கள் சொல்லுவோம், என் வயிறு எரியுது, என் நெஞ்செல்லாம் கபகபன்னு வந்து, என் கண்ணே கூசிச்சுலாம் சொல்லுவோம். ஆனா சிவபெருமானை பார்க்க பார்க்க கண் குளிருது, உள்ளம் குளிருது. அப்ப நம்ம மனசு அமைதியா இருக்கணும்னா சிவபெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அவரை பார்க்க பார்க்க நம்முடைய கண்ணும் மனமும் அப்படியே குளிரும் அப்படிங்கிறது நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. இதுல இவர் வந்து கற்றவர் உண்ணும் கனியே போற்றி என்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடலையும் நம்ம மேற்கோளாக இதுல எடுத்துக்கலாம், ஏன்னா ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும். சரி, அப்போ

0: நம்முடைய மனம் இன்பம் அடைய வேண்டும் என்றால் பலமுறை இறைவனை தரிசனம் செய்தால் மனமும் கண்களும் இன்பம் அடையும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அவரை ஏன் கற்பக கனி என்று சொன்னார் என்றால், எல்லாருக்கும் அடியாருக்கு வேண்டியது புற கொடுத்துருதார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். அப்புறம் சுவாமி சொல்றார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்புறம் சுவாமி மற்றவர்களுக்கு சொல்லும் போது ஆசை தீர கொடுப்பார். பின்னை என்னார், பின்னால பார்த்து கூட மனுஷங்க சொல்லுவாங்க, ஆனா சுவாமி சொல்ல மாட்டார். ஆக அப்படி தரக்கூடிய ஒருத்தர், ஆனா அஞ்ஞானிகளுக்கு மட்டும் அவர் வந்து அவங்களால அறிய முடியாதவர் என்று மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து அடுத்த பாடல், மண்டலத்து ஒளியை விளக்கி யான் நுகர்ந்த மருந்தை என் மாறிலா மணியை பண்டலர் அயன்மார் கரிதுமாய் அடியார்க்கு எளியதோர் பவழமால் வரையை விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவியழி மிளலை ஊராளும் கொண்டலங்கண்டத்து எம் குருமணியை குறுக வல்வினை குறுகாவே அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து குரு வழிபாடு மிகுதியாக இருக்கிறது. தொலைக்காட்சியிலையும் நம்ம பார்க்கிறோம், செல்போன்லயும் நிறைய வருது. ஆனா யார் குருக்களுக்கெல்லாம் மணி போன்றவர் என்றால் சிவபெருமான் தான். அந்த குருமணியை நாம் குறுகினோம் என்றால் வினை நம்மை குறுகாது என்று மிக அழகாக, குறுகுதல்னா அணுகுதல், அப்படி அவரை நம்ம அணுகிட்டோம்னா நம்மள வந்து வினைகள்லாம் அணுகாது தாக்காது என்று மிக அழகாக அந்த பாடல்ல சொல்றாரு. இப்ப இதுல என்ன சொல்றாரு, இறைவனை பற்றி சொல்லும் போது யான் நுகர்ந்த மருந்தை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, எனக்கு மருந்தாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். மருந்து அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிடுறோம், உலகத்துல நம்ம பாக்குறோம் நமக்கு மருந்து நிறைய இருக்கு. அந்த மருந்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் மருந்துல என்னெல்லாம் இருக்கு, போலி மருந்து இருக்கு, அப்புறம் அதான் டூப்ளிகேட்னு சொல்லுவோம், அப்புறம் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் உள்ள மருந்து இருக்கு, அப்புறம் எக்ஸ்பெரியான மருந்துகள் எல்லாம் விற்கப்படுகிறது, காலாவதியான மருந்துகள், அப்புறம் அலர்ஜி தரக்கூடிய மருந்துகள், ஒவ்வாமை, இப்படி எல்லாம் பல மருந்துகள் இருக்கு. ஆனா இறைவனை அப்படி நாம் நினைத்து விட கூடாது. அவர் அருமருந்து பெருமருந்து ஒரு மருந்து ஒப்பற்ற மருந்து. அப்புறம் சுவாமி ஆலவாய்க்கு பாடின பாடல்ல நாலு வரையிலையும் மருந்துன்னு வர மாதிரி அழகா நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். ஆக நமக்கு நீங்கவே கஷ்டமான அந்த பிறவி பிணி, அந்த பிறவி நோய் நீங்கணும்னா இறைவன்கிற மருந்தை நாம் உண்ண வேண்டும். உலகத்திலேயே இந்த உடல் நோய்க்கே ஒரு மருந்து சாப்பிட்டா பத்தியம் வேணும். இப்போ தற்சமையே இருக்கக்கூடிய இந்த கொரோனா, இந்த தொற்றுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், இடைவெளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துறாங்க இல்லையா. அதே மாதிரிதான் ஞானிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க அஞ்செழுத்த வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கவசம் மாதிரி, விபூதி அணிஞ்சுக்கோங்க, அப்புறம் உருத்திராக்கத்தை அணிஞ்சுக்கோங்க, இந்த சிவ சின்னங்கள் எல்லாம் நமக்கு இந்த இப்ப அந்த நோய்க்கு சொல்றாங்க இல்ல. இப்பவும் நீங்க சுவாமிய நினைச்சு விபூதிய நெத்தியில நிறைய பூசுங்க, அது வந்து நமக்கு நல்ல நோய் நீக்கும். நோய் வராது, வந்தாலும் நம்மளை ரொம்ப பாதிக்காம போயிடும். சரி, அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல மிக அழகாக அவர் என்ன சொல்றாரு, இறைவன் மருந்தாக இருக்கின்றார், உலகத்துல உள்ள மருந்துக்கே பத்தியம் இருக்கும் போது இறைவனாகிய மருந்தை நாம உண்ணணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா பத்தியம் வேணும். அந்த பத்தியம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, உலக மாயையை நீக்குதல். மாயையிலே மயங்கிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு பத்தியம் அப்படிங்கறத மிக அழகாக சொல்லி அந்த பிறவி நோயை நமக்கு அவரு நீக்கிறாரு அப்படிங்கறத சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன செய்யறோம், நிலவேம்பு கஷாயம், அப்புறம் கபசுர குடிநீர், அப்புறம் ஆதி காலத்துல நம்ம போடுவோம் குடிநீர்னு சொல்லுவோம், அதாவது விஷ குடிநீர்னு சொல்லுவோம், அப்புறம் சுக்கு வெந்நீர்னு சொல்லிட்டு அந்த தமிழ் மருந்துகளை எல்லாம் இடித்து அதெல்லாம் கொதிக்க வச்சு தூதுவள துளசியோட நம்ம குடிப்போம். இதெல்லாம் நம்ம உடம்புக்காக குடிக்கிறோமே, ஏன் இன்னைக்கு இருதய நோயினா கூட என்ன செய்யறாங்க, ஒரு மாத்திரையை கொடுத்து நாக்குக்கு அடியில வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க, அது கரைஞ்ச உடனே அது வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாக்குல வச்ச உடனே கரைஞ்சு அந்த வேலை செய்யற மாத்திரை மாதிரி வாயில வச்ச அளவுலயே இந்த ஐந்தெழுத்து வந்து நமக்கு நல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். மிக அழகாக இறைவன் நமக்கு மருந்து, சிவ சின்னங்கள் நமக்கு மருந்து, அதற்கு நாம் இத்தகைய பத்தியங்களோடு இப்படி இருக்க வேண்டும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: 4 பாடல், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம், ராகம் மோகனம்,

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
3: வெட்டகாலத்தில் அமைந்த திருக்காலத்தை திருப்பதியம் 26

உன்னையெல்லாம் பரிதேற்ற மாட்டேன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

தொல்லை இருந்திரி சூழ்ந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் மாக்கியதே எல்லை மறுவானில் எழுக்கும் பதவியோன் திருவாசகம் என்னும் தேன் சிற்றங்களும் பிரியர்களே பாட்டு ஆயிருக்கு நீத்துல விண்ணப்பத்துல பதினோராவது பாட்டுல இருந்து சிற்றம்பலம் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் இணையேன் மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் தர கோசமங்கை கரசே நிறுபட்டே ஒளிகாட்டும் பொன்னேனி நெடுந்தகையே அஞ்சு என்பது எண்ணாகு பெயராக ஐந்து என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலன்களை குறிக்கின்றது. அஞ்சுங்கிறது ஐம்புலன்களை தான் குறிக்கணுங்கிறது இல்ல. அஞ்சு என்று சொன்னா அஞ்சு பஞ்சபூதங்களை குறிக்கலாம். அஞ்சு என்று சொன்னால் ஆண் ஐந்து பஞ்ச கவியத்தை குறிக்கலாம். இங்கு வந்து ஐந்து ஞானேந்திரியங்களை குறிக்கின்றது. அஞ்சும் மாறுபட்டு என்று சொன்னால் பெருமாளுடைய திருவருளுடன் மாறுபட்டு மலைந்து மறுதளித்து என்றால் அதனுடைய திரு உள்ளத்திற்கு மாறாக பெருமாளுடைய திருவுள்ளம் இந்த உயிரானது பெருமானிடத்திலே அன்பு கொண்டு இடையராத தொண்டு பூண்டிருக்க வேண்டும் என்பது பெருமானுடைய திருவுள்ளம். இந்த திருவுள்ளத்திற்கு மாறுபடுவது எது என்று சொன்னால் அந்த இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் நம்மை உலகச் சற்றிலே கொண்டு சேர்த்துவிடும். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப என்னை அஞ்சும் மாறுபட்டு வஞ்சிப்ப பெருமானுடைய திருவுள்ளத்தினோடு மாறுபட்டு வஞ்சிப்ப என்பது ஒரு பொருள். என்னுடைய நோக்கத்திற்கு மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப என்னுடைய நோக்கமும் என்ன உயிரினுடைய நோக்கமும் இறைவனுக்கு தொண்டு கொண்டிருத்தல் என்பதுதான் உயிரினுடைய நோக்கமும். ஆனால் அந்த உயிரினுடைய நோக்கத்திற்கு மாறுபடுவதனால அது உயிரினை வஞ்சிப்பதாக ஆகின்றது. அப்ப என்னோடு மாறுபட்டு என்றும் சொல்லக்கொள்ளலாம், இறைவனுடைய திருவுரோடு மாறுபட்டு என்றும் கொள்ளலாம். இவ்வாறு மாறுபடுவது எது என்று கேட்டால் அஞ்சு என்று சொல்லப்படுகின்ற புலன்கள் இவ்வாறு மாறுபடுகின்றன என்று பார்க்க. அஞ்சும் மாறுபட்டு என்னை வஞ்சித்த வஞ்சித்தல் என்பது நல்லது செய்வதைப் போல தீயது செய்தல். இந்திரியங்கள் நேரடியாக உனக்கு தீயது செய்கின்றேன் என்று பறைசாற்றாது. அப்படி சாற்றினால் நாம் வந்து சுதாரித்துக் கொள்ளலாம். நேர்மையாக நம்மிடம் பகை கொண்டிருப்பவன் நமக்கு வந்து பயம் கிடையாது. அவன் பகை என்பது தெரிகின்றது. ஆனால் நண்பனைப் போல நடித்து நமக்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற ஒரு பகைவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தான் நம்மை வஞ்சிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதுபோல நமக்கு நன்மை செய்வதைப் போல நமக்கு இன்பம் ஊட்டுவதைப் போல துன்பத்தையே ஊட்டுவது. அதனால் இன்பம் ஊட்டுவதைப் போல துன்பத்தை ஊட்டுவதனால வஞ்சிப்ப. மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப அதன் காரணமாக வஞ்சிப்ப வஞ்சிக்கவும் அதன் காரணமாக இந்த வஞ்சிப்ப என்ற அந்த எச்சமானது காரணப்பொருளில் வருகின்றது. அதனால் என்பது பொருள். இவ்வாறு இந்த புலன்கள் என்னை வஞ்சிப்பதனாலே பெருமானே நான் உன் மணி மலர்த்தாளில் இருந்து வேறுபட்டேன். மணி மலர்த்தாள் என்று சொன்னால் மணியைப் போலவும் மலரை போன்றவும் இருக்கின்ற தாள். மணி மலர் என்பது உண்மை தொகை, மணியும் மலரும். அதனை போன்று இருக்கின்ற தாள் என்பது ஓமை தொகை. உண்மை தொகையோடு ஓமை தொகையும் சேர்ந்திருக்கின்றது. மணியைப் போல் ஒளி கொண்டதும் மலரைப் போல் மென்மை கொண்டதுமாகின்ற வாசனை கொண்டதுமாகின்ற திருவடி என்று கொள்ள. மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை மாறுபட்ட அஞ்சனை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை. வேறுபடுதல் என்றால் அதிலிருந்து பிரிந்து நிற்றல், ஒன்றுபடுதலுக்கு மாறு வேறுபடுதல். ஒன்றாக இருத்தல் இரண்டரை கலந்திருத்தல், வேறுபடுதல் தனித்தனியாக இருத்தல் என்று பார்க்கின்ற. நீரும் மணலும் போல தனித்தனியாக இருத்தல் வேறுபடுதல். நீரும் பாலும் போல இரண்டரை கலந்திருத்தல் ஒன்றுபடுதல். அப்ப நீருக்குள்ள இருக்கிற மணல் வந்து நீர் வேறு மணல் வேறு என்றுதான் இருக்கும், அது வேறுபடுதல். பெருமானுடைய திருவுருளிலே திருவுருளாகின்ற ஒளியிலே இருந்தாலும் கூட நாம் வேறாகத்தான் இருக்கின்றோம். அவ்வாறு இருத்தல் வேறுபடுதல். அது பெருமானுடைய திருவுருளை தூக்க முடியாத நிலை என்று பார்க்கின்றோம். ஒன்றுபடுதல் பெருமானுடைய திருவுருளை தூக்கக்கூடிய நிலை. ஒன்றுபட்டாலுடைய பெருமானுடைய திருவுருளை தூக்க முடியாது. பெருமானுடைய திருவுருளை ஒன்றுபட்டு தூக்க முடியாத வண்ணம் புலன்கள் என்னை வஞ்சித்ததினாலே நான் பெருமானுடைய திருவடியாகின்ற திருவுளுக்கு வேறுபட்டேன், பிரிந்திருக்கின்றேன். வேறுபடுதல் பொருட்டன்மையாலே பிரிந்திருத்தல். வேறுபட்டேனை விடுதி கண்டாய், வேறுபட்டிருக்கின்ற என்னை பெருமானே நீ விட்டுவிட வேண்டாம். இணையேன் மனத்தே உரு மட்டே, இணையேன் மனத்தேயும் அப்படிங்கிற அந்த உண்மை அங்கே இழிவு சிறப்பு உண்மை மறைந்திருக்கின்றது. தீவினையேன், இணையேன் என்றால் நல்வினையேன் என்பது பொருள் இல்ல, தீவினையேன்.
ஏராளமான தீவினையை செய்திருக்கின்றவன். எவ்வளவு தீவினைன்னு கேட்டா ஆடு போல தீவினை செய்திருக்கின்றேன் என்று சொல்வார். மடங்கையன் வல்வினை காட்டை என் மன்னருள் தீக்கொழுகும் விடங்க. ஒரு பெரிய காடு, நுழைந்தால் வெளியில வர முடியாது, திக்கு திசை தெரியாது, அங்கு சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் நாள் கணக்கில். அப்படிப்பட்ட காட்டினை போன்று தீவினையை சேமித்து வைத்திருக்கிறேன். இணையேன் மனத்தை, அப்படிப்பட்ட என்னுடைய மனத்திலும் ஊறு மட்டே, நினைத்தால் ஊறுகின்ற மட்டை என்றால் கேள். பெருமான் தீவினை செய்திருக்கின்ற என் மனத்தையும் விட்டு நீங்க வேண்டும் என்ற திருக்குறிப்பு கொண்டவன் அல்லன் இவன். நினைத்தால் இவனுக்கும் இன்பம் ஊட்டுவோம் என்று கயவனாகிய என் நெஞ்சத்திலும் அவன் உரைகின்றான். கயமே கொண்டிருக்கின்றேன், இருந்தாலும் என் நெஞ்சத்திலே இவன் உரைகின்றான். என்ன காரணம்? என்றைக்காவது ஒரு நாள் இவன் நம்மை திரும்பி பார்த்தால் காட்சி கொடுப்போம் என்று சாமி அங்க ரெடியா இருக்க அங்கிருந்து போகாமல் இருக்கிறார். என்ன காரணம்? நான் ஊர், அதான் ஊறு மட்டேன. ஊறுகின்ற தேன் என்பது ஒவ்வொரு ஒரு பொருள் ஊறும், நோண்டினால் சுரண்டினால் தேடினால் ஊறும். ஆகவே பெருமானே, இந்த வல்வினை காட்டிலே மயங்கி இந்திரிய செற்றிலே இறங்கி பெருமானை மறந்திருக்கின்ற நாமும் திடீரென்று பெருமானை தேடினோம் என்று சொன்னால் கிடைப்பான். பெருமானை நினைத்தால் இனிக்கும் சித்தத்துள் சித்திக்கும் தேன். ஆகவே இணையேன் மனத்தேயும் என்ற உண்மையோடு சேர்த்து தீவினை செய்திருக்கின்ற என்னுடைய மனத்திலும் கூட அந்த ஊற்றினை நோக்கினால் ஊறுகின்ற மட்டே, ஊறு மட்டே. இணையன் மனத்தே தானாக ஊறு மட்டே என்று கொள்ளக்கூடாது. சிரமப்பட்டால் ஊறுகின்ற மட்டே. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் இறைவன் அல்லன் பெருமான். பெருமான் அறிவன் தான். விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுள்ள மாமணி சோதியான் உறவு கொள்ளட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. சில இடங்களிலே கடைய முன் நிற்கும், சில இடங்களிலே வாங்கி கடைய முன் நிற்கும், சில இடங்களிலே முருக வாங்கி கடைய முன் நிற்கும். எல்லாம் எரிகின்ற பொருள் தான், ஆனா நெருப்புக்கு பக்கத்தாப்புல வச்சாலே பாஸ்பரஸ் பத்திக்கும். நெருப்பே தேவையில்லை, கொஞ்சம் சூடு அதிகமானாலே பாஸ்பரஸ் பத்திக்கும். நெருப்புக்கு பக்கத்துல வச்சா கற்பூரம் பத்திக்கும், கொளுத்தின பெட்ரோல் பத்திக்கும், கெரசின் பத்திக்கும், விசிறிக்கிட்டே இருந்தா ஈர விறகு பத்திக்கும், வாழை தண்டு பத்தவே பத்தாது, அது மேல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சா அந்த மண்ணெண்ணெய் எரிஞ்சு வாழைத்தண்டு கருக்கும். அதே போல திருவருளுக்கு புறம்பாக இருக்கின்றவர்களும் உண்டு. அப்ப அதே போல வினையே மனத்தே ஊறுமட்டே என்றால் தானாக ஊறு மட்டும் இல்ல, முனைந்தால் ஊறுகின்ற மட்டே. அது வந்து நீங்கவில்லை, யா எந்த உயிரையும் விட்டு நீங்குவதில்லை. இணையன் மனத்தையும் ஊரலாகும் ஊரலாகும் மட்டு, ஊறு மட்டுமே ஆட்டோமேட்டிக்கா ஊறுகின்ற மட்டு என்று கொள்ளக்கூடாது. ஊரல் ஆகும் மட்டு, என்றைக்கோ ஒரு நாள் அது ஊறும். அப்படிப்பட்ட மட்டுத்தே இணையன் மனத்தே ஊறு மட்டே. மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே, உத்தர கோசமங்கைக்கு மண்ணும் அரசே, பொருந்திருக்கின்ற அருள் மன்னிகின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே. நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே, நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி என்று கொள்ளலாம். இறைவனுடைய மேனி, பொன்னையை அடித்த மேனி, பொன்னை உரிக்கதை போன்ற மேனி. அந்த மேனி மீது பெருமான் திருநீர் பூசி இருக்கின்றார். திருநீர் பூசிய இடத்திலே திருநீற்றின் வழியாக அந்த பொன்னொழியானது கசிகின்றது. நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி. பொதுவாக ஒரு நெருப்பு இருக்கின்றது, நெருப்பு சாம்பல் பூத்து விட்டது என்று சொன்னால் சாம்பலை ஊதினால்தான் நெருப்பு தெரியும், சிவப்பு தெரியும். சாம்பலை சாம்பல் வழியாக நெருப்பு தெரியாது, சாம்பல் பூத்து விட்டதுன்னா. ஆனால் பெருமானுடைய திருமேனி ஒளி என்பது பவர்ஃபுல். ஆகவே நீருபட்டேயும் ஒளிகாட்டும். கற்பனை பண்ணி பார்க்கணும். சாமியை நேரில் பார்த்தவர் சொல்றாரு, அவர் நேரில் பார்க்கலைனாலும் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பார்க்க. அவர் வந்து குருநாதர் நேரில் பார்த்தாரு, குருநாதர் திருமேனி எப்படி இருக்குன்னு அவர் சொல்ற. நீருபட்டேயும் ஒளிகாட்டும் பொன்மேனி. உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிட்டாலும் அந்த பெருமானுடைய அழகை மறைக்க முடியாது. சாம்பலா உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு வந்தா கூட பெருமானுடைய பொன்மேனி என்ற அழகை மறைக்க முடியாது. அதனாலதான் புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கன்னு சொன்ன. கருப்பா இருந்து அந்த பாண்டியன் அடிச்சிருந்தான்னா அடிச்ச வடு எங்க இருக்குன்னு லென்ஸை வச்சுட்டு தான் தேடும். கருப்பு உடம்புல அடிச்சிருந்தேன், கருப்போட கருப்பா சேர்ந்துடும் அது, அது தேடணும். ஆனா பெருமானுடைய பொன்மேனியில அடிச்ச வடு நல்லா தெரியுது. புன்சு வந்த பொன்மேனி பாடு, பொன்னை போன்ற மேனி கொண்டவன் என்பதனால பெருமான் விபூதி பூசியும் விபூதி வழியாக அந்த பொன்னொழி கசிகின்றது. நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. நெடுந்தகை என்பது, நெடுமை என்பது நீண்ட தன்மை, அளவில்லாத தன்மை, எல்லையற்ற நற்குணங்கள் பொருந்திய தகுதி என்பது குணம். நெடுந்தகை என்பது அளவிட முடியாத நீண்ட நற்குணங்கள் பொருந்திய, அனந்த கல்யாண குணங்கள் பொருந்திய பெருமானே நெடுந்தகை. நெடுந்தகை நீ என்னை அட்டுள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டே, விடுந்தகையே நீ விடுதி கண்ட
இரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே. கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே, நெடுந்தகை நீ என்னை அக்குள்ள அனந்த கல்யாண குணங்கள் புரிஞ்சிய பெருமானே. அந்த கல்யாண குணங்களிலே முக்கியமான குணம் வற்றாத முற்றாத கருணை. அந்த பெருங்கருணை காரணமாக நீ என்னை ஆட்கொள்ள, நீ என்னை ஆட்கொள்ளவும், நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் அந்த உம் அங்க மறைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல உண்மை உண்மை வந்து மறைஞ்சிருக்கும், அதை விரிக்கணும், அப்பதான் சுவையான பொருள். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ளவும் யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையே. நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் நான் முன்பு பத்தியிருந்த ஐம்புலன்களை கொண்டு என்றால் அதனை விடாது கொண்டு. ஒரு உண்மை நிகழ்ச்சின்னு சொல்றாங்க, அது பொய்யா சொல்றாங்களோ உண்மையா சொல்றாங்களோ. பண்டித நேருவுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தார், ஒரு மலையாளி, பேரை சொல்ல மாட்டேன், அவரை குற்றம் சொல்வதா ஆகும், பொய்யா இருந்ததுன்னா சொல்றேன். அவர் நேரு கிட்ட வரும்போது எப்போதுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வருமா, என்ன நேரு பண்ணாது, என்ன குளிச்சுட்டு தானே வரேன், குளிச்சுட்டு தான் வரேன், அப்புறம் ஏன் ஏதோ நாருது அப்படின்னு பார்த்தா கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாராம். அவர் இந்த ஷூ போடுறவங்கெல்லாம் சாக்ஸ் போடுவாங்க, நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது, என்ன செருப்பு போடுறவங்க இந்த பிரச்சனை கிடையாது, செருப்பே போடாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த சாக்ஸ் அழுக்காகவே இருக்கு, உடனே நேரு பார்த்தாரு இந்த சாக்ஸ் வந்து கசங்கி போடணும்ப்பா, அதான் நீ ரொம்ப டைட்டாக இருக்கு உனக்கு டியூட்டி, அதனால சாக்ஸ் அழுக்காக இருக்கு, அதுதான் நாத்தம் வருது, புது செட்டு சாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரேன், நிறைய சம்பளம் வாங்குறது தான், இருந்தாலும் நேரு வந்துருந்தாரு அவருக்கெல்லாம் நான் இருக்கேன், புது செட்டை சாக்ஸை வாங்கி கொடுத்து இதுமே நாளையிலேருந்து இதை போட்டுட்டு வந்துருங்க. அவர் போட்டுட்டு வந்தாரு, போட்டுட்டு வந்தாலும் அதே நாத்தம் இருந்தது, தகை நீ என்னை ஆட்கொள்ள அப்படி இருந்த நான் அப்படி இருக்கேன், அதுக்கு நாத்தம் இருந்தது. ஏன்ப்பா சாக்ஸ் மாத்தினியா இல்லையான்னு கேட்டார், மாத்திருக்கேன் பாருங்கன்னு இவர் காமிச்சார், பலபடாதுன்னு புது சாக்ஸ் இருக்கு காலில், அப்புறம் ஏன் நாருது, பழைய சாக்ஸை தூக்கி எறிய மனசு இல்லாம பேண்ட் பாக்கெட் வச்சு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு ஐம்பதர்களை கொண்டு விடாது இருக்கின்றேன், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இதை தூக்கி எறிந்துடணும், அது வேணான்னு இருக்கேன், ஆனா அதன் வேலையும் பச்சு இருக்கு, அது என்ன பண்றோம், பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள சொல்லி வச்சுட்டு இருக்கோம். நெடுந்தகை நீ என்னை அக்கொள்ள யானை புலன்கள் கொண்டு விடுந்தகையேனே. நான் புலன்கள் முன்பு பற்றி இருந்த புலன்களை கொண்டு என்றால் விடாது பற்றி என்பது கொண்டு என்று சொல்ற முக்கியம், அதை விட்டு ஒழிக்க வேண்டும், அதை விட்டு ஒழிக்காமல் விடாது பற்றி இருக்கின்ற. ஒரு பிச்சைக்காரியா ராஜா என்ன பண்ணாரு, அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார், ஆனா அந்த அம்மாவினால பிச்சை எடுக்காம சோடி தின்னு பழக்கம் கிடையாது. அவர் அரண்மனையில வந்து நல்ல அருமையான ஸ்வீட்டோட சாப்பாடு எல்லாம் பரமாறினா இந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியல, பசி பசிக்குது ஆனா சாப்பிட பிடிக்கல, ஏன் உனக்கு இந்த சிரமம் கிடையாது, கொஞ்சம் என்ன தனியா விடுங்க, தனியா ரூம்ல போய் அம்மா இதா போட்டு ராப்பிச்சுக்க, இப்பதான் இப்பதான் என்னால சாப்பிட முடியுது, பழைய பழக்கம் விட முடியல. இந்த புலன்களோடு நம்ம பழகியது பல ஆயிரக்கணக்கான பிறவிகள்ல பழகிய பழக்கம், அதை விட முடியலங்கிறத இங்க சொல்ற, புலன்கள் கொண்டு கொண்டு என்றால் விடாது பற்றி. இப்ப ராணியா ஆன பிறகும் அது தனியா போய் பிச்சை அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து சாப்பிடும், யானை புலன்கள் கொண்டு விடும் தகையேனே. அதனால என்ன ஆறுது என்றால் பெரும்

நீ வலிய வந்து மீண்டும் என்னை பற்றிக் கொள்ள வேண்டும். இரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே. இரவார் வெறுவ சிவநெறியிலே பொருந்தாதவர்கள் வெறுவ அச்சம் கொள்ளும் வண்ணம். சிவநெறி என்பது என்ன? தூய நெறி. இந்திரியங்களை ஒடுக்கி இறைவனை நினைக்கின்ற நெறி. அதான் அந்த நெறியிலே பொருந்தாதவர்கள் வெறுவ அஞ்சும் வண்ணம் வருவது எது என்று கேட்டால் பெருமானுடைய கைவேல் என்று சொன்னார். முத்தலை வேல் அடுந்தகை. அடுந்தகை, தகை என்றால் தகுதி, அடுகின்ற தகுதி கொண்ட வேல். அடுந்தகை வேல், அடுந்தகை என்பது வேலு கடைமை. அடுதல் என்று சொன்னால் கொல்லுதல். அடல் வேண்டும் ஐம்பன் குலத்தை என்று சொன்னார் வள்ளுவரும். ஐந்தன் குலத்தை அடல் வேண்டும், அடக்க வேண்டும் சொல்லல. அடல் என்றால் கொல்லுதல், கொன்றே விட வேண்டும். மன்மதனை இறைவன் எரித்தார். கருணை காட்டக்கூடாத இடம் என்பதனால எரித்தார். அதுபோல அடல் வேண்டும், அடக்க வேண்டும் சொல்லிருக்கலாமே. வள்ளுவர் அப்படி சொல்லல. அடல் அடுதல் என்றால் கொள்ளுதல். அதை சொல்ற நம்ம திருத்தொண்டர்கள் வருது. அடல் மலிந்த வேல் நம்பி கொற்புளிக்கும் அடியே இல்லையா. அத கொள்ளுதல் மலிந்த புரிந்திருக்கின்ற வேலை கொண்டவர் கொற்புளினார். இறக்கம் இல்லாம எல்லாரையும் வெட்டி குடிச்சார். அடுதல் கொள்ளுதல், அடுதலையே புரிந்தான். அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசமங்கைக்கரசே. இரவார் வெறுவ அவர்களை கொள்கின்ற தகுதி கொண்ட வேலினை கையிலே தூக்கின்ற பெருமானே, நீ என்னுடைய ஐந்தன் குலத்தை அடல் வேண்டும். பெருமானி, நீ என்னுடைய ஐம்புல கையல்லவா நீ அந்த வேலை கொண்டு எரிய வேண்டும் என்று இங்கே அந்த குறிப்பு பரிகரம் இருக்கின்றது. குறிப்பு என்ன? பெருமானே, கையிலே இரவார் வெறுவ ஏந்திருக்கின்ற அடுந்தகைமை கொண்ட அந்த வேலினாலே அந்த வேலை முத்தலை வேலினை என்னுடைய ஐங்குல பகை மீது செலுத்தி அந்த பகையினை கொல்ல வேண்டும். கடுந்தகை வெல்வல்ல உத்தர கோசமங்கைக்கரசே. கடுந்தகையேன், கடுந்தகை என்று சொல்ல கடுமை என்பது என்ன? வேகத்திற்கு கடுமையின் பேரு. கடிய விடையொன்றுடையா, கடிய விடை அப்படின்னா வேகமாக நடக்கின்ற விடை. கடுமை என்பது வேகம். கடுங்கண், கோபமா பார்க்கிற கண்ணு. கடுஞ்சொல், வேகமாக பேசுகின்ற பேச்சு. அப்ப ஒரு சொல்லு இனிமையா இருப்பது இல்லை எப்போதுனா வேகமா வந்தா. எதுவுமே ஒரு காரியத்தை வேகமாக செய்தால் தவறு விளையும். பதறாத காரியம் சிதறா. வேக வேகமா செஞ்சா திரும்பி செய்ய முடியாது, சமையல்ல. கடுந்தகை என்றால் எதிலும் அவசரப்படு, ஃபாஸ்டிடஸ் நேச்சர் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் அவசரப்படுதல். அது அவசரப்படுதல் யாருக்கு இருக்கும்? உலக பற்று கொண்டவர்களுக்கு தான் இருக்கும். தெய்வ பற்று கொண்டவர்களுக்கு அவசரப்படுதல் என்ற இருக்கு. அவர்களுடைய அவசரம் எல்லாம் வந்து பெருமானுடைய திருவிழா, அதுக்கு ஏற்ப அவர்களை அழைச்சிட்டு போயிடும். அப்படியே தெய்வ பற்றுள்ளவங்களும் ஓடுறாங்களே, அவசரப்படுறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த அவசரம் உலகப்பற்றினால் விளைகின்ற அவசரத்திற்கு அதனை போன்ற அவசரம் என்று அது வேற நிலையில அது அறிய வேண்டும். ஆனால் இங்கு வந்து என்ன, அவர்களுக்கு ஏற்படுற அவசரத்தினால குற்றம் விளையாது. அதை புகழ்ச்சியோட தெரிஞ்சு வச்சிருந்தார். அவர் விழா வருது. பெருமானுடைய அடியார்கள் பிழைபடியின்றி கொல்லார். அவர் அவசரப்பட்டுட்டார்னு எல்லாரும் நினைப்பாங்க, எரிபத்து நாயனார். ஆனா அவர் அவசரப்படலன்னு நினைச்சார் புகழ்ச்சியோட. என்ன, இறைவன் அடியார்களுக்கு அவசரமே கிடையாது. அவங்க ஆராய்ந்து பார்த்தல்லவா இதை செய்வார்கள். சிவகாமி ஆண்டாருடைய கையில இருக்கிற அந்த பூ கூடைய அதை பறிச்சு பூவை சிந்தி பிரிச்சுட்டு ஓடிடுத்து அந்த யானையை வந்து வேகமா ஓடி வெட்டினார் இவர். அந்த யானை திரும்ப அரண்மனைக்கு திரும்புவதுக்கு முன்பாக வெட்டணும். அந்த அந்த பகைவன் இருக்கின்ற இடத்துலயே அவனை வெட்டி சித்திரணும்னு பயமா ஓடார். அவர் அவசரம் தானே பட்டாரு. சிவகாமி ஆண்டார் சொன்ன உடனேயே அதை செஞ்சாரு. அப்படின்னா அந்த அவசரம் எல்லாம் ஆராயப்பட்ட அவசரம். புகழ்ச்சோழர் என்ன நினைச்சாரு, எரிபத்தர் வந்து பிழைபடி நின்று கொல்லார்னு நினைச்சார். அஞ்சு பேரை வெட்டிருக்கிறார் பாகர்களை, யானையை வெட்டிருக்கிறார், ஆறு உயிர் போயிருக்கு அப்படி இருந்து அப்படி நினைச்சார். அப்படி அவர் நினைச்சார்னா அடியார்களை பற்றி அவர் நினைத்தார். அப்படி அடியார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. சிவகாமி ஆண்டார் சொன்னதை அப்படியே எடுத்துட்டார் இவர். யாரு? எரிபத்த நாயனர். அடியார் தப்பு செய்ய மாட்டார். அந்த எண்ணம் தான் புகழ்ச்சோழனருக்கு. எரிபத்து நயனாட்டு இருந்த எண்ணம் எரிபத்து நயனருக்கு சிவகாமி ஆண்டாட்ட இருந்தது. அவர் சும்மா சொல்ல மாட்டாருங்க, இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கு. கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்கு, யாரை நம்பலாம்னு இருக்கு. அடியாரை தான் ஒரு விஷயத்துல நம்பலாம். அடியார் சொன்னார், சிவகாமி என்று சொன்னார், யானை இதே மாதிரி வந்து பறிச்சு சிந்திட்டு போயிடுத்து. அப்ப ஆகவே அவருக்கு உடனே ரிட்ரஸல் வேணும். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த அநீதிக்கு உடனே நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கறதால அடியாருக்கு இடுக்கடு உறும்போதெல்லாம் உடனே அங்க கையில பரிசுவை எடுத்துக்கொள்வார். அவர் எடுத்துக்கொண்டு உடனே அந்த நீதியை கொடுத்தார். அது அவசரப்பட்டதாக மன்னன் நினைக்கவில்லை. ஆனா உலகத்துல உலகப்பற்று கொண்டவர்கள் வந்து செய்கின்ற காரியம் எல்லாம் அவசரப்படுது. நீங்க மெதுவா செஞ்சா கூட அவசரப்படுதல் தான். என்னைக்குமே நம்ம உலகப்பற்று கொண்டவர்கள் ஒரு காரியத்தை செய்யாமலே இருந்தாலும் மோசம் இல்லை. உலகப்பற்றினாலே நம்ம பல காரியங்கள் செய்யறோம். அந்த காரியத்தை செய்யாமலே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு நஷ்டமும் விளைய போறது. ஆனால் இறை பற்று கொண்டவர்கள் அவசரப்பட்டாலும் அது அவசரப்பட்டதா ஆகாது. அவர்கள் சினந்தாலும் அது சினமாக ஆகாது.
சண்டேச நாயனார் வந்து தன்னுடைய தந்தையுடைய காலிலே உடனே வெட்டினார்.

அது அவசரம் நம்ம நினைக்கக்கூடாது. அது அவசரப்பட்டிருந்தாலும் அது அவசரமாக கொள்ளப்படாது என்று பார்க்கின்றோம். எல்லாத்துக்கும் காரணம் நோக்கம்தான். இது நம்முடைய காஷ்மீர் எல்லை. அங்க வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்கு. ஜவான் வந்து துப்பாக்கியில கையை வச்சிட்டு இருக்கிறாரு, நில்லுங்கிறாரு, நிக்காம உருவம் போகுது, சுட்டுறாரு. அவசரப்பட்டார்னு சொல்ல முடியுமா? கோர்ட்ல அவர் நிறுத்த முடியுமா? கோர்ட் ஒரு கடமை செய்தார்னு சொல்லி. ஆகவே வந்து தன்னுடைய கடமையை செய்கின்றார் அவர். அவ்வளவுதான், பற்று வைத்து செய்யல. பற்று வைத்து என்ன பண்ண, ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ண, கீரி பிள்ளை மேல குடத்தை போட்டு கொண்டுட்டார். அந்த பாவத்துக்கு போனான்னு ஒரு தன்னுடைய ஒரு கீரி பிள்ளைய வளர்த்து வந்தாலும் அந்த கீரி பிள்ளையும் அந்த அந்த பெண்ணுடைய பிள்ளை தொட்டில தூங்குது. கீரி பிள்ளை வாயில ரத்தம் இருந்தது. தன்னுடைய பிள்ளையை கடித்து விட்டதுன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு ஒரு குழந்தை கீரி பிள்ளை வாயில சலையில போட்டான், அவதரப்பட்டுட்டான். கீரி பிள்ளை செத்து போச்சு, பாவம் வந்துருச்சு. ஆனா கீரி பிள்ளை அந்த பிள்ளையை காப்பாத்திருக்கு பாம்பு கிட்ட இருந்து. அப்ப உலக பற்றின் காரணமாகத்தான் பாவம் விளையும். என்றைக்குமே ஒருவர் வந்து உலக பற்றின் காரணமாக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஒருத்தர் திட்டிடுறாரு, நம்ம ஒருத்தர் மேல பற்று வச்சிருக்கிறோம், அந்த திட்ட கேட்கறோம், அவசரப்படுறோம், யோசிக்கணும். ஆனால் இறைவனையும் அடையாளையும் திட்டுறாங்க, யோசிக்க வேண்டாம், நாக்க விட்டுட்டார், அது அறமாகின்றது. ஆனா நம்ம சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால ஒருத்தர் திட்டும் போது நம்ம சண்டைக்கு போறோம். நல்லா கவனிங்க, பற்று காரணமாக நம்ம சண்டைக்கு போறோம். நம்ம அம்மாவையோ அப்பாவையோ வீட்டுக்காரையோ பிள்ளையோ நண்பரையோ யாராவது திட்டாங்கன்னா யாரும் சண்டைக்கு போறோம். சக்தி நாயனாரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், என்ன சொல்றோம், வன்முறையாளர் அப்படிங்க. ஆனா நாம இவங்கள்ட்ட வச்சிருக்கிற பற்றதான் அவர் அடையாளத்தை வச்சிருக்கிற அந்த பற்று நமக்கு இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், கோயில்ல ஒருத்தன் அப்படியே உட்காந்து கொண்டு போறான்னா அவனை கேட்கறது இல்ல. நமக்கே வந்து இருக்கிற கல்லெடுத்து அவன் அடிக்கலாம் இல்ல, கொஞ்சம் அண்ணன் போய் போலாம் இல்ல. அவன் நமக்கு அந்த நமக்கு பற்று அது மேல இல்ல. அதே அவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போறான்னா சண்டை போடுறோம், கடைக்கு முன்னாடி போனா சண்டை போடுறோம். நமக்கு நம்ம வீட்டுலயும் கடையிலயும் இருக்கிற பற்று கோயில்ல இல்ல. நமக்கு நம்ம உறவுகள் இருக்கிற பற்று அடையாளத்தில் இல்ல. நமக்கு உலகத்தில் இருக்க பற்றி தெய்வத்தில் இல்லை. அதனால இந்த பற்றியை மாற்றி வைத்து பார்த்தால் தான் பெரிய புராணம் புரியும். மாற்றி வைத்து பார்க்காததுனால நமக்கு பெரிய புராணம் புரிய மாட்டேங்குது. ஆகவே உலக பற்றின் காரணமாகத்தான் நாம் உணர்ச்சி வசப்படுகின்றோம். அடியார்களுக்கு உலக பற்றே கிடையாது. அவர்களுக்கு தங்களுடைய உடைமைகள் போனாலோ உறவினர்கள் போனாலோ கலங்க மாட்டார்கள். உடைமைகள் போனாலும் கலங்க மாட்டார்கள், உறவினர்கள் போனாலும் கலங்க மாட்டார்கள். இயற்பகை நாயனார் அது செத்ததுல அத்தனை பேரும் அவங்க சொந்தக்காரங்க தான் செத்துட்டு இருக்காங்க. அது கவலை கோட்டிலை நாயனாருக்கும் சொந்தக்காரங்க தான் செத்துட்டு இருக்காங்க, அவர் கவலைப்படலை. ஆகவே கடும் தகையன் என்றால் அவசரப்படுகின்றவன் அர்த்தம். அந்த அவசரம் என்பது உலக பற்றின் காரணமாக விளைகின்றது. உலக பற்றின் காரணமாக பெருமானே ஐம்புறங்கள் கொண்டு அதனை விடாது பற்றி கொண்டு உன் திருவுருளை இழக்க துணிந்தவன், இதிலே வேகத்தை காட்டியவன். பெருமானுடைய திருவுருளை பெற்ற பெறுவது எவ்வளவு அரியது. அந்த பெற்ற திருவுருளை இழப்பதிலே வேகத்தை காட்டிய முட்டாள் அப்படின்னு தன சொல்லிக்கிறார். கடுந்தகையேன், அப்படிப்பட்டவனாகிய நான் யானும் கடுந்தகையேனும் அப்படிங்கிற உண்மை மறைந்திருக்கின்றது. வினையேன் என்பது அங்க இருக்கிற போல வினையேன் மனத்தையும் போல கடுந்தகையேனும் உண்ணும் தண்ணீர் அமுத பெருங்கடலே, அந்த நானும் இந்த வினை வெப்பம் தாங்காமல் வந்து என்ன பண்ணுவேன், உன்னுடைய சந்நிதிக்கு தான் வருவேன். உலகத்தின் மீது பத்திருப்பவர்கள் இறைவனை மறந்து உலகத்திற்காக ஓயாமல் உழைக்கின்றார்கள். அந்த யாருக்கெல்லாம் உழைச்சாங்களோ அவங்கெல்லாம் இவங்க இவருக்கு சிரமப்பட வர நேரத்தில் எல்லாம் கைவிட்டுருவாங்க. கஜேந்திரன் ஒரு யானை, அந்த யானை வந்து இந்த மடுவில் மாட்டிக்கிச்சு. அதுக்கு நிறையா மனைவிகளாம், அந்த மனைவிகள்லாம் அந்த யானையை பிடிச்சி இழுத்து பார்த்தது, முடியலை. அப்புறம் என்ன பண்ணிச்சு, அதுக்கெல்லாம் பசி வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, சரின்னு விட்டுட்டு போயிடுச்சு. உலகம் அப்படி தான், யாருக்காக எல்லாம் நாம் உழைத்தோமோ அவர்களுக்கும் பசி உண்டு, தூக்கம் உண்டு, அவர்களுக்கும் வந்து கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. எத்தனை நேரம் தான் நம்ம கூட அவங்களால நொல்லுபட முடியும், சரி நீ உன் தலை எழுத்தபடி இரு அப்படின்ட்டு விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் காப்பவன் நேரம் தான் எங்க ஐயாரை பண்றேன். அஞ்சேலன் தருள் செய்வார் அவரும் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிவயங்கி அறிவழிந்து விட்டு ஐமேலுந்து அளவந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். அப்ப பயப்படாதேன்னு சொன்னார் சாமி முதல்ல. அஞ்சற்க என்று இறைவன் சொன்னவுடனேயே பாதி உயிர் வந்துடும். கிருக பெருமான் நம்மை காத்தருள்கின்றான் என்று பார்க்கின்றார். ஆகவே இந்த அப்படிப்பட்ட கடுந்தகை கொண்ட யானும் உலகப்பற்றின் காரணமாக அவசரப்பட்டு திருவுளை இழக்கின்ற யானும் இந்த உலகம் பயன்படாது என்று உன்னிடம் ஓடி வந்தால் என்னுடைய வினை வெப்பத்தை மாற்றக்கூடிய தெளிந்த நீராகின்ற அமுதம் கடல் போல இருக்கின்றது உன் திருவடியில. இந்த வினை வெப்பம் தாங்காம வினை வெப்பம்ங்கிற அந்த உருவகம் அங்க வந்து மறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல முற்று உருவகமா வரும், முழுவதும் உருவமா வரும், சில இடத்துல ஏகதேச உருவகம். இப்ப யானும் உண்கின்ற என்னுடைய நாக்கு வறண்டு போகுது. அந்த நாக்கு வறண்டு வினை வெப்பத்தினாலே வறண்டு போகின்றது. கடைசி இந்த உயிர் போகின்ற நேரத்துல உள்நாக்கு ஒட்டிடும். அப்ப இந்த உயிர் சிரமப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக பஞ்சியிலே பாலை தோய்த்து விடுவார்.
பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படாம போய் சேரு. அதுக்கு முன்னாடி உயிரில கையெழுத்தாங்க என்னென்ன என்னென்ன எப்படி எப்படி எழுதணுமோ. அதே அவர் கொஞ்சம் நல்லவரா இருந்தாருன்னா யார் யார்ட்டு என்னென்ன பணம் வரணும்னு சொல்லும் போதெல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்கணும்னு சொல்றாருந்தோ ஐயோ உளர்றாரே சித்தம் வேதலிச்சிருச்சு இன்னும் அறம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. சித்தரஞ்சன் தாசன் ஒருத்தர் இருந்தாரா, அவர் வந்து தன்னுடைய தகப்பனார் பட்ட பெரும் கடன் லட்சக்கணக்கில் அந்த காலத்துல தகப்பனார் இறக்கும் போது இன்னாருக்கு கடன் பட்டிருக்கிறேன்ப்பான்னு சொன்னார். தான் சம்பாதிச்சு அத்தனை கடனையும் தீர்ந்துடும். இப்பதான் தகப்பனார் நல்ல உலகத்துக்கு போக முடியும். தான் பிள்ளையா இருந்தா அவர் நல்ல உலகத்துக்கு போனாதான் தான் நல்ல பிள்ளையா இருக்க முடியும். அப்படிலாம் இருக்கிறவங்க அறம் என்பது இல்லாமல் போய்விட்டதுனால இன்னைக்கு எல்லாம் நினைச்ச வெறும் மரம் தான். பாவமே உலகத்தில் மலிந்து விட்டதுன்னு பார்க்கிறோம். அதனால இப்ப இப்போ இறைவன் வைக்கிற வழிபாடு பக்தி எல்லாமே கூட தன்னுடைய பாவத்திற்கு இறைவன் துணை செய்வதுங்கிற நம்பிக்கையிலே வந்து எதனை செய்வோம். சுவாமியை வந்து தரிசனம் பண்ணும் போதே கூட தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு இறைவனா துணை செய்வார். என்ன முட்டாள்தனமான ஒரு கொள்கை. அறக்கண் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரன் என்று சிறிது அறத்திலிருந்து வழிவினால் கூட தன்னுடைய தோழனையும் தண்டிக்கின்ற பெருமானது. தம்பிரான் தோழருக்கே இந்த இவ்வளவு கஷ்டம் உலகத்துல கண்ணு போய் கஷ்டப்பட்டார். அந்த கண்ணையும் பாடி பாடி ஒவ்வொரு கண்ணா கஷ்டம். இறைவனுக்கு நண்பருக்கே இந்த நிலையினா நமக்கெல்லாம் அவர் பந்தாடிடுவார்னு பார்க்கணும். அதனால இறைவனுக்கு அச்சம் வேண்டும். அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம்பாய் இணை இன்றியுடனே பயந்தாவது இறைவன் வந்து நினை அச்சத்திலாவது அதை அஞ்சவாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அஞ்ச கற்றுக்கொள்ளாமல் இணை கற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் இறைவன் அன்பு செலுத்தினாலும் அச்சத்தை கைவிடக்கூடும். நம்பியாளரும் அஞ்சித்தான் அஞ்சித்தான் பழகினார். நண்பராக எனக்கு உனக்கு என்னை தந்தோம்னு சுவாமி சொல்லிட்டதுனால தோல் மேல கைப்பட்டு விட்ட எதுக்குமே அச்சம் உண்டு. அரக்கன் எண்ணத்தம் அடிகளாறு. ஆகவே வினைப்பற்றினாலே கடும் தகை கொண்டு அதாவது வேகப்பட்டு உன்னுடைய திருவுருளை இழந்த ஆவியாகிய யானும் வினை வெப்பம் தாங்காது என் நாக்கு வறண்டு இறந்து போகின்ற நிலையிலே அந்த வினை வெப்பத்தினை தணிக்கின்ற தண்ணீர் அமுதம் தெளிந்த நீராகின்ற அமுதம். நீர் அமுதம் என்பது உருவகம். தெளிந்த நீரே அமுதம். அமுதம் என்பது மரண பிடியிலிருந்து ஒருவனை காப்பாற்றுவது. நாக்கு வறண்டு போனவருக்கு நீர் தான் காப்பாற்றும் மரணத்திலிருந்து. ஆகவே தென்னீராகின்ற அமுதம் அந்த அமுதம் சிறிதாக இருக்கின்ற இடம் இல்ல, அது பெரும் கடலாக இருக்கின்ற இடம். அந்த கடலை வந்து பார்த்தாலே இந்த இந்த வினை வெப்பம் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஒரு கொல்லிக்கடையில இருக்கிற நெருப்ப அணைக்கிறதுக்கு கடல்ல விட்டா கடல்ல எவ்வளவு தடவை இருக்கு. கொல்லிக்கட்டை நெருப்ப அணைக்கிற அளவுக்கு கொஞ்சம்டா இருக்கு. உன் நீ செய்திருக்கின்ற தீவி நம் செய்திருக்கின்ற தீவினையை மாற்றுவதற்கு உரிய அளவில் அங்க கருணை இல்ல. அந்த கருணை எங்க இருக்கு? அது கடல் போல கருணை இருக்கு. அந்த கருணையை அறியாது வேண்டுமென்றே நாம் பிரிந்து விலகி இருக்கின்றோம். அதான் கடுந்தகையே. அந்த உலக பற்றியங்களும் அவசரப்படுகின்ற நான் கடுந்தகையே யானும் தேவைப்பட்டால் உண்ணும் உண்ணலாகும் அர்த்தம். வினையின் மனத்தே ஊறுமட்டே என்றால் வினையின் மனத்தே ஊறலாகும். அதாவது நான் தேடினால் கிடைக்கும். அதுபோல இங்க நான் உண்ண விரும்பினால் உண்ணலாகும். அந்த உண்ண விரும்பிய நிலை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. தான் எந்த உலகத்திற்காக நம்ம உழைக்கின்றோமோ அந்த உலகமானது நம்மை கைவிடும் பொழுது நம்ம வேறு வழி இல்லாமல் இருவன் வரும். எல்லார வாழ்க்கையிலும் நம்ம நம்பி நம்ம யாருக்காக உழைத்தோமோ அவர்கள் நம்மை கைவிடும் பொழுது நீ ஒண்ணு எனக்கு வேண்டாம் ஐயா உன்னை நான் கேட்டேனான்னு என்னன்னா கேட்டேனா சொன்ன போதுதான் இவங்களுக்கு என்ன வரும் தலையில குட்டு போட்டவனதான். இதை இத்தனை நாள் இவங்களுக்கு உழைச்சதுக்கு டெய்லி நடராஜாவுக்கு உழைச்சிருக்கலாமே வள்ளலார் சொல்லும் போது வில்வ குடலை எடுக்காமல் வீணு குடலை எடுத்தேன். வில்வ குடலை எடுத்திருக்கலாம், அது எடுக்காம வீணுக்கு உடலை எடுத்தேன். உடலோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு உழைப்பதற்காக உடலை எடுத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில வில்வ குடலை எடுப்பதற்கு தான் நம்முடைய கால் முதல எல்லா அவயவங்களும் இறைவனுடைய தொண்டிலே ஈடுபடுத்தி இருந்தோம் என்று சொன்னால் இந்த நிலை வராது. கடுந்தகையேனும் உண்ணும் உண்ணலாகும் தென்னீர் தெளிந்த நீராகின்ற அமுத பெருங்கடலே. தென்னீராகின்ற அமுதம் நிரம்பி இருக்கின்ற கடல் போன்றவன். தென்னீர் அமுதம் என்பது உருவகம். அமுதமே பெருங்கடலாக இருப்பது என்பது இறைவனுக்கு உருவகம். அந்த தென்னீர் என்பது வினையாகின்ற வெப்பத்தை மாற்றுகின்றது என்பது வினை வெப்பம் என்பது அங்கு இல்லை. அது அதனால வந்து ஏகதேச உருவகம். வினையாகின்ற வெப்பத்தை மாற்றுகின்ற தென்னீராகின்ற அமுதம் நிரம்பியிருக்கின்ற கடல் போன்ற இறைவன். அந்த அமுதமே கடல் போல நிரம்பி இருந்தால் இறைவன். அந்த அமுதமே கொஞ்சமா இருந்தா அது கடவுள் கிடையாது. எல்லை இல்லாத இருந்தால் தான் கடவுள். அந்த கருணையோ அறிவோ ஆற்றலோ எல்லைக்கு உட்பட்டிருந்தால் கடவுள் இல்ல. நம்ம பார்த்து அம்பா நல்ல பழகிறாங்க, கருணையோடு பழகிறாங்க. நமக்கு வேணும்னா ஒரு துன்பத்துல அவங்க ஆற்றலோடு இருந்து நமக்கு காப்பாத்தி விடுறாங்க. கேட்ட போது நமக்கு தேவையான படத்தை கொடுக்கறாங்க. கடவுள் ஆயிடுவாங்களா? எல்லைக்கு உட்பட்டு தான் செய்யறாரு. ஒருவர் காட்டுகின்ற கருணை எல்லைக்கு உட்பட்டது.
மக்கள் காட்டுகின்ற அன்பு எல்லைக்கு உட்பட்டது. மக்கள் நமக்கு செய்கின்ற தொண்டோ உதவியோ எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லை மீறி யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய சக்தி அவ்வளவுதான். சுவையும் எல்லை மீறி இருந்தால் அது இறைவன். அதாவது எல்லை மீறிய தன்மை தான் கடல் என்று சொல்றார். கடல் என்றது எல்லை மீறியதற்கு ஒரு அடையாளம். கடல் என்று சொல்வது எல்லை மீறிய தன்மை. அப்ப தென்னீர் அமுதம் பெருங்கடலே என்றால் எல்லையில்லாத அந்த கருணையாகின்ற தென்னீர் அமுதம் என்னுடைய வினை வெப்பத்தினை மாற்றுகின்ற கருணை தென்னீராகின்ற அமுதத்தினை கடல் போல கொண்டிருக்கின்ற பெருமானே, யானும் உன்னிடம் வந்துதான் சேர வேண்டும் என்று சொல்றார். அப்ப நான் கடுந்தகையேனும் வந்து ஒரு நேரத்தில் உன்னிடம் வருவேன். அப்பொழுது நீ நெடுந்தகை என்பதனால நான் செய்த பாவங்களை மன்னித்துள்ளாய் என்பது குறிப்பு. நெடுந்தகை நீ என்னை, நான் கடுந்தகையானா இருந்தாலும் இத்தனை நாள் என்ன மறந்தானே இருந்த, இப்ப மட்டும் ஞாபகம் வந்ததான்னு நம்ம எல்லாம் கேட்போம். உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்பதான் ஞாபகம் வந்ததான்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை மட்டும் இறைவன் கேட்க மாட்டேன். இப்பதான் என்னுடைய ஞாபகம் வந்ததாங்கிற கேள்வியை இறைவன் கேட்க மாட்டார். கடுந்தகை நீ என்னை அக்குள்ள யானையின் புலன்கள் கொண்டு விடுந்தகையை நீ விடுதி கண்டா, இரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோசம் அங்கிக்கரசே, கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுத பெருங்கடலே. கடலினுள் நாயினக்கியாங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறியே நீ விடுதி கண்டாய், விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே, மடலின் மட்டே மணியே அமுதேயன் மதுவெல்லமே. பெருமானே, கடல் போல உன்னுடைய கருணை இருந்தாலும் அந்த கடல் நீரினை ஒரு நாயானது தன் நாக்கினாலே நக்கி உண்பதைப் போல. இப்ப கடல் என்று சொல்லும்பொழுது கடல் நீரினை நாய் நக்காது, அது உப்பு கடல் என்பதனால. இங்கு தென்னீர் அமுத பெருங்கடல் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த கடலையே என்று கொள்ள வேண்டும். அப்ப தெளிந்த நீர், இனிப்பான சுவையான நீர், உப்பு நீர் கிடையாது. அது கடல் போல இருக்கின்றதுன்னா கடல் போலும் காவேரின்னு வருது. ஆகவே நேரடியா நாய் வந்து கடல் நீரை நக்காது. ஆகவே கடல் போல இருக்கின்ற ஒரு பெரிய நீர்நிலை, நல் நீர்நிலைன்னு கொள்ள வேண்டும். அந்த நீர்நிலையில ஒரு நா வறட்சி கொண்ட நாயானது ஏனைய சில விலங்குகள் அந்த நீரிலே வாய் வைத்து உறிஞ்சுவதை போலவோ, உறிஞ்சி பருகுவதை போல, அல்ல யானையானது துதிக்கையை வைத்து துதிக்கை நிறைந்த உறிஞ்சி எடுத்து உண்பதை போல உன்ன அறியாது. நாய் தன் இயல்புக்கு ஏற்ப நக்கியே உண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை நக்கி உண்ணும் போது அது எப்படி தோன்றும் என்று சொன்னால், சிந்தனை இங்கு வைக்காதது போல தோன்றும். நாய்க்கு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. ஆனால் ஒருவர் நக்கிதான் சாப்பிடுறாரு அப்படிங்கும் போது, ஒரு டிவி பார்த்துக்கிட்டு கடலை சாப்பிடுறாரு அப்படிங்கிற பண்ணுவாரு, கொஞ்சம் ஒரு கடலை இப்படி வாயில விட்டுப்பாரு, டிவி பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கடலை. அப்ப அவர் என்ன, கடலையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு டிவியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கடலையே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற என்ன பண்ணுவாரு, டிவி ஆஃப் பண்ணிட்டு கடலை நல்லா சாப்பிடுவாரு. அதை போல பார்ப்பதற்கு எப்படி சொல்லுகின்றதுன்னு சொன்னா, நாய் நக்கி உண்பது என்பது உண்பதிலே சிந்தனை இல்லாமல் அவ்வப்பொழுது இடை தடைப்பட்ட சிந்தனையோடு உண்பதை போல தெரிகின்றது. அந்த பிக்சரை கொண்டு வாங்க. ஏன்னா இந்த ஊமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நாய்க்கு வந்து நீரினை உண்பதிலே எண்ணம் இல்லை என்பது இல்லை, எண்ணம் இருக்கின்றது. இருந்தாலும் அது உண்கின்ற அந்த முறை நாய்க்கு இயல்பானது, நாயை குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் மனிதருக்கு அது இயல்பு அன்று. காபியை நக்கியா நம்ம குடிக்கிறோம், மனிதருக்கு இயல்பு என்று. ஆனால் ஒரு மனிதன் நாயை போல குடித்தால் அது எவ்வளவு இகழ்வானது. நாய் நீரினை தன் இயல்புக்கேற்ப நக்கி உண்பதை போல, நான் என் இயல்புக்கு மாறாக, இது விரோத உமை, என் இயல்புக்கு மாறாக உன் திருவுருளை சிந்தனையின்றி தூக்கின்றேன். அதாவது திருவுருளை தூக்க வேண்டும் என்ற இடையீடின்றி தூக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தோடும் போது தூக்கின்றேன் என்பது, பெருமானே உன் திருவருடைய அருமை பெருமையை நான் அறியாது, அதனை இகழ்கின்றேன். திருக்குறள் சொல்றாங்களா, அந்த அம்மா வீட்டுக்காரர் ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால இவர் எங்க நம்ம விட்டு போக போறாரு அப்படின்னு இகழ்ந்திருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, பொருள்வையும் பிரிந்து விட்டார், காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்லிக்காம போயிட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே அவ்வாறு இகழ்ந்திருக்க கூடாது என்பதை நாளைக்கு நம்ம விரிவாக

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: நிலை பெறுமாறு எண்ணுவியல். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

கோயில் உடல்வதம் அளவிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை முனைந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு தலையார கும்பிட்டு

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சி தமிழம் சுந்தரமூர்த்தியினை அருளி செய்த பழம்பஞ்சுர பண்ணிலே அமைந்த 6வது திருப்பதிகம் திருவாலங்காடு திருத்தலத்திற்குரியது. பன்வரிசைப்படி 52வது திருப்பதிகம் திருச்சி தமிழம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 44வது திருப்பதிகம் எண்ணப்பதிகம். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஒழியா இன்பத்து உவகை தரக்கூடிய பதிகம். இதனுடைய பண் செஞ்சுருட்டி.

பல நாட்கள் பெருமானே பெருமானே பெருமானே என்று சொல்லி அதை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அப்பொழுது அந்த பரமன் வெளிப்படுகிறான். ஆகவே இருக்கிறது உண்மை, அது போல எள்ளுக்குள்ள எண்ணெய் இருப்பது உண்மை, அதை போட்டு கீட்டு ஆட்டினாதான்டா கிடைக்குது. அது போல நீயும் ஆடுகின்றலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கலை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றது நிலை போல ஆண்டவனை காண முடியாது. அத தூரம் போய் ஆட்டினாதான் என்ன வருது மாதிரி நீ என்ன பண்ணணும், ஆடணும் பாடணும். சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனன் என்று ஓடிக்கிறேன் ஓடணும். அப்ப எள்ளுக்குள் என்ன இருப்பது போல எங்கள் பெருமான் எங்கும் இருக்கிறார். அதுமே சொன்ன கடவுளை காட்டுங்கிறானு என்னை ஒண்ணு எள்ள பார்த்தவொடனே எண்ணெயை காட்டுன்னு கேளுங்க. எள்ளுதான்டா அவன் என்ன சொல்லுவான், அதுக்கு உள்ள இருக்குன்னாரு. அது போலதான் இதுக்கு உள்ள இருக்குது. அதை எப்படி காட்டுறது, அரைச்சி கிடைச்சாதான் காட்ட முடியும். இது ஆடி பாடி ஓடி பெருமானை சொன்னாதான் காண முடியும். விரைகில் விரைகில் தீயினும் பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் மறைய மறைவா இருக்கிறான். எள்ளுக்கு எண்ணெய் போலதான் அங்க விரைகில் தீ அப்புறம் என்னது பாலில் படுமை போல் மறைய நின்றுடன் மாமணி பால்ல நெய்தான் இருக்குது. காட்டு என்ன காட்ட முடியுமா, காத்திரி காய்ச்சணும், காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆறணும், அதுல ஒரு சொட்டு மோரையும் ஊற்றணும், மறுநாள் காலையில தயிராகும், ஆன வந்து ஒரு மத்த எடுக்கணும், பிடிச்சி கடையணும். அப்ப இல்லாடா உருட்டலாம் வெண்ணெய, வெண்ணெய உருட்டலாம். எள்ளுக்கு எள்ளுள் எண்ணெயே என்ற ஒரு அருமையான சொல்லல காட்டாங்க நம்ம ஐயா பாத்தீங்களா. இந்த எள்ளில் எண்ணெய் இருப்பது போல விரைகில் தீ அப்புறம் பாலில் நெய் இவையெல்லாம் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் மாமணி சோதியான் மறைய நின்றுடன் ரொம்ப அருமை. இப்படி எல்லாம் நின்றுடும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்த எந்த ஆயம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்ககுதியிலான். ஆமா ஒரு சின்ன பிள்ளை அதுல ஒரு ஒரு எட்டாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறவன், நமக்கெல்லாம் அம்மா அப்பாவா யார் இருக்கா, ஆண்டவன் இருக்கிறாங்க. ஏப்பா அவருக்கு அம்மா அப்பா இல்லடா. ஏன் இல்ல, அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்துட்டா அவர் ஆண்டவன் அல்ல. சிட் டவுன் சிவபெருமான, எப்ப வந்தீங்க நீங்க திருவண்ணாமலைக்கு, இன்று இரவுதான் வந்தேன், உட்காருங்க உட்காருங்க வேண்டியது. அவருக்கு அம்மா அப்பா இருந்துட்டான், அதனால நமக்கு இருப்ப இஞ்சி சுக்கு இது ரெண்டும் அது பச்சையா இருந்தும் பயன் தரும், இது காஞ்சும் பயன் தரும். ஆமா மாலை கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை கூணி குறுகி நடப்பவர் காலை வீசி கடுகி நடப்பவர். அதுக்கு நேர் ஒரு மறுதலையான ஒரு பாட்டு, காலை மாங்காய் கடும்புகள் தேங்காய் மாலை புளியங்காய் மண்டலம் சாப்பிட்டால் காலை வீசி கடுகி நடப்பவர் காலை கூலி குறுகி நடப்பவர். மாலையில புளியங்காய், ஆனா அது யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், வம்பு புளியங்காய் வந்தவன புளியம் பழம் வருது. மணிவாசகர் ஒரு இடத்துல புளியம் பழத்தை காட்டுறார். ஏன் புளியம் பழம் மேல ஓடு இருக்கும் உள்ள இருக்கும் எது நல்ல பழம், அது முற்றின பழம் இருக்கும். ஆனா அந்த ஓட்டை நீங்க அப்படி தட்டினாலே அது பாட்டு போடும் இது பாட்டு போடும், உடம்பை தனித்துள்ளே புட்பரந்தட்டு உடம்பட உயிரோட நட்பு. அந்த ஓட்டை உடைச்ச உடனே புளியம்பழத்துக்கு ஓட்டுக்கு சம்பந்தமே இல்லாம. அது போல இந்த உலகியல்ல நாம இருக்கணுமா, உலகியல் எப்படி இருக்கணுமா, அந்த ஓட்டுக்கும் புளியம்பழத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இல்லையோ அது போல உலகியல் இருக்கணுமா. சரி ஏதோ நம்ம பிறந்துட்டோம் வளரும் சரி கடமையை செய்யறோம் அவ்வளவுதான், அவ்வளவுதான் பற்று வைக்கக்கூடாது. இது இது போல இருக்கணும், இந்த புளியம்பழத்துக்கும் இந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி. அப்ப இருந்தால்தான் நமக்கு எதுனா எந்த கவலையும் வராது. இல்ல என்ன அதை விட்டுட்டு வந்துட்டோமே இதை விட்டுட்டு வந்துட்டோமே எல்லாம் இருக்கலாம், அதுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு புளியம்பழத்துக்கும் அந்த ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது. பெரியவங்க இங்க எல்லாம் படி சொல்றாங்க பாத்தீங்களா, ஏன்னா இது கிராமத்தாளுக்கும் வழங்கணும்னு. இது பிஹெச்டி படிச்சவங்க வழங்கணும் விஷயம் இல்லை, இது சொல்ல போனா பிஹெச்டிக்கு வழங்க கூட வழங்காது. ஆமா ஆமா
ஏண்டா புளியங்கா பிஞ்சில எப்படி இருக்கும், அந்த ஓட்டோட சேர்ந்து இருக்கும், நல்ல முழுக்காயா இருக்கும் போதும் சேர்ந்து இருக்கும். அந்த உள்ள இருக்கிறது பழமாக ஆக ஆக ஆக எதை விட்டுடும், அந்த ஓட்ட தொடர்பு விட்டுடும். அது போல நீ அப்படின்னா நாசர் பொன்னே வளம்படி முத்தே காசர் வரையன் அப்படியே ஒட்டி கிடக்கிறார். ஆண்டவனை உணர உணர உணர உணர மெது இந்த உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். இதுவரைக்கும் ஓடுது உற்றார் ஊர் பேர் கற்றார் கற்பனை இவையெல்லாம் இது வரைக்கும் என்னது அந்த ஓடாடுது. இப்ப என்ன கேட்ட, இந்த உள்ள இருக்கிற அந்த மணிவாசகராகிய ஆன்மா திருப்பெருந்துறை பெருமான் ஆகிய இடத்துல பார்த்து பார்த்து கணிஞ்சு போய் பழமா போனதுனால இந்த ஓடு மாதிரி போகுது. ஏப்பா நான் கிளாஸ் மட்டும் ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து எம்ஏ வரைக்கும் சேர்ந்து படிச்சுனேன். கற்றாரையான் வேண்டேன், இங்க நானும் படித்த புத்தகத்துல லைப்ரரி நீ வச்சிருக்கியே அதுல என் கையெழுத்து இருக்கு. கற்பனம் இனியமையும் பீரோ தூக்கி அனுப்பிச்சிட்டேன். எங்க எங்க அனுப்பிச்சது?

திருவாசகத்தில் புளியம்பழம் என்று போன அது இன்னும் இந்த மாசத்துல சொல்லப்படாது, அடுத்த மாசத்தில் அவன் தவிக்கணும். மற்றதுக்கெல்லாம் தவிக்கிறீல்ல, இவன் எத்தனை படத்தில் நடிக்கிறாங்கிறது அடுத்த மாசத்துல வருதுன்னு சொன்னோடனே அடுத்த மாசம் எத்தனை படத்தில் நடிக்கிறார் இப்ப என்ன தெரிஞ்சதா நமக்கு என்ன மண்டை ஒடிச்சிருவேன். திருவாசகத்தில் புளியம்பழம் என்று அது பக்கத்தில் ஒரு புளியம்பழத்தையும் போன அது உள்ளிட்ட காட்டணும், கொஞ்சம் உடைச்சு அந்த பழம் அப்படி தனியா மேல ஓடு இருக்கிறதா காட்டணும். அந்த புளியம்பழத்தின் ஒப்பா என்ற திருவாசகத்தை போடணும். இப்படி ஆன்மீகம் எல்லாம் இருக்கணுமே தவிர சிம்மரசன் ரொம்பவே எழுதக்கூடாது, அஞ்சு பக்கம் ஆறு பக்கமே எழுதக்கூடாது, படிக்க மாட்டான் ஒருத்தனும். சும்மா நாலு வரி மூணு வரி ரெண்டு வரி ஒரு புளியம்பழம் ஒரு இந்த மாதிரி இது இப்படி போட்டுட்டு அதுல வந்து அப்பதான் ஆன்மீகம் வளரும். யார் கத்த கத்தையா படிக்கிறது மாட்டான், மூடி போவான் இல்ல. அதனால் இப்படி எல்லாம் காட்டலாம். எனவே திருவாசகத்தில் புளியம்பழம் என்பதை பற்றி பார்த்தோம். எனவே எள்ளும் எண்ணெயும் எள்ளும் எண்ணெயும் போல் இந்த எந்தையே எந்த யாயம்பீரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்ககுதியிலான். எல்லா உயிர்களுக்கும் அம்மா அப்பாவும் அவன் இருப்பான், ஆனா அவனுக்கு என்று ஒரு அம்மா அப்பா இல்லை. ஏ தாயும் இனி தந்தையிலி தான் தனியன், அவன் தன்னந்தனி. அவனுக்கு அப்பா அம்மா இருந்தா அவனும் இவனுக்கு ஒரு அப்பா அம்மா, இவன் அப்பா அம்மா ஒரு காலத்துல ஆவான். ஆகவே நம்ம குடும்பம் தான் குடும்பம் அப்படின்னு குடும்பம் தான் தனியன் தன்னந்தனி. அதனாலதான் இந்த இதுல கூட சினிமா பாட்ட ஒண்ணு, தந்தை தாய் இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வரும் ஐயான்னு ஒரு காலத்துல பாண்டான். யாருன்னு தெரியல பாபநாசன். ஆமா, வில்லால ஒருத்தன் அடிச்சான், கல்லால ஒருத்தன் அடிச்சான். இப்படி ஒருத்தன் வில்லாலும் கல்லாலும் அடிக்க மற்றொருவன் காலால் உதைத்ததையும், ஒரு ஆளு காலால உதைச்சாரு யாரு கண்ணப்பர். ஏன் எப்படினாரு, உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா அப்படி எல்லாம் அடிப்பியாயா, என்ன பண்றது, யாரும் இல்ல ஆனா அத வழியில போறவெல்லாம் உதைச்சா அடிச்சான் பாவம். சரி, சினிமா பாட்டுல இப்படி எல்லாம் கண்டது ஒரு காலத்து, அதெல்லாம் அந்த பாட்டு நீங்க நல்லா ஏற்று. ஏன், பாடல் அருமையாக இருக்கிறது, நல்ல தமிழில் இருக்கிறது, நல்ல இசையோடு இருக்கிறது, நல்ல கருத்தோடு இருக்கிறது. அதனால தந்தை தாய் இருந்தால் உமக்கெல்லாம் இந்த தாழ்வெல்லாம் வரும் ஐயா, உனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தா அந்த மாதிரிலாம் உனக்கு தாழ் வருமாப்பா. கல்லால் அடிக்கிறான், வெள்ளால் அடிக்கிறான், காலால் உதைக்கிறான், கேள்வி கேட்பாடு எல்லாம் இருக்கப்ப என்று பாடும்போது எவ்வளவு அருமையான வரலாறு இருக்கு, எளிமைக்கிற விளையாடு. ஏன் இதனால் என்ன தெரியுது, அவனுக்கு ஒரு தந்தை தாய் இல்லை. அதுதான் திருவாசகத்தில் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று போட்டு, தாயும் இலீ தந்தையிலி தாந்தனியன் காணி. அதான் இதுவரை கேட்டது. இப்படி எல்லாம் நம்ம விளையாடலாமே திருமுறையில. சிவம் அதனால அவனுக்கென ஒரு தந்தை தான் இல்லை. இப்படி இல்லாத பெருமான் முந்தி என்னுள் புகுந்தனன், என்னுடைய உள்ளத்தில் அவன் அப்படிப்பட்டவன் புகுந்தான். யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே, மனதினால் கூட எண்ண முடியாத அந்த பெருமான் இந்த அடியனுடைய உள்ளத்தில் பூந்தானே, அவனை நான் பிரிந்திருக்கின்றேனே என்று கருதுகிறான். செல்வம் நல் ஊரவின்றி விண்ணோர் பொழு புல்வரம்பின்றி யாருக்கும் மாறும் பொருள். அவன் எப்படிப்பட்டவனாரு, செல்வம் நல் உறவின்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும் பொருள். அவனுக்கு எல்லாரும் அவனுடைய பொருள் தான், தேவரெல்லாம் அவனுடைய பொருள் தான், இந்த இடம் அவன் தான், மண்ணலோரும் அப்படித்தான். சாதாரண புல்லு இருக்குது இல்ல, அதுவும் அவன் தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறுகமாகி பறவையாய் பாம்பாகி, அத்தனை உயிர்களுக்கு அவன் உயிர்க்குயிராயிருந்தான். அவனுக்கு என்னதுன்னு தெரியாது, புல்லா இருந்தா சிச்சி அது எதுக்கு மாடு மேயறது அப்படின்னு நினைக்க மாட்டான். குழுவா இருந்தா நான் ஐயா இதெல்லையாண்டா மதிக்க கூட வேணாம் அப்படின்னு போட மாட்டேன். எல்லா உயிர்களுக்கும் இப்படிப்பட்ட பெருமான் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள். எல்ல இல்கடல் கண்டும் அவனுடைய அருமையான ஒப்பற்ற திருவடியை நான் இந்த பாவி பார்த்தேன், ஆனா கண்டும்

0: முடியாத நிலைகளுக்கு வந்து விட்டது. கல்வகை மானத்தேன் பட்ட கட்டமே. ஆனா அப்படி பிரிந்த உடனே என்ன ஆகணும் என்று சொன்னா, நிச்சயம் அப்படியே உடைந்து அவனுடைய திருவடியிலே போயிருக்கணும். இதுதான் நெஞ்சுதான் கல்லா இருக்குத. நெஞ்சம் கல்லாம், கண்ணினையும் மரமாம், தீவினையினருக்கு திருச்சிரத்துல சொன்னார். நெஞ்சுதான் கல்லா இருக்குது, இந்த கண்ணு தான் மரக்கண்ணா இருக்குது, அது எப்படி இருக்கும், குறிப்பிட முடியாமல் போனோம் என்று சொல்லி அங்கே சொன்னார். அதே தான் இங்கேயும், கல்வகை மனத்தேன்பட்ட கட்டம். கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பருடைய யாவரும் காணவே. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டி நோடி இரண்டும் அரியணையே. இது ஒரு நல்ல அருமையான பாட்டு இல்லவா, பட்டி மண்டபம் அந்த பாட்டு. கட்டறுத்தனை ஆண்டு கட்டறுத்து, என்ன கட்டு, இந்த உலகியல் கட்டு, இந்த உலக பாசக்கட்டு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நாரியனே. இது அப்படியே பாசங்கிற கட்டு அப்படியே என்ன நல்லா அருவா தீட்டி அருவால் வச்சு அறுத்தும் தான் இல்லைன்னு வச்சுக்க, அந்த கொஞ்சம் நெஞ்சம் பாசம் வச்சுக்கிட்டே இருக்கும், சுத்தமா நீங்க போச்சு. அதனால இங்க எப்படி நீக்கினாராம், கட்டறுத்தனை ஆண்டு என்ன செய்தாய், கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் கூட்டினாய். கண்ணார நீரினர், அதாவது பார்த்தா அந்த அந்த நெற்றியில திருநீரை பார்க்கும் போதே அது அழகா இருக்கான். என்ன சொன்ன பாருங்க, அந்த சிவன் தோல் மேல் நீர் நின்றது கண்டனையாயினும் நெச்சிலை. ஏண்டா அந்த மூர்த்தியில அந்த தோல் அப்படி அருமையா திருநீரிட்டு இருந்தாரே, அந்த காட்சியை பார்க்க பார்க்க தோலையும் பார்க்கலாம், திருநீற்றையும் பார்க்கலாம், திருநீற்றையும் பார்க்கலாம், தோலையும் பார்க்கலாம், அப்படி இருக்கு மேடம் என்று சொன்னேன். அதுபோல எனக்கு என்ன பெருமானினுடைய கட்டையும் அறுத்து கண்ணார நீரிட்டு அன்பரோட நல்ல மனமகிழ்ச்சிய சும்மா கொஞ்சம் தொட்டு வைக்கிறது, நீங்களா புள்ளி வைக்கிறது எல்லாம் இல்ல, நல்ல இங்க என்ன ஆறு அங்குலம் அப்படி, இங்கேயும் ஆறு அங்குலம் அப்படி, இங்க என்ன மூணு அங்குலம், இங்க எல்லாம் ஒரு அங்குலம், நீங்களா ஒரு அங்குலம் அப்படி தெரியும். அதான் முறை இட வேண்டிய முறை. அந்த மாதிரி இட்ட அன்பர்களோடு என்னை கூட்டினான். பாருங்க, ரெண்டு காரியம் செஞ்சான், ஒன்று எனக்கு இந்த உலகப்பற்றை நீக்கினான், இன்னொன்று நல்ல அடியவரோடு கூட்டினான். இப்படி ரெண்டும் செய்து பட்டிமன்றாவும் ஏற்றினை ஏற்றினை. பட்டிமன்றம் உயர்ந்தோர்கள் இருக்கின்ற மண்டபம், ஞானிகள் இருக்கிற மண்டபத்தில் என்னை ஏற்றி விட்டாங்க. பட்டிமன்றம்னா இங்க திருவாசகத்துல ஞானிகள் இருக்கும் இடம்னு அர்த்தம். ஜீவ ஜீவ பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை கூட்டத்துல ஏற்றி விட்டுட்டார்னா அப்ப நீங்க பெரிய ஞானிகளே அப்படின்னு. எட்டி நோடி இரண்டும் அரியணையே. எட்டு ரெண்டு என்னன்னா எனக்கு அதுவே தெரியாது அப்படின்னு. எட்டு ரெண்டு என்ன, பத்து, அது கூட தெரியாது. எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாது, என்ன இவ்வளவு தூரம் என்ன பெருமான் செய்தோம் என்று சொல்றோம். அப்ப பட்டிமன்றம் ரொம்ப அருமையான, பட்டிமன்றம்னா அவ்வளவு ஞானியர்கள் இருக்கிற இடம். ஒரு காலத்துல பட்டிமன்றம் அப்படிதான் இருந்தது. மணிமேகல்ல வருது, பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுவின். எல்லாரும் பட்டிமன்றத்துல பேச முடியாதுடா, அதுக்கு நல்ல அறிவும் நல்ல தகுதி இருந்தாதான் பேசலாம். இங்க மணிமேகல் இல்ல, பட்டிமன்றம் அவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா வெட்டுறது இதுங்கிறது கிண்டல் பண்றது நக்கல் பண்றதுன்னா குட்டிக்கு வரான மண்டபம் இருக்கும். பட்டிமன்றம் இல்ல, குட்டி மண்டபம் இருக்கும். அதான் பட்டிமன்றம் என்பது மணிமேகலையும் வருது, திருவாசகத்திலையும் வருது. திருவாசகத்துல ஞானியருடைய சூழல் இருக்கிற இடம் இந்த இடத்துல. அங்கே நல்ல அறிஞர்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து முடிவு கொண்டு வர்றதுக்கு கூடிய பட்டிமன்றம், பேசிட்டு போற பட்டிமன்றம் இல்ல, ஒரு முடிவுக்கு வர்றது. இது இப்படி சொல்லுது ஐயா, இது எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன பொருள் என்ற ஒரு முடிவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அந்த ஞானம் அறிவு இருக்கும். நைக்கிற குற்றவாளி பக்கெட் வாளி அப்படிங்கிற அதனால இன்னைக்கு நீ நைக்கிற குற்றவாளின்னு பேசு, நான் அதை மறுக்கிறேன். திருவண்ணாமலையில அல்லவா, நம்ம ரத்தனகிரியில போகும்போது நீ குற்றவாளின்னு பேசு, நான் மறுக்கிறேன். இது சும்மா ஒரு பேச்சுக்குத்தான், இது என்னது முடிவு கட்ட போறோமா கிடையாது. அதுதான் நம்முடைய தாய்மானார் சொன்னார், வெல்லாமல் எவரையும் வெருட்டி விட வகை தந்த வித்தையன் முடித்து தருவோம். இதனால என்னடா ஞான பயன், உங்களுக்கு என்ன பயன், சில்லற பயன், மற்றவனுக்கு கைதட்டினது பயன், ரெண்டு பயன், கைதட்டினது அவனுக்கு பயன், சில்லற வாங்கினது உனக்கு பயன். வெல்லாமல்
1: பட்டிபடம்னா ஒன்றை வென்றணும், வென்று இன்னதுதான் என்று சொல்ல இந்த முடிவானது அன்னையிலிருந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பட்டிமன்றத்துடைய முடிவு. ஒன்று ஒன்று ஒன்று வாதிட்டு அதை ஒரு முடிவு செய்து, இந்த முடிவு என்றால் சார் திருவண்ணாமலையில் இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க, அருமையான கருத்தியா, அதான் சரியானது என்று பலரும் பாராட்டணும். அது பட்டிமன்றம். அதனால பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, அது யார் இருக்கணும், நல்ல அறிஞர் பெருமக்களா, எல்லா நூலும் படித்திருந்தவனாக, நுண்ணியதாக இருந்தவனாக, நெறியோடு அதை எண்ணுகிறவனாக, நெறியோடு பேசுகிறவனாக, என்றது நெறியோடு எண்ணணும், பேசுவதும் நெறியோடு பேசும், அப்படிப்பட்டவர்கள் காண வேண்டிய மண்டபம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று சொன்ன. அதை யாருன்னா அவ்வளவு அறிமுகத்தின்னு, ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாத, எட்டு ரெண்டும் பத்துன்னு கூட தெரியாத ஆளை செய்யினர். இந்த கடைசி வரிக்கு இந்த எட்டு ரெண்டுங்கிறதுக்கு புலமை காட்டி எத்தனையோ பேர் என்னென்ன ஒரே வகுத்தாங்க. எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னு பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். எனவே அடியவர்களுக்கு பத்து விதமான குணங்கள் என்ன இருக்குன்னு தெரியாதவன் என்று. எட்டு ரெண்டும் பத்து, பத்துன்னா தமிழ்ல யானா பொண்ணு, யானான்னா சிவாயனம் என்பதில் யானாங்கிறது உயிர், எனவே இந்த உயிர் இயல்பை அறியாதவனாகிய நான் என்று இப்படிலாம் உறகின்றாங்க. அதெல்லாம் அபத்தம்னு அர்த்தம். திருவாசகர் மணிவாசகருடைய திருவுள்ளம் அல்ல. ஏன் அப்படின்னா இறைவனுடைய அடியவருடைய இலக்கணத்தை எல்லாம் அடியறதுன்னா தகுதி வேணுமே. அதுபோல யான்னா சிவாயனமத்தில் யாங்கிறது உயிர், எனவே உயிர் இயல்புன்னு அறியணுமே. அதெல்லாம் பெரிய காரியம். அவ்வளவு பெரியவன் கூட இல்லை நான். நான் யானா வெறும் கேவலையே வர மாறி வைக்கிறேன். ஆமாங்க சாமி, இங்க மாறி வச்சிட்டு இருக்கேன். ஆமா கூப்பையில கணக்கு எனக்கு ஒண்ணு தெரியாது சாமி. ஏ இந்த கையில எட்டு இருக்குடா, இதுல இருந்து ரெண்டு இருக்கு, எட்டு ரெண்டு எத்தனா தெரியாது சாமி. நீங்க எட்டுங்கிறீங்க ரெண்டுங்கிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் இருந்த எனக்கு பட்டிமன்றம் ஏற்றினி என்பதுதான் கருத்தை தவிர, எட்டு ரெண்டும் பத்து, பத்து என்ன ஆன்ம இலக்கணம், எனவே இது ஆயிற்று இப்படி அவ்வளவுதான் பெரிய ஞானம் அல்ல. நீங்க அமைச்சருங்கிறதே சும்மா உடல்லவா அமைச்சர், உள்ள உயிருக்கு என்ன அமைச்சரே இது, உயிருக்கு அமைச்சரே இது, ஒண்ணே இது மாண்புமிகு எது, இப்ப கூட மாண்புமிகு எது, சட்டையை போட்டுக்கிற வரைக்கும் கழட்டிட்டு மக்கு மிகுன்னு அர்த்தம். யார் நினைக்க போற அந்த சட்டை இருக்கிற வரைக்கும் எந்த சட்டை அமைச்சர் அவ்வளவுதான் கழட்டிட்டு அப்படி யார் கேட்கிறேன். ஏய் அவர் போராடுறாரு. ஆமா இருந்த காலத்துல கிழிச்சுட்டுதான் போய் இல்லவன். ஆனா நேற்றைய வரைக்கும் முன்னால 20 பிரஷர், பின்னால 20 பிரஷர் போச்சு போச்சு. இன்னைக்கு என்ன பண்றது, போச்சு போச்சு. அதனால அப்படி அதனால இதுக்கெல்லாம் ஒரே நான் என்ன சொல்றது கேட்டா, பல பேர் இதெல்லாம் எழுதுறாங்க. ஏன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு என்ன, எட்டு ரெண்டும் பத்து அதுக்கு ஒரே இது, எட்டுன்னா என்னது, ரெண்டுன்னா என்னது, இப்படி எல்லாம் இதெல்லாம் பெரிய காரியம் இல்ல. இந்த பெரிய செய்தி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நான் ஐயா டாக்டர் படிக்காத எனக்கு இப்படி தந்தியேன்னு சொன்னா டாக்டர்ங்கிறது பெரிய பட்டம் அல்ல. தானாவுக்கு ஆவன்னா தெரியாது என்ன கொண்டு இப்படி ஏத்தினியப்பா என்பதுதான் பெரியதை தவிர, நான் டாக்டர் பட்டம் படிக்காத எனக்கு இங்க என்ன டாக்டருங்கிறது பெரிய காரியம் இல்ல. யூனிவர்சிட்டிலேயே பெரிய டிகிரிலாம் வச்சிருக்கலாம். அல்லது நான் பிளஸ் டூ படிக்காது எனக்குன்னு சொன்னா கூட பிளஸ் டூங்கிறது அவ்வளவு லேசா இல்லையப்போ. யாருக்காவது 12 வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அதனால அதெல்லாம் நீங்க உங்க புலமையை காட்டுது. ஆனா மணிவாசகர் திருவுள்ளம் அல்ல. மணிவாசகர் திருவுள்ளம் கேவலம் இந்த எட்டுன்னு பத்துன்னு கூட கூட்டு தெரியாது என்னை, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, அவ்வளவு உயர்ந்த ஞானியோட கட்டிட்டியப்பா என்று சொல்லுவதுதான் மணிவாசருடைய திருவுள்ளம். மற்ற எட்டு ரெண்டுங்கிறது மற்ற ஒரே காண்பதெல்லாம் அவருடைய புலமையை காட்டுகின்றது. வாழ்க வணக்கம். ஆனால் திருவாசகத்துக்கு அது பொருள் அன்று, மணிவாசகர் திருவுள்ளமும் அன்று. இதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. என்னன்னு கேட்டா என்ன அப்படிலாம் உரையெல்லாம் மறுக்கிறாங்க அப்படின்னு. மறுக்கல, நீ எட்டு ரெண்டுங்கிறது இதெல்லாம் உன் மூளை போன வரைக்கும் பாராட்டுறேன். எங்க மணிவாசகர் திருவுள்ளம் அதல்ல. ஏ நீ சொல்றதெல்லாம் பெரிய காரியம்ப்பா, பெரிய காரியம். அது தெரியாதவன் சொன்னா அது அது கூட கொஞ்சம் உயர்வு. ஒன்னு எட்டுன்னு பத்துன்னு வெறும் கூட்ட கழித்த தெரியாதால என்ன கொண்டு பட்டுமே என்று சொல்லும் போதுதான் அதாவது இப்ப ஆனா ஆனா என்ன தெரியாதவனேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ஊனா ஊன்னா தெரியாதவன் கேட்கற மாதிரிதான் இருக்கு. ஏதோ ஒரு கணக்கு அஞ்சு ரெண்டு தெரியாது மூணு ரெண்டு தெரியாதுன்னு ஏங்க கூடாதுங்கிறீங்களா? அப்ப நீங்க மூணு ரெண்டும் கேட்ட ஒண்ணு ஏன் சார் இந்த மூணு ரெண்டும் கேட்டா இருந்தீங்க பஞ்சாட்சரமும் தெரியாதவர் அப்படின்னு அப்படி ஒரு செஞ்சான் சரிங்களா மூணு ரெண்டு ஏன் சார் மூணு மூணு சொல்லக்கூடாது ஆறு ஆதாரம் ஏன் சார் மூணு நாளும் தெரியாது என்னாரு ஏழு உலகம் இப்படி போனா என்ன பண்றது நம்ம அறிவை காட்டுது ஆனா அங்க இருக்கிற இடத்தை காட்டு இடம் அவர் சொன்னது மகா உண்மை ரொம்ப அறியாம ஒண்ணுமே தெரியாது என்னை கடையவனேனே அப்பா பாத்தீங்களா கடையவனேனே இந்த உலகத்திலேயே உயிர்கள் எடுத்தா எந்த உரை சேரும் 84,100 யோனிகள் எடுத்தா அதுல கடைசியா வைக்கிறது யாருன்னா அரியன் தான் அரியன் அப்படிப்பட்ட கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்றல்லவா சொல்லுகிறார். அதனால நீங்க எட்டு ரெண்டு விழா பிரமாத வர பண்ணிட்டு இருந்தது உங்கள் அறிவு வாழ்க நீங்கள் வாழ்க. ஆனால் எங்கள் திருவாசக உரை அது அன்று அப்படின்னு சொல்லுங்க.

0: அருள் ஈசனீம். சுவாமி எனக்கு நீண்ட நாள ஒரு ஐயம் என்னன்னு, அடியேனை அறிவுடையவன்னு ஆண்டிங்களா இல்ல இத மறத மக்கு சரி இத ஆண்டிங்களா எனக்கு விளங்கல. ஏன்னாரு, எனக்கு அறிகன்னா எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. சரி, நான் அறியாம இருக்கும்போது நீங்க ஏன் ஆண்டிங்க அது எனக்கு விளங்கல. ஒண்ணுமே தெரியாத முட்டாள ஏன் போட்டீங்க அதுவும் தெரியல. நான் அறிவனா அல்லவனா எனக்கு அதுவே தெரியல சுவாமி. பாவம். ஆனால் உண்மை அவர் என்ன கருதுகிறா, இதுல என்ன கருதுன்னு, இந்த முட்டாள் இந்த ஆளை நம்ம நாம காலத்துல கரையாத்தினாதான் கரையாத்தலாம், இல்லைன்னா முடியாது. சரி போ அப்படின்னு அப்படி கரையாத்திருவோம். ஆமா, வெளியே சொல்லப்படாது சொல்றேன். சில பையன் நாலு தரம் அஞ்சு தரம் ஃபெயில் ஆகியிருப்பான், நல்லா படிப்பான், பரம ஏழையாக இருப்பான், ஆனால் வராது, அந்த நேரத்துக்கு வராது. என்ன பண்ணுறது, நாங்களே செஞ்சுருக்கிறோம். சரி, இந்த முண்டனுமே எங்கே உண்மையாக பாஸ் பண்ண முடியாது. தோலை நம்ம காலத்தில் பாஸ் பண்ணி போட்டு தொலைப்போம், ஜென்மத்துக்கு பாஸ் ஆக மாட்டான். நீங்கள் உண்மையாக நீங்கள் 35 வாங்கி தான் போடணும், எல்லாத்துலேயும் 35 வாங்கினா தான் பாஸ் பண்ணுவது, ஜென்மம் இந்த பிறவிலேயே வராது. ஆனால் பரம ஏழை இதை படிக்கிறான், இன்னும் அந்த நேரத்தில் மறந்துடுறான். என்ன பண்ணுறது, வாங்கினா அந்த 22, 21 மேலே போக மாட்டேங்குது. நீங்கள் 21 பிளஸ் 14 மோட்டை கூட்டுறவன் எவன் கூட்டுவான், ஒரு வேலை கூட்ட மாட்டான். நம்ம காலத்தில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ண சொல்ல, பின்னாலேயாவது படிச்சுக்கப்பா படிச்சுக்க. அதுபோல என்னை ஆண்டு கொண்ட நாளில் இந்த, அப்படி சொல்லவே கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அது அவருடைய கருத்து. இந்த முட்டாளை வேற யாரும் கரையேற்ற முடியாது. சரி, நம்ம திருப்பெருந்துறையில் இருக்கிறோம், தோலையிறோம், அப்படித்தான் என்ன ஆண்டியா இல்லைன்னு எனக்கு என்ன அறிவு இருக்கு, நான் இன்னும் ஆண்டிருக்கேன் ஒன்று கிடையாது. தன்னை அவ்வளவு தூரம் அப்படியே சிறைப்படுத்திக்கிறேன், இன்னும் எனக்கு தெரியாது. ஏன் அப்படிலாம் சொல்றார்? பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர் அப்படியே தாடி இருந்தார். ஏசாமி இவ்வளவு பெரிய மாண்புமிகு அமைச்சர், இவ்வளவு பெரியவர், இப்படிலாம் இருக்க தகுதி உடையவர் போய் இப்படி சொல்ற, ஏன் இப்படிலாம் சொல்றாரு சுவாமி என்னார். பணியமாம் என்றும் பெருமை திருவள்ளுவர். பெருமை உடையவங்க அப்படித்தாப்பா தன்னை சின்னப்படுத்திக்கிட்டே சொல்லுப்பாங்க. குரல் முடியல. பணியமாம் என்றும் பெருமை, மூணு சீர் தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் பாக்கி வேற இருக்கு இந்த மனுஷனுக்கு. பின்ன சில பேர் இருங்கிறாங்க, சிறுமை தன்னை அணியமாம் தன்னை வியம். இந்த சின்னது அரையும் குறையுமா இருக்கிறமே, ஆஹா நானிட்டால் அது நடந்துவிடும் முடியுமா. உண்மையாவே ஆணையிடுகின்றவன் அப்படி சொல்ல மாட்டான். அந்த வேலை அந்த பாட்டை, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இருக்குது, ஏன் அங்கேயே தகராறுன்னு தெரியும். பரவாயில்ல, அந்த பாட்டை எழுதுன யாரோ தெரியல, ஆனா நான் இதுல நயம் பார்ப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அப்போ அது உன் கையில இல்லைன்னு தெரியுதாடா. பரவாயில்ல, எங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம், எங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். ஓ வாழ்க அப்படிங்கிறது. அது மாதிரி அறிவியல் அறிவனே அமுதே அடிநாயினின் அறிவனாக கொண்டோ ஏனை ஆண்டது. எனக்கு நான் அறிஞன், எனக்கு எல்லாம் அருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சானி ஆண்டாய். அறிவி ராம என்றே கண்டதாண்டனான். நிச்சயமா அறிவில்லாம தான் நீ ஆண்டிருக்கலாமோ, ஆனா அறிவனோ அல்லனோ அருள் ஈசனின். நான் உண்மையா அறிவனோ அல்லதா அப்படின்றது எனக்கு தெரியாது. நீ இப்ப என்ன சொல்ல முடியல, நான் மார்க், நான் வாங்கின மார்க் என்னதுன்னு தெரியாதப்பா சொல்லுவாங்க. என்ன ஆனா நான் பாஸ், என்ன தூக்கி போட்டாங்களோ அல்லது என் மார்க்கை பார்த்து போட்டாங்களோ அது எக்ஸாம்களுக்கு தான் தெரியும். எங்க புத்தி பாத்தீங்கன்னா இன்னமும் மார்க் போடுறதுலயும் பாஸ் போடுறதுலயும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே இப்படியாக இந்த அறிவனும் அல்லனும் அவருடைய சினையு சொல்ல, இப்ப இவ்வளவும் பாருங்க, கைமாறு கொடுத்தோம். இதுல ஏதாவது இருக்குதா, நான் என்ன செய்யறேன்னு இல்ல, ஆனா அப்படி சொல்றாரு. அப்ப என்னன்னா, நீ செய்த கருணை பெருக்கிற்கு நான் என்னதான் செய்ய முடியும், மாறி மாற்று என்னாற்றுங்கொள்ளோ உலகு. நம்ம சொன்ன மாதிரி அது போல இந்த மாதிரி எல்லாம் பெய்கிற மழைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்வதுதான் கைமாறு. அது போல இப்படி எல்லாம் தகுதியில்லாத என்னை நீ ஆண்டமைக்கு இந்த அரியவன் என்னதான் செய்ய முடியும் என்பதுதான் கைமாறு. அதனால வேற ஒண்ணு கைமாறு ஆண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன யோகியதை இருக்கேன். யாருக்குமே இல்ல இல்ல மணிவாசகர் இல்ல, மணிவாசகருக்கே இல்லைன்னா நமக்கு எல்லாம் என்ன முடியும்? நினைத்து நினைத்து வருந்துவதுதான், நினைத்து நினைத்து வருந்துவது அல்லவா என்று பார்க்கிறோம். எனவே இந்த கைமாறு கொடுத்தல் என்ற இது முடிந்தது.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய குயில் 10.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருண் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 76 பதிகம் 7 பாடல், வில்லத்தான் ஒன்று. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.